0: பதவி பொன்மயிலாய் தோகை விரித்தா.
1: அற்புதமான இந்த பாடல் இருமலர்கள் திரைப்படத்தில் ஒலித்ததை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் என்பவர்களே. கருத்து, மாதவி என்ற பெண் அவளுடைய நடனத்தால் மயங்கிய கோவலன், அந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அவள் பெண்மயிலா இல்லை பொன்மயிலா என்ற ஒரு வினாவிலே ஆரம்பத்தில் மகள் மாதவி பெண்மயிலாள் என்ற, நான் பொன்மயிலா பெண்மயிலா அவவும் பொன்மயில் பெண்மயில் என்று கூறிவிட்டால் அவள் பெண்மயில்தான். நடனத்தை தாரகை வந்து பெண்ணாகத்தான் இருக்கும், அது அழகுற இருப்பதனால் பொன்னாக என்று வர்ணிக்கப்பட்டு கவிஞர் கூறிவிட்டார். மாதவி பெண்மயிலால், மாதவி பொன்மயிலால் உச்சரிப்பில் ஒன்று ராகத்திலே சுரத்திலேயும் ஒன்றாக வந்துவிட்டது. அது பெண்ணோ பொன்னை பொன்னாக இருக்கின்ற பெண்ணோ என்றெல்லாம் எண்ண வேண்டாம். அற்புதமான ஒரு பாடல், நடனத்தினால் நடனக்கலை எப்படி இருக்கும், ஒரு மனிதன் மகளை வைப்பதற்கு அந்த மயில் என்று அவர் மயில் ஆடியதை கண்டுவிட்டு, மயில் ஆடுவதை காணவில்லை, மயிலை கண்டுவிட்டு இந்த எண்ணம் எல்லாம் வந்திருக்கின்றது. மிகவும் சிறந்த ஒரு பாடல், பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலும் கருத்தாளம் உள்ள ஒரு பாடல் இந்த பாடல். வாலிப கவிஞர் எத்தனை தலைமுறைக்கு பாடல்கள் எழுதின வாலிப கவிஞர் வாலி ஐயா அவர்களின் வரிக்கு மெல்லிசை மன்னர் இசை கொடுத்த வேளையிலே மீண்டும் ஏழிசை மன்னர் தான் அதை பாடியிருக்கின்றார். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம், இனிவரும் எங்கள் சந்ததிகள் இவர்களைப் போன்ற கலைஞர்களை காணுவார்களா என்ற ஒரு வினாவை கேட்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்று. எப்படி இருந்தது வாழ்க்கையில் ஒரு மனித, எங்களுடைய மனிதத்திலே வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் அத்தனையையும் பின்னி பிணைந்து கொண்டு வந்த திரைப்படம், வாழ்க்கையில் சிக்கி சீரழிந்து கிடக்கும் சீரழிவுகளை எல்லாம் சீர்கட்டு போகப்படாமல் நீராக்குவதற்காக வந்த திரைப்படங்கள் என்று எங்கோ சென்று விட்டன என்றுதான் என்ன தோன்றுகிறது. இந்த வேளையிலே முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையை கலந்து நாங்கள் இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் நல்ல கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்வோம் உனக்காக நான்.

உண்ணாவிரதங்கள் சத்தியாகிரகங்கள் கிடக்க வேண்டாம். செய்வதை சரியாக சிந்தித்து செய்தால் சிறப்பாக இருக்கும். விடாமுயற்சி என்பதற்கு வந்த பாடல்.

பாடல். அந்த பாடலை கூட நான் விரும்புகிற பாடல்களாகத்தான் என்று நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் எல்லோரும். இந்த மாதவி பொன்மயிலாள் திரைப்படத்தை நான் எனக்காக மிகைப்படுத்தி கூற வரவில்லை. என்னுடைய வாலிப காலத்தில் நாடக மேடை நாடக நடிகராக இருந்த காலத்தில் இந்த பாடல்கள் அரச உடல் காட்சிகளுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். எத்தனை அப்ளாசுகள் வரும். சில மேடைகளில் அந்த இந்த காட்சிகளை நடித்து காட்டிவிட்டால் அவர்கள் ஒன்ஸ் மோர் அதை பெருமையோடு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கலைஞர்கள் ரசிக்கக்கூடிய வகையில், எங்கள் அபிநயத்தை காட்டக்கூடிய வகையில், நான் கற்ற கல்வியோடு, நான் படித்த நாடக நடிப்பு கல்வி நடனக் கல்விகளின் உதவிகளோடு இந்த நாடகங்களை, அரச நாடகங்களை கூட தத்ரூபமாக செய்யக்கூடிய இறைவன் தந்த என் அன்னை தாய் தந்தை என்னை என்ற உடல் அழகு கேட்டவாறு ஒப்பனைகளையும் செய்துவிட்டால் அது ஒரு காலம் எல்லாம் போய்விட்டது என்று கூறவில்லை. இப்பொழுதும் காலம் இருக்கின்றது. வருபவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். நல்ல பெயரை வாங்க வேண்டும். எல்லோரும் நன்றாக இருக்கும் வாழ்க்கையை நாங்கள் உணர்ந்து அனுபவித்தால் என்று கூறிக்கொண்டு, எனக்கு பிடித்தமான அடுத்த பாடலை எங்கள் யாமிருக்க பயமேன் சரவணன் என்று அவர் சொன்ன அந்த கருத்துக்களுக்கு அமைய அந்த சிங்கள என சிங்க குலம் சிங்கள சிங்க சிங்காரிய சிங்க சிங்களவர் குளமோ சிங்களன் குளமோ அந்த குள அந்த குளம் குளக்கரை ஏரி அங்கு இருக்க நிழல்கள் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வரும்போது ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. அந்த பாடலை கேட்போம். தாருங்கள் என்று கேட்டிருந்தீர்கள். அந்த பாடல் வருகின்றது. மதன மாளிகை என்ற திரைப்படம், அதை இங்கே மதன மல்லிகை என்று எழுதியிருக்கின்றார்கள். சரி, அந்த பாடலை அது நடிகர் இந்த பாடலை விநியோகித்தவர் எல்லாம் பிழை பிழையாக கொடுத்திருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது பாடலை கேட்போம். சரவணன், உங்கள் பாடல்.

இனிமையான அந்த பாடல் கூட, இந்த ரோஜா நீராடுகிறது ஏது எதற்காக என்ற யாருக்காகவோ தான் அது கூறுவது போன்று ஊழலே வந்த பாடல் வரிகள் காதலனுக்காக காதலியை வர்ணித்து ஒருவருக்காக ஒருவர் இன்பம் என்ற ஒன்று இருந்து என்றால் அதுக்கு இருவர் வேண்டும் என்பதை அழகாக எடுத்து கூறும் வரிகளை தாங்கி ஒரு உற்சாகமான இந்த பாடல். இந்த பாடலுக்கு கூட இந்த இறுதி சரணத்தில் வரும் வரிகளுக்கு எத்தனை கருத்துக்கள் அன்று எத்தனை விமர்சனங்கள் வந்தன. சிறப்பான விமர்சனங்கள், அற்புதமான விமர்சனங்கள். புலவர் புலமைப்பித்தன் ஐயா அவர்களின் வரிதான் இந்த வரிகள். இனிமையான இந்த பாடலை மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுத்ததை இங்கே தந்த இந்த வலைத்தளத்திலே இந்த பாடலை எங்களுக்கு பதிவேற்றம் செய்திருக்கின்ற அன்பர் எல்லாம் பிழைப்பிழையாக கொடுத்திருக்கிறார். அவர் ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கின்றார், தமிழிலும் எழுதியிருக்கார். எழுத்துப்பிழை உண்டு என்றுதான் பார்த்தால் நடிகர்கள் நடிகைகள் பாடல்கள் எல்லாவற்றையும் மாறி எழுதியிருக்கின்றார். ஏதோ பாடல் ஒன்றை கொடுத்து விட்டால் போதும், அதை எத்தனை பேர் பார்த்திருக்கின்றார்களோ அத்தனை பணம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு. இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி அன்பு உறவுகளே, கேட்ட பாடல்களைத்தான் திருப்பி கேட்கின்றோம் என்ற அல்ல. இந்த பாடல்கள் அத்தனையும் நினைவில் நின்ற பாடல்கள். எங்களுக்காக நாங்கள் கேட்டு மகள வேண்டும் என்றும் அவர்களை மனதிலே பதைந்து அவர்களுக்காக அது தேங்கி இருந்த பாடல் போல் தெரிகின்றது என்று அதை தெளிவெடுத்து கொண்டு வந்து தந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்தந்த இடத்தில் அந்த எண்ணங்கள் தோன்றுகின்றது அல்லவா. அதற்காகத்தான் இந்த பாடலை தந்த வேளையிலே, இன்று வெப்பத்திலே அதிகமாக உலகெல்லாம் அல்லாடி கொண்டிருக்கும் வேளையிலே குளிர்மைதான் எங்களுக்கு தேவை என்பதற்கிணங்க, நாங்கள் உனக்காக நான் நிகழ்வே பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு தடவை இது உனக்காக நான் நிகழ்வு என்பதை தெரிந்து கொள்வோமா?

உனக்காக, எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. யாருக்காக என்றால் அவருக்காக, எனக்காகவும் உலகத்துக்காகவும் என்றுதான் நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான் கதம்பத்திலே. உலகெல்லாம் பறந்து வாழும் மக்கள் இயற்கையால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போதையும் அதில் சோதனைகள் ஏற்படும்போதையும் துவண்டு போகாமல் வாழ்க்கையை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் தாங்கிக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் உமக்காகத்தான் அன்புப்படணும். பல வேளைகளில் நாங்கள் பேசுகிற இந்த விடயங்களை என் அன்பு நண்பர் நாச்சியார் கோயில் தேவா அவர்களும் வந்து அதை பல முறை கூறியிருக்கார். இவையெல்லாம் நாங்கள் அனுபவிக்கத்தான் பண்ணுவது, எங்களுக்காகத்தான் வரப்படும், இதெல்லாம் நன்மைக்கு என்றுதான் கூறுவார் என்று நினைக்கப்படும். என்று இருக்கும் வெப்பத்துக்கு கூட நன்மை என்றுதான் அவர் கூறுவார். அது உண்மை. அதற்குரிய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை கண்டு கூறிவிட்டு ஒரு பாடலை தந்திருந்தார் அல்லவா. இந்த பாடல் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காலையிலே உங்கள் காலை நேரத்திலே பொதிகை தென்றல் என்ற ஒரு நிகழ்வு செல்லும். பல அறிவிப்பாளர்கள் பாடல்களை புகுத்தி இருக்கின்றார்கள், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கின்றார்கள். நானும் அதிலே வழங்கியிருக்கின்றேன், மீரா வழங்கியிருக்கின்றார், மேரி உறவுகளும் ஏழை ஏனி அறிவிப்பாளரும் தந்திருக்கின்றார்கள். அந்த பொதிகை தென்றல் காலையிலே வரும்பொழுது அதை கேட்கும் பொழுது மிக மகிழ்வாக இருக்கும். அதில் வரும் பாடல்களை நாங்கள் தெரிவு செய்து தொகுத்து வழங்குவது உண்டு. அந்த வகையிலே இன்று ஏரியிலே காஷ்மீர் ராஜாவும் மாதவி பொன்மையினாலும் தந்த இன்பத்தோடு இதுவும் ஒரு பேரின்பமாக இந்த நேரத்தில் எங்களுக்காக குளுமையாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் அந்த காலையிலேயும் ஒரு பொதிகை தென்றலே இந்த பாடலின் வரி இசையொலியாக வருவது உண்டு. அது என்ன பாடல்? திருவிளையாடல் வந்த பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் என்று எங்களை குளிப்பாட்டுவது போல, குளிரடைய வைப்பது போன்றும் தேவா நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா. உங்களுக்காக அந்த பாடலையும் ஒளிபரப்புவோம், கேட்போம்.

சிறப்பான அந்த பாடல் கூட தென்றலிலும் வாலிபத் தென்றல் என்ற தென்றல் இருக்குது என்பதை ஒரு பெண்மையால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, தென்றலை அனுபவிப்பது ஆண்களை விட பெண்கள்தான் அதிகம். அவர்களுக்குத்தான் அந்த தென்றலின் தாக்கம் பல துறைகளுக்கு கொண்டு செல்லும். அந்த வகையிலே அந்த தென்றலை பற்றி கூற வேண்டுமென்றால் பொதிகை தென்றல் தென்றலே சிறந்தது, அதிலும் பொதிகை தென்றல் அதிசிறந்தது. அதை பற்றி வர்ணிக்கும் பொழுது வாலிபத் தென்றலும் அதற்குள்ளே வந்துவிட்டால் மேலும் சிறப்பாக இருக்கும் அல்லவா? தென்றல் என்றால் எங்களுக்கு இனிமை அது வரும் பொழுதே இந்த இசையமைப்பாளர் இசையிலே இதை திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா என்று எழுதியிருக்கின்றார்கள். அவர் இசையிலே அந்த தென்றல் வருவதை அந்த முதல் இசையிலே ஆரம்ப இசையிலே எங்களுக்கு தந்துவிட்டது அந்த குளிர்மையை. அப்படிப்பட்ட குளிர்மை வேண்டும் வாழ்க்கைக்கு. ஆனால் தென்றல் வராது விட்டாலும் தீ வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வாழ்க்கையில் இவையெல்லாம் எங்களுக்கு தேவையானது. தீயின்றி இந்த உலகத்தில் எதுவும் நிகழாது. அதனால் தானே இந்த உலகத்துக்கு எல்லாம் வல்லத சக்தியை கொடுக்கின்ற சூரியன் தீயாக இருக்கின்றார். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் உட்கருத்துக்களை நாங்கள் பிரித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது வருகின்றது. எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கிடைக்கின்றது என்கிற ஒளி. இவற்றை நாங்கள் அறிந்து நடப்போம், நல்லதை எடுத்துக்கொள்வோம், தீயதை தட்டிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்கே என்று எண்ணிக்கொண்டும் இனிமையாக மகிழ்வாக சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி இன்றைய பொதிகை தென்றல் பாடலோடு நீங்கள் வந்து இணைந்த சியாமலா சிரமணா தேவா உங்களோட பாடல்கள் தந்துவிட்டேன். அந்த வழி எனக்கும் நல்ல சந்தர்ப்பத்தை தந்தீர்கள். எனக்காக நீங்கள் தந்த சந்தர்ப்பம் நானும் சில பாடல்களை ஒலிபரப்புவதற்கு வாய்ப்பாக இருந்தது. அந்த பாடலை தந்தது நான் மட்டும் மகளவில்லை, உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக சில எனக்குப்பட்ட கருத்துக்களையும் அதிலே தெளித்து விட்டேன். ஏற்றிருப்பீர்கள் என்பது இங்கே பதிவுகளிலே தெரிகின்றது. உங்கள் அனைவருக்கும் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற நேரத்தோடு நேரத்துக்கும் நன்றி கூறி இதை தந்த மன்றியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி உங்களோடு நானும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி எங்கள் வாழ்விலே சமதர்மம் வேண்டும். நாங்கள் அன்பு கருணை சாந்தம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று கூறி அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு அன்பும் வணக்கமும் கூறி இதையெல்லாம் அறிய வைத்து அன்பு தமிழே உனக்கும் நன்றி கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் அன்பு உறவுகளோடு வணங்கி எல்லோரையும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 2வது நாள் வியாழக்கிழமை கதம்பத்திலே உனக்காக நான் நிகழ்வு அழகாக நிறைவேறுகின்றது. மீண்டும் சந்திப்போம். அன்பும் பண்பும் மனிதநேயம் அறம் காத்து வாழ்வோம். தமிழோடு அன்போடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் என் அன்பர்களுக்கு, இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோடு காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.

0: போஸ்ட் மாஸ்டர், கடை திறந்து மணி நேரம் ஆச்சா? எது இது, கடையா? இது என்ன, காபி கடையா, மளிகை கடையா, மரக்கடையா? சார் இது போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட் மாஸ்டர் சார். போஸ்ட் கார்டு தபாதெல்லாம் வைக்கிறீங்கல்ல? ஆமா, வியாபாரம் பண்ற கடை தானே. அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டில் ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்?
1: ஏர்மிகள் இருக்கா
0: சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்?
1: அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா
0: சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாண்ட் சார். எத்தனை சார் வேணும்?
1: முதல்ல பாப்பா கொடுத்துருப்பீங்க, கால் வலிக்க போகுது.
0: சரிங்க சார். பாப்பா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்?
2: 100 ரூபாய் சில்லற வேணும் சார்.
0: இருக்கு சார், 1ஆம் தேதி வரங்களா தரேன்.
2: ப்ளீஸ் சார்.
0: என்னங்கங்க நீங்க, நாங்க என்ன வியாபார கடையை வச்சிருக்க, போயிட்டு வாங்க போடி. சார் நைனா சார், நைனா சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்?
1: ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க.
0: இருக்குங்க சார், இந்தாங்க சார், 15 பைசா கொடுங்க சார்.
1: 15 பைசா?
0: எஸ் சார்.

0: என்ன அது
1: அஞ்சு பைசா?
2: ஏன் சார் இது அஞ்சு பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்க அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி பத்து பைசா எங்கீங்க சார்?
3: அந்த நாங்களுக்கு என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும். கடமை அது கடமை.
2: ஆமா வர்றது 1 hour லேட்டு. இதுல கடமை கத்திரிக்காயின் ஓபனிங் சாங் வேற. போடா போய் வேலை பாரு.
1: ஓகே சார்.
2: டேய் நில்லு, அந்த கை காட்டு. என்னடா இது, 1500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற, என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல, நீ 10 பேர்களுக்கு மோதிரம் போட்டிருக்கிய, எப்படிடா?
1: நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பாக்காருன்னு.
2: ஆமா கோலார் தங்க சுரங்கத்துல தங்கம் மட்டும்தான் வரும், மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளியே வருதா?
1: ஆமா சார்.
2: கட்ட விரல் கூட வருதா?
1: ஆமா சார்.
2: உலகத்திலேயே கட்ட விரலுக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீ தாண்டா. போ. என்னது எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கிறான், இதுல ஏதோ கோலாறு இருக்குது.
1: என்ன
2: பாதி பிராண்டிய மண்ண தோண்டி போதைக்கிறீங்க?
1: அது வேற ஒண்ணும் இல்ல சார், பூமி ஸ்லோவா சுத்துதா, அது வேகமா சுத்தட்டும் ஊத்திக்கிட்டு
2: இருக்கேன். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி, நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலாறு தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமுரு ஒன்ன பேச வைக்குது.
1: விஞ்ஞானங்கிறான் கம்ப்யூட்டருங்கிறான், இவ்வளவு பெரிய வேட்டியை கண்டுபிடிச்சானே, இதுக்கு ஒரு ஜிப்பு வைக்கணும், இதுல ஒரு பட்டன் வைக்கணும்னு எவனாவது கண்டுபிடிச்சானா? கேட்டா குடிச்சிட்டு ஓடாடுறான் குடியாரப்பையன் சொல்லுவாங்க.
2: ஒன்ன கூட தான் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சு ரெண்டு கொம்பு வைக்காம விட்டான். நாட்டுல எல்லாம் தப்பு தப்பா தானே நடக்குது, நீ பேட்டி கட்டுற. எனக்கு இல்லடா உனக்கு கட்டிக்கிறா. டேய் பால்கார பாப்பம் மாடா,
1: பாப்பம்மா
2: பாப்பம்மா, என்ன வேட்டி இல்லாம வர்ற?
1: வேட்டி எங்க?
2: அங்கேயே சுத்து.
1: வேட்டி
2: பாப்பம்மா,
4: ஹாய் பாப்பா. என்ன வேணும்?
2: பால் வேணும்.
4: பாத்திரம் எங்கயா?
2: கையில ஊத்துனா கடகடான்னு குடிச்சுக்கிறேன்.
4: மான ஆளுதான்,
2: புரிஞ்சுக்கிட்டா சார் தான்
4: நாளையிலிருந்து
2: வக்கீலுக்கு பதிலா சர்க்கரையும் டீ தூளையும் கலந்து வச்சிரு, கறக்கும் போதே டீயா வந்துருட்டு ஜனங்களுக்கு மிச்சமாகும் பாரு.
1: என்னடா
2: பூ பூ பூ கேக்குற, அவுத்து கூட
1: பாப்பா. நீ பால் கணக்கு கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற, தான் ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ரெக்க கட்டி சுத்துற.
2: உடாம்பார் டூப்பு, எருமைக்கு எங்காவது ரெக்க முடிச்சு பாத்திருக்கியா?
1: நீ என்ன சொல்ற,
4: மனசு ரொம்ப சுத்த விடாதே, அப்புறம் தேஞ்சு போயிடும்.
2: இது தேயர உடம்பா, உளி வச்சே உடைக்க முடியாது.
1: நீ அவர் பேச்ச கேட்காத, நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, உனக்கு ஃப்ரீயா ஸ்டாம்ப் தரேன்.
2: நீ அவன் பேச்ச கேட்காத, நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, நான் ஃப்ரீயா கவர்
4: தர்றேன்.
2: அவனுக்காதா? எவரோ ஒருத்தவன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் டச் பண்ணிட்டே இருக்காடா, யாரு அவன்?

0: பெரிய கருப்பன், பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபாய் லாபம். உனக்கு 100 ரூபா உண்டியல்ல போட்டுட்டேன். இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துக்கூடாது பாரு, அதுக்குதான் நான் வச்சுக்கிட்டேன்.
1: ஒரு
0: முக்கியமான விஷயம், இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம், அவர் வட்டி குடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, கடை வாங்குற அளவுக்கு அப்படின்னா கஷ்டம்.
1: சின்ன வீடு ஒண்ணு வச்சிருக்கேன், சுடிதார் வாங்கி கொடுக்கணும், அதுக்காக தான்.
0: இதுக்கெல்லாம் உருப்படாதா சார்?
2: என்னடா சாரு தாரு டோரு, ஊர்காரங்களுக்கு வர்ற மணியாடை எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டுட்டு கையில 10 மோதிரம் காலில 10 மோதிரம் மாட்டிக்கிற. கேட்டா எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல புடுங்குறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்ற. நட்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு
0: போலாம்.
2: பாருங்க,
0: இதெல்லாம் நீங்க கண்டுக்கிறாம இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன்.
2: மாமூல் எவ்வளவு கொடுப்பேன்?
0: கதை கொடுங்க.
2: அடேங்க அப்பா, இவ்வளவா மாசம் மாசமா? கரெக்டா கொடுத்துருவியா? டேய், இது எப்படி இருக்கு தெரியுமா? நீ போஸ்ட்மேன் மாதிரி, நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல. நீ சாராயங்காச்சூர் மாதிரி, நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க. ராஜா, காட்டி கொடுத்துற மாட்டியே?
0: காட்டியே கொடுக்க மாட்டேன் சார்.
3: சரியான ஏதோ கட்டி பிடிச்சி விளையாண்டு
0: இருக்கீங்க.
3: என்ன
2: ஹெட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட்டிங் மாஸ்டர், சரக் மாஸ்டர், ட்ரில் மாஸ்டர், எல்லா மாஸ்டரும் பார்க்கலாம்.
3: கேவலமா
2: இல்ல இதே சாக்கில் நீங்க ரெண்டு பேரும் பார்த்து வரீங்க, உங்களுக்கு கேவலமா இல்ல? நானாவது தர டிக்கெட்டு, எனக்கு மேல பால் கேரியில ஒருத்த உட்காந்து பாக்குறேன் பாரு. என்ன பூவு பொட்டு புடவையோட வந்து அசத்திரியே?
3: இன்னைக்கு பிள்ளையார் பட்டி கோயிலுக்கு போகணும்ல? அதான்.
4: ஐயோ, பிள்ளையார் பேச்சலரு, நீ அவரை போய் அட்டாக் பண்ணாதே. நீ என்ன அட்டாக்
5: பண்ணும்?
2: வந்துட்டான் லூலு, இனி ஒண்ணும் பண்ண முடியாது.
4: பால் பேபி, என்ன பால் வியாபாரமா?
2: என்ன பஞ்சாமிரத வியாபாரமா?
6: எதுக்கு நீ சிரிக்கிற?
7: ஐயோ, போன வாரம் நான் டெல்லிக்கு போயிருந்தல்ல, ஐயோ
6: சிரிக்க வேண்டியதா? அங்க இடம் எல்லாம் இங்க வந்து சிரிக்கிறியா?
7: இல்ல, அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரோட ஒரே தமாஷு, ஒன்னா சினிமாக்கு போறதுன்னா ஊரை சுத்தி பாக்குறதுன்னா, ஐயோ
6: ரொம்ப சுரண்டாதுறாரு. என்னன்னு சொல்லு.
7: இல்ல, அவரு லெட்டர் போட சொல்லியிருந்தாரு, போட்டேன், பதில் வரல, அதான் வந்திருக்கேன்னு
6: பாத்துட்டு போல. போ,
7: வந்தா
6: குடுத்தா பேர சொல்லிட்டு போ.
7: பேரு நரசிம்மராவ். பிரதமர் வேலை பாக்குறாரு.
6: குப்புன்னு வேர்க்குது எனக்கு.
7: ஆமா,
6: அவரு உனக்கு ஃப்ரெண்டா? அடிச்சு முடிச்சுதா? போ.
7: போன் இருக்குதா?
6: அது விக்கிறது இல்ல.
7: இல்ல, போன் பண்ணணும்.
6: யாருக்கு? ஜனாதிபதிக்கா?
7: இல்ல, நம்ம ஊர் கோயில திருவிழா வருது இல்ல,
6: கையை எடுத்துட்டு இங்க வச்சு பேசுற.
7: அதுக்கு கச்சேரிக்கு புக் பண்ணணும்.
6: யார?
7: மைக்கேல்
6: ஜாக்சன்.
3: மைக்கேல் ஜாக்சனா?
6: அவ்வளவு அடி டூப்பு. அவனை நம்பாத. நீ என்ன நம்பு? எனக்கு யாராரு தெரியும் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டன், எலிசபெத் டெய்லர், அவங்க அக்கா, அம்மா, ஆத்தா, அத்தனை ஃபேமிலி எனக்கு அட்டாச்மென்ட்.
7: பொய்யே,
6: நீ சொல்றதா பொய்யே?
7: போன் வொர்க் பண்ணல. இப்ப என்னன்னு பாருங்க.
6: ஏன் நீ பாக்க கூடாது?
7: நீங்க தானே போஸ்ட் மாஸ்டர்.
6: நான் என்ன இப்ப சரக்கு மாஸ்டர் சொன்ன?
7: பான் பேபி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் உதடு வெடிக்குது.
6: அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போ மகனே. அவ என்ன டாக்டர் பாப்பமா? எம்பிபிஎஸ் அவகிட்ட வந்து சொல்ற?
7: இல்ல, இந்த பசும்பால் வெண்ணெய் தருவனா சரியாயிடும் சொன்னாங்க, அதான்
6: கேட்டேன். வெண்ணெய் வச்சிருக்க? என்ன நம்பு? இவனாவது அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ். அவ இருக்கானே ஆயில் டிஸ்டர்பன்ஸ்.
3: என்னடா,
6: பயப்படாத, ரோடு போடுற இன்ஜின் அவன் வாய்க்குள்ள விட்டா அதான் கட கட கட கடங்கிறான். என்னடா
0: இவங்களை அந்த சேலையில பார்க்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு.
6: அப்ப சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி இவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் சுடிதாரோட இல்லைங்களா? நான் என் சாமி குள்ள சண்டை பண்றேன்.
0: ஒரு பிரியல சொன்ன சார்.
6: அவ மேல பிரியப்படுறதுக்கு எனக்கு ஒருத்தருக்கு தான்டா ராயல்டி இருக்கு. மில்க் எடுத்து போய் உள்ளவை. நோ சொம்பு மில்க்.
0: தலங்க.
6: இது என்ன ஷார்ட்கட்டா? ஸ்ட்ரைட் ரூட்ல போடா. போடா. என்ன
8: என்ன பாக்குற பிச்சை நீயே குடிச்சிரு அப்ப உங்களுக்கு காப்பி போட பாலே நாய் வாய் வச்சு பால் இல்ல நான் காப்பி போடுறது இல்ல பாப்பமா இந்த இடத்துல தான் நிக்க சொன்னா இன்னைக்கு என்னோட சினிமாவுக்கு வரேன்னு சொன்னாலே ஐயோ டைம் வேற ஆகுது சினிமா ஆரம்பிச்சிருவானே ஆ சினிமா ஆரம்பிச்சா ஆரம்பிச்சிட்டு போறான் நம்ம இந்த ரூட்ல குன்னக்குடிக்கு பஸ் வருமா பின்ன இந்த ரூட்ல குன்னக்குடி கப்பலாடா வரும் பஸ் தான் வரும் வெயிட் பண்ணு
9: புரியுது.

0: என்
1: பாப்பமா அவளோட ராவுகள் படத்துக்கு என்னோட வரேன்னு சொல்லிட்டு இந்த தேன்கூடு தலையும் கூட ஒட்டி ஒராசிட்டு போறியே, இது உனக்கே தர்மமா?
2: இவரு கோமாதா என் குலமாதா படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு, அதான் அவரு கூட போற.
1: ஐயோ, தொழில் ரீதியா இவளை டச் பண்ணிட்டாளே. டேய் கண்ணாடி கட்டா.
0: முடியாதுண்ணே.
1: டேய் கண்ணா, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இவளை முன்னாடி உட்கார வைக்கற, பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போடா.
0: பின்னாடி காத்துல
1: காத்துலாம் வேற என்னடா இருக்கு? சொல்ல கேட்டா. டேய் டேய், ஐயோ, இவளை கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறானோ, ஏது செய்ய போறானோ? இந்த நேரத்துல பஸ் வேற காணுமே.
0: அன்புள்ள
1: மாமா அவர்களுக்கு, பிரியமுள்ள மைத்தினி எழுதுவது. நீங்கள் எங்களை விட்டு சென்றதிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை. நீங்கள் இல்லாமல் உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை. இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் 2 லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன். ஐயா, தேங்காய் குத்தகையில் ₹50,000 வந்துள்ளது. ஐயா உட்காருங்க. வாழைக்காய் பணம் 1 லட்சம் வந்துள்ளது. ஐயா காலத்துக்கு மேல போடுங்க. நீங்கள் வந்துதான் பணத்தை பேங்கில் போட வேண்டும். நடந்தை மறந்து உடனே வர வேண்டும். இப்படிக்கு வி மாணிக்கம், தாராபுரம். ஐயா, நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயா
3: என்ன சார் இது, நீங்க கை கட்டிட்டு பிச்சைக்காரன் உட்கார வச்சு பேசுறீங்க. என்னடா
1: நீ பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரன், இந்த ஊரே பிச்சைக்காரன். இவர் பெரிய கோடீஸ்வரர், பிசினஸ் மேக் நட்டு. ஓடி போய் கூலிங்ஸ் வாங்கிட்டோம்
0: மேன். ஹலோ, வித்அவுட் ஐஸ்
1: நோட் த பாயிண்ட்.
3: சரி
1: ஐயா, இவ்வளவு சொத்து சொகத்தை வச்சுட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரன் ஆனீங்க?
0: சொத்து, பத்து, பணம், பாசம் எல்லாவற்றிலும் பற்று அறுந்து விட்டது மகனே.
1: ஏங்க அதை ஒட்ட வைக்க முடியாதா?
0: முடியாது மகனே.
1: 2 தடவை பச போட்டா? ஏதாவது முயற்சி பண்ணா?
0: முடியாது மகனே.
1: ரொம்ப அறந்துருச்சு போல் இருக்கு. சாப்பிடுங்க ஐயா.
0: நான் வருகிறேன் மகன்.
1: ஐயா இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க.
0: நீயே வச்சுக்க மானே.
1: உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதியா?
0: நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே. ரோட்ல கடந்தது. டைம் பாசிங்காக உன்ன படிக்க சொன்னேன்.
1: எது
0: டைம் பாசிங்கா?
1: உங்க டைம் பாசிங்கி நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதிருக்கா?
0: இல்ல.
1: அப்ப நான் என்ன இழிச்ச வாயனா? இழிச்ச வாயனா? இந்த கூல்ட்ரிங்க்ஸ் நாய் நாக்க தட்டு மாதிரி குடிச்சல, அதுக்கு காசை வச்சுட்டு வெளியே போடா.
0: பிச்சை எடுத்தாரேன்.
1: கடை நான் ஒத்துக்க மாட்டேன்.
0: அப்ப தட்ட வச்சுக்க.
1: கட்டா. டேய் கூல்ட்ரிங்க்ஸ் சொல்லுடா. இது எட்டனா போருமாடா? அதையும் கழிச்சு போயிடா. டேய் இவன் அடிச்சு சொல்றா. ராஸ்கல், என்ன என்ன இழிச்சு வாய் நினைச்சிட்டீங்க? ஊருக்குள்ள பிச்சு போடுவோம் பிச்சு. டேய் இது மாட்டா. இந்தா இது புடி. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தியல, அது போய் நாலு தெருவில் கலெக்ஷன் பண்ணிட்டு
4: வா. இது
1: ஸ்டாம்புக்கு பசை தடவன மாதிரி என்ன நைஸா குடுக்குறான். என்ன மாதிரி நடிக்கிறாங்க? இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது.
5: யோ, என்னையா தனியா நின்னு
1: போலாம்? கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது. யான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற்றிருப்பாய். இங்கிலீஷ் படத்துல கூட இந்த மாதிரி கிஸ்ஸிங் சீனை நான் பார்த்தது இல்ல.
5: என்ன சொல்ற
1: தீனா? உனக்கு ரத்தின வேலை அறவே பிடிக்காது. ஆனா உன் தங்கச்சி ரத்தின வேலை மறக்கவே இல்லை. ரத்தின வேலை உன் தங்கச்சியை மறக்கவே இல்லை.
5: என்னைய உளர்ற?
1: நான் உளர்ல ராஜா, தெளிவா தான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன இங்கிலீஷ் கிஸ் அத குடுத்தது ரத்தின வேலு, வாங்கிட்டது உன் தங்கச்சி. என் சட்டி ஐயா பிடிக்கிற கிஸ் கொடுத்தாரு, அவன் சட்டி போய் பிடி. பால ஊத்துறா, பாதியை குடிச்சிட்டு தண்ணி ஊத்தியா வைக்கிற? இன்னைக்கு நான் பினாயில் ஊத்துறேன், பாதியை குடிக்கும் போதே மகனை நீ செத்தடா. ஹாய் பால் பேபி, வா வா வா வா வா. என்ன இன்னைக்கு நீ சீக்கிரமாவே வந்துட்ட?
2: இங்க வரணும்னு தான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன். தொம்பு கொண்டு வாங்க.
1: இன்னைக்கு பால் வேண்டாம்.
2: ஏ,
1: நான் வெளியில வாங்கிட்டேன்.
2: நான் வரத்துக்குள்ள அப்படின்னா அவசரம்
1: அவசரத்துக்கு இல்ல, இது ஒரு ரகசியத்துக்காக.
3: பால் தமிழ் பால், என்னை நினைப்பால், அள்ளி அணைப்பால், கட்டி பிடிப்பால்,
1: கட்டி மிதிப்பால். பெரிய தியாகராஜ பாகுதே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு. பொறுக்கி நான் போய் வேலை பாடுறான்.
2: என்ன
1: அவ்வளவு சீக்கிரமா ஒஸ்தானுங்கிற, என்ன உனக்கு பிடிக்கலையா?
2: அது யோசிக்கிறதுக்குள்ளதான் இவரைய மூட அவுட் பண்ணிட்டாரு.
1: ஐயோ ராஜா, இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சுட்டோமா? அவனை இன்னைக்கு செத்த நீ ஊட்டி பண்ணி ரெண்டா வெடிச்ச மாதிரி வெடிக்க போறடா.
3: என்ன மருந்து வாசனை அடிக்குது? இப்ப உள்ள மாட்டுக்கெல்லாம் மருந்து ஊசி தானே போடுறாங்க.
1: கடைசி சிரிப்பா
3: இது? என்ன சார் பெருசு? ஒரு நாள் போலி விட்டான்னு நினைச்சு மூட்டை பூச்சி மந்த குடிச்சிட்டேன், ஒன்னும் ஆகல. பெப்சி நினைச்சு பெட்ரோல் குடிச்சேன், அதுக்கும் ஒன்னும் ஆகல. இது என்ன சார் சாதாரண பினாயில்? நமக்கு டானிக்கு மாதிரி நல்லா இருந்த பெரிய குடும்பத்தை
1: பிரிச்சிட்டீங்களே.
3: உண்மைதான் சொல்றேன்.
1: எனக்கும் தெரியாது. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஹலோ, இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் லீவுங்க. டேய் உள்ள போ.
3: அப்ப தந்தி
1: அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் குடுத்துறேன். உள்ள போ.
6: என்ன பாச்சு மோதிரம் டிவிஎஸ் 50 ஒரே அடி அசத்துறீங்க?
1: எல்லாம் அவன் செயல். இந்த மாசம் டிவிஎஸ் 50, அடுத்த மாசம் ஹீரோ ஹோண்டா, அதுக்கு அடுத்த மாசம் மாருதி, மாருதி 1000, டாடா சீரா, ஏரோபிளைன், ஹெலிகாப்டர், ட்ரெயின், இதெல்லாம் சொந்தமா வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன்டா. என் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்குது.
7: எப்படி திடீர்னு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டீங்க?
1: இவ்வளவு நாளை என் பேரை சொல்லி என் அசிஸ்டன்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்ப நான் ஸ்ட்ரைட்டாவே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
7: அது என்ன ஸ்ட்ரைட்டா ஒரு ஜீப் வருது நம்மளை பார்த்து?
1: ஜீப் என்ன, நான் புக் பண்ணலையம்மா.
7: போலீஸ் ஜீப்னா?
1: போலீஸ் காம் காம் காம்.
8: என்ன
1: வேணும்
8: போஸ்ட் மாஸ்டர் வேணும்?
1: அது நான் தான்.
8: நீ தானா?
1: அதுடா,
8: அவன் கஷ்டப்பட்டு மணி ஆர்டர் அனுப்பினா அந்த காசை வட்டி கூட்டு சம்பாதிக்கிறேன். நீ உன்ன எல்லாம் லாடம் கட்டி அடிக்கடா
1: ஸ்டேஷனுக்கு.
9: Excuse me, remove the hand from the collar.
1: டேய், லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், அடிக்கடி போவோம் வருவோம், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா. என் லெவலே வேறடா.
10: டேய் போடா
8: 201, இந்த உள்ளத்துல பூட்டியா?
1: இல்ல கொஞ்சம் இருங்கய்யா. சார் சார், நான் பாட்டுக்கு மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு தான் சார் இருந்தேன். எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னதே என் கூட இருந்த போஸ்ட்மேன் சார். முதல்ல அந்த நாயை புடிச்சு உள்ள வைங்க சார்.
8: அவனே நான் உள்ள புடிச்சு தரணும். அவன் தான் அப்ரூவ் ஆயிட்டான்ல.
1: என்னது அப்ரூவ் ஆயிட்டானா? எங்க சார் அவன்?
3: British Air Service asking hours quantity.
1: டேய், என்ன அத்தனை பேருக்கு முன்னால அவமானப்படுத்தி ஜீப்ல ஏத்துறாங்க, அதுக்கு கூட நான் வருத்தம் பண்ணடா. நீ

0: எனக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்க போகுது சார். காட்டி கைத்து போட ரெண்டு பேர் வேணும்ல, அதுக்குதான் சார் அவங்க ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுக்கணும்.
1: ஓகே 201 பாப்ஸ், உனக்கு கல்யாணமா?
2: மாப்பிள்ளை யாரு?
0: அதோ

0: நல்லா மாட்டிக்கிட்டான்டா மாமனே. நாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம். நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனை கைதிடா.
1: நீங்க நம்ம ஊரோட்டு வந்து 20 வருஷம் ஆச்சு. நம்ம செட்டுகள்லாம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. நீங்க மட்டும் பண்ணையில பண்ணகரனவே இருங்க.
2: சம்பளம் குடுக்கறாங்கல்ல?
1: என்ன சம்பளம்?
2: சாப்பாடு போட்டு 175 ரூபா.
1: புள்ள சம்பளம் உட்காருங்கண்ணே. இங்க பாருங்க, வாழ்க்கை பூரா 175 ரூபா சம்பளம் வாங்கினா உங்களுக்கு வயசாயிரும். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. அப்படி கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு குழந்தை குட்டி பத்துக்கிட்டீங்கன்னா 175 ரூபா எப்படி பத்தோ? குடும்பத்தோட பிச்சை எடுக்க வேண்டியதான்.
2: அதுக்கு என்ன என்னடா செய்ய சொல்ற?
1: 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியே சம்பாதிங்க.
2: அது எப்படா முடியும்?
1: அதுக்குதான் நான் வந்திருக்கேன். ஒரு ஐடியா சொல்லட்டுமா?
2: சொல்லு.
1: நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன?
2: இதான் ஐடியாவா? நீ பெரிய கப்பல் ஓனரு, நான் பெரிய ஃபேக்டரி ஓனரு. கத்த கத்தியா பணம் வச்சிருக்கான், கட்சி ஆரம்பிக்க. நான் ஒரு அத்த கூலி, நீ ஒரு அண்ணக்காவடி. இதுல எங்கடா கட்சி ஆரம்பிக்கிறது?
1: இதுக்கெல்லாம் கத்த கத்தியா பணம் தேவை இல்ல. கட்சி ஆரம்பிச்சவங்களா கத்த கத்தியா பணம் வச்சுட்டா கட்சி ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் காலம் கொடுங்க.
2: அவரா?
1: திருட்டு ரயில் வந்தவரு. அந்த பேங்க்ல 500 கோடி தரும்.
2: அடேங்க அப்பா,
1: காலம் கொடுங்க.
2: ஆமா அவரா?
1: ஆமா, லாரியில வந்தவரு. கொண்டாட்டி எத்தனை இருக்கு அவருக்கே கணக்கு தெரியல. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் கணக்கு போடுங்க. எல்லா பேரும் நம்மள மாதிரி வந்தவங்க தானே.
2: வாஸ்தவம் தான்.
1: கட்சியில 20,000 தொண்டர்களை சேர்த்தா கூட தலைக்கு 5 ரூபா சந்தா வச்சா 1 லட்சம் ரூபா ஆகுது. 175 ரூபா எங்க? 1 லட்சம் ரூபா எங்க? எந்த தொழில இவ்வளவு லாபம் கிடைக்கு?
3: ஐயா வணக்கம். பாப்பா காத்தவர் ஐயா. என்ன ரெண்டு மூணு நாள் ஆளே காணோம்?
2: நான் எங்க ஊருக்கு போயிருந்துருங்க, அங்க எனக்கு கொஞ்சம் நேரம் இருந்துங்க, அதை வித்துட்டு வந்துடுங்க.
3: அடப்பாவி, பொண்ணு விளையிற பூமி யாராவது விற்பாங்களா?
2: பொண்ணு தங்க எல்லாம் விளையறதுக்கு அது கோலாறு தங்கச்சோரகத்துக்கு பக்கத்துல இல்ல. நெய்வேலியில் நிலக்கரி எடுக்கிறாங்களே அதுக்கு பக்கத்துல இருக்கு. உலகம் தோண்ட நாள்ல இருந்து 2 தடவைதான் மழையே பெஞ்சிருக்கு. அப்புறம் எங்க அதெல்லாம் விளையறது?
3: மழை இல்லைன்னா என்னப்பா, ஒரு கிணத்தை தோண்டி பார்க்க வேண்டியதானே.
2: அதெல்லாம் தோண்ட வேண்டிய அளவுக்கு தோண்டியாச்சு. இன்னும் 2 அடி தோண்டா நியூயார்க் வந்துடும்.
3: நியூயார்க்கா?
2: ஆமா, இந்தியாவுக்கு நேர் கீழே தான் அமெரிக்கா இருக்கு.
3: ஆமா,
2: அது வந்துடும்.
3: அது சரி, பூமி வித்த பணத்தை என்ன பண்ண?
2: ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
3: எதுக்குப்பா?
2: நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன்.
3: கட்சியா? நினைச்சேன். நான் அப்பவே சொன்னேன், மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு. கேட்டியா?
2: ஐயா என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, தேவ தூதன் அனுப்பிய தேவ தூதன். நான் வர்றேங்க. போடா தம்பி, நம்ம கட்சி வேலை ஆரம்பிப்போம். பொறாம புடிச்சு வளகண்டா. ஏடா தம்பி, நம்ம கட்சி ஆரம்பிக்க போறோமே, தொண்டர்களா யார சேர்க்கறது?
1: அண்ணே, சில சில கட்சிகள் இருக்கு, அவங்களை கூப்பிட்டு நம்ம கட்சிக்கு வர மாட்டாங்க. அதனால கட்சியில சேராதவங்களை பார்த்து நம்ம கட்சிக்கு இழுக்கணும்.
2: கட்சியில சேராதவன் நாட்டுல எவன்டா இருக்கான்? அத்தனை கட்சி இருக்குடா.
1: இல்லனே, ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான்.
2: இப்ப நம்ம கட்சியில சேராதவங்கள நம்ம கட்சியில சேர வைக்க போறோம். எனக்கு ஒரு ஐடியா.
1: எப்படி?
2: அதையே பேரா வச்ச என்ன
1: சொல்லுங்க?
2: கா சே கா.
1: புரியலையே.
2: கட்சியில் சேராதோர் கட்சி கா சே கா.
1: ஆஹா, அபாரம். கா சே கா வாழ்க.
2: அது வாழ்றது இருக்கட்டும், இதை எப்படி நம்ம ஜனம் கேட்ட பரப்புறது?
1: மீட்டிங் போட வேண்டியா?
2: போடா, போ.
3: வேடைக்கு போக போறோம். எல்லாம் கரெக்டா இருக்கா?
1: எல்லாம் ரெடியா இருக்கு. டேய் அண்ணன் மேல செருப்பு வேகமா வீசு.
2: ஏண்டா என் மேல செருப்பு வேகமா வீசு சொல்ற?
1: அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும், ஓட்டு வரும், காசு வரும்ல.
2: ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன? வேற எதிர வேணாலும் அடிச்சு சொல்லு. வா மேடைக்கு,
1: போடா.
2: மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது செயலாளர் அன்பு தம்பி கண்ணன் அவர்கள் என்னை பார்த்து பண்ணையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான். பண்ணையை பார்க்கிறோம், வெண்ணையை பார்க்கிறோம், எண்ணெயை பார்க்கிறோம், தொண்ணையை பார்க்கிறோம், திண்ணையையும் பார்க்கிறோம்.
1: இந்த காசை ஜனங்களுக்கு என்ன செய்யும்?
2: ஒண்ணும் செய்யாது. தந்தா மட்டும் வாங்கும். உங்களை உண்ணாவிரதம் இருக்க சொல்லாது, மறியல் செய்ய சொல்லாது, மரத்தை வெட்டி குறுக்க போட சொல்லாது, லாரி பஸ்ல ஏத்தி இந்தியா எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வர சொல்லாது. தந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம், அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம். இதுதான் எங்கள் காசேகாவினுடைய மாபெரும்.

0: கொள்கை. என் தலைவனை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா?
1: அமைதி, அமைதி. இந்த செருப்பு வீச்சு ஒன்றும் நம் நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் புதிதல்ல. இது தொன்று தொட்டு நடைபெற்று வருவதுதான். ஆனால் இந்த செருப்பு வீச நண்பரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு திக்கு இருந்தால், திராணி இருந்தால், வக்கு இருந்தால், வகை இருந்தால், ஒரு செருப்பை வீசினாயே, இன்னொரு செருப்பை வீசி பார்ப்போம். ஆகவே தோழர்களே, இதுவரை எங்களது காசேகாவின் கொள்கையை கேட்டவர்கள், கட்சியிலே சேர விரும்புகிறவர்கள், நாளை காலை கட்சி ஆபீஸ் முன் வந்து சந்திக்கவும். இந்தப்பா இந்த சந்தாவை மட்டும் மறந்துடாதீங்க.
2: அண்ணன் காத்தவராயன், அண்ணன் காத்தவராயன், தலைவர்
0: காத்தவராயன்,
1: எடுத்துட்டு போடா. இனிமேல் துண்டு போடுறது, இந்த பொண்ணோட போத்து ஏமாத்துற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்சு மோதிரம் முடிஞ்சா 2 ஏக்கர் நிலம் எழுதி வைங்க. யூஸ் ஆகிற பொருளா குடுங்க. சொல்றா,
0: யோ நல்லா கேட்டுங்கய்யா, அப்படியே குடுங்க.
1: விளக்கமா சொல்றா,
0: அண்டா குண்டா வாட்சில குடுங்கய்யா.
1: நம்மளை பத்தி பாப்பா கிட்ட எடுத்து சொல்லு.
3: ஐயா தான் தலைவர்.
4: நமஸ்கார்.
3: அண்ணன் செயலாளர்.
1: நீ வந்து அம்பாசிட்டர் தானே, நமஸ்கார் எதுக்கு சொல்ற?
0: அண்ணே இந்தியில கும்பிடுறேன்னு அர்த்தம்.
1: ச்சே, இது கூட தெரியாம நான் தலைவர் ஆயிட்டேனே.
4: நான் வரேன் டெல்லில இருந்து. ஆனா பூர்வீகம் தமிழ்நாடு
1: தான். அப்புறம் உங்களுக்கு நான் என்ன செய்யணும்?
4: உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன்.
1: இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்துறேன்.
0: நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க.
1: பரமசிவம், பொண்ணோட பொருளாளர் பதவி, கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கொடு.
3: என்ன அப்படி திடீர்னு மாத்திட்டீங்க?
1: கட்சிட்டு இருந்தா திடீர்னு திடீர்னு எல்லாம் மாறும்.
3: இப்ப நான் என்னங்க பண்றேன்?
1: பின்னால போய் நில்லு. நான் பண்றேன்.
4: இவ்வளவு பெரிய பதவி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல.
1: நீங்க எதிர்பார்க்காதது இன்னும் என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க, வாங்க.
0: என்ன சொல்றது?
1: அவனு கேட்ட நீ ஏதாவது சொல்லண்டா.
0: தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதிங்க.
3: ஏங்க
0: தலைவரு, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார்லயே போறாரு.
3: கார்ல எதுங்க போறாரு?
0: நடக்க முடியாமதே போறாரு.
1: கத்தவராயன் தலைவர்.
3: அட சும்மா இருப்பா
1: வேலுச்சாமி. நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முத முதல் வந்திருக்க, இனிமே நீ முன்னேறிடுவ. நம்ம கட்சியில சேர்ந்துரு. நம்ம தான் ஆட்சியை புடிக்கிறோம். புடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். என்னடா?
3: ஆமா தலைவா. உங்களுக்கு எல்லாம் அரசியல் எல்லாம் கூத்தா போயிருச்சு.
1: இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க, ஆர்டிஸ்ட் கேரக்டர்
0: அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லிருக்காருன்னு.
3: ஏன் தலைவா அறிக்கிறீங்க? உண்மை தானே சொன்ன?
1: உண்மையை சொல்லலாமாடா. நம்ம எல்லாம் யாரு? அரசியல்வாதிங்க. நம்ம யோக்கியதை என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன, படிப்பு என்ன? நம்ம உண்மை பேசலாமா? எது சொன்னாலும் தலைவர் சொன்னாலும் வெளியில போய் சொல்லணும். யார் அவன் ஷேக்ஸ்பியர்? அடிக்கடி ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர்ங்கற அவனை காஸ்மெண்டா? ஒரே பெஞ்சில் உட்கார்ந்து படிச்சீங்களா? பழனாய இந்த நான் எழுதுபடா.
3: சரி, நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ?
1: கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன் கேளு. எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன்.
3: அதுங்க 2 கல்யாண மண்டபம்?
1: ஒரே டயத்துல 2 பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டுவேன். குறுக்க கேள்வி மட்டும் கேட்காத, அடுத்த திட்டத்தை கேளு.
3: சொல்லு.
1: சொல்றேன், ஒரு நிமிஷம். ஆல் மெம்பர்ஸ் கோ அவுட் சைட். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில ஊ எனக்கு சொந்தம், டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். கொடைக்கானல்ல கொடை எனக்கு சொந்தம், கானல் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காபி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், ஹோட்டல்ல 5 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார், சைடுல சுஸ் பேங்க்ல ஒரு 50 கோடி.
3: என்னது
1: பணம் தான் இதெல்லாம் போக? மீதி கஜானாவில ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். நீ அரசியலுக்கு வந்துரு. உனக்கு ஆப்பிள் தோட்டம் காபி தோட்டம் எல்லாம் உண்டு.
3: நேரம் வரும்போது வந்து உங்கள மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடுறேன்.
1: அப்ப நீ வர வேண்டாம்.
0: வேலுச்சாமி, உங்க மாமா வந்திருக்காரு, உன்னை உடனே பாக்கணுமா?
1: வேலுச்சாமி, எப்ப இருந்து உனக்கு இந்த மாமா பழக்கம் எல்லாம்? அவர் உடனே உள்ள அனுப்பு. அவர் நான் கொள்கை பிறப்பு செயலாளர் ஆக்கிறேன்.
3: அரே சொந்த மாமா.
1: எந்த மாமாவா இருந்தா எனக்கு என்னப்பா? எனக்கு கொள்கை தான் முக்கியம். எடா அந்த சந்தா புக்க திருடாத. இங்க பார், இது என்னது?
4: நாய்.
1: சாதாரண நாய் இல்ல, ஒரு கால் இல்லாத நொண்டி நாய். இந்த மாதிரி உள்ள ஒரு பையனை நீ அடிக்கடி பாராட்டி பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல.
4: என்ன நீங்க பொருளாளரா போட்டிருக்கீங்க, அவ என்ன லெவல்ல? சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளவுதான்.
1: அவன எல்லாம் அடிச்சிட்டும் திட்டிட்டும் தான் இருக்கணும். இல்லனா அவன் தலைவன் ஆகிடுவான், நான் தொண்டன் ஆகிடுவேன்.
4: நான் வந்து கட்சியில சேர்ந்ததே உங்களுக்கு.
0: சே சே சே சே, நம்ம தலைவர் இப்படி செய்வாரே எல்லாம் பார்க்கல.
5: செயலாளரே, என்ன நடந்தது? ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க?
0: பொருளாளர் கொஞ்சிட்டு இருக்காரியா?
5: இது என்ன புதுசா நடக்குது? அதான் டெய்லி நடக்கிறதாச்சே.
0: இப்படி விட்டா நம்ம கட்சிக்கு அழுக்கு.
6: செயலாளர் சொல்றதா கரெக்ட்.
7: செயலாளர், இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். உடனே பொதுக்குழு கூட்டி ஆகணும்.
0: பொதுக்குழு கூட்டிட்டேன். கூப்பிடியா தலைவரே?
8: ஓ மாமன் மச்சான், யாராவது இருந்தா சொல்லு.
6: அடுத்த மாசம் சந்தா பணம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யற.
8: பொதுக்குழு கூட்டி ஆச்சு, நீங்க வெளியே வரீங்களா இல்ல நாங்க அதை வளர்த்துமா?
9: என்னடா பொதுக்குழு செயற்குழு, இந்த நாயங்க பண்ற இம்சை தாங்க முடியல, எதுவும் கூட பேச விட மாட்டேங்கிறானுங்களே. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துற நீ வா. என்னடா சவுண்ட் குடுக்கறீங்க?
8: தலைவரே பொதுக்குழு கூட்டி இருக்கிறோம்.
0: நீங்க இத பண்ண வச்சிருக்கிறதே தொண்டனுக்கு பிடிக்கல.
9: அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது.
8: தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும்.
9: என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டி ஷர்ட் என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா?
8: என்ன இப்படி பேசுற?
9: அப்படித்தான சொல்லுவேன். இங்க பாரு, இவ தலைவி நான் தலைவன், நாங்கதான் கட்சி, கட்சி தான் நாங்க. இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லனா வெளியில போங்க. நாயங்களா?
0: யார பார்த்து நாயினீங்க?
9: உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன், நான் தலைவன். நாயும்பே பேயும்பே பண்ணியும்பே எருமையும்பே. இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லனா இப்ப ஓடி போயிருங்கடா. அத என்ன நீங்க டெய்லி கட்சி ஆபீஸ்க்கு வர்றது, ஆளுக்கு ஒரு டீயை குடிக்கிறது, பேப்பர் படிக்கிறது, அடுத்த கட்சி பத்தி பேசுறது, இனிமே நீங்க எல்லாம் வரக்கூடாது, வெளியில போங்க. செவரு பாலம் மரம் எங்கெங்க கேப் கிடைக்குது அங்கெல்லாம் தலைவன் தலைவி வாழ்க்கான்னு எழுதுங்கடா. இனிமே இந்த பொதுக்குழு நீ அடிக்கடி கூட்ட கூடாது.
4: பொதுக்குழுனா
9: ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறது பேசுறதா? மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசா மாத்தி கீழே போடு, எவனா செடி அடிக்கிறான் எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க நீ வா, நம்ம போலாம்.
8: யோ இத பாருங்கயா, தலைவரை பகைச்சிட்டு நாம வாழ முடியாது. மரியாதையா தெரு தெருவா போய் தலைவர் வாழ்க, தலைவி வாழ்கன்னு எழுதி எப்படியோ பொழைச்சு போகுயா.
10: என் பொருளாளர் பதவிக்கு எப்படி வேட்டு வச்சானோ அத போல உன் செயலாளர் பதவிக்கு வேட்டு வைக்க போறான். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு.
0: இவ சொல்றது கரெக்ட் தான். போற போக்க பார்த்தா நம்மளையே கட்சி விட்டு தூக்கிடுவான். இனிமே இவன் நிம்மதியா வாழவே கூடாது. கட்சிய ரெண்டா உடைச்சிடும்.
9: ரெண்டு பேரும் ஆடுறாங்க, இதுல யாருக்கு சாமி வந்திருக்கு தெரியல. ஒரு பேரை பூசாரி தண்ணி அடிச்சுட்டானோ ஆத்தா, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆத்தா வாடா, ஆத்தா ஆத்தா, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆத்தா நீங்க என்ன சாமின்னு சொல்லலையே. நடக்குமா நடக்காதா?
4: நடக்கும் போடா.
9: இது போதும் வள்ளியாத்தா. வா வேப்சாமி, வள்ளியாத்தா வந்திருக்குது.
0: வள்ளியாத்தா உனக்கு என்னத்தா வேணும்?
4: இவ கழுத்துல ஒத்தன் காலி கட்டணும்டா.
9: நான் கட்டுற?
4: நீ கட்டுன ரத்த வாந்தி எடுப்பேடா.
9: ஓ வெரி டேஞ்சர். நமக்கு என்னமா?
0: அப்ப யாருதான் கட்டுறது வள்ளியாத்தா?
4: இவளோட முர மாமா ஒத்தன் கூட்டத்துல நிக்கிறான், அவன் தான் தாலி கட்டணும்.
9: எப்ப வேல்சாமி, ஆத்தாவே சொல்லிச்சு போய் கட்டு தாலிய.
4: வாடா வந்து கட்டடா.
9: ஆத்தா நல்ல மரியாதை வச்சிருக்கேன். வெளிச்சாமி சீக்கிரமா போய் தாலியை கட்டு.
4: மாமா
3: சாமி போயிருச்சா?
0: எல்லா சாமியும் போயிருச்சு.
9: வெளிச்சாமி அடிச்சு அடியில ஆத்தா ஓடி போயிடுச்சு. ஆனா அது போறதுக்கு முன்னால நான் முதல் மந்திரி ஆவேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எனக்கு அது போதும்.
4: என்ன எதுக்கு இந்த நேரத்துல கூட்டு வந்தீங்க?
0: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஓம் பழச நாங்களே மாட்டேன், ஏன் பழச நீங்கள. நீ கட்சியில வந்து சேர்ந்ததே பணத்தை சுட்டுறதுக்காத்த. ஏற்கனவே தலைவர்த்த 10-15 சுருட்டிட்ட, ஆக மீதி இருக்கிறது 50. இப்பதான் கணக்கு பார்த்த. நீ 25 எடுத்துக்கிற, நான் 25 சுருட்டிக்கிற.
4: ஐயோ அது தலைவர் கொடுத்த அன்பளிப்பு. நானா எடுத்தா கையாடல் செஞ்சுடா, போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க.
0: போலீஸா? நான் யாரு? செயலாளர் கண்ணே, என்ன மீறி வந்துருமா? இங்க பாரு பணப்பட்டி ரெடியா இருக்கு, எடுத்துக்கிட்டு கிளம்பு.
4: 25 எனக்கு கொடுத்தா எதை வேணா விட்டுட்டு போயிடுவேன்.
0: நீ எதையும் விட வேணா, பணப்பட்டி ரெடியா இருக்கு, எடுத்து கிளம்பு. டேய் காத்தவராயா, என்னையா நாயின்னு சொன்ன? நாளை உனது கச்சு உடையும் நாள்.
9: யோ யோ யோ எல்லாம் ஓரமா நிலுங்க, அங்கே நிலுங்கயா. தலைவரே அந்த பொருளாளர் பிரியாவ காணோம், எங்கயோ ஊரை விட்டே ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் தலைவா. கஜானா காலி, 10 பிசா கொடுக்கறது எல்லாம் எம்டி.
0: இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும், எல்லாம் உங்களால.
9: முன்னாடி
0: ஒரு செயலாளர் கை நீட்டி
9: அடிச்சிட்டீங்க.
0: உடைக்கிறதுக்கு
9: நான் நிலத்தை வித்து கட்சி ஆரம்பிச்சேன்,
0: அதுக்கு மூல காரணமே நான் தான். இந்த வீண் வார்த்தையில வேணாம். தொண்டர்கள் கையை தூக்கட்டும். உங்களுக்கு எத்தனை பேர், எனக்கு எத்தனை பேர்னு. யோ, தலைவர் பாக்க யார யாரு கையை தூக்குறது?
7: ஏய், அஞ்சே பேரா? பாக்கி பேர் எல்லாம் என்னடா?
0: அவ்வளவுதான், கைய மடக்குங்க. ஏன் பக்கம் கை தூக்குங்க? பாத்தீங்களா, உங்க பக்கம் அஞ்சே பேரு, என் பக்கம் நிறைய பேரு. அதனால இன்னையில இருந்து உங்க கட்சி காச்சே கா, என் கட்சி தீவிர காச்சே கா, தீ காச்சே கா.
7: கட்சி கூட ஏத்துறானுங்களா? ஏத்தட்டும். எப்படி ஏத்தாரு பாக்குறேன்.
0: இன்று தீ கா சே கா கொடியேற்றும் நாள். எதிர்கட்சியில் தலைவர் தான் கொடியேற்றுவார், சுயநலவாதி. ஆனால் நம் கட்சியில் அப்படி அல்ல, தொண்டர்கள் தான் கொடியேற்ற வேண்டும். கைதட்டுங்கய்யா.
7: அவனுக்கு ஏத்த தெரியாது.
0: அதனால கட்சியின் மூத்த தலைவர் நாலு பேர் வாங்க, கொடியேத்துங்க.

0: வாங்கயா, கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு சந்தா வசூலிக்கிறீங்க, பின்ன கட்சி ஆரம்பிச்சு ஜனங்களுக்கு நாங்க சந்தா கொடுக்கணுமா?
1: என்னையா இவ்வளவு பெரிய துண்டு? யாரு கேட்டு
0: போட்டேன்? இப்ப போட்டுட்டு இருக்கிறவங்க யாரு கேட்டியா போட்டு இருக்கான்?
1: உங்க கட்சி ஆரம்பிக்க சொல்லி ஜனங்கள் ஆய லெட்டர் போட்டாங்க.
0: இதுக்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் ஜனங்க லெட்டர் போட்டுதான் ஆரம்பிச்சானுங்களா?
1: சரி ஆரம்பிச்சீங்க, அப்புறம் ஏன் பிரிக்கிறீங்க?
0: கட்சிட்டு இருந்தா பிரியனுமையா? இதுக்கு முன்னால எத்தனை கட்சி பிரிஞ்சிருக்கு? செதர்கா ரேஞ்சுக்கு பிரிஞ்சிருக்கு. என்ன போலீஸ் நீ?
1: யோ வா ஜெயிலுக்கு, உனக்கு அதான் லாய்க்கு, உன்னை அங்க வச்சு பேசுகிறேன்.
0: நான் எங்கு வேண்டுமானாலும் வர தயார். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஜெயிலிருந்து திரும்பி வந்த பிறகு என் வீட்டு வாசலே செக்யூரிட்டியாக இருப்பாய் என்பதை திடமாக மனதிலே வைத்துக் கொள்.
2: விடுங்க தலைவரே, உங்க தகுதிக்கு உங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு மீண்டும் நம் இணைந்தே செயல்படுவோம்.
0: இப்பவே நாம இணைஞ்சுதான்டா செயல்படுறோம்
2: தலைவர்.
0: பாத்தியா, நாங்க சொல்லியா நீங்க சொல்றீங்க? நீங்க வாழ்க சொல்லியே பழக்கப்பட்டுட்டீங்க ஐயா. அண்ணன் காத்தவராயன்
3: வாழ்க,
0: அண்ணன் காத்தவராயன்
3: வாழ்க.
4: அமைதி, அமைதி, அமைதி.
0: எங்க சின்னமாவ பொண்ணு பார்க்க வந்திருக்கு உங்கள் அனைவரையும் எங்கள் காசேகா கட்சி வருக வருக என்று வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறது.
5: காத்தவராயன் நம்ம வீட்டுலதான் தோட்டக்காரனா இருந்தான், இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவன் ஆயிட்டான்.
6: தோட்டக்காரன் கட்சி தலைவனா எப்படி மாறினா? ஆச்சரியமா இருக்கு.
0: ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? கொலகாரன் கொள்ளக்காரன் எல்லாம் தலைவனாகும் போது உழைச்சு சம்பாதிக்கிற ஒரு தோட்டக்காரன் தலைவனாக கூடாதா? ஆனால் ஒத்துக்கொள்ள மாட்டீர்களா?
5: பொண்ணுக்கு ஆட தெரியுமா?
0: ஏன் பரதநாட்டிய ஸ்கூல் நடத்த போறியா? இப்பதான் டிவியை ஓபன் பண்ணாலே ஸ்டார் டிவி, சன் டிவி, எம் டிவி, தம் டிவி ஆடுறாங்களே, பாத்துட்டு போ. 1948 இருந்து இதே ஃபார்முலாவா? க்வெஸ்டின மாத்து.
7: மை
0: டியர் பீப்பிள், வெயிட், க்ரோ. Take it! Take it! Take it! Take it! நிறுத்துங்க! எல்லாம் நிறுத்துங்க! நிறுத்துங்க! என்ன வெத்து நோட்டு? நம்ம ஏமாத்துல இருந்த ஆளு. அட ஆமா, டாய்யா என்ன தெரியல, நான் தான் காத்தவராய.
7: அட பாவி, தோட்டக்கார பையன் உனக்கு இவ்வளவு திமுறா?
0: எஸ், இன்னைக்கு ஊருக்குள்ள எல்லாரும் வேஷம் போடுறாங்க. வாழ்க்கையில பணக்காரன் தான் ஆக முடியல. பணக்கார வேஷம் போட்டு பாக்கலாம்னு பார்த்தேன். இந்த டிரெஸ்ஸுக்கு ஒரு 50, இந்த காருக்கு ஒரு 250, இந்த நாய்க்கு ஒரு 50, மொத்தம் 350 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களேடா.
5: சரி, வேஷம் போட்ட வெத்தினோட கொடுத்து எங்களை எதுக்கே ஏமாத்தின?
0: நான் போட்டேன், நீங்க பொறுக்குனீங்க. பணம்னா இப்படி கிடந்து அலையறீங்களே.
8: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி. இணைந்திருங்கள் சிறு சிறு நிகழ்ச்சியோடு. மோன்றியல் தமிழ் வானொலியின் சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்கள் மனம் விரும்பிய நீங்கள் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நகைச்சுவையோடு கேட்டு மகிழலாம்.
5: ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது?
9: You want ticket?
5: நாங்க பிளாக் லைன் டிக்கெட் வாங்குறதில்ல.
9: No, it is original white ticket. 10 rupees ticket, 10 rupees.
10: என்ன அவன் 10 ரூபாய் டிக்கெட் கஷ்டப்பட்டு 20 ரூபாய் வித்துட்டு இருக்கான். நீங்க 10 ரூபாய் டிக்கெட் அதே விலைக்கு வித்தா என்ன அர்த்தம்?
9: அதெல்லாம் ஒரு டெக்னிக்மா. டெக்னிக் போட்டு இதே 10 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய்க்கு வித்து காட்டுறேன். அது எப்படி? அது அப்படித்தான். பாரு, பை சார் கமிங். குடுக்கவே சார் கமிங். ஏ டிக்கெட்
10: 40 ரூபாய்க்கு
9: அவர் பேர் சேது.
11: ஹலோ, ஆஃப்டர் டிவி, ஆஃப்டர் டிவி.
9: டே சும்மாறா, இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு இண்டி எடுக்கிறீங்க? நார்த் இந்தியன் சொல்லிருப்பாரு.
10: ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு.
9: இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்ரால் ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு டிரெஸ் போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த டிரெஸ்ஸை கழட்டி நான் எரிக்கா விட மாட்டேன்.
3: என்ன
9: கும்பல கையெழுத்து போட்டு குடுத்து வந்த மனுவுக்கு நாலு நாளைக்கு மட்டும் தண்ணி அனுப்பிட்டு நிறுத்தினா தாமு
12: என்ன
9: பிரச்சனை? ஓட்டு போட்டு நாங்கெல்லாம் எடுத்துவாங்களா? மணி எழுதி கொடுத்தீமா? மணியனா?
12: சாரிப்பா.
9: ஓகே சார்,
12: அந்த 20வது வார்டு புற தண்ணி லாரியை உங்களுக்கு அனுப்பிவிங்க.
9: அப்ப 20வது வார்டு ஜனங்க என்ன பண்ணுவாங்க?
12: ஐயோ விட்டா, நீ கார்பரேஷன் ஆபீஸ்ல காவேரி பிரச்சனையே பேசு போட்டுருக்கு பாப்பா.
9: டே சம்மர் சீசன் ஆரம்பம் ஆயிடுச்சு, தண்ணி எல்லாம் டீசல் மாதிரி யூஸ் பண்ணணும். அஜிதோ சிந்துதே சிந்துதே சிந்துதே.
13: ஹலோ, ஒரு 5 நிமிஷம் உங்களால பேச முடியுமா? என்ன வேலை
9: போட்டுறேன்.
12: இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து
9: ஒரு வாரம் கிட்ட வராது.
12: பெரிய
9: குழி இங்க என்ன ஒரு 1.5 லட்சம் இருக்கு முடியல. எதுக்கு நீ தண்ணி அடிக்க கூப்பிட்ட? எனக்கு தண்ணி
12: வேண்டாம்.
9: சொல்லு,
12: என்ன பண்றீங்க?
9: காவல்துறையா?
12: அவன் நாளைக்கு எடுப்பான்.
10: கீழே வச்சுதான்
12: போ. சைக்கிள் லைட்டு தான் பார்த்து போ. போலீஸ் பிடிச்சோம்.
10: மாட்டிக்கிச்சு
12: போலீஸ்கார். தேங்க்யூ. நோ சேஞ்ச். வெல்கம்.
14: ராக பாட்டெல்லாம் பாட வந்தாய்.
12: என்னப்பா வண்டி ஆஃப் பண்ணிட்ட?
10: சத்தம் போடாதா, அம்மி முடிச்சிடும். முடிச்சிருச்சு. ஜென்சன்
12: என்னது சில்வர் சி ஸ்டாலின் மாதிரி பேசுற?
10: சத்தம் போடாம தின்னு போய் பார்த்து.
12: ராமு
10: கேக்கட்டா.
12: ஐயோ இது கத்துறது இல்லப்பா, பேசுறது.
10: விருந்தாட்கள் பாவம், மாசம் 300 ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். அவனுக்கு நீங்க கஷ்டா?
12: இவன் கெஸ்டா. இந்த மொட்டை மண்டைய வஸ்துப்பா செங்கல்பட்டு 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால இந்த நாய் ஞாயிற்றுக்கிழமை
10: நாளை காலையில் 5 மணிக்கு பஸ் ஒழுங்கா பஸ் ஏறி செங்கல்பட்டு போயிடணும். புரிஞ்சுதா?
12: ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா இவன். இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா. இந்த
10: பானை
12: பூனையா?
10: கெட்டம்
12: கெட்டம்.
14: பாட்டும் நானே, பாபமும் நானே, பாடுனை நான் பாட வைத்தேனே. பாட்டூனானே பாவமும் நானே, தூங்கும் என்னை துன்புறுத்தானே.
10: என் தப்பு தப்ப போற?
12: ஐயோ குவாட்டரை வாங்கி புல்லா இவன் குடிச்சிட்டு கொஞ்சம் எனக்கு குடிச்சிட்டு தூங்க விடாம அவசரே அம்மா.
10: Excuse me.
12: Why?
10: You no interest? You sleep.
12: Thank you. நான் அசைந்தால் நீ மட்டும்தான் அசைவ, வேற யாருமே அசைய மாட்டாங்க.
10: நோ இன்ட்ரெஸ்ட், நோ டாக், ஐ டாக்.
12: ராத்திரில சட்டி எடுத்து வச்சு தட்டாத பிச்சைக்காரன் நினைச்சுவாங்க. இவன் விட மாட்டாயா? இந்த தெருவில் எனக்கு யாரும் தூங்க முடியாதோ.
14: நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதாவும் தூக்கமும் பெரிதா. என்னோட பாட வந்தது ஒரு பாடும் பாட்டை இனி மூட வந்தது.
12: ஒவ்வொரு தடவை நீ கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்க, எங்கிட்ட மாட்டினே ஆம்புலன்ஸ் தான். அவ விட்டு ஜூடே டிக்கெட் குடுத்து போங்கடா.
10: அதான் வாங்கிட்டான்ல.
12: பணம் குடுக்கறா?
10: மணியாடல வரணும். வாங்கிக்க.
12: என்னது மணியாடல வருமா?
10: வரத்துக்கு வரியா? வேஸ்ட்.
12: இவனுங்களை சமாளிக்கணும்னா சாமுக்கு தந்தி கொடுத்து ஆகணும்.
15: அம்மா
12: ஏன் நான் பிச்சை எடுக்க மாதிரி கேக்குறேன்? டொனேஷன் தான் கேக்குறேன். கண்ணியமா கேளு.
15: இருங்க நான் கேக்குறேன்.
12: எப்படி
15: மேடம்?
12: மேடம் வந்துட்டாங்க. எங்க ஏஜி?
16: என்னப்பா எலெக்ஷனா? கூட்டமா வந்திருக்கீங்க, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க?
12: அப்படி கேளு, அப்படி கேளு. உன்னை சொல்லி குத்தமில்ல, அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க.
10: பாட்டி நம்ம தெரு முண்டகன்யம்மன் கோயில் திருவிழாவுக்கு நன்கொட வசூல் வைக்கிறோம். உங்களால முடிஞ்சது கொடுங்க.
16: இது வார பாபா. என்ன பாபா வசூல் பண்றியா?
10: இந்த பார், இந்த பாபா நோவாண்ட வெள்ள எங்கிட்ட வச்சுக்காத. பிச்சு புறம் பிச்சு. நீ மன வந்த வந்த போய் லைன்ல நின்னு போ போ போ போ.
16: என்ன பாபா திருவிழாவுக்கு வசூல் பண்றேன்னு பணம் தரலான்னு வந்தா பிராட்டி அடிக்கிறியே?
15: பணமா? குடு குடு குடு குடு.
10: சும்மா இந்த படம் எனக்கு வேண்டாம். அப்பா வாங்க போ போ போ. சூ வேல்யூபிள் மணி.
15: டேக் இட் ப்ளீஸ். நீ எங்க கேக்க வந்து
10: வந்து என்ன சொன்னே? இப்ப நீ
15: வாங்கி என்ன பிரெஞ்சு சொன்னே?
10: இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல தெரியுமா? டேய் நோட்ஸ் குடுங்க
16: பாபா. வரட்டா?
10: இவன வர வேண்டாம். போ போ.
16: இந்த
15: நாங்க பைரு பீஸ்.
10: முதல்ல இந்த நோட்டை துவச்சி இஸ்திரி போடு.
15: என்னப்பா வசூலா?
10: ஆமாங்க, கோயில் திருவிழா வசூலுக்கு வந்திருக்கோம்.
15: டொனேஷனா? டெய்லி டிஸ்டர்பன்ஸ். இந்தாங்க 2 ரூபீஸ்.
10: குடுக்கிறது 2 ரூபாய், அது என்ன 2 ரூபீஸ் இங்கிலீஷ்.
17: சாரி
10: உங்க பேர் என்னங்க? 2 ரூபாய்க்கு எல்லாம் பேர் எழுதணுமா?
17: கணக்குக்கு ஒரு பேர் வேணும்ல.
10: சரி எவனோ ஒரு ஒன்று எழுதிக்க.
17: நீங்க சும்மா இருக்கீங்களா? உங்க பேர் என்னங்க?
2: ஞானக்கண்ணா. சார் இந்த நோட்டீஸ்.
10: 2 ரூபாய்க்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? டேய் கண்ணாடி, போன வருஷம் நான் வசூல் பண்றப்போ பேர் எல்லாம் கேட்டு எழுதியா? இந்த வருஷம் ஏன் தாமு பேர் கேட்டு எழுதுறான்?
2: போன வருஷம் நீங்க ஊழல் பண்ணிட்டீங்கன்னு, அதனாலதான் இந்த வருஷம் பேரை எழுதி தாமு வசூல் பண்றாப்ல.
10: இது பெரிய திருப்பதி தேவஸ்தான வசூல், இதுல ஊழல் பண்ணிட்டாங்க. குடுக்காமல் டொனேஷன் 2 ரூபாய், இந்த மாதிரி நான் எல்லாம் பிச்சு எடுத்தா 5 ரூபாய் தான் தேர. இதுல ஊழல் பண்றாங்களா? டேய் இவன் பேர் கேட்டு எழுதுறது ஏதோ மேட்டர் இருக்குடா. என்னங்க இது? கட்சின்னு இருந்தா பிரியத்தான் செய்ய, இப்ப பிரிஞ்சுக்கு வாங்க, அப்புறம் சேர்த்துக்கு வாங்க. இதுல என்ன எந்த கோஷ்டினா நான் என்னங்க சொல்றது?
17: அப்படி இல்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு அந்த கோஷ்டில இருக்கணும், இல்ல இந்த கோஷ்டில இருக்கணும். நீங்க இந்த கோஷ்டி
10: கோஷ்டியில் இருக்கிறதுக்கு நான் ஒண்ணு கட்சியில் இல்லீங்களே?
17: கட்சியில இருந்து பரவாயில்லங்க, கோஷ்டியில் இருக்கலாம் இல்லையா?
10: இருக்கலாம் தான், நான் ஒண்ணு அரசியல்வாதி இல்லையா?
17: என்னங்க சொந்த அபிமானம் ஒண்ணு இருக்குல்ல?
10: இருக்கு.
17: அது இந்த கோஷ்டில
10: 50 வயசாவுக்கு அவச்சகளை வாங்கி கொடுத்துட்டு கோஷ்டி கேக்குறியா நீ? நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியா?
2: பாருங்க
16: நினைக்கிறேன்.
10: உடம்பு இறைக்கிறதுக்கு நீ முதல்ல எக்ஸசைஸ் பண்றா?
2: நோ, திஸ் டூ மச். ஒரு சிசிக்கு முன்னாடி ஒரு குருசாமி ரொம்ப கேவலப்படுத்தீங்க.
10: குருசாமியா? யாரு?
2: ஐ அம்
10: குருசாமி, குப்சாமி, கண்சாமி, மாரிசாமி, எல்லா சாமி சப்பு சப்பு போடுவேன். 9 தடவை 2 18 தடவை கக்கூஸ் போறா இவன் குருசாமியா? எடுத்து பிளாஸ்க்கு மண்டி
2: வச்சு பின்னாடி.

0: வாட் கிரவுட், என்ன நடக்குது அலசியா பக்கத்து வீட்டுலயே?
1: அந்த கம்பத்துல ரொம்ப நேரமா காதை வச்சு கேட்டுட்டு இருக்காரு. அப்படி என்னதான் கேக்குதுன்னு யாருக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறது.
0: இல்ல நான் கேட்டு சொல்றேன். ஹலோ, கொஞ்சம் பேக்

0: ஹலோ, ஒண்ணும் கேட்கலையே.
1: நானே 4 மணி நேரமா காதை வச்சிட்டு இருக்கேன், எனக்கே ஒண்ணும் கேட்கல. இப்ப வந்து காதை வச்சு ஒண்ணும் கேட்கலன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் கம்பத்துல காதை வச்சா கரண்ட் போற சத்தம் கேட்கும்னு எவனோ ஒருத்தர் சொன்னாலும் நானே ஏமாந்து நிக்கிறேன். இதுல இடையில நீங்கடா கார் டாக்கிங்.
2: உங்களுக்கு வேற வேலை இல்லப்பா.
1: சார் இங்க வாங்க. நீங்க எங்க சார் வேலை பாக்குறீங்க?
2: வீட்டுல சும்மா தாங்க இருக்கேன்.
1: அது ஒரு வேலையாடா.
0: செங்கல்
1: பட்டு போற அளவுக்கு ஓட்ட போட்டியடா.
3: ஒவ்வொரு
1: தடவை கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன். இரடி ஒரு நாளைக்கு ஒன்னு பெட்ரோல் ஊத்தி குறைச்சிடுறேன்.

0: தம்பு அப்படியே அமைச்சர் மாதிரி இருக்க இருபது மாதம் ஆண்டுறேன்.
1: தம்பு தம்பு வெயிட்பா, என்னப்பா இது அமெரிக்கா ஒயிட் பில்டிங் மாதிரி வந்திருக்கிற?
2: பழசெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க முடிவு பண்ணிட்டேன்.
1: ஓ சேஞ்சா கிளப்புமா?
2: தம்பு எப்போ அழகா வாய் நிறைய மண்ணில் தானே கூப்பிடுவேன். இனிமையான தமிழ் இருக்கும்போது எதுக்காக இங்கிலீஷ்?
1: சரியாக சொன்னீர்கள் ஐயா, நம் தமிழ் தனித்தமிழ் தாய்த்தமிழ் தங்கத்தமிழ் இருக்கும் பொழுது எதற்காக நாம் வெளியின் மொழியை கூப்பிட வேண்டும்?
3: அம்மா என்னப்பா? என் தாமி வாழ்ந்து என்னப்பா இப்படி மாறி வந்திருக்கேன்?
2: ஆமாம்மா, நான் நினைச்சேன் மாறிட்டேன்.
1: ஆமாம்மா, சில நேரங்களில் சில மாற்றங்கள் சேஞ்சஸ்.
2: இத பிளாஸ்டிக் எடுக்கிறதுலாம் முக்கியமா இப்படிதான் வாழணும்னு ஒரு முடிவு பண்ணட்டுமா? அது மட்டும் இல்லமா, இந்த பைக் கூட அடங்க வச்சு ஒர்க் ஷாப் பண்ண ஆரம்பிச்சிருக்கமா.
3: என்னால நம்பவே முடியலப்பா, நீயா இவ்வளவு பொறுப்பா பேசுற? இத்தனை நாளா நான் சொல்லி கேட்கவே மாட்டேன்ட்டேன், இப்ப யாருப்பா உன்னை இப்படி மாத்துறது?
1: என்னப்பா இது, இன்னைக்கு ஆள் ஆளுக்கு வித்தியாசமா வர்றீங்க?
3: என்ன
1: சில நேரங்களில் சில மாற்றங்கள். இதெல்லாம் ஒரு வண்டி, இதுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ். தெரிய
2: மாட்டேங்குது
1: வேற வண்டி.
2: இந்த மாதிரி பண்ண ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வர
1: மாட்டேன். இந்த மாதிரி கஸ்டமரே வேண்டாம்.
4: வர்றதே லேட்டு, இதுல வண்டி வேற.
2: வேலைக்கு வர டைம் அது என்னது இது?
5: ஏன் லீவ் லெட்டர், டூ டேஸ் லீவ் வேணும்.
2: எதுக்கு?
5: என் பர்சனல் மேட்டர்.
2: என்னோட பர்சனல் மேட்டர்?
5: நான் உங்கள்கிட்ட பேசல.
2: நான் உங்கள்கிட்ட பேசுவேன். லீவ் கிடையாது, கொடுக்காதாம். இதுக்கு நோ லீவ்.
5: ஐ ஆம் சாரி.
2: இது எது?
5: நான் வேலையை ரிசைன் பண்றேன்.
1: எங்க போகணும்? சாயந்திரம் டீ கிங்க தான் வரு, கண்ணெடுத்து அடிச்சிட்டுமா?
2: நீங்க வேற ட்ரையல் பாத்துவாங்க, போங்க போங்க.
1: இந்த வண்டியை ட்ரையல் பாக்குறதா? ஐயோங்க அப்பா, ஸ்டார்டிங் ட்ரபிள் வேற. சரி வந்தா
2: போயிடுவாங்க,
1: பின்னாலே ஒரு வண்டி எடுத்துட்டு வாப்பா, அப்பதான் நான் வர முடியும். தாமோ தாமோ, டேய் என்னடா இது, மாரியம் கோயிலுக்கு மாவிளக்கு எடுக்கிற மாதிரி எல்லாரும் விளக்கு புடிச்சு நிக்கிறீங்க?
6: கீழறங்க,
1: வீடு பத்திக்கு போகுது. அவர் சொன்னாரா இவர் புடிச்சாரா? புரியுடா, இறங்க போடுறா.
5: என்ன
1: வச்சிட்டு இந்தியாவை ஏழ நாடு சொல்ல முடியுமா?
5: தாங்க முடியல. என்ன சொன்ன நீ?
1: மறந்து
5: இந்தியாவை திருத்தி காட்டுறேன். அப்பா உன்ன மாதிரி யாருக்க திருத்தி ஆகணும்? இல்ல திருத்தி காட்டுறேன்.
1: திருத்திய காட்டுறேன், தரையில வச்சு மூஞ்ச தேய்ச்சு மாத்தி
5: காட்டுறேன்டா.
1: சுற்றுறாங்க. ஹலோ ஹலோ.

0: உங்களுக்கு என்ன சார் வேணும்?
1: என்ன தெரியல, நான் தம்பிக்கு.
0: ஏய் கர்மாண்டி, என்னடா இது பேசும்?
1: ஹலோ, கொஞ்சம் மரியாதை பேசுறோம். இப்ப நான் சாதாரண ஆள் இல்ல. கமாண்டோ
0: என்ன போட்டோ பாக்கறான்னு சொல்லிட்டு இருக்க, தெளிவா சொல்றா.
1: நினைக்கல
0: என்னத்தான் வெடிக்கும்னு சொன்னேன்.
1: ஹலோ, அடி ரொம்ப பட்டுச்சோ?
0: ஏண்டா பரதேசி நாய, நான் பாட்டுக்கு செவனேன் இருந்தேன், என் கிட்ட வந்து பாம்பு அடிச்சு காட்டுறேன்னு சொல்லி இப்படி என்ன தொட்டில் கட்டி படுக்க வச்சியாடா?
1: எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம்.
0: ஆமா, இவரு கட்ட பொம்மை பேர, இவருக்கு வீர வரலாறு வேற. மூடிடுச்சுடா நாய. ஐயோ ஐயோ ஐயோ,
2: என்னாச்சு?
0: ரொம்ப நேரமா எங்க விடுறதுன்னு தெரியல. இந்த கீழே பீங்கான் வச்சிருப்பாங்களே, அதை கொஞ்சம் எடுத்துறீங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வாக்குமூலம் கொடு.
0: என்னது வாக்குமூலமா?
2: சாகிறதுக்கு முன்னாடி நீ மரண வாக்குமூலம் கொடுத்தா அதை வச்சு இதுல சம்பந்தப்பட்டவங்க நல்லா பிடிச்சிருவோம்.
0: என்னது மரண வாக்குமூலமா? அட பாவீங்களா, முடிவே கட்டிட்டீங்களா? இதுல சம்பந்தப்பட்ட நாய் பாரு ஜூஸ சப்பி சப்பி குடிக்குது.
2: அவர் அப்ரூவர் ஆயிட்டாரு, அதான் ஜூஸ் சாப்பிடறாரு. நீயும் அப்ரூவர் ஆயிட்டா ஜூஸ் தருவோம், பால் தருவோம், பழம் தருவோம்.
0: ஏயா, நீங்க குடுக்குற ஜூஸ் பால் பழத்துக்காக நான் அப்ரூவ் வாங்கணுமா? தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத நாய், நீங்க சீக்கு எல்லாம் அப்ரூவ் ஆக அதோட லிஸ்ட்ல என்ன சேர்த்துட்டீங்களா?
2: கேட்ட கேள்விக்கு பதில்
0: இந்த, நீ கேள்வியே கேட்கலையா?
2: என்ன நடந்துச்சு?
0: பலாந்து பலாந்து நடந்து போச்சுப்பா. நான் செட்ல ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இந்த பைசன் தான் வந்தது.
1: ஹலோ, அவங்க அதை கேட்கல.
0: பின்ன நீ திங்கிற சாத்து கொடிவா கேட்டாங்க?
1: வேதாரணத்துக்கு அனுப்பி சொல்லி நான் வெடிவுண்டு கொடுத்தனே, அதை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அதத்தையும் கேட்கறாங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் ஏன் மறைக்கீங்க? டேல் டேல்.
0: அட பாவி, எப்பாவது ஒரு நாளைக்கு அனுபவிப்பேன்னு சொன்னியே, அது இதானாடா?
1: இங்க பாருங்க, நீங்க உண்மையை சொன்னா தண்டனை கிடையாது.
0: இதுக்கு மேல எனக்கு என்ன தண்டனை வேண்டியிருக்கு? எனக்கு பாம்பும் தெரியாது, பூமும் தெரியாது. போகியா
2: சார்? நீ சடமன், சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணி விசாரிக்கலாம்.
0: ஐயோ அம்மா, டார்ச்சரா? போலீஸ்கார் போலீஸ்கார், தீபாவளி கூட நான் பட்டாசு வெடிச்சது இல்ல போலீஸ்கார். இந்த பத்த வச்சா போரி போரியா வந்து படீர்னு வெடிக்குமே, அதான போலீஸ்கார் பட்டாசு?
2: சார் ஹி இஸ் ஆக்டிங்.
0: ஆக்டிங்கா? இல்லைங்க போலீஸ்கார், இதை அவுத்துடுங்க, உண்மையை சொல்லிடுற போலீஸ்கார்.
2: ரிமூவ் தி லாக்.
0: எந்திரிச்சு உட்காரலாங்களா? உண்மையை சொல்லிடுறேன். கீழே இறங்கலாங்களா? உண்மையை சொல்லிடுறேன். வாக்குமூலம் எழுதிக்க நான் உண்மையை சொல்லிடுறேன். ஒரு கொலை பண்ணிட்டு எழுதிக்க.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி. நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் வருவது இந்து பாடல்கள். கருப்பாய் பிறந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு தீர்த்தம் இருக்கிறது. பார்க்கடலை கடைந்த போது வாசுகி பாம்பின் வாயிலிருந்து வெளியேறிய ஆலாகால விஷத்தின் வேகத்தால் கருடன் கருப்பாக மாறிவிட்டது. பின் தன் இயல்பான நிறம் பெற வேண்டி சிவபெருமானை வணங்கியது. நான் விழுங்கிய விஷமானது பூலோகத்தில் ஒரு நாவல் மரத்தில் கனியாக பழுத்திருக்கிறது. அந்த பழம் சம்புநாதவாவி என்னும் தீர்த்தத்தில் விழுந்து நச்சுத்தன்மை நீங்கும் என்று கருடனுக்கு காட்சி தந்த சிவபெருமான் கூறினார். நீ அந்த தீர்த்தத்தில் நீராடினால் உன் இயல்பான நிறம் பெற்று நீங்க பெறுவாய் என்று அருளினார். மகிழ்ச்சியடைந்த கருடன் பூலோகம் வந்து அதன்படியே செய்தது. இந்த சம்பவம் நடந்த இடம் விழுப்புரம் அருகில் உள்ள திருநாவலூர் ஆகும். இங்குள்ள தீர்த்தத்தை தற்போது நாவலேஸ்வரர் தீர்த்தம் என்கின்றனர். கருப்பாக இருக்கின்றோமே என வருந்துபவர்கள் இத்தீர்த்தத்தை தலையில் தெளித்து கொண்டு சிவனை வழிபட தாழ்வு மனப்பான்மை நீங்கும். தேவாரம் பாடிய மூவரில் சுந்தரர் பிறந்த தலம் இதுவாகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

நவ கிரகங்களில் ராஜகிரகம் என்று வர்ணிக்கப்படுவது சூரியன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் வாழ உறுதுணையாக இருப்பவர் சூரியன். அப்படிப்பட்ட சூரியனுக்கு உரிய கிழமையாக கருதப்படுவது ஞாயிற்றுக்கிழமை ஆகும். அன்று விடுமுறை நாள் என்பதால் எல்லோருமே அந்த கிழமையில் மகிழ்ச்சியாக இருப்பர். ஓய்வு பெற்றுக்கொள்ளும் அந்த நாளில் பிறந்தவர்கள் ஓய்வில்லாமல் உழைப்பவர்களாக விளங்குவர். சுற்றித் திரிவதிலும் பிரியம் கொண்டவர். அலைச்சலுக்கென்றே பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். ஜாதகத்தில் சூரியன் உச்சம் பெற்று விளங்குபவர்கள், அதாவது சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் பெற்றோர்களின் முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். எனவே சூரியனுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. ஐப்பசி மாதம் சூரியன் நீச்சம் பெறுகிறார். எனவே அந்த மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் பிறந்தவர்கள் ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லைகளை சந்திப்பர். அவர்களுக்கு பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி வர இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். நம் வீட்டில் திருமணம், கிரகப்பிரவேசம் இவற்றையெல்லாம் அமக்களமாக கொண்டாட வேண்டும் என நினைக்கிறோம். பந்தல், அலங்கார விளக்குகள், இசை நிகழ்ச்சி, பிரியாணி, அப்பப்பா என் வீட்டு திருமணத்திற்கு சாப்பாட்டிற்கு மட்டுமே பல லட்சம் செலவழித்தேன். கச்சேரிக்கு வந்தவர் மட்டும் லட்சம் வாங்கி கொண்டார் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் என்று தம்பட்டம் அடிப்பதில் சிலருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். ஆடம்பர விழா நடந்தால்தான் விழா கொண்டாடிய திருப்தியே கிடைப்பதாக பலரும் எண்ணுகிறார்கள். பைபிள் யோவான் 5 அதிகாரத்தில் ஊர் முழுக்க பண்டிகை கொண்டாடப்பட்ட அந்த வேளையிலும் இயேசுநாதர் பெதஸ்தா குளத்தருகே அமர்ந்து நோயாளியை குணப்படுத்தி கொண்டு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் உள்ளர்த்தம் என்ன? விழாக்கள் வருவதே ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காகத்தான். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் என்று எத்தனையோ திருநாட்கள் நம் வாழ்வில் வந்துள்ளது. பல சுப நிகழ்ச்சிகளும் நம் வீட்டில் நடந்துள்ளது. அன்று எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்தோம் என்று கணக்கு போட்டு பாருங்கள். நம் இல்ல விழாக்களில் விருந்துண்டவர்களில் எத்தனை ஏழைகள் இருந்தனர் என எண்ணி பாருங்கள். இனியாவது ஏழைகள் உயர்வடைய வேண்டும் என்பதற்காக விழாக்களை நடத்துங்கள். ஆடம்பரமாய் செலவழிக்கும் பணத்தை ஏழைகளுக்கு கொடுங்கள். விழாக்களை எளிமையாக்குங்கள். ஒரு பாடலை கேட்கலாம்.

குழந்தைகள் கருவில் இருக்கும் போதே நல்ல பழக்கங்களை ஒரு தாயும் தந்தையும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் மேற்கொண்டால் அந்த குழந்தை மிக நல்ல பழக்கங்களுடன் வளரும் என்கிறார்கள் மருத்துவத்துறையினர். ஆனால் இக்காலத்தில் நற்பழக்கங்களை சில பெற்றோரே கடைபிடிப்பதில்லை. வியன்னா நாட்டில் சிக்மன் ஃபிராட் என்ற மனநல மருத்துவர் ஒருவர் இருந்தார். அவர் சந்தித்த ஒரு பெண்மணி குழந்தைகளுக்கு எப்பொழுது முதல் நற்பழக்கங்களை கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டார். உங்கள் குழந்தையின் வயது என்ன என்று டாக்டர் கேட்டபொழுது 5 ஆகிறது என்றார் அப்பெண்மணி. உடனே வீட்டுக்கு ஓடுங்கள், 5 ஆண்டுகளை ஏற்கனவே வீணடித்தது போதும், வீட்டிற்கு சென்ற உடனேயே பயிற்சியை துவங்கிவிடுங்கள் என்றார் டாக்டர். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர்வயதிலும் அவன் விடாது இருப்பான் என்கிறது பைபிள் வசனம். இளமையில் கற்றுத்தரும் பழக்கமே முதுமையிலும் விடாது இருக்கிறது.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். பள்ளிவாசலின் மகத்துவம் குறித்து நபிகள் நாயகம் கூறியுள்ள கருத்தை பார்க்கலாம். எவர் பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்காக அப்பள்ளிவாசலை போன்ற வீடு சொர்க்கத்தில் கட்டப்படுகிறது. இந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் பள்ளிவாசல் கட்டப்படுகிறதோ அந்த பகுதிதான் இறைவனுக்கு மிகப்பிரியமான இடமாகும். எந்த பகுதியில் கடைவீதி அமைய பெற்றதோ அந்த பகுதிதான் இறைவனுக்கு மிகவும் கெடுதியான இடமாகும். கியாம நாளில் அல்லாவின் அர்ஷு நிழலில் ஏழு வகை மனிதர்கள் இருப்பார்கள். எவருடைய உள்ளம் பள்ளிவாசலை நாடுகின்றதோ அவர் ஏழு வகையினரில் ஒரு வகையைச் சேர்ந்தவராக இருப்பர். அல்லாவின் பள்ளிவாசல்களில் தொழுகை நிலை பெற மனித நடமாட்டம் உள்ளவர்கள் அல்லாவை சார்ந்தவர்கள் ஆவார்கள். மஸ்ஜிதே உட்கார்ந்திருக்கும், அதாவது பள்ளிவாசலில் உட்கார்ந்திருக்கும் காலமெல்லாம் அங்கே இருந்து ஒருவர் விடும் ஒரு ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்திலே பல அந்தஸ்துகளை வழங்குகிறான். அவர் மீது வானவர்கள் சலாவத்து சொல்கிறார்கள். அவர்கள் விடும் ஒவ்வொரு மூச்சுக்கும் 10 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அவரை விட்டு 10 தீமைகள் அழிக்கப்படுகின்றன.

அன்னை பாத்திமா எங்கே, இணையில்லா தியாகிகளாம் இமாம் ஹசன் ஹுசன் எங்கே, இந்த நிலை அறிந்திடாமல் எத்தனை நாள் நீ இருப்பாய் மௌத்தை.

ஒருவர் பள்ளிவாசல் வந்து அதிகமாக பேசுபவராகில் இறை நேசரே பேசாதீர் என்று வானவர்கள் கூறுகின்றனர். இன்னும் அவர் அதிகமாக பேசினார், அல்லாவின் சாபம் உன் மீது உண்டாவதாக என்று கூறுகின்றனர். இன்னும் அவர் சப்தமிட்டு பேசினார், அல்லாவின் சாபம் உன் மீது உண்டாவதாக, மௌனமாக இரு என்று கூறுவார்கள். இறை இல்லத்தில் ஒருவன் தொழுதால் வானவர்கள் அவனுக்காக தொழுகை இடத்தில் அவன் இருக்கும் காலமெல்லாம் துஆ செய்கின்றார்கள். யா அல்லா, இவர் மீது கருணை காட்டு, யா அல்லா, இவர்களுக்கு அருள் செய் என்று கேட்பார்கள். அவன் தொழுகையை எதிர்நோக்கி இருக்கும் காலம் இது நீடித்து இருக்கும். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்லும் ஒரு கருத்தை கேளுங்கள். ஒரு காலம் வரும், அக்கால மக்கள் பள்ளிவாசல்களில் பேசும் பேச்சுக்கள் இந்த உலகத்தை பற்றியதாக இருக்கும். அவர்களுடன் நீங்கள் உட்காராதீர்கள், ஏனென்றால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது இல்லை. உலகம் அழிவு நாளில் எல்லா பள்ளிவாசல்களிலும் கபாவுடன் இழுத்து இணைக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு உயர்த்தப்பட்டு பாதுகாக்கப்படும் என்று கூறுகிறார். இப்பொழுது பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எம்டிஆர் எஃப்எம் வானிலை ஊடாக காற்றலையில் உங்களோடு இணையும் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். இது எம்டிஆர் நேரம், இது நம் நேரம். முதல் பகுதி நம் சிந்தனைக்கு. முதுமை உங்கள் சுருக்கங்களுக்கு மட்டுமே, கடமையை செய்து சாதனை படையுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறார் புதுச்சேரி மகான். வயதும் காலமும் முகத்திலும் உடலிலும் வெளிப்படும் சுருக்கங்களுக்கு மட்டுமே, அதை பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை செய்யுங்கள். அதில் வரப்போகும் வெற்றி தோல்வி கருத்தில் கொள்ளாதீர்கள். மனதிற்கு பிடித்த வேலையை செய்வது பெரிய விஷயமல்ல. பிடிக்காத வேலையாக இருந்தாலும் அதை செய்யும் மனநிலை கொண்டவனே புத்திசாலி. எதிர்காலத்தில் சிறந்த சாதனையாளர் என்னும் புகழை அவனால் மட்டுமே அடைய முடியும். மனிதன் கடவுளை நாடினால் அது கடவுளுக்காகவே இருக்க வேண்டுமே தவிர வேறு ஆசைகளுக்காக இருக்கக்கூடாது. ஒரு பணியை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு கடவுளின் அருளும் ஒருவனுக்கு துணை புரியும். குறிக்கோள் இல்லாத வாழ்வு மிகவும் பரிதாபகரமானது. அந்த குறிக்கோள் மனித சமுதாயத்திற்கு பயனுள்ள விதத்தில் உயர்ந்ததாகவும் விசாலமானதாகவும் சுயநலம் சிறிதும் இல்லாததாகவும் இருக்க வேண்டும். தான் சொல்வதே சரி, மற்றவர்கள் சொல்வது தவறு என்று வலியுறுத்துவது கூடாது. பேச்சின் துணியும் வார்த்தைகளை சொல்லும் விதமும் அடக்கத்தையும் அமைதியையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அமைய வேண்டும். கடவுளுடன் தொடர்பு கொண்டு அவரது கைகளில் நம்மை முழுமையாக ஒப்படைத்துவிட்டால் அவர் தன்னுடைய சொந்த சக்தியை நம்முள் கலக்கச் செய்து எல்லையற்ற மகிழ்ச்சியை தருவார். துன்பத்தையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்க பழகுங்கள். அதன் மூலமே கடவுளின் அருள் ததும்பும் முகத்தை தரிசிக்கும் பேறு உண்டாகும். கடவுளுக்காகவும் உலக உயிர்களுக்காகவும் வாழ்க்கையை தியாகம் செய்ய முயலுங்கள். நாம் கடவுளை நோக்கி ஒரு அடி வைத்தால் அவர் நம்மை நோக்கி 100 அடி வந்து விடுவார். நாம் அனைவரும் அவரது கையில் உள்ள தேர்ந்த கருவியாக இருக்கவே முயற்சிக்க வேண்டும். இடையூறு என்பது நம்மை சுற்றியுள்ள சூழலில் இருந்து உண்டாவதாக கருதுவது தவறு. உண்மையில் இடையூறு அனைத்தும் நமக்குள் இருந்தே உருவாகிறது. எதை கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் அதை கடவுளுக்கே கொடுக்கிறோம் என்னும் உணர்வை வளர்த்து கொண்டால் எதிரி என்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. கடவுளின் கண்களுக்கு அற்பமானது என்று உலகில் எதுவுமே இல்லை. அதுபோல உங்களின் கண்களுக்கும் அற்பமானது என்று எதுவும் இருக்க வேண்டாம். உத்தம செயல்களில் ஈடுபட நினைத்தால் அதை உடனடியாக செய்வதே சிறந்தது. இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் அதை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடலாம். இணைந்திருங்கள், இது எம்டிஆர் எஃப்எம்.

இது ஆரோக்கிய நேரம். எடை குறைக்க இனிய உணவுகள். சைஸ் ஜீரோவாக இல்லாவிட்டாலும் சரியான சைஸில் இருக்க வேண்டிய ஆசை எல்லோருக்கும் உண்டு. எப்போதாவது எடை பார்க்கிற மிஷினில் எகிரி போய் வெயிட் மிரட்டும் போதும், பழைய உடைகளுக்குள் உடல் நுழையாத போதும், சே நாளையிலிருந்து வெயிட்டை குறைச்சே ஆகணும் என்று சபதம் எடுப்பார்கள். வெறும் இலைத்தழைகளை உண்பதில் தொடங்கி மைல் கணக்கில் நடப்பது வரை எடை குறைக்க என்னவெல்லாமோ செய்வார்கள். எடை குறைக்க ஆசைப்படுகிற பலருக்கும் அந்த மேஜிக் ஒரே இரவில் நிகழ்ந்துவிடவே விருப்பம். ஆரம்பித்தவுடனேயே அந்த அற்புதம் நிகழாமல் அதிகபட்சம் ஒரு வாரத்தில் எடை குறைப்பு சபதத்தில் இருந்து விலகி கொண்டு விடுவார்கள். எடை குறைக்க நினைப்பவருக்கு முதலில் முக்கிய தகுதிகள் பொறுமையும் விடாமுயற்சியும் மட்டுமே. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, வாழ்க்கை முறை மாற்றங்கள் என எல்லாவற்றுக்கும் ஒரே நாளில் உடல் பழகாது. அதற்கு சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை கூட ஆகலாம். எடை குறைப்பை தவமாக நினைத்து செய்வோர் நிச்சயம் அதில் வெற்றி காணலாம். எடை குறைப்பில் முதன்மை பங்கு வகிப்பது உணவு முறை. அதிகாலை குடிக்கிற பானம் முதல் இரவு உணவு வரை எல்லாவற்றிலும் எடை குறைக்கிற தன்மை கொண்ட உணவுகளை சேர்த்து கொள்ள பழகினால் உங்கள் முயற்சியில் சீக்கிரமே நீங்கள் வெற்றி பெறலாம். அப்படி சில உணவுகளை இன்று நாம் காணலாம். இன்று நாம் காண இருப்பது மிளகு அவல். இதற்கு என்னென்ன தேவை? அவல் அரை கப், மிளகு அரை டீஸ்பூன், ஜீரகம் அரை டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், கடுகு கால் டீஸ்பூன், எண்ணெய் ஒரு டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. குறித்து கொண்டு விட்டீர்களா? இதை எப்படி செய்வது? அவலை நன்கு தண்ணீரில் கழுவி தனியாக வைத்து கொள்ளுங்கள். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்று கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு தாளித்து வேர்க்கடலை போட்டு வதக்கவும். கொரகொரப்பாக அரைத்த மிளகு ஜீரக கலவையை சேர்த்து ஒரு நிமிடம் சிறிய தீயில் வைத்து வதக்கி கழுவி வைத்த அவலை போட்டு உப்பையும் சேர்க்கவும். நன்கு கிளறவும். 3 நிமிடங்கள் மிதமான தீயில் வைத்து அடுப்பை அணைத்து சூடாக இது பரிமாறலாம். இது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. இணைந்திருங்கள். இது MTR FM.

இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரமம். நீதி நூல்களில் நிர்வாகம் என்ற தலைப்பை நாம் இப்பொழுது காண இருக்கிறோம். மனமே தலை, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம், வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தர்தம், உள்ளத்து அணையது உயர்வு என்றார் திருவள்ளுவர். அது போன்ற கருத்தினை சொல்லும் பாடல் இது. ஆம்பல் மலர் நீரில் வளர்வது, நீரின் மேல்மட்டத்திற்கு இருக்கும். நீர்மட்டம் உயர்ந்தால் உயரும், தாழ்ந்தால் தாழும். அதுபோல மனிதனின் அறிவு என்பது அவன் படித்துள்ள நூல்களின் அளவே. நூல்கள் நுண் அறிவு தரக்கூடியது. ஒருவன் பெற்ற செல்வம் என்பது அவனோ அவனது முன்னோர்களோ செய்திருக்கக்கூடிய நல்ல செயல்களை பொறுத்தது. குணம் என்பது பிறந்த குலத்தை பொறுத்தது. குலம் என்பதை குடும்பம் என்ற பொருள் செய்து கொள்ளலாம். குடும்பத்தில் பெரியவர்கள் நடந்து கொள்வதை பொறுத்தே குழந்தைகளும் நடந்து கொள்கின்றன. ஆக பெரியவர்கள் சிறியவர்களுக்கு நல்ல உதாரணமாக நடந்து கொள்ள வேண்டும். வாழ்வோ வர்த்தகமோ ஒருவர் பெற்றிருக்க வேண்டிய குணநலன்கள் இவை. நுண்ணறிவுக்காக நூல்களை கற்றுக்கொள்வது, செல்வம் நிலைத்திருக்க நல்ல செயல்களையே செய்து வருவது, குடும்பத்தில் இளையவர்களுக்கு உதாரணமாக நடந்து கொள்வது, இந்த மூன்றும் கடினமான செயல்களே அல்ல. குடும்பத் தலைவராயினும் தொழில் அதிபராயினும் ஒருவர் முன்னேற இந்த மூன்றுமே தேவை. இன்றைய நிலையில் பல துறைகளில் நிறைய நூல்கள் வந்துள்ளன. அவற்றை அறிய நாம் வாங்கி படித்தல் வேண்டும். நல்ல செயல்கள் செய்து வந்தால் நல்ல பெயருக்காகவே வியாபாரம் பெருகும், செல்வம் செழிக்கும். நிறுவனங்களில் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழிகாட்டியாக நடந்து கொள்ளலாம். இதைத்தான் நிர்வாகியல் நிபுணர்கள் நிறுவன பண்பாடு என்கின்றனர். நல்லனவற்றை தேடி படிப்பதும் நல்ல செயல்கள் செய்வதும் ஒருவர் மனப்பாங்கையே பொறுத்தது. அதனால்தான் மனமே தலை என்கிறார். உமியும் கூட உதவுமாம், பண்டு முளைப்பது அரிசியே, ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம், கொண்ட பேர் ஆற்றல் உடையாருக்கும் ஆகாது, அளவின்றி ஏற்ற கருமம் செயல். நிலத்தை உழுது நெல் வேண்டி பயிரிட்டால் விதை நெல்லை பயன்படுத்துகிறோம். அதில் முளைக்கக்கூடியது அரிசிதான், உமி அல்ல. அதற்காக உமியை நீக்கி அரிசியை பயிரிட்டால் எதுவும் முளைக்காது என்பது பாமரர்களும் அறிந்துள்ள உண்மை. மிகச் சீரிய கருத்தை விளக்க ஔவையார் இதை இங்கே பயன்படுத்துகிறார். எவ்வளவு ஆற்றல் உடையவராயினும் தகுந்த துணை இல்லை என்றால் அவரால் தாம் நினைத்த காரியத்தை செய்ய முடியாது. உமி மெலிதானது, உணவிற்கு உதவாதது. ஆனால் அதுதான் அரிசியை தனக்குள் மூடி மண்ணின் நீரின் தன்மையை ஏற்று தான் நீங்கி அரிசியை முளைவிட விட்டு மீண்டும் நெற்பயிராக வளர காரணமாகிறது. துணை வலி, அதாவது துணைக்கு வருபவரின் வலிமை என்பது அரிசிக்கு உமி போல ஆகும். நமக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் உடனிருக்கும் உதவியாளர்களின் துணை நிச்சயம் தேவை. வாகன ஓட்டுநர் முதல் நிறுவனத்தில் உள்ள அனைவருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிறரது ஆற்றலை மேம்படுத்துபவரே என்ற எண்ணம் எல்லோருக்கும் ஏற்பட்டால் அந்த நிறுவனத்தில் தொழிலாளர்கள் உறவு மிகவும் சுமூகமாக இருக்கும். படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் என்றபடி இருந்தாலும் நிறுவனத்தில் அனைவரும் சமம். எல்லோர் உழைப்பினாலும் உருவாகக்கூடியதுதான் நிறுவனம் என்ற எண்ணத்தில் சில நிறுவனங்களில் அனைவருக்கும் சீருடை தரப்படுகிறது. நெல்லென்றால் உமியும் அரிசியுமே, ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. இந்த வயல்வெளி உண்மையை வாழ்வியல் உண்மையாகவும் உணர்ந்து கொள்பவர்கள் சிறியோரை இகழ்தலும் இளமே என்றபடி பண்பட்ட மனப்பாங்குடன் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நாம் இணைய இருப்பது தகவல் அறியும் நேரம். அற்புத பூங்கா. யுனைடெட் அரப் எமிகிரேட்ஸ் நாடுகளில் ஒன்றான துபாயில், துபாய்லாந்து என்னும் இடத்தில் உலகின் மிகப்பெரிய பூங்கா உள்ளது. கடந்த 2013 காதலர் தினத்தன்று துவங்கப்பட்ட இப்பூங்கா இன்று 72,000 சதுர மீட்டருக்கு விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இப்பூங்காவில் 4 கோடி மலர்கள் உள்ளன. நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் அகர்லாந்து ஸ்கேப்பிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் கேப் என்ற நிறுவனம் இந்த பூங்காவை பராமரித்து வருகின்றது. ஜூன் முதல் செப்டம்பர் வரை துபாயின் சராசரி வெப்பமே 40 டிகிரிக்கு மேல் இருப்பதால் பூக்களின் ஜொலிப்பு மங்கி வாட துவங்கிவிடும். அதனால் அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை மட்டுமே பொதுமக்கள் பார்வைக்காக இப்பூங்காவை திறக்கின்றனர். பூங்காவினுள் பட்டாம்பூச்சிகளுக்கென தனி பகுதி உள்ளது. 26 வகையான 15,000 பட்டாம்பூச்சிகள் உள்ளன. மேலும் மூலிகை தோட்டம் மற்றும் வாசனை தாவரங்களும் வளர்க்கப்படுகின்றன. மறுசுழற்சி முறையில் தண்ணீர் மற்றும் சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. இங்கு தினமும் 75 லட்சம் லிட்டர் தண்ணீர் செலவாகிறது. துபாயில் காண வேண்டிய சுற்றுலா இடங்களில் இதுவும் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது. இணைந்திருங்கள், இது உலகத் தமிழர்களின் உன்னத வானொலி.

பழம் சாப்பிட பழகலாம் வாருங்கள். கொய்யா பழத்தை சாப்பிடுவது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் விட்டமின் பி, சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து மற்றும் தாது உப்புகளும் அடங்கியுள்ளன. மலச்சிக்கலால் அவதிப்படும் நபர்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டு வந்தால் பிரச்சனைகள் இருந்து மீளலாம். கொய்யாப்பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதால் பற்கள் ஈறுகள் வலுவடையும். இந்த பழம் செரிமான உறுப்புகளை வலப்படுத்தும் ஆற்றல் பெற்றது. இதனை உண்பதால் குடல், இறைப்பை, கல்லீரல் மற்றும் கண்ணீரல் போன்றவை வலுப்பெறும். இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து உட்கொண்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்குமாம். கொய்யாப்பழத்தில் உள்ள லைகோபைன் மற்றும் கரோட்டினாய்ட்ஸ் புற்றுநோய் கட்டிகளை குணப்படுத்தும் தன்மை கொண்டவை. இப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளதால் இரத்த அழுத்தம் சீராக இருக்கும். கொய்யாப்பழத்தை தோல் நீக்கி சாப்பிடுவதை விட தோலுடன் அப்படியே சாப்பிட பழக வேண்டும். இது முகத்திற்கு பொலிவை தருவதுடன் தோல் வறட்சியையும் நீக்கும். இப்பழத்தை இரவில் சாப்பிடக்கூடாது. அதே போன்று வாத நோய் மற்றும் ஆஸ்மா நோய் உள்ள நோயாளிகள் சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது. மீண்டும் ஒரு பழம் பார்ப்போம். சாத்துக்குடி. அனைவரும் சாப்பிட ஏற்ற பழங்களில் சாத்துக்குடிக்கு முக்கிய இடம் உண்டு. விட்டமின் சி அதிகம் நிறைந்தது. உடல் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு சாத்துக்குடி ஏற்றது. ஆனால் எடை குறைக்க விரும்புபவர்கள் சாத்துக்குடியை பழமாகவே உரித்து சுளைகளை மென்று உண்டுவது நல்லது. ஜூஸாக அருந்துவதை தவிர்க்க வேண்டும். செரிமான கோளாறுகளை சரி செய்யும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை விரைவில் அதிகரிக்கும். சிகிச்சை முடிந்து மீள்பவர்களுக்கு சாத்துக்குடி ஒரு சிறந்த மருந்து. வயிற்றுப்புண்களை ஆற்றும், குறிப்பாக பெப்டிக் அல்சர் பிரச்சனையை தீர்க்கும். சாத்துக்குடி ஜூஸ் உடனடி எனர்ஜி தரும். பள்ளி செல்லும் குழந்தைகள், விளையாட்டு வீரர்கள் போன்றவர்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஏற்றது. வெயில் காலங்களில் குளிர்பானங்கள், ரசாயனம் கலந்த எசன்ஸ் சேர்க்கப்பட்ட ஜூஸ்களுக்கு பதிலாக இதை அருந்துவது நல்லது.

குட்டி கதை காணும் நேரம். வைராக்கியம் எதில்? எல்லா மனிதருக்குள்ளும் வைராக்கிய மனம் உண்டு. ஆனால் அது நல்லதற்கா கெட்டதற்கா என்பதில் தான் விஷயம் உள்ளது. சிறுவன் ஒருவனின் வைராக்கியம் தெய்வத்தையே அவன் முன் நிறுத்திய வரலாறு இது. ஒரு முறை தீர்த்த யாத்திரை செல்ல முடிவு செய்தார் அகத்தியர். அதனால் தான் பூஜித்து வந்த சால கிராமம் அடங்கிய பெட்டியை தன் சீடனான சிறுவன் ஒருவனிடம் ஒப்படைத்து, இப்பெட்டியை பத்திரமாக வைத்திரு, தினமும் கவனமாக பூஜை செய் என்று கூறி சென்றார். அவனும் தன் குருநாதர் சொன்னபடியே பூஜை செய்ய துவங்கினான். இருப்பினும் விளையாட்டு பருவம் என்பதால் பூஜை செய்வதில் அவனுக்கு சிறு சோம்பல் ஏற்பட, நதிக்கரையில் தான் மலர் செடிகளும் நாவல் மரமும் தான் இருக்கிறதே, நாம் ஏன் கஷ்டப்பட்டு தினமும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து பூஜை செய்ய வேண்டும், மாறாக பூஜை பெட்டியுடன் நதிக்கரைக்கு சென்று விட்டால் எளிதாக பூஜை முடித்து விடலாமே என எண்ணி பூஜை பெட்டியை தூக்கி கொண்டு நதிக்கரைக்கே சென்று விட்டான். அப்பொழுது அங்கே முனிக்குமாரர்கள் பலர் கற்களை வீசி கீழே விழும் நாவல் பழங்களை எடுத்து உண்பதை பார்த்தான் சிறுவன். உடனே அவனுக்கும் நாவல் பழம் சாப்பிடும் ஆவல் ஏற்பட்டது. கையில் இருந்த பூஜை பெட்டியை கீழே வைத்தான். சுற்றும் முற்றும் கற்களை தேடினான். கற்கள் அகப்படவில்லை என்றதும் அவனுக்கு ஒரு யோஜனை தோன்றியது. பூஜை பெட்டியில் இருக்கும் சால கிராமத்தை எடுத்து பழங்கள் மீது வீசலாம். பழங்களுடன் சால கிராமமும் கீழே விழுகும். பழத்தை பொறுக்கிய பின் சால கிராம கல்லை எடுத்து பெட்டியில் வைத்து விடலாம் என்று நினைத்தவன் பெட்டியில் இருந்த கல்லை எடுத்து பழங்களை நோக்கி வீசினான். பழங்களும் வீழ்ந்தன. ஆனால் சால கிராம கல் மரக்கிளையில் சிக்கிக் கொண்டது. அம்மரத்தில் உள்ள பொந்தில் பாம்பு வசிப்பதால் சிறுவனுக்கு உதவ யாரும் முன்வரவில்லை. இதனால் குருவிற்கு என்ன பதில் சொல்வது என நினைத்து நடுங்கியவனுக்கு திடீரென ஒரு எண்ணம் உதித்து எழ, சால கிராம கல் அளவில் இருந்த ஒரு நாவல் பழத்தை எடுத்து சந்தனம் இட்டு பூஜை பெட்டியில் வைத்து விட்டான். அச்சமயம் தீர்த்த யாத்திரை சென்றிருந்த அகத்தியர் திரும்பிவிட்டார். மறுநாள் பூஜை பெட்டியை திறந்து சால கிராமத்தை எடுத்த அகத்தியர் அது கொழ கொழ என்றிருந்ததைக் கண்டு திகைத்தார். விஷயத்தை அறிந்து கோபத்துடன், பூஜாமூர்த்தியான நாராயணர் இல்லாமல் என் முன் நிற்காதே போ என்றார். இதனால் எப்படியும் சால கிராம கல்லுடன் தான் திரும்ப வேண்டும் என தீர்மானித்து கடும் தவம் செய்தான் சிறுவன். அது ஸ்ரீராமர் வனவாச காலத்தில் இருந்த காலம். அது அவர் சிறுவனுக்கு தரிசனம் தந்தார். உடனே ராமபெருமானை அழைத்து கொண்டு அகத்தியரிடம் போனான் சிறுவன். சால கிராமத்திற்கு பதிலாக அந்த நாராயணனையே குரு முன்னால் நிறுத்தினான் சீடன். அச்சீடன் தான் சுதீஷண முனிவர். நல்லதில் இருக்கும் வைராக்கியம் தெய்வத்தையே நம்மிடம் வரவழைக்கும். இணைந்திருங்கள். இது MTR FM.

புலரும் பொழுதுகளே, மலரும் நினைவுகள் மனதில் வந்து களிப்பூட்ட புத்துணர்ச்சி பெற்று இன்றைய நாளை ஓர் நல்ல நாளாக கழிக்க வேண்டும் என்று எண்ணி பொன்முறுவலுடன் விழித்தெழுந்து வாசலுக்கு வரும் வேளையிலே வீசி வரும் காற்று ஓர் இனிய இளம் தென்றல் காற்றாக வந்து உங்கள் மேனியை தழுவும் இந்த வேளை மொழியல் தமிழ் வானொலி காற்றலையில் தரும் பொதிகை தென்றல்.

ஆமாம், பொதிகை மலை மீதிருந்து வீசி வரும் அந்த காற்று பொதிகை தென்றலாக மலர்ந்து உங்கள் மேனி எங்கும் தளவியோர் புத்துணர்வை கொடுக்கும் வேளை இக்காற்றலையில் நானும் வந்து உங்களுக்கு மகள்வோடு காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். சிந்தனை செல்வன். வணக்கத்தை கூறும் நான் வழக்கம்போல் உங்களுடைய சுகத்தை நாடி நாமும் சுகம் என கூறி இன்றைய நாளை நல்ல நாள் ஆக்குவதற்கு உங்களை அழைத்து வந்துள்ளேன் பொதிகை தென்றலுக்கு. இனிமையான கீதங்களை அதிகாலையிலே உங்கள் காதுக்கு ஒளியாக வந்து இசையாக வந்து இனிமை கூட்டி இதமான இந்த காலை பொழுதோடு இந்த நாளை நல்ல நாளாக கழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு பொதிகை தென்றலுடன் அனுப்பி விடுகின்றேன் இந்த பாடலை.

சேரனின் வில் கொடியும் சோழனின் புலிக் கொடியும் பாண்டியனின் மீன் கொடியும் காற்றினிலே அசைந்து அசைந்து பறந்து தமிழனின் தாற்பரியத்தையும் தார்மீகத்தையும் தமிழின் பற்றையும் தமிழின் வெற்றியையும் எடுத்து காட்டும் தமிழ் சங்கங்களை வளர்த்து வந்தார்கள் என்றும், கல்லினிலே கூட உயிர் கூட்டும் சிலை செய்யலாம் என்ற உணர்ச்சி வசமான அந்த கருத்துக்களை தாங்கி வந்த அதிகாலை வேளை பாட்டு இன்றைய நாளுக்கு எங்கள் உள்ளத்தை தட்டி எழுப்பி எங்களுக்கும் புத்துணர்வை கொடுத்திருக்கும் என்று கூறிக்கொள்வதில் மொன்றியல் தமிழ் வானொலி பெருமகிழ்ச்சி கொண்டு, இன்றைய அதிகாலை வேளையிலே புலரும் பொழுதில் உங்களை தழுவி வரும் தென்றல் காற்று பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் வானலையில் தவள விடுகிறேன். நாம் அனைவரும் கேட்டு மகிழ்ந்திடுவோம்.

பொறுமையின் சிகரமான பூமியானது எப்படித்தான் நாங்கள் ஆட்டம் பாட்டம் போட்டு கூத்தாட்டம் போட்டாலும் என்னத்தை செய்தாலும் அது பொறுமையுடன் எங்களை தாங்கிக் கொள்ளுகின்றதல்லவா? அதே போன்று ஏற்ற தாழ்வு, உயர்வு, பணிவு, பெரியவன் சிறியவன், பணக்காரன் ஏழை என்ற பேதம் இல்லாமல் தாங்கும் பூமி போல் இந்த காலை நேரம் எங்களுக்கு அள்ளி வரும் பொதிகை தந்தல் காற்று தந்த சுகந்தத்துடன் இந்த நாள் நல்ல நாளாக எங்களுக்கு நடக்க வேண்டும். இந்த நாள் நமது நாள். இந்த பூமி உங்கள் பூமி. நாம் எல்லோரும் சமம் என்ற எண்ணத்துடன் வாழும் ஒரு எண்ண கருத்தை கொடுத்த இந்த பாடலுடன் மலர்கின்ற பொழுதினுக்கு மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தரும் பொதிகை தென்றல் கூறிவிடுகிறது அடுத்த பாடலையும்.

பத்துக்கு மேல் அடை பதினொன்றே ஆகும் என்று பக்குவமாய் எடுத்துச் சொல்லி இதமான இந்த காலை வேளையிலே இனிமையான எண்ணங்களை நினைவூட்டி எங்கள் மேனியை பதமாக தடவி செல்லும் பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலும் ஒன்றியல் தமிழ் வானொலியில் உதயமாகின்றது. கேட்டுடுவோமே.

அமைதியுடன் மூடி துயின்ற விழிகளுக்கெல்லாம் விடுமுறை கூறி விழித்தள வைத்து இங்கே ஓர் புத்துணர்வை கொடுத்தது இந்த புதுவெள்ளமாக அதிகாலையில் வந்த தென்றல். அது பொதிகை தென்றலாக மாறி எங்கள் மேனியை தழுவிடும் வேளையிலே இந்த பூக்கள் கூட வழிவிடும் வண்ணம் அமைந்த அந்த பாடலை கொண்டு வந்து காற்றலையில் தந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் பொதிகை தென்றல். அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பொதிகை தென்றல். அடுத்து வரும் பொதிகை தென்றல் என்ன கூறுகின்றது, எங்கள் மேனியை எப்படி தழுவுகின்றது, எங்கள் இதமான இதயத்துக்கு என்ன என்ன கருத்தை தந்துகின்ற பொழுதை நல்ல பொழுதாக்குகின்றது என்று கேட்டுத்தான் பார்ப்போமே.

பொதிகை தண்டலின் சுவையான கீதங்களை கேட்டு மகிழ்ந்தோன்றிருக்கும் இந்த வேளையிலே யாரை கேட்டு அந்த காலை காற்று வந்து கூதல் காற்று பூவை கிள்ளும் என்று கேட்ட கேள்விக்கு இந்த மார்கழி பூக்கள் என்ன கூறுகின்றது என்று பார்ப்போமா?

புறப்பட்டு வந்த அந்த பொதிகைமலை உச்சியிலே இருந்து புறப்பட்டு வந்த அந்த தென்றல் மார்கழி பூக்கள் கூறு இசைதி அத்தனையும் பதமாக இதமாக இனிமையாக கூறி சென்றதை நாம் கேட்டு மகிழும் இந்த வேளை மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றல் தரும் வேளை. இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று பொதிகை தென்றலிடம் கேட்ட வேளையிலே அந்த பொதிகை தென்றல் கூறும் செய்தி அடுத்தது எதுவென்று கேட்டால் இதுவாகத்தான் இருக்கும்.

காற்றை கொஞ்சம் நிற்கச் சொல்லி, பூ பறித்து கோர்க்கச் சொல்லி, உன்னை சந்திக்க வேண்டும் என்ற எண்ண அந்த செய்தியை தாங்கி வந்து தந்தது பொதிகை தென்றல் முன்கில் தமிழ் வானொலியின் காற்றலை நிலை. பூக்களை பற்றி பேசும் வேளையிலே வரும் அடுத்த பாடலையும் காற்றலையில் தருகின்றது பொதிகை தென்றல். இது முன்கில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சேவை.

அகத்திய முனிவன் வாழ்ந்த அந்த பொதிகை மலையில் இருந்து புறப்பட்டு வந்த அந்த தென்றல் எங்களுக்கு மட்டும் வீசவில்லை. அந்த பொல்லாத பாலைவனமான சஹாராவில் கூட வீசி அங்கே சாரல் அடித்து அங்க பூக்கள் பூர்க்குகள் இந்த செய்தியை தந்து மேலும் பல செய்தியை தந்ததோடல்லாமல் இந்த பாஞ்சசன்யத்தையும் அழைத்திருக்கின்றதென்றால் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொதிகை தென்றலை சொல்லவா வேண்டும். அன்பு உறவுகளை, இது பொதிகை தென்றல், இது மொன்றியல் தமிழ் வானொலியில் வீசும் 24 மணி நேர காற்றலையில் மலரும் பொதிகை தென்றல். பொதிகள் தென்றல் சொல்லும் அடுத்த செய்தியும் ஒரு நல்ல செய்திதான் இந்த அதிகாலை வேளையிலே என்று எண்ண தோன்றும் இந்த பாடலையும் கேட்டு வானத்தை கேட்டு மகிழ்ந்திடுவோம்.

வினாக்களை எழுப்பும் முகவுரையாகவும் அதற்கு ஏற்று பதில்களை கூறும் முடிவிரையாகவும் பாலாற்றில் குளித்து நீந்தி ஆடி ஓய்வெடுக்க வேண்டுமா என்ற கேள்விகளையும் கேட்டு கடைகளாக தொடுத்து காற்றலையில் அனுப்பியது இந்த பொதிகை தென்றல். பொதிகை தென்றலை நிறைவு செய்ய வரும் அடுத்த பாடலையும் நாங்கள் வானொலியில் கேட்டுட்டால் இன்றைய பொதிகை தென்றல் புனிதமடைந்து விடும் என்று கூறிக்கொள்கின்றார்கள். எங்கள் மேனியிலே பட்டு வந்த அந்த பொதிகை தென்றல் கூட உள்ளத்தில் இருக்கும் உணர்ச்சிகளை பொங்கவிட்டு உவகையை பெருக விட்டு நோய் நொடி இல்லாமல் இன்றைய நாளை ஓர் புது நாளாக கழிக்க எங்களுக்கு வீசி வந்த பொதிகை தென்றல் உணர்ச்சிகளை உணர்வுகளை எண்ணங்களை சிந்தைகளை தட்டி எழுப்பி அதிகாலையில் ஒரு புத்துணைவை தருகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் வளரும் பொதிகை தென்றல்.

கொதிமலை உச்சியிலிருந்து புறப்பட்டு வந்த தென்றலங்கள் மேனியில் பட்டவுடன் வாராத காதலும் வந்துவிடும் என்று ராதாவை அழைத்து வந்த அந்த கண்ணனுடன் இன்றைய பொதிகை தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் என்னுடைய நிகழ்ச்சியான பொதிகை தென்றல் நிகழ்வில் கலந்து மகிழ்ந்து இன்றைய காலை பொழுதை நல்ல உன்னதமான பொழுதாக, மலர்ந்த பொழுதாக, மகிழ்வான பொழுதாக நாளிலே உருண்டோடி வந்து ஓய்வெடுத்துக் கொள்ள அலையும் மக்களுக்கு இதமான எண்ணங்களை கூட்டிவிடும் ஒரு காலையாக அமைந்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் காற்றலையில் கலந்து வந்த பொதிகை தென்றல். அடுத்து இந்த நிகழ்வினை என்னை தொடர்ந்து நடாத்த வந்திருக்கும் அன்பு உறவுகளே, வருக வருக என்று உங்களை வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இதுவரை நேரமும் என்னுடன் பயணித்த என் அன்பு உள்ளங்கள் அனைத்துக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பொதிகை தென்றலில் வந்து உங்களை சந்திப்பேன் என கூறி இப்பொழுது காற்றலையிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வணக்கம், நன்றி, அன்பு உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்போது முதல் காற்றலைக்கு வருகிறது அன்றும் இன்றும் பழைய மற்றும் புதிய பாடல்கள் இணைந்து ஒலிக்கும் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு புதுக்கோட்டையிலிருந்து
1: செல்வகுமார், கரூரிலிருந்து
0: கண்ணன். வணக்கம் நேயர்களே. வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம் கண்ணன். வணக்கம் நேயர்களே. வணக்கம் அன்பு உறவுகளே. அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் கரூர் கண்ணனும் செல்வகுமாரை இணைந்து வழங்குகிறோம். கண்ணன், காத்திருந்த கண்கள்

0: அருமையா இருந்துச்சுங்க. நீங்க அந்த காத்திருந்த கண்களை பாடல் மிகவும் அருமையா இருந்துச்சு. செல்வகுமார் சொல்லுங்க,
1: நீங்க என்ன பாடல் போட போறீங்க?
0: நான் வந்து இப்ப நீங்க காத்திருந்த கண்கள் போட்டீங்களா?
2: காத்திருக்கேன் கதவை திறந்து உள்ளுக்கு வாடி,
0: அந்த பாட்டை போடலாம் இருக்கேன்.
3: நான் தான்
1: அருமையான பாடல்.
3: எங்க இருக்கீங்க
0: இப்ப? அந்த பாட்டை கேட்டலாங்களா?
3: எங்க?
1: காற்றலையில் ஒலிக்க விடுங்கள்.

0: சாரதா படத்துல எஸ்எஸ்ஆர் நடிச்ச பாட்டு, அது வந்து
1: காற்றலையில் இதோ சாரதா படப்பாடல் இப்போது காற்றலைக்கு வருகிறது.

0: நல்லது கண்ணன், என்னுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தீங்க. உங்களுடைய பாடல் என்னவென்று கேட்போம்.
1: நீங்க வந்து கண்ணானால் இமையானவேன் அந்த பாட்டு போட்டீங்க. நான் வந்து பெண்ணின் மனது தொட்டு படத்துல இருந்து கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா அந்த பாட்டை தரலான் இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க செல்வகுமார்?
0: அருமையா இருக்கும். அந்த பாடலை காற்றலையில் ஒலிக்க விடுங்க.

0: நல்லது செல்வகுமார், என்னோட பாட்டை கேட்டு முடிச்சுட்டோம், எப்படி இருந்தது? இனி அடுத்து உங்க பாட்டை சொல்லுங்க.
1: கண்ணன், பாடல் நல்லா இருந்தது. என்னுடைய பாடல் அடுத்த பாடலாக ரகசிய போலீஸ் 115 என்ன பொருத்தம் இந்த பொருத்தம் அப்படிங்கிற பாடலை வந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா அம்மா பாடின பாடல். அந்த பாடலை நம்ம கேட்கும் போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா ஒரு இதா இருக்கும். அந்த பாடலை காட்டலை கேட்போமா?
0: கண்டிப்பா கேட்போம் செல்வகுமார். என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம், அந்த பாடல் தானே.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: என்ன பாரு,

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: கண்ணன், என்னுடைய பாடல் எப்படி இருந்தது? உங்களுடைய பாடல்
1: நீங்க போட்ட அந்த பாட்டு அருமையா இருந்துச்சு கேக்குறதுக்கு. டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடின பாட்டு காதல் தேன் வடிந்தது. அதுக்கு ஈக்குவலா அப்ப நீங்க அதுல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சண்டை கட்டுற மாதிரி ஒரு பாட்டு. இப்ப அதுக்கு ஈக்குவலா நான் இன்றைய பாட்டு ஒண்ணு கொடுக்கறேன். படம் வந்து சின்ன வாத்தியார், பாட்டு வந்து என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு. இந்த பாட்டை தரலான்னு
2: இருக்கிறேன்.
0: அந்த பாடலை நம்ம கேட்கும் போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
2: எவ்வளவு ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: நல்லா ஒரு இதா
2: இருக்கும். கவியரசர் கம்பா
0: அந்த பாடல காற்றலை கேப்போமா?
2: ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுதான்.

0: Hey, look, Arvind, don't touch me. Taxi! Taxi!
1: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
0: Shut up! Don't talk to me. Hey, taxi! Taxi! Taxi!
1: பொன்மணிக்கு கோபம் வந்தா இன்னும் பனி பூவு
0: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
1: சிந்து தடி முத்து மழை பூவு
0: அடடா என் கவியரசர் கம்பா
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு
0: ஆஹா ஆடு நனைதேனு ஓன

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேண்டு
1: கேட்க முடியாது போய் தொலைறியா. ஐயோ
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த இன்னும் பனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட தேடு.
1: ஏன் இப்படி ஏனம்மணி நாடகம்?
0: ஆமா நாடகம். திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா தீர்ந்து போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்துக்கிட்டே இருக்கு. வயிறு ஜன்
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
1: நான் இல்லாமல் நீயும் இங்கே ரெடி.
0: இதோ இருக்கேனே நல்ல

0: அது பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்யுங்கிறியா?
1: உன்மேல் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் கண்களாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரையை கடந்துருச்சு.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதையா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாக கத்திரி.

0: நீ அடிபட்டு ஹாஸ்பிடல்ல இருக்கேன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு துடிச்சு போய் ஓடி வந்த தெரியுமா? பெரிய ஃபுட்பால் பிளேயரா? உனக்கு ஃபுட்பால் மட்டும் தான் தெரியும், எனக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா? மியூசிக், டான்ஸ், டிராமா, செஸ், கேரம்ஸ், கபடி, பல்லாங்குழி, மங்காத்தா எல்லாம் தெரியும். இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தாலும் உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். டாக்ஸி டாக்ஸி
1: ஒழித்து ஓய்ந்த அந்த பாடல் சின்ன வாத்தியார் படத்திற்காக கேட்டு ரசித்தோம். இனி செல்வகுமார் உங்க பாட்டை கேட்கலாங்களா?
2: கேப்போம். அடுத்து வருவது என்னுடைய பாடல் மாட்டுக்கார வேலன் என்ற படத்தில் பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா.
1: பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தம் தாங்க.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதையா மெய்யே
1: கேட்டு ரசிப்போமா?
0: ஸ்டாப் இட் மேன், கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு பா.

0: என்னன்னா பூவைக்கும் பூவுக்கும் பாடல் கொண்டு வந்துட்டேன். அடுத்து நீங்க இந்த பூவுக்கு மேட்சா என்ன பாடல் நீங்க கொண்டு வர போறீங்க பாப்போம்.
1: நீங்க பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமானு கேட்டீங்க. நான் வந்து இப்ப பூ பூ பூ பூ பூத்த சோலை பூ பூ பூ பூ மாவிலை புதுநெல்லு புதுநாத்து பரத்திற்காக

0: வெளித்து ஓய்ந்த அந்த பாடல் புதுநெல் புதினத்து கருத்திற்காக ஒளியேறியது. என்னோட பூ பூச்சு குளிர்ச்சி செல்வம், நீங்க அடுத்தேன் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க.
1: வெள்ளிக்கிழமை விரதம் என்ற படத்துல தேன் சிந்துதே வானம், அடுத்து மலை மலை பொழியற மாதிரி ஒரு பாடல். இந்த பாடலை கேட்டு நம்ம எம்டிஆர் உறவுகள் அனைவரும் இந்த தேன் மலையில நனையட்டும்.
2: சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு.
0: எம்டிஆர் உறவுகளுக்கு தேன் மலை பொழியுது இப்போது.

0: கண்ணன், என்னுடைய பாடல் எப்படி இருந்துச்சு? தென் சிந்திதே வானம், இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாடல் என்ன தரப்போகிறீங்க பாப்போம்.
1: நீங்க தேன் சிந்தையே வானம் மலையை கொடுத்துட்டீங்கன்னா தேனை கொடுக்கல, நீங்க கொடுத்த அந்த மலைய நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுக்கறேன் பாருங்க, எப்படி தரேன்னு பாருங்க. மே மாதம் படத்துல இருந்து என்னில் விழுந்த மலை துணி இத்தனை நாளாயிருந்தான்
2: திருடுறான், நீ பாட்டையே திருடுற
1: என்ற அருமையான பாடலை உங்களுக்காக இப்போது காட்டு.

0: கேட்டு ரசித்த அந்த பாடல் மே மாதம் படத்திற்காக ஒளியேறியது. எப்படி இருந்துச்சு செல்வகுமார் அந்த பாடல்?
1: அருமையா இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாடல் வந்து கேட்கவே ரொம்ப ரம்மியமான முறையில இருந்தது.
2: இந்த சினிமா டயலாக் எல்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
1: இப்ப அடுத்த ஒரு பழைய அன்றைய பாடலாக எங்கிருந்தோ வந்தால் இந்த படத்துல சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே இந்த பாடலை கேட்போமா?

சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி

0: கண்ணன் பாடலை கேட்டீங்களா? இந்த பாடல்ல வந்த சிரிப்பு எப்படி இருந்தது?
1: கேட்டதுதான் எனக்கு பிடிக்கல.
2: சிரிப்பு அருமையா இருந்துச்சு, அருமையா பாடினாங்க டி எம் சௌந்தரராஜனும் சுசிலாவும். இப்ப அதுக்கு நீங்க பாட்டு சிரிப்புன்னு பாட்டை கொடுத்தீங்களா? நான் வந்து பாட்டு தொடங்குறதே சிரிப்புல தான் தொடங்கும் பாருங்க. நான் கொடுக்குற பாட்டு சொக்கத்தங்கம் படத்திற்காக என்ன நினைச்ச அடி, என்ன நினைச்ச உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போகுது, எப்படி பாட்டு?
1: எவ்வளவு ஏமா அந்த காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: அருமையான பாடல், காட்டலையில் ஒழிக்க விடுங்கள், அனைவரும் கேட்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது அன்றும் இன்றும் நிகழ்ச்சியில் என்னுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன். நன்றி, வணக்கம்.
1: நல்லது கண்ணன், நானும் விடைபெறுகிறேன். அன்பு உறவுகளே, புதுக்கோட்டை செல்வகுமார் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ்பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக மயங்குகிறாள் ஒரு மாது என்ற படத்திலிருந்து சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SV பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நட்சத்திரம் என்ற படத்திலிருந்து வைகை கரையினில் ஒரு பறவை அது வானத்தில் தேடுது தன் உறவை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தவம் செய்தேன் என்ற படத்திலிருந்து ஏதோ ஒரு நதியில் நான் இறங்குவதை போலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேற்றம் என்ற படத்திலிருந்து மூத்தவள் நீ கொடுத்தால் வாழ்விலே முன்னேற்றம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூரியகாந்தி என்ற படத்திலிருந்து நான் என்றால் அது அவளும் நானும், அவள் என்றால் அது நானும் அவளும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜெயலலிதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காசேதான் கடவுளடா என்ற படத்திலிருந்து இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி. சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கமம் என்ற படத்திலிருந்து தன்னந்தனியாக நான் வந்தபோது என்னை அறிந்தாலே பூமுக மாது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்தாலே மகராசி என்ற படத்திலிருந்து கண்களில் ஆயிரம் ஸ்வீட் ட்ரீம்ஸ், கண்ணம் இரண்டும் ஐஸ்கிரீம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், ஜெயலலிதா.

நீளம் வரையும் ஒரு கோலம் தெரியும் பல ஜாலம்

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பட்டிக்காட்டு ராஜா என்ற படத்தில் இருந்து உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீர்வரிசை என்ற படத்திலிருந்து பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா, பங்குனியா, சித்திரையா, எங்கே நல்ல நாள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

சொன்ன தாமரை துள்ள துள்ள கைகள் பின்னட்டு மங்கை மேனில் பொங்கும் மங்கள கண்கள் உன்னட்டும் வண்ண தாமரை துள்ள.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாலதி என்ற படத்திலிருந்து கற்பனையோ கைவந்ததோ சொர்க்கத்தில் காணாத சுகமோ சுகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்ற படத்திலிருந்து ஆமணி மலரே ஐப்பசி மலையே கார்த்திகை விளக்கின் தனி ஒளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகின்றது. MTR FM ரேடியோ. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் வந்து வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். வளமை போல என்றும் மலர இருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர்களுக்கான நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்கின்றது வேதம் என்ற திரைப்படத்து பாடல். மலை காற்று வந்து என்று ஆரம்பிக்கும் முதல் வரியோடு கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் இதயம் பாடும் என் பாடல் என்ற முதல் வரியை கொண்டு செந்தாளம் பூவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மாநகரிலிருந்து டிராஞ்சி தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் நான் பாடிய முதல் பாட்டு என்ற வரி 500,000 திரைப்படத்தில் ஒலித்த பாடல். இன்று முன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் ஒலிக்க இருக்கிறது இந்த பாடலையும். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்தில் இருந்து விஜயராணி அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

எதிரில் நின்றாடும் போது இளமனதை பந்தாடும் மாறு.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் கனடா. மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தரும் பாடலாக கேட்போம் ஓம் என்ற திரைப்படத்து பாடல். பட்டு வண்ண சேலைக்காரி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: இவர்களை தொடர்ந்து மீண்டும் கனடா வன்குவர் மாநிலத்தில் இளவரசி ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆயுத பூஜை திரைப்படுத்த பாடலை, அந்த பாடல் அக்கா குளிக்கிறார் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது.
1: ராமகோ, பொழுது முடிஞ்சிருச்சு, முதராத்திரிக்கு போன பொண்ணு பிள்ளை எழுப்பிவிடு.
2: எழுப்பிடுறதா? அட நீ வேற, அவங்க தூங்கிட்டுதான் இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்?

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிப்பது சர்வதேச நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள்.

தொடர்கின்ற பாடல்கள் மீண்டும் கனடா மண்ணின் வன்கூவர் மாநிலத்து காஞ்சனா தந்த பாடலில் இருந்து ஆரம்பிப்போம். காஞ்சனா, நீங்கள் தந்த பார்வை பாடல் ஒத்த பார்வை பார்த்தா என்ற விரும்புகிறேன் திரைப்படத்து பாடல்தான். இதோ அந்த பாடல் ஒலிக்கின்றது.

காஞ்சனாவை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வெங்கோர் மாநிலம் வசந்தி நீங்கள் தந்த பாடல். உங்கள் பாடல் கனா காணும் காலங்கள் என்ற வரியடுத்து செவன் ஜி ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உறவுகளே, இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. முதலில் பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் நிலாவே வா என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்கள். நீ காற்று நான் மரம் என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்கள்.

அடுத்து வரும் பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ் நீண்டகால உறவு வாவா என் தலைவா என்ற ஒரு அற்புதமான பாடல் சந்தித்த வேளை என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்தவேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இவர்கள் வந்த வேளை சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீண்டும் ரமணியும் ஒரு பாடலை தருகின்றார். சிங்காரி சரக்கு போலே என்ற வரி புருஷன் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கட்பூமி

பாடல்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்கும் வேளையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்க நாங்கள் கேட்க இருக்கின்றோம். மீண்டும் ஒலிக்கின்றது பாடல்கள். தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் சிங்கார பூமியம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் அனுப்பிய பாடல். அற்புதமான ஒரு பாடல், அழியாத காவிய பாடல். 1965 ஆண்டு திரைக்கு வந்த வீர அபிமன்யு திரைப்படத்து பாடல். கேட்க கேட்க மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் போல் இருக்கும் பாடல். பார்த்தேன் சிரித்தேன் என்று வரி எடுத்து முழுமையாக பாடுகின்றது.

வரும் பாடல் ஐரோப்பா கண்டத்து சுவிட்சர்லாந்து நாட்டு உறவினர் நிரேஷன் ஜெனீவா நகரிலிருந்து தருகின்றார். நூறு சாமி என்ற திரைப்படத்திலிருந்து அம்மா பாடலாக அம்மா அம்மாதான் என்ற வரியை தந்து பாடுகின்றது. முழுவதையும் கேட்போமே.

உறவுகளாக ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவளின் பாடல் வருமே என்று எண்ணும் இந்த வேளையில் அற்புதமான ஒரு பாடலை தருகின்ற சிறந்த வரிகளோடு வரும் அரசன் என்ற திரைப்படத்து பாடல் செந்தமிழ் நிலவே உயிரின் ஓவியமே என்று வரி எடுத்து பாடுகின்றது. கேட்போமா?

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், அந்த பாடலையும் ஆங்கிலேய நாடான அருள்மோகன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஏதோ ஏதோ ஒன்று என்ற வரி, எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

மக்களோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் வேலையில் இறுதியான பாடலை தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு வளமை போல கொண்டு வருகின்றார். கனடா நாட்டில் இருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள். அவர் தந்து நிறைவுக்கு கொண்டு வரும் பாடல் பொன்னை விரும்பும் பூமியிலே என்று இன்று வெளிவந்த இப்பொழுது வெளிவந்த ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடி மகள வைத்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றது நிகழ்ச்சியை.

கேட்டு நாங்கள் இதுவரை இந்நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல மறந்த சர்வதேச நீயர்களுக்கான சர்வதேச நீயர் விருப்ப பாடல்கள், திசைக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்களையும் மகள வைத்துச் செல்லும் இந்த வேளையிலே மீண்டும் சந்திக்கின்றேன் என்று காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR F.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வெயில் நேரத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைந்தாலும் அவர் இயக்கி அளித்த திரைப்படங்களுள் 18வது படமாக காற்றலைக்கும் பாடல்களை தந்திருக்கின்றார். கொடி பறக்குது என்ற திரைப்படத்து பாடல்களை சேலை கட்டும் பெண்ணுக்கு என்று ஆரம்பிக்கும் வரியை கொண்ட ஒரு பாடலை இன்று கேட்க வேண்டும் முதல் பாடலாக என்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு அவர்கள் விஜய ராகவன் அவர்கள் தந்த வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகளே சியாமலா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய், அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய். தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிடுமோ, தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம்.

ஒலிக்கின்ற பாடல்கள் அடுத்து வரும் பாடல் நீண்ட கால உறவு எப்பொழுதும் எங்களோடு பாடலை நிறைவாக கட்டு நிகழ்ச்சியை தரப்படுத்திக் கொண்டிருக்கும் அன்பு உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து தந்திருக்கின்றார். அவர் தந்த பாடல் மிக மிக இனிமையான ஒரு பாடல், எங்க மாமா என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. நான் தன்னம் தனி காட்டு ராஜா என்று வரியறுத்து என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா என்ற கருத்தையும் தருகின்றது அந்த பாடல். அவர் மட்டும்

அல்லாமல் வளமை போல இன்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களும் கேட்கின்றார்கள் உலகத் தமிழர்களோடும்.

தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நாம் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தானி.

கொண்டிருக்கும் காவக்கிணிய கீதங்களை கேட்கும் இந்த வேளையிலேதான் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் என்ற முதல்வரியை கொண்ட பல்லவியோடு சரணங்களும் பாட இருக்கின்றன. உயர்ந்தவர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை இன்று எல்லோருடனும் கேட்டு மகள வேண்டும் என்று தந்திருக்கின்றார் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். அவர் தந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி, சோலை கிராமம் ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள்.

செய்த பூஜை வீணாகவில்லையே. கந்தன் அன்று மந்திரம் சொன்னான், கண்ணன் அன்று கீதை சொன்னான், மகன் சொன்னதே.

இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாக கொண்டிருக்கின்றது. வளமை போல என்றும் நேயர் நேரம்.

இது நேயர் நேரம். அன்பு உறவினர்களின் விருப்ப பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்கும் வகையிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் 1985 ஆண்டு வெளிவந்த இதய கோயில் என்ற திரைப்படத்து பாடல். கேட்போமா அந்த பாடலை? பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு என்று வருகின்ற பாடல். அந்த பாடலை இப்பொழுது கேட்டு மகள விரும்புவோர் கே அனுஷியா கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து. அவரோடு இணைந்து அன்பு அப்பா அம்மா விஜயம், அப்பா அனந்தராமன் இவர்களும் வளமை போல இன்று உலகத் தமிழரோடு கேட்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல்கள் அதே திரைப்படம், இதய கோயில் என்ற திரைப்படம். அதே ஆண்டு வெளிவந்தது இசைஞானி இளையராஜா அவர்களோடு இசைக்கோயிலே ஜானகி அம்மாவும் இப்படி பாடுகின்றார்கள் அதே பாடலை. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் விவரம் தந்து உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முதலில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடல்களோடு பாடலாக எனது பாடலையும் தாருங்கள் என்று அதன வாழ்த்துக்களை தந்து கேட்டு மகளிர் இருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் மற்றும் ரமேஷ் ஸ்ரீபதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா இவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் கேட்கும் பாடல் மார்கழி திங்கள் அல்லவா என்று பாடுகின்றது சங்கமம் என்ற திரைப்படத்தில் இருந்து

புறங்களோடு நானும் பாடலை தருகின்றேன் என்று கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்பு பிரபு தந்திருக்கின்றார். ஜோதி, வசந்த், தர்ஷனா இவர்களை மனைத்து பாலக்காடு கேரள மாநிலத்தில் இருந்து. பிரபு, நீங்கள் கேட்ட அந்த பாடல் வேற்றுமொழி பாடல், ஆத்மா பந்துவ என்ற திரைப்படத்து பாடலாக. வேற்றுமொழியிலே பாடும் வேளையிலே அந்த பாடல் எங்களுடைய முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து எங்களுக்கு ஞாபகத்தை தருகின்றது போலும். அந்த பாடல் மனசிக்கோ சிநேகம் என்ற வரிதான் முதல் வரியாக வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை?

உங்களோடு உறவுகளாக பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே இந்த மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிப்பது நேயர் நேரம் பாடல்கள்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்களுள் அடுத்த பாடல் விஸ்வநாத் அண்ட் சன் என்ற திரைப்பட பாடல் ஒன்று. ஒன்னு நினைச்சேன் என்ற வரி எடுத்து பாடும் அந்த பாடல் கேட்டு மகளை இருப்பவர் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடல் இனி நானும் நான் இல்லை என்ற வரி கொண்ட ஏய் நீ ரொம்ப அழகா இருக்காய் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை அன்போடு தருகின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ்.

உறவுகளோடு உறவுகளாக வந்து எனது பாடலை தாருங்கள், நிறைவுக்கு கொண்டு வருவோம் என்று அன்புடன் கூறி நெஞ்சம் என்றும் நெஞ்சம் எனும் ஊரிலே என்ற பாடலை ஆறு என்ற திரைப்படத்தின் தோலிக்க வைக்கின்றார். நீண்ட கால உறவும் ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் வளைகுடா மண் குவைத்திலிருந்து அன்பு ஜோர்ஜ்.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

நேயர் விருப்பம். பாடுவோர் பாடலாம், நேயர்களின் பாடினோர் நேயர் விருப்பம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

தங்களுக்கு விருப்பமான பாடல்களை சிறப்பாக பாடி நிகழ்ச்சியை அலங்கரித்து சென்ற பாடகர்கள் தங்கள் விருப்பமாக சில பாடல்களை தந்திருந்த வேளையிலே அந்த பாடல்கள் இன்று பாடினோர் நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றது. இன்றைய பாடியூர் பாடலில் முதலில் வந்து பாடி மகிழ்வித்தவர் சிதம்பரம் தேவநாதன். சிறப்பான பாடல் இரண்டு பாடல்களை தந்துவிட்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து கேட்ட வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது ஒலிபரப்பாகிறது. பொன்னொன்று கண்டியின் பெண்ணங்கு இல்லை என்ற முதல் வரியை கொண்டு

இனிமையான இந்த பாடலை கேட்ட வழியிலே அடுத்து வரும் பாடல் அழகாக ஒரு பக்தி பாடலை இணைத்துவிட்ட அன்பு மகிழ்ச்சி அமலா நீங்கள் விரும்பி

தெய்வப்பிரதி திரைப்படுத்த பாடல் ஒன்று தனக்கு விருப்பமாக இருக்கின்றது என்று இனிமையான இரண்டு பாடலை பாடிவிட்ட மல்லியம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் கேட்டிருந்தார் ஒரு பாடல். அந்த பாடல் இப்பொழுது வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்று வரி எடுத்து பாடுகின்றது தெய்வப்பிரவி திரைப்படத்திலிருந்து அவர் விருப்பமாக.

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி

வாசமில்லா மலர்ந்து என்ற ஒரு பாடலை ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து அற்புதமாக பாடி காட்ட வேண்டும் என்று பாடி காட்டிய சரவணன், அந்த பாடலையே எனக்கு தாருங்கள் எனது விருப்பமாக என்ற வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடலும் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் உங்களுக்காக.

பாடுங்கள் என்று கேட்டால் அது எல்லாம் சரிவராது என்று ஓடிச் சென்று எங்கள் அன்பு தேவா நாச்சியார் கோவில் இருந்து வந்திருந்தார். ஓம் நம சிவாயோ என்று அவர் இணைந்து கொள்வர் அற்புதமான ஒரு உருக்கமான பாடலை பாடி தந்துவிட்டு சிறப்பாக எல்லோருடைய பாராட்டையும் பெற்ற வேளையிலே பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கின்றார். மணி ஓசை கேட்டு எழுந்து என்று வரி தொடுத்து பாடும் அந்த பாடலை தேவா உங்களுக்கான இந்த பாடல்

பழமை போல என்றும் நகைச்சுவையோடு வந்து இணைந்து நல்ல கதைகளை கூறிவிட்டு யோகா ராஜி இரண்டு பாடலை தந்துவிட்டு தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவர் கேட்ட பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. அந்த மானை பாருங்கள் அழகு என்ற வரி எடுத்து.

இவர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அழகாக வந்து அலங்கரித்து பாடி சென்றவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின் வந்து இணைந்த தர்மபுரி சாந்தி, நீங்கள் எங்கள் எல்லோரையும் தூங்க வைப்பது போன்ற ஒரு அற்புதமான பாடலை தந்துவிட்டு அந்த பாடல் பத்திரகாளி திரைப்படத்து பாடல், எனக்கு அந்த பாடலையே தாருங்கள் என்று கேட்டபடி உங்கள் விருப்பமாக அந்த பாடல் கண்ணன் ஒரு கைக்குழந்தை என்று வரி எடுத்து பாடுகின்றது.

சிறப்பாக நிகழ்ந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை இனிமையாக வந்து தங்கள் சொந்த குரலில் பாடி காட்டியவர்களுள் அடுத்து வருகின்றார் ரேவதி. ரேவதி வளமை போல இன்று இரண்டு பாடல்களை பாடியதோடு அல்லாமல் அலங்காரமாக ஒரு திருப்புகளையும் தந்து எங்கள் பக்தியிலே எங்களை மூழ்க வைத்தார். அது மட்டுமல்லாமல் அவர் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை தன்னுடைய முடிவுரையையும் சிறப்பாக தொகுத்து வழங்கி பாராட்டினை பெற்றிருந்தார் ரேவதி. அந்த வேளையில் தனக்கு விருப்பமாக ஒரு பாடலை தந்திருக்கின்றார். இன்று போய் நாளை வா என்ற திரைப்படத்து பாடலாக மதன மோக ரூபசுந்தரி என்று பாடுகின்றது அவர் கேட்ட அந்த பாடல்.

0: என்று வந்தாலும் நிகழ்ச்சியை அலங்கரித்து இறுதி வரை இணைந்துவிட்டு விருப்பமான பாடலை கேட்டுவிட்டு தனக்கு இறுதி பாடலை தர வேண்டும் என்று கேட்பார். அன்புடன் கோவை மாநகரம் தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைத்துக் கொள்ளும் நாகப்பன் அவர்கள். முன்பு எல்லாம் வந்த பாடல்களை கேட்பார், இத்தனை நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றினாலும் இதில் ஒரு பாட்டு பாடுங்கள் என்று கேட்டால் அதெல்லாம் முடியாது என்று ஓடிவிடுவார். ஆனால் இன்று முழுமையாக சிறப்பாக வரி சுத்தத்தோடு வந்து பாடி சென்றார் ஒரு பாடல். அது மட்டுமல்லாமல் அவர் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு நல்ல பாடல், அதை எனக்காக ஒளிபரப்புங்கள் என்ற வேளையில் நிகழ்ச்சியின் இறுதி பாடலாக அவரது பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது, கடவுள் ஏன் கல்லானான் என்ற கேள்வியோடு.
1: கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லா

கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன்

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்த மொன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரித்து தங்கள் சொந்த குரலில் சிறப்பாக பாடிச் சென்ற உறவுகளில் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுச் சென்ற வகையிலே பாடினோர் நேயர் விருப்பம் என்ற தலைப்பிலே இதுவரை நேரமும் அவர்களது பாடலை அவர்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். மகிழ்ச்சியோடு நிறைவேறும் இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களிடம் இந்த விடைபெற்றுச் சென்று மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடினோர் பாடல்கள்.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். எங்கும் நலமுடன் எல்லோரும் வாழ்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வளமை போல மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான விடுமுறை விருப்ப பாடல்கள். முதலில் மலையே மலையே என்ற முதல் வரியை கொண்ட ஒரு பாடல் அம்மா என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருக்கும் வேளையிலே அந்த பாடல் பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் என்று கனவே கலையாதே திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்து டிரான்சி தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் கூட ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ என்று ஆரம்பிக்கும் விண்ணிற ஆடை என்ற திரைப்படத்து பாடல் அற்புதமான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் பாடலாக ஒலிக்கும் அந்த பாடல் இப்பொழுது காற்றலையில்.

சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து வரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் கல்லூரும் பூவே என்ற முதல் வரியை கொண்ட பிச்சைக்காரன் 2 என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை அன்போடு அனுப்பி வைத்திருக்கின்றார் கனடா நாட்டின் மாநகரத்திலிருந்து தனுஷன்.

அடுத்து வரும் பாடலும் கனடா நாட்டின் ஆல்பர்டா மாநிலம் சாந்தினி. நீங்கள் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது காட்டலையில். தலைவாசல் என்ற திரைப்படத்திலிருந்து அதிகாலை காற்றே என்ற வரி கொண்டு.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே சர்வதேச விடுமுறை விருப்பத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் விடுமுறை விருப்ப பாடல்களுள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலை கேட்க இருக்கின்றோம். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் கேட்கும் பாடல். ஜோடியாக வந்து எப்பொழுதும் பாடலை கேட்பார்கள். இன்று ஆழப் பிறந்தவன் என்ற திரைப்படத்திலிருந்து உன்னையும் என்னையும் என்று ஆரம்பிக்கும் பாடல். பாஸ்கரன் மாலா இவர்கள் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

அவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்துதான் கேதீஸ் அவர்கள் தருகின்றார்கள். விழியிலே மணி விழியிலே என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் 100வது நாள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

நண்பர்களோடு இணைந்து தினமும் வந்த பாடலை கேட்டு எங்களை மகள வைக்கும் ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். ஏலே ஏ புள்ளே என்று கூறும் ஒரு பாடல், அந்த பாடல் ராட்டினம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது.

கப்பலோடு உறவுகளாக விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல்கள் தருகின்றார்கள். கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி அவர்கள். ஆவாரம் பூ தொட்டு என்ற ஒரு இனிமையான பாடல் மணமகளே வா என்ற திரைப்படத்தில் பாடியதல்லவா இப்பொழுது மொன்றியல் தமிழ் வானொலியும் அவருக்காக ஒலிக்கின்றது.

தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் கனடா வன்குவர் மாநிலத்தில் காஞ்சனா இளம் பனி துளி விழும் என்ற வரி ஆராதனை என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். எங்கே செவி மடுப்போமி

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் லவ் மேரேஜ் என்ற புதிய திரைப்படத்து பாடல் பேஜாராப் ஆனீன் என்று கூறும் வரியை கொண்ட பாடலாக மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி தந்திருக்கின்றார். உறவுகளை

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். விடுமுறை நாட்களில் மலரும் தித்திக்கும் தீமான பாடல்கள், விடுமுறை விருப்ப பாடல்கள்.

இந்த வேளையிலே சிங்காரப்பூமி என்று நான் அழைக்கும் சிங்கப்பூரிலிருந்து நீண்ட கால உறவாக இப்பொழுது தொடர்ந்து எங்களோடு இசைப்பணையும் செய்யும் மகாலிங்கம் தந்திருக்கின்றார் அற்புதமான ஒரு காவிய பாடல். அந்த பாடல் பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து பால் வண்ணம் பருவம் கண்டு என்ற ஊடல் பாடலாக ஒலிக்கும் வேளை செவியும் எடுப்போம் அவரோடு நாங்களும்.

வரும் பாடல் ஐரோப்பிய கண்டத்து உறவின் பாடல். அவர் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து கண்ணு முள்ளு காக்கா என்ற ஒரு பாடல் தருகின்றார். மாஸ்க் என்ற திரைப்படத்திலிருந்து நிவேஷன் அவர்கள் இவர்கள்

0: இது யாரு?
1: பாடலை ஐரோப்பிய மன்னண்டவுடன் என்னவள் ஞாபகம் எங்களுக்கும் வரும். அவர் எங்களை மறவாமல் ஈழமணி திருநாட்டில் விடுமுறையில் சென்றிருக்கும் இந்த வேளையிலே தருகின்றார் ஒரு பாடலை. என்னவளே, குங்குமம் என்ற திரைப்படுத்து பாடல், அழியாத ஒரு காவிய பாடல், அன்றும் இன்றும் இன்றும் கேட்க இனிக்கும் அற்புதமான ஒரு பாடல். சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்று வரியெடுத்து பாடுகின்றது செவிமடுப்போம்.

விருப்பத்தை அலங்கரித்து விடைபெறச் செய்யும் பாடலாக தருகின்றார் கனடா மண்ணிலிருந்து கா பைசேனா ஆசான் அவர்கள் வளமை போல. படவா என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை இன்று தந்திருக்கின்றார். அச்சம் நாணம் அற்று போக என்ற ஒரு பாடல் முதல் வரியை கொண்டு முழுவதையும் தருகின்றது. செவி மடுப்போம் உறவுகளையும்.

அன்னை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை நாட்களில் மலர்ந்து எங்களை மகளிர் செய்து சென்ற தித்திக்கின் தீனான பாடல்கள் ஒலித்தன. மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கலாம் என்று எதிர்வு கூறி இப்பொழுது காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்லுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

விடுமுறை விருப்பத்துக்கான முதல் பாடல் வளமை போல என்றும், புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் சேப்பு விஜயராகவன் அன்புடன் தந்திருக்கின்றார். அந்த பாடல் இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் 17வது திரைப்படமாக நாங்கள் பார்த்து ரசித்த வேதம் புதிது திரைப்படத்து பாடல். கண்ணுக்குள் 100 நிலவா, இது கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் என்ற பல்லவி முழுவதையும் தருகின்றது. கெட்டு மகளும் இருக்கும் இந்த வேளையிலே எஸ் சேப்பு விஜயராகவன் அவர்களே, உங்களோடு நாங்களும் இணைகின்றோம், ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை வளமை போல இன்றும் அன்பு மகள் ஷியாமலா திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடியிலிருந்து தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் ராகவனே ரமணா ரகுநாதா என்று பக்தியோடு பாடும் பாடலாக கோவில் புறா திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கும் அந்த பாடலை நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து வளமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பபி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் அனைவரும் கேட்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் பாடலை கேட்க வேண்டும் விடுமுறை விருப்பத்திலே என்று அடுத்து வரும் பாடலை கேட்க இருக்கும் வேளையிலேதான் பூந்தண்டலும் வந்தது தாளமும் தந்தது மந்திர சிந்துக்கள் பாட என்ற பல்லவி கேட்டிருக்கின்றீர்களா அந்த பாடலை பகலில் பௌர்ணமி என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை எந்த நிலையில் இருந்தாலும் மொன்றியல் தமிழ் வானொலி இணையும் பக்குவம் பெற்ற அன்பு நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலகத் தமிழரோடு கேட்க வேண்டும் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

திட்டிக்கும். திட்டிக்கும் தேனான பாடல்கள் வரிசையிலே தொடரும் பாடல் பெற்றால்தான் பிள்ளையா என்று 1966 ஆண்டு திரைக்கு வந்த பாடல் இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவின் குரலிலே பாட இருக்கின்றது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்கிறது தம்பி என்ற பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகள விரும்புகின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுசியா கிருஷ்ணன். தான் மட்டுமல்ல தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்கள் முனைகின்றார்கள் உறவுகளோடு தாருங்கள் என்ற வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடலும் பெற்றால்தான் பிள்ளையா என்ற திரைப்படத்தில் இசை மாமணி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் இசையரசி பி சுசீலா அம்மாவும் இணைந்து பாடிய அதே பாடல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி என்று பாட வருகின்றது. அந்த பாடலை தந்து வித்தியாசத்தை கண்டுகொள்ளுங்கள் என்று தந்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர்களோடு இணைந்து தன்னுடைய நண்பர்களும் உறவினர்களும் உலகத் தமிழர்களோடு கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: ஒன்றில் உயர்ந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, பாரதியார்.

கன்னி பருவத்திலே என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஆவாரம் பூ மீனி என்று வரி எடுத்து பாட வருகின்றது எங்கள் காற்றலையிலே. நெய்வேலி அரசடிக்குப்பம் ஜாம் இருக்க பயமையின் சரவணன் நீங்கள் தந்துவிட்டு உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் சோலை கிராமம் பெரியசாமி ஜனனி இவர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளையிலே ஒளிபரப்புகிறோம் பாடலை. நாங்கள் அனைவரும் கேட்கின்றோம் உங்களோடு.

இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

இனிமை சேர்க்கும் இதமான பாடல்களை விடுமுறை விருப்பத்திற்காக நீங்கள் அனுப்பி வைத்த வேளை நாங்கள் இணைந்து கேட்டுக்கொண்டு உலகளாக இருக்கின்றோம் என்று கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் உறவினர்கள். சிறந்த பாடல்களை தெரிவு செய்து தந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் குமார சம்பவம் என்ற திரைப்படத்து பாடலாக இது தேவதை நேரமே என்று வரியெடுத்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்கள் என்று கூறி மயிலாப்பூரில் இருந்து தமிழ்நாடு மயிலை பட்டாபி அவர்கள், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி இவர்களை முனைத்த வேளை நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளாகத்தான் பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் பாடல்கள் ஒலிக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார் அன்புடனே. மண் வாசனை திரைப்படத்திலிருந்து 1983 ஆண்டு கேட்ட பாடலாக பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்பணியும் இசை அரசி எஸ் ஜானகி அவர்கள் பாட வேண்டும் என்று இசை ஞானியின் இசையிலே எழுதி அனுப்பி வைத்த பாடல் பொத்தி வச்ச மல்லிகை முட்டு என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு மகளை இருக்கின்றார்கள் மாகாணம் யாழ்ப்பாணத்திலிருந்து அன்பு அருள் மற்றும் அவரோடு இணைந்து சீலன் தயா குமணன் இவர்களும் கேட்கின்றார்கள்.

மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் வகையிலே எங்கள் சிலுவை சந்தனராஜ் அவர்களும் தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிக்கேட்டிலிருந்து தருகின்றார் அழகன் என்ற திரைப்படுத்து பாடல். நீ வெயிலும் நீயே என்று வரியெடுத்து மகள வைத்து பாடும் இந்த பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே தெரிந்து கொள்வோம், இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் என்று.

மட்டும் இனிமையான ஒரு பாடல். வணக்கம் என்று கூறி வாழ்த்துக்களையும் தந்து வடமை போல என்றும் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு பாடல் கொடியதும் காற்று வந்ததா என்ற ஒரு கேள்வி கேட்கும் பாடலாக பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது.

0: வந்ததா காற்று வந்ததும் கொடிய செய்ததா
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர் மலர்ந்ததா நில

பொழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழும் வேளையிலேதான் அன்புடன் ரமணி ராஜேஷ் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சிதம்பரம் தமிழ்நாட்டிலிருந்து கோலவெளியம்மா ராஜகாளி அம்மா என்ற சின்னக்குயில் கே எஸ் சித்ரா அம்மா அவர்களின் குரலிலே புருஷ லட்சணம் திரைப்படத்திலிருந்து தருகின்றார்கள் அந்த பாடலை. ரமணி ராஜேஷ் அவர்களே, சிதம்பரத்திலிருந்து நீங்களும், மேல் வளையம்மா தேவி பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் கேட்க வந்த பாடலை நாங்களும் கேட்கின்றோம். இனிமையுடன் ஒலிக்கின்றன அந்த பாடல்கள்.

மாரியம்மா, பத்ரகாளியம்மா, முதக்கன்னியம்மா, எங்கள் சன்னியம்மா, குங்குமக்கோதைய, அன்னைய சோதைய, செந்தூர தெய்வானை, சிங்கார பூபதி, அன்னை விசாலாட்சி, சௌடாம்பா விருப்பாட்சி, சுந்தர நீலிய, சௌந்தர மாலிய,

வானொலி 24 மணி நேர தமிழ் பணியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் அடடா அடடா என்ற வீர சிவாஜி என்ற திரைப்படத்திலே கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் அனுப்பி வைத்ததால் ஒலிக்கின்றது அந்த பாடலும். இது முந்தைய தமிழ்

தொண்டி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். இறுதியாக ஒரு பாடல் வந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற அந்த பாடலை தருகின்றார் வளைகுடாமன். குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு முன்னியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ். ஜோர்ஜ், உங்களுக்காக 100 சாமி என்ற திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. மாய கனவு என்ற வரிதாங்கி.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

0: வரும்.
1: இனிமையான இந்த இசையுடன் ஞாயிறு தோறும் ஆரம்பித்து வெற்றி நடைபோடும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை நாங்கள் கண்டுகொள்வதற்காக கேட்டுக்கொள்வதற்காக உலகளாக இருக்கும் உறவுகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே வாருங்கள் காற்றலைக்கென்று அழைக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் கூறுகிறேன். 2026 7 மாதம் 5 நாள் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு பக்குவமாக வந்து இணைய வேண்டும் நீங்கள் என்று நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு செய்தி அனுப்பிய வேளை இங்கே அன்பு மகள் ஷியாமலா, அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள், அன்புடன் தேவநாதன் இவர்கள் எல்லோரும் வருக வருக என்று வரவேற்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்ற உற்சாகமான வரவேற்பை தந்து தங்களுடைய ஆதங்கத்தையும் தெரிவித்து பதவியிலிட்ட வேளையில் அவர்களுடைய வரவேற்பை ஏற்று அவர்களுக்கு வணக்கம் கூறி அவர்களை முனைத்து இணைந்து சிறப்பிக்க இருக்கும் அன்பு உறவுகளையும் இணைத்து கொண்டு உலகளாக இருந்து கேட்டு மகளை இருக்கும் நேயர்களையும் வரவேற்றுக் கொண்டேன். வருக வருக மூன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து கொள்வோம். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமையான தொலைபேசி எண்களோடு நீங்கள் வந்து இணைந்து கொண்டு எங்கள் பாடுவோர் பாடல் பாடலாம் நிகழ்வினை அசத்தி கொள்ளலாம். Ha ha ha ha ha ha ha

வளமை போல நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் பாடுவோர் பாடலாமை ஆரம்பிப்போம். இந்த வேளையில் எங்கள் காலநிலை இன்று 25 பாகையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இது 28 பாகை வரை செல்லலாம் என்று கூறப்படுகின்றது. நேரம் பகல் வேளை ஒவ்வொரு நிமிடமாக குறைகின்றது அன்பு உறவுகளே என்ற தகவலை இன்று உங்களுக்கு தருகின்றேன். உதிக்கும் நேரம் ஒரு நிமிடம் தாமதித்தும், மறையும் நேரம் ஒரு நிமிடம் அதிகரித்தும், விரைவாகவும் 2 நிமிடங்கள் வரை சுருக்கத்தை கண்டு இந்த பகல் குறைந்து கொண்டு போகும் வேளையை அனுமானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்று 15 மணித்தியாலம் 30 நிமிடங்களை தான் நாங்கள் பகலாக காண முடியும் என்று கூறப்படுகின்றது. 2 நாட்களாக இடியுடன் மழை வரும் என்று கூறியிருந்தார், அதை காணவில்லை. இப்பொழுதுதான் தெரிகின்றது அன்பு மகள் சியாமலா, வருவது போல் இருக்கின்றது, வரவில்லையப்பா, கொஞ்சமும் வரவில்லையப்பா என்று கூறுவதை நான் உணர்கின்றேன் மகளே. இது இயற்கையின் நியதி. இயற்கை நாங்கள் கணக்கிட்டு பார்ப்போம், ஆனால் அதுதான் தன்

இயக்கத்தை தானாகச் செய்யும். அதை வரையறுக்கவோ மறுக்கவோ மறைக்கவோ யாராலும் முடியாது. இதுதான் உண்மை, விதிக்கப்பட்ட விதி, இயற்கை. அந்த பாட்டும் பதமும் இந்த வாரம் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். அங்கேயும் விதிதான் வலியது என்றதை உறுத்தி அழகாக ஒரு பாட்டும் பதமும் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். தயவுசெய்து பாட்டும் பதமும் கேட்டுவிட்டு நீங்கள் அதற்கு உள்ள குறிப்புகளை தாருங்கள் அன்பு உறவுகளே. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கோரிக்கையும் விட்டிருந்தேன், புதிய புதிய படைப்பாளிகளை எதிர்பார்க்கின்றோம். ஒருவர் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்றல்ல, நாங்கள் பலர் செய்திருந்தோம் முன்பு, காரணங்கள் பல. அதனால் விடுபட்டு சென்றவர்களும் தொடர முடியாதவர்களும் இருக்கும் வேளையில் நானும் ஒருவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்களும் வாருங்கள், உங்கள் படைப்புகளை தருங்கள். இத்தனை பாடல்களை கேட்கின்றீர்கள், வாழ்க்கையின் நியதிகளை நாங்கள் எப்படியெல்லாம் பார்க்கின்றோம். உங்கள் மனதில் தோன்றும் கருத்துக்களை புகுத்தி பாடல்களை தெரிந்து எழுதி பாருங்கள். நல்லது உறவுகளே வாருங்கள். 6478746415 என்ற எண்களோடு நாங்கள் பேசி மகிழ்வோம், பாடி கேட்டு மகிழ்வோம். இங்கே அப்பா வந்தாச்சு என்று அன்பு மகள் ஷியாமலா மறைவித்திருக்கின்றார். யார் முதலில் வரப்போன்று எங்கே உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வோம். பாருங்கள் காற்றலைக்கு மொன்றியல் தமிழ் வானொலிக்கு.

சூரிய வெளிச்சம் மிகவும் துல்லியமாக பளிச்சென்ற வெளிச்சத்துடன் இருக்கின்றது. அந்த வகையில் காற்று வீசுவதை குறைத்து கொண்டது. வெப்பம் எங்களால் உணர முடிகின்றது. உறவுகளே, 25 பாகை இருக்கும்போதே வெளியே சென்றால் 25 பாகையில் வெப்பம் இருக்குமோ அதை இப்பொழுது காணக்கூடியதாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. இருப்பினும் அநேகமான உறவுகள் 11 மணி ஆகிவிட்டால் வெளியே செல்ல மாட்டார்கள். பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை நாட்கள். அலுவலகங்களில் அவர்கள் எல்லோரும் குளிரூட்டியோடு இருந்து பணிபுரிவார்கள். வீடுகளில் வாழும் நாங்களும் வெளியே செல்லாமல் வீட்டினுள்ளே இருந்து வெளியே இருக்கும் பச்சை பசையல் என்ற காட்சியையும் சூரியன் ஒளியையும் பார்த்து ரசித்து கொண்டிருப்போம். இது கனடா வாழ்க்கை. எங்கே வாருங்கள், உங்கள் நாட்டில் எப்படி இருக்கின்றது காலநிலை என்பதை கூறி உங்கள் பாடலையும் பாடி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டும் செல்லுங்கள்.

0: அன்புடன் வருகின்றார். வருக வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கு.
1: சிதம்பரத்திலிருந்து தேவநாதன்.
0: ஓ, வணக்கம் வணக்கம் தேவநாதன். சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். புனித பூமி, புண்ணிய பூமியிலிருந்து உங்களை வரவேற்றுக் கொண்டு காலை எங்களுடைய பகல் உங்களுடைய இரவு வணக்கங்களை சேர்த்து தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளிருக்கீங்க ஐயா. அங்கு யாவரின் நலமறிய ஆவல்.
0: ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிவிட்டு எங்கள் காலநிலையும் கூறினேன். நல்ல வெப்பத்தில் இருக்கின்றோம். அங்கே நீங்கள் எப்படி இருக்கின்ற இந்த இரவு வேளையிலே?
1: இரவு வேலை என்று மிதமான வெயில் சூழ்ந்தது ஐயா.
0: இரவு வேலையா? கொஞ்சம் இரவு வேலை மிதமான வெயிலா?
1: அதாவது இப்பொழுது மாலையில் நன்றாக குளிர்ந்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது ஐயா.
0: இப்பொழுது அதே வேளையில் இப்பொழுது அங்கே மாலையா இரவா?
1: இரவு.
0: அப்ப மாலை என்று கூறு. நான் கேட்டது இப்பொழுது எப்படி என்றுதான். பகலில் வெயில் அடித்தது,
1: வெளியில் சென்று வந்தேன் ஐயா. நன்ற குளிர்ந்த காற்று வீசியது ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்து. எங்களுக்கும் பகல் வேளையில் வெப்பம் அதிகமாயிருந்து இரவு நேரத்தில் கொஞ்சம், நேற்றைய தினம் இரவு 12:15 அளவில் நான் வெளியே செல்ல வேண்டிய ஒரு அலுவல் இரவு நேரம். வெளியிலிருந்து வரும்பொழுது உணர்ந்தேன் நல்ல குளிர்மையாக இருந்தது. ஆனால் இன்று காலை பார்த்தவுடன் வெப்பம் அதிகரித்து இப்பொழுது அதிவேகமான வெப்பமாக இருக்கு. இந்த வாரம் முழுவதும் இப்படி இருக்கும் என்று கூறப்படுகிறது. அங்கே இரவு நேரத்தில் குளிராகவும் பகல் நேரத்தில் வெப்பமாகும் என்று கூறுகிறீர்கள். இது நல்லதொரு காலநிலை தானே இல்லையா?
1: நல்லதொரு காலநிலை தான்.
0: ஆனா பகல் வேளையிலே வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் பணிபுரியும் இடங்களிலே குளிரூட்டிகள் இருக்கின்றதா அல்லது வெப்பத்துக்குள்ளே தான் பணிபுரிகின்றீர்களா?
1: குளிரூட்டி இருக்கும் ஐயா, வாகனங்களில் குளிரூட்டி இருக்கும், செல்லும் இடங்களிலும் குளிரூட்டிகள் இருக்கும். ஆனால் நாங்கள் குடியிருக்கும் பகுதி மலர்ந்த பகுதி என்பது.
0: நான் கேட்டது தேவநாதன், உள்வாங்கி பேசுங்கள். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் குளிரூட்டி இருக்கின்றதா?
1: பணிபுரியும் இடத்தில் குளிரூட்டி கிடையாது ஐயா.
0: ஓ, கிடையாது. வீடுகளிலும் இல்லை. ஆனால் காற்றோட்டம் உள்ள உயர் மரங்கள், அடர்ந்த பெருமரங்கள் இருப்பதனாலும் உங்கள் நாடுகளில், எங்கள் இந்திய பெருநாட்டின் பல ஆறுகள், நதிகள், பெரு நதிகள் இருப்பதனாலும் அங்கிருந்து வீசி வரும் காற்றுகள் பசுமரத்தை நாடி வரும் வேளையில் தாவி வரும் அந்த வெப்பம் கொஞ்சம் குளிர்மையாகத்தான் இருக்கும் இல்லையா?
1: ஆமாம் ஐயா.
0: அப்ப இரவு நேரம் இப்பொழுது நிலவு தெரிகின்றதா?
1: நிலவு தெரிகின்றது ஐயா.
0: ஆமாம், தேய்பிறை அல்லவா குறைந்த நேரத்துக்கு வரும். சிறப்பு சிறப்பு. இந்த நிலவும் குளிரும் பகல் வெயிலும் வெப்பமும் அடர்ந்த வேளையிலே அதையெல்லாம் அனுபவித்த உங்கள் மனோநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
1: இப்பொழுது நிறைவாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது.
0: சந்தோஷமா உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை வினாக்களும். ஏனென்றால் பாடுவோர் பாடலாம் நிகழ்வல்லவா? மிகவும் மகிழ்வாக, நிம்மதியாக, சிறப்பாக அப்படியே எங்களுக்கு இனிமை தரக்கூடிய வகையிலே கேட்டு மகிழ்வோம். உலகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே குறிப்புகளில் எழுதுவார்கள் உங்கள் பெயர், ஒவ்வொருவருடைய பெயரும் எழுதி கேட்பார்கள். அவருடைய பாடல் இப்படி, இவர்களுடைய பாடல் அப்படி. எங்கள் தளத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, ஏனைய உறவுகள். அதனால் எங்கே உங்கள் பாடலை கேட்க விரும்புகிறோம். பாடுங்கள், என்ன பாடல் பாடுங்கள்?
1: பாடுகிறேன் ஐயா. அதாவது இப்பாடலுக்கு இசையமைத்தவர்கள் புகழ்பெற்ற MSU ஐயாவும் ராமமூர்த்தி ஐயாவும் அவர்களும். இந்த பாடலுக்கு நான் வரிகளை எழுதியவர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். படம் மகாதேவி என்ற திரைப்படத்தில் வந்த பாடல் ஐயா. இதை பாடியவர்கள் ராஜேஸ்வரி அம்மா அவர்களும் பால சரஸ்வதி அம்மா அவர்களும் பாடியிருக்கிறார்கள் ஐயா. இப்பொழுது இப்பாடல் பாடவில்லேன் ஐயா. சிங்கார புன்னகை.
0: ஓ, இரு பெண் குரலில் வந்த அந்த பாடலை ஒரு குரலாக அன்புடன் தேவநாதன் தர இருக்கின்றார். எங்கே செவி மடுப்போம், கொண்டு வாருங்கள் அந்த அந்த பாடலை. அற்புதமான பாடல்.
1: தன்னான தன்னான தன்னான தன்னான தானான நானன சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா ஓ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா மங்காத கண்ணத்தில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கம்மா மங்காத கண்ணலில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும்

பாடுமே. பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால், பேசாதல் பேசும் புருவங்கள் கண்டால், பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா? பேசாமல் பேசும் புருவங்கள் கண்டால், பேசாத சிற்பங்கள் எதுக்கம்மா? ஆ ஓ ஆ சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலி சங்கீத வீணையும் எதுக்கம்மா? சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலி சங்கீத வீணையும் எதுக்கம்மா?

இவனே ஆடும் கொடிய நாங்களும் அசைந்து வரும் நேரம் உன் அழகு முகம் கண்டு கொண்ட அன்பு கொண்டு மாறும் அன்பு கொண்டு மாறும். ஆடும் கொடிய நாங்களும் அசைந்து வரும் நேரம் உன் அழகு முகம் கண்டு கொண்டால் அன்பு

சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, மங்காத கண்களை மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைர எதுக்கம்மா, அங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார

0: சிங்கார புன்னகை கண்ணாறு கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, சிங்கார புன்னகை கண்ணாறு கண்டால் சங்கீத வீணையும் எதுக்கம்மா.
1: பிரபல பின்னணி பாடகிகள் பாடிய மிகவும் வெற்றி படமான மகாதேவி பழைய திரைப்படத்து பாடல் பாடும் பொழுது அங்கே உண்மையிலே எங்களை எல்லாம் மெய்மறந்து கேட்போம். அதுவும் பெண் குரலே பாடிய பாடலை விரும்பி தானே பாடுகிறேன் என்று வந்து பாடிய தேவநாதன், உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த பாடலை எதற்காக தெரிவு செய்தீர்கள்?
0: எனது மனைவி ஐயா தையல் பயிற்சி கொண்டான ஒரு ஆன்லைன் வகுப்பு சேர்ந்துள்ளார்கள் ஐயா. அது வரும் வேளையில் அந்த பாடல் ஒரு 5 நிமிடம் ஒலிக்கும் ஐயா. என் மனதை கவிழ்ந்தது, என் குடும்பத்தின் மனதையும் கவிழ்ந்த பாடல் ஐயா.
1: கிட்டத்தட்ட எத்தனை தடவைகள்
0: தான் இதை தெரிவு
1: செய்தீர்கள்? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களை கவர்ந்த கிட்டத்தட்ட எத்தனை தடவைகள் இந்த பாடலை நீங்கள் பயிற்சி செய்து பார்த்தீர்கள்?
0: இப்பொழுது 2 மணி நேரம் முன்பு எழுதி வைத்துக் கொண்டு ஒரு 3 தடவை பாடி வந்தேன்.
1: அதை பார்த்துத்தான் நீங்கள் பாடுகின்றீர்கள் என்ன? தொலைபேசியிலே பாடும் பொழுது நீங்கள் தொலைபேசியை கவனிக்க வேண்டும். உங்களுக்கு வேறு நெறியாளர்கள் யாரும் இல்லை. உங்களை நீங்கள் நெறிப்படுத்தி, அதுவும் பிரபல பின்னணி பாடகர்கள் பெண் குரலில் பாடிய பாடல், ஆண் குரல் வேறு. நீங்கள் ஆண் குரலை பாடப்போகின்றீர்கள், பெண் குரலில் பாடிய பாடலை, அதுவும் 2 பேரும் ஜாம்பவான்களாக இருந்தவர்கள் பாடிய பாடல். அது உங்கள் மனதிலே உள்வாங்கப்பட்டு பதிந்திருக்க வேண்டிய ஒரு பாடல். நீங்கள் அங்கே திரும்பி ஒற்றியை தாளை பார்க்கும் பொழுது உங்களுடைய சிறு கவனங்கள் சிதறிவிடும். புரிகிறதா? அதெல்லாம் நீங்கள் நன்றாக உள்வாங்க வேண்டும். வரிகளை உள்வாங்கி பாட வேண்டும். அநேகமான இடங்கள் அந்த உங்களுக்கு நான் கூறலாம், அந்த இப்பன்னாவை விளங்கி விட்டீர்கள் ஒரு சில இடங்களிலே. கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் மொத்தமாக சிறப்பாக துணிந்து இந்த பாடலை நீங்கள் தந்தமைக்கு உங்களை கவர்ந்தது தான் காரணம். அந்த கவர்ந்தபடியால் அந்த துணி, அந்த ராகம் அத்தனையும் உங்கள் மனதிலே பதிந்திருக்கின்றது. வரிகள் வர தவறு. அந்த நீங்கள் ஒரு ஒரு அளவுக்கு பாட வந்து ஒரு எல்லோருக்கும் தெரிந்தவராகிவிட்டீர்கள். ஒரு இதிலே வந்து நாங்கள் ஒளிபரப்பு செய்யும் பொழுது உங்களை அவளோடு உற்று கேட்கின்றார்கள். புரிகிறதா? சரி, என்ன பாடலை உங்களுக்கு ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகிறீர்கள் தேவநாதன்?
0: எனக்காக ஐயா படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்தில் வந்த டிஎம்எஸ் அவர்களும், அதாவது பி.வி. சீனிவாசன் அவர்களும் பாடிய ஒரு பாடல் ஐயா. அதேதான் ஐயா,
1: பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்ற பாடலை கேட்க விரும்புகிறீர்கள். அந்த பாடல் விரும்பப்படும். உங்களுக்கு 2வது பாடல் ஒன்று இருக்கின்றது, வந்து பாடலாம். ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாருங்கள்.
0: வருகிறேன்.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பொன்னொன்று கண்டேன், வாழ்த்துக்கள். நன்றி தேவநாதன், வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. இங்கே பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது உங்களோட பாடலை கேட்டுவிட்டு. வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இது மோனிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து நன்றி கூறி இனிமையான பாடலை தந்து செல்கின்றார் எங்களுடைய தேவநாதன். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளை கூறிக்கொண்டு எதிர்பார்க்கும் அடுத்து யார் பெற இருக்கின்றீர்கள்?

0: வணக்கம் மகளே, வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: நான்
1: ஒரு முடிவோட வந்துட்டப்பா பாடிடுறதுன்னு.
0: ஒரு முடிவு என்ன? அதை தீர்க்கமான முடிவாக சிறப்பாக பாட வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த குதூகலம் கூட
1: வாழ்த்துனா நல்லா பாடுவோம்ப்பா.
0: ஆமாம், வர வேண்டியதான். மகிழ்ச்சியோட வந்த அந்த மகிழ்ச்சியோட பாடுங்கள், பின்பு பேசுவோம். எங்கேயே கொண்டு பாருங்கள், என்ன நலமா இருக்கின்றீர்கள்? நாங்களும் நலமா இருக்கின்றோம். நல்லா இருக்க வேண்டும் அம்மா. வாழ்த்துக்க மகளே, எங்கேயே கொண்டு பாருங்கள். உங்கள் பாடலை முதலில் உங்களை நான் தடை செய்யவில்லை, பாடுங்கள் முதலில். அந்த வந்த வீச்சில பாடுகிற வேண்டாம்.
1: ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள்

0: ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே, எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே. ஆதி சிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே. நன்றிப்பா.
1: சிறப்பு மகளே, வந்த வகத்தில் ஓடி வந்து அன்னை தந்தையாக சிவனையும் சக்தியை வணைத்து வந்த அற்புதமான ஒரு பாடல், கருத்தான பாடல், பக்தியோடு வந்து அந்த ஏற்ற இறக்கங்களை கவனித்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு.
1: இப்பொழுது பேசலாம், எப்படி உங்கள் பயணம் இருந்தது? வேதாரண்யத்திலிருந்து இஞ்சி கூட வந்துவிட்டு அங்கே மழை பெய்ததா பெய்யவில்லையா என்று எனக்கு உங்கள் ஞாபகம்
0: வந்தது. கொஞ்சோண்டு வந்துச்சுப்பா,
1: கொஞ்சம்
0: வருது,
1: கொஞ்சோண்டும் வர கணிக்கின்றார்கள். அது இறங்கவே இல்லை. இதுதான் நான் முதல்ல கூறின விதி. இதெல்லாம் விதிக்கப்பட்ட நியதி இந்த இயற்கைக்கு. அதெல்லாம் தன்னுடைய கடமையே சரியா செய்யும். இருப்பினும் ஆனால் வரும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இல்லையா? வரும்.
0: நாங்கள் சந்தோஷம். ஒரு 5 மணிக்கு மேல காத்து நல்லா அடிக்கிறோம்.
1: இங்கும் அப்படித்தான்.
0: இன்று
1: எல்லாம் 25-26 வகைக்கு வந்துவிட்டோம். இறுதி வரை 28 காண இருக்கின்றோம். நேற்று முதல் நாள் 33 கண்டோம். நேற்று 31, இன்று 28. பகல் வேளை இனி நிமிடங்களால் குறைக்கப்படும். கொஞ்சம் 1 நிமிடம் 2 நிமிடம் தாமதித்து உதைத்து மாலையில் 1 நிமிடம் 1 நிமிடம் விரைவாக தின்னோம். ஆனால் 15.5 மணி நேரம் இருக்கின்றது பகலங்களுக்கு, ஒரு நாளுக்கு. எங்களுக்கு 8:30 மணி, 8:30 சூரியன் சந்திரன் இறங்கி விடுவார். ஆனால் அந்த வெளிச்சம் இருக்கும். 9 மணிக்கு 2 விடும். 9:30 எல்லாம் 2 விடும்.
0: இதை விட மோசமா இருக்குது அங்க.
1: ஆமா, இங்க நீண்ட பகல் தானே மகளே. அதன் பின்பு இப்படியே படிப்படியாக குறைந்து குளிர்காலம் வந்த பின்பு குறைந்து கொண்டு போய் 8 மணி நேர பகல் தான் இருக்கும். 8 மணி நேர பகல் தான் இருக்கும். 8 மணி மிக்க 14 மணி நேரம் எங்களுக்கு இரவாக இருக்கும். அதனால்தான் இந்த நீர மாற்றங்கள் இருக்கிறது. சிறப்பான பாடல் தந்தீர்கள். என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
0: தாய்க்கு பின் தாரம் படத்துலப்பா. ஆதானம் ஆசை நிறைவேறுமா, கடல் அலை போல மறைந்து போக நீருமா. அந்த பாட்டு
1: இனிமையான பாடல் பாடியும் காட்டுகிறீர்கள். ஆசை நிறைவேறுமா, அதுதானே உலகத்தில் எல்லோரும் எதிர்பார்க்கிறது இல்லையா? நிறைவேறும், நிறைவேறும். சிறப்பான பாடல் தந்தீர்கள். அங்கே வேதாரண்யத்திலிருந்து இஞ்சிக்குடிக்கு வந்து விட்டீர்கள். என்ன வித்தியாசத்தை காண்கிறீர்கள்? கலகலப்பா இருந்து விட்டு
0: வாண்டுகளே இருப்பேன், சுத்திட்டு இருப்பேன்,
1: எல்லாம் சுத்தி அடித்து விட்டு
0: தங்கச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், உதவி வேலை செய்வேன். துணி துவைக்கிறது, பாத்திரம் சமையல் பண்ண
1: மாட்டேன்.
0: பயந்துகிட்டாங்க, திரும்ப போக சொல்லிட்டான். அங்கேயே போக சொல்லிருக்கான்.
1: அப்படியா? பயப்படக்கூடாது.
0: அவனுக்கு இங்க தனியா இருக்கிறது பயம். அவனுக்கு பயம்ப்பா, எனக்கு பயம் எல்லாம் இல்லப்பா.
1: உங்களுக்கு எங்களை பயம்? நீங்கள் கிரிட்டிக்காரியாச்சு. நீங்க திரு திருவண்டு ஓடிச்சிருக்க. வாழ்த்துக்கலாமா? திடகாத்திரம் இரண்டாவது பாடலை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருங்கள். மீண்டும் வந்து பாட வேண்டும். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். அம்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மகள் சியாமலாவும் தனது பங்கிற்கு வந்து இனிமையான ஒரு பாடலை தந்து மகிழ்ந்து தனக்கு விருப்பமான பாடலை கேட்டவளை அடுத்து வருகின்றார் எங்களுடைய அபிமான நேயர். எங்கே அவர் அழைத்து விட்டு நின்று விட்டார் போல் இருக்கின்றது. அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஒரே நேரத்தில் 2 அழைப்புகள் போல் இருக்கின்றது. யாருடைய அழைப்பு இங்கே வந்து இணைகின்றது என்று பார்ப்போம். எங்கே பார்ப்போம்? இருவர் அழைக்கின்றார்கள் ஒரே நேரத்தில். யாருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது என்பதை பார்ப்போம். ஆம், சந்தர்ப்பம் கிடைப்பது யாருக்கு என்றால் இப்பொழுது ஓ அவர் அழைத்து இங்கே வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம் ஐயா, வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம்யா. வந்து ரொம்ப முயற்சி செய்து வந்து வந்திருக்கேன்.
1: வானொலிக்கு இணைவதென்றால் அப்படித்தானே, எங்கள் வானொலிக்கு வரவேணும். ஆனால் அப்படி இணைந்து விடலாம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, மல்லியத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா மகாலிங்கம்?
2: நலமா இருக்கையா, மகிழ்ச்சியாவும் இருக்கையா? உங்களுக்கு முதன்மையான ஒரு, ஏன்னா எனக்கு வந்து பெரியவங்க அதிகமா இல்ல இப்போதைக்கு,
1: அதனால என்னை மூத்தவராக பெரியவராக,
2: உண்மைதான்.
1: என்னுடைய இளையவர்கள் என்றே பிள்ளைகளையே என்றுதான் நான் நடத்திக் கொள்வேன்.
2: எங்க வீட்டுல நான் தான் மூத்தவர். அதுக்கு அடுத்தது வந்து நிலையில இருந்தது எங்க அப்பா, அதுக்கப்புறம் மாமனார், இவங்க யாருமே இப்ப இல்லங்கிறதுனால என்னுடைய மதிப்புக்குரிய வந்து இருக்கிறதுல வந்து நீங்க இப்போ ஒரு முதன்மையான, வெறும் வார்த்தை ஜாலத்துக்கு சொல்லைய, உண்மையான வார்த்தை.
1: நான் அதை உணர்வேன் மகாலிங்கம். உங்களோட பேசும் பொழுது, உங்களோட பதில் தரும் போது எழுத்து, என்னையும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக உங்களுக்கு மூத்தவராக ஒரு ஸ்தானத்தில் வைத்து நீங்கள் பேசுவது எனக்கு தெரியும். அதனால்தான் உங்களுக்கு வருகின்ற நன்மை தீமைகளை எங்களோட பங்கு பற்றி கொண்டு இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் நானும் அக்கறையோடு கேட்டுக்கொள்ளுவேன். அதனால்தான் நீங்கள் தான் எங்களுக்கு உறவுகள். கண்காண இடத்தில் இருந்தாலும் உறவுகள். இப்பொழுது உங்களுக்கு மூத்தவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லை என்று கூறினீர்கள். அவர்கள் உங்கள் உள்ளத்திலே உங்களோடு இருக்கின்றார்கள், சரியா? அவர்கள் இல்லை என்று என்னவென்னா அவர்கள் இருக்கின்றார்கள், காண முடியவில்லை. அதனால் தானே அவருடைய ஆசி என்றும் உங்களுக்கு ஒன்றும், அத்துடன் நினைந்து என்னுடைய ஆசியும் அன்பும் என்றும் உங்களுக்கு இருக்கும். நன்றி மகாலிங்கம் அவர்களே. சரி, அங்கே இன்று காலநிலை எப்படி இருக்கின்றது மகனே?
2: இன்று வந்து மின்சாரம் கூட தடைபட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் மின்சாரம் தடை இருந்தது. ஆனாலும் வெப்பம் அதிகமா இருந்தது. ஆனா அதிகப்படியான காத்து வீசியது, அதிகமான காத்து. காத்து வீசி,
1: ஓ, இந்த வேளையில அந்த காத்து வீசுவது நலம், நல்லம். ஏனென்றால் மின்சாரமும் இல்லை, அதனால் குளிரூட்டிகளோ அல்லது மின் விசிறிகளோ வேலை செய்யாது. அத்தோடு வெளியேயும் வந்து வெப்பம், வெளியே சென்று நிற்கும் பொழுது இந்த காற்று ஊதிக்கொண்டு வரும் பொழுது, எங்கள் மேனியிலே படும் பொழுது சுகமாக இருக்கும். இதுதான் இறைவன் தருகின்ற, இயற்கையாக எங்களுக்கு தருகின்ற வரங்கள். இதெல்லாம் வரங்கள். சரி, இந்த நல்ல வேளையில இன்று எங்கு ஆலயங்களை எதுவும் சென்றீர்களா, வெளியே சென்றீர்களா, ஞாயிற்றுக்கிழமையில இல்லத்தான் வீட்டிலே?
2: இன்று ஒரு எனக்கு ரொம்ப பிடித்தமான எங்கள் பகுதியிலே வந்து ஒரு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்ததுயா. அது ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு கும்பாபிஷேகம் நடந்து 15 வருடம் கழித்து, 12 வருடம் தான் செய்யணும், ஆனா 15 வருடம் கழித்து மிக சிறப்பாக சம்பந்த கோயில்னு சொல்லுவாங்க சுருக்கமா. ஆனா அது ஈஸ்வரன் கோயில், சம்பந்தமூர்த்தி அங்க வந்து இன்றும் அந்த முளைப்பால் திருவிழா வந்து அங்க இங்க சீர்காழிக்கு அப்புறம், சீர்காழிக்கு பிறகு
1: சம்பந்தர்,
2: ஞான சம்பந்தர்,
1: சம்பந்தேஸ்வரர் ஆலயம், சம்பந்தர். அது அங்கே மூலவராக இருப்பது ஈஸ்வரனா அல்லது சம்பந்தரா?
2: ஈஸ்வரர் தான். ஆனா அவருக்கு நிகராக சம்பந்தர், திருஞான சம்பந்தர்.
1: என்றால் திருஞான சம்பந்தருக்கு தானே முளையூட்டி அந்த திருவிழா புரிந்து அந்த காட்சியை கொடுத்து எங்களுக்கு புராணத்திலே அப்படி இருக்கின்ற தேவாரது. அதனால் அதை கொண்டாடுமோ, சிறப்பு சிறப்பு சிறப்பு.
2: ஆமாம், இன்னைக்கு அது மட்டும் இல்லையா, மாலையிலே திருக்கல்யாணம் யா. ஆனா நான் செல்ல முடியவில்லை, ஆனா மிக சிறப்பாக நடைபெற்றதாக கூறினாலும் நான் கண்ணூர முடியவில்லைங்கிற ஒரே கவலை.
1: இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் மகாலிங்கம், திருக்கல்யாணத்தை எப்பொழுதும் பார்த்துக்கொள்ளலாம். அந்த கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெறுகிற அந்த கும்பாபிஷேகத்தை நீங்கள் பார்த்தது பெரிய புண்ணியம். கும்பாபிஷேகம் பார்ப்பது ஒரு புண்ணியம் ஐயா. அது எங்களுக்கு எத்தனையோ கர்ம வினைகளை நீக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு விழா அந்த விழா. அந்த கும்பாபிஷேகத்தை காண்பது திருமுழுக்கு என்று தமிழிலே கூற வேண்டும். கும்பாபிஷேகம் என்று நாங்கள் பேச்சு வழக்கிலே கூறிக்கொள்ளும் திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கு காண்பது அரிது. திருமுழுக்கு காண இறைவன் எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதனாலே தான் மாணிக்க வாசகர் சொன்னார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி,
2: அவன் தாழ் வணங்கி.
1: அதை நீங்கள் கண்டு கழித்தபடியால் திருக்கல்யாணம் அடுத்த ஆண்டும் வரும். ஆனா இந்த புது குடுமுழுக்கு ஆண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு. எங்களுக்கு அண்மையிலே கொடுங்கள்.
2: அதுல மிக ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, எனது பங்காளிக்கு குழந்தை பிறந்து 16 நாள் அந்த ஆலயத்துக்கு செல்லாம இருந்து இன்று அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற நாள் அன்று அந்த 16 முடியும் தருவாயில இன்னைக்கு நடந்ததுனால அது போகக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது பெரிய மகிழ்ச்சியா. நீங்க சொன்னீங்கல்ல கண்ணூர் பெரிய மகிழ்ச்சி, அது அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது பெரிய மகிழ்ச்சி நீங்களா? அது உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி.
1: அதற்கு அவன் அருளாலே, அவன் அருள் இருந்தபடியால் தான் அந்த தொடக்கு என்ற அந்த ஆசூசம் என்று கூறப்படுகிற தொடக்கு காலம் கழிந்து அந்த காட்சியை நீங்கள் காணும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்த எல்லோருக்கும் கிடைக்காதையாது. எங்களுக்கு அண்மை 2-3 நாட்களுக்கு முன் கடந்த வாரம் எங்கள் அயலில் இருக்கின்ற முருகன் ஆலயம் முன்கையில் இருக்கின்றது, நாங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து தொழுவதற்கு இடமில்லாமல் கும்பிடுவதற்கு இடமில்லாமல் வீடுகளில் செய்த எங்களுக்கு பெரிய ஆலயம் கட்டி ராஜகோபுரம் கட்டி பெரிய திருவிழாவில் நடைபெறுகிற முருகன் ஆலயம் மொன்றியால் திருமுருகன் ஆலயம், அந்த ஆலயத்தில் வந்து சிற்பாசாரிகள் செய்த இடத்துல இது குளிர் நாடு தானே, அந்த ராஜகோபுரத்தில் சில உடைவுகளை பட்டு அதை புனர்தாரணம் செய்து மீண்டும் கடந்த வாரம் கும்பாபிஷேகம் செய்தார்கள். எனக்கு கிடைக்கவில்லை போவதற்கு, எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அப்படி அந்த அருகிலே 100 கிலோமீட்டர் எனக்கு 45 நிமிஷத்தில் போகக்கூடிய விடயம், ஆனால் முன்பு போன்று நான் இப்பொழுது அந்த உடல்நிலை அல்லது போகக்கூடிய நின்று பார்க்கக்கூடிய வாய்ப்பில் நான் இல்லாதபடியால் எனக்கு அது கிடைக்கவில்லை. கும்ப அபிஷேகம் எல்லோருக்கும் கிடைக்காது ஐயா, அது கிடைப்பது பெரும் புண்ணியம். வாழ்த்துக்கள். நாங்கள் நேரே பார்த்தது போன்ற இருக்கின்றது சம்பந்தேஸ்வரர் ஆலயத்திலே கும்பாபிஷேகத்தை நீங்கள் பார்த்து எங்களுக்கு வந்து தரும் பொழுது உங்கள் மூலமாக நாங்கள் வெற்றி கொண்டதாக இறைவனுக்கு நன்றியோடு உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். நல்லது. இன்று என்ன பாடலை பாட வேண்டும் என்று தயார் நிலையில் வந்திருக்கின்ற பாடங்களையும் கேட்போம்.
2: ஒரு பிபி சீனிவாசனுடைய பாடல்யா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பாடலும் கருத்து, நான் சொன்னதுக்கு காரணமும் ஒரு காரணம் இருக்கியா, அந்த பாடல்ல உங்களுடைய புகழும் என்னுடைய மகிழ்ச்சியும் இருக்கியா?
1: அப்படியா, எங்கே கேட்பேன் பாடுங்கள்.
2: மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகமாகலாம், உறுதியோடு மெழுகு போல ஒளிய வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கென்ற வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்ற விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்ற அழுத போது தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம், மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம், துணிந்து விட்டால் தலைமையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகமாகலாம், உறுதியோடு மெழுகை போல ஒளிய வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு, அழகாக தயார் நிலையில் கொண்டு வந்து சிறப்பாக உள்வாங்கி நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழக்கூடியதாக பாடினீர்கள். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், பாட பாட கேட்கும் போது மகிழ்ச்சி கொள்ளலாம்.
2: கருத்துக்கு
1: ஒரு மனித வாழ்க்கைக்கு
2: மனிதனை போற்றுவதுங்கிறது என்ப எவ்வளவு சிறப்புங்கிறத
1: உண்மையிலே. ஆமா, அத மனமிருந்தால் மான்கள் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். அற்புதமான வரிகளை கண்ணதாசன் ஐயா அவர்கள் பொருத்தி அதை சிறப்பாக பாடியிருக்கிற அன்று வந்த அந்த பாடல்களை நாங்கள் தலை சாய்ந்து கேட்பது அதற்காகத்தான். அப்படி எங்களோட சமூகத்திலே என்ன வேண்டும், சமுதாயத்துக்கு எது வேண்டுமோ அதை கொண்டு வந்து குவித்து விடுவார்கள் பாடல் மூலம், இல்லையா? நல்ல பாடல், நல்லா வாங்கி பாடல். அப்படின்னா உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும், என்ன பாடலை விரும்புகிறீர்கள் கேட்பதற்கு ஒளிபரப்பிலே?
2: தெய்வ பிறவில சிவாயி பாடுற பாடல் இல்லையா, நான் எனக்கு ரொம்ப விருப்பமான பாடல் இல்லையா, அந்த சிவாயி குரலும் சி எஸ் ஜெயராம குரலும் சேர்ந்து வருங்கயா, அது அந்த பாடல் யா
1: தெய்வ பிரவீலியா
2: சொல்ல வாயில வரல,
1: தெய்வ பிரவீலியா
2: தெய்வ பிரவீல்
1: தெய்வ
2: பிரவீல் வந்தால் அந்த பாடல்
1: வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்ன
2: பெண்ணில்
1: அப்படி அவர் படத்திலிருந்து கவிஞரா பாடுவார் என்ன தமிழ் பெண்ணொருத்தி
2: வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தால் வண்ணத்தமிழ் என் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தால்
1: சிறப்பு சிறப்பு முயற்சி வல்லளிக்கட்டும் சி எஸ் ஜெயராமனாக பாட பார்க்கின்றீர்கள், சிறப்பு சிறப்பு, உங்கள் குரலுக்கு அது பொருத்தமாக இருக்கு. நன்றி மகாலிங்கம், உங்களுக்கு இன்னமொரு பாடல் பாடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, மீண்டும்
2: நன்றி.
1: எப்பொழுதும் நீங்கள் இனிமையான பாடல்களை கொண்டு வருவீர்கள், வாழ்த்துக்கள் மகாலிங்கம். சிறப்புமான மகள் கலாவுடன் நான் கேட்டதாக கூறுங்கள்,
2: நல்லா இருக்காங்க,
1: நல்லா இருக்காங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. நன்றி மகாலிங்கம், நன்றி
2: நன்றி
1: நன்றி. மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த முகாலிங்கம் அவர்கள் நல்ல ஒரு பாடலை, கருத்தாளம் உள்ள பாடலை நன்றாக உள்ளத்தால் உணர்ந்து கொண்டு வந்து பாடி சென்றமைக்கு வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே அடுத்த உறவாக அவர் அழைக்கும் வேளை போட்டி போட்டு கொண்டிருந்த அடுத்த உறவு வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். ரவி இங்கே வந்து விட்டாரா பார்ப்போம். மகாலிங்கம் நீங்கள் இணைப்பை துண்டித்துக் கொண்டு விட்டீர்கள் தெரிகின்றது, நன்றி. இப்பொழுது அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கிறார் வருவதற்கு, அவருடைய வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம். அரசடி குப்பம் சரவணன்,
1: அரசடி குப்பம் நெய்வேலி சரவணன் அவர்களே, யாம் இருக்க பயமேன் என்று நாங்கள் இருக்கும் வேளையில் காட்சி கொடுத்து விட்டீர்கள், குரல் வந்து விட்டீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
3: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கின்றோம்.
1: சிறப்பு, நல்லவனாக இருக்கின்றீர்களா ஐயா?
3: என்றுமே எப்போதுமே நல்லவன்
1: எனக்கு மட்டுமல்ல உலகுக்கே நல்லவனாக இருக்கின்றோம், இல்லையா? வாழ்த்துக்கள் வாழ்த்து சிறப்பு. சரி, இந்த மகிழ்ச்சிக்கும் நலத்துக்கும் காரணம் என்ன, காலநிலையா அல்லது வேறு ஏதாவது?
3: காலநிலை பார்த்து நீங்க ரொம்ப வெயிலும் மேகமூட்டமும் கலந்த சூழல் இன்றைக்கு.
1: எத்தனை டிகிரி, எத்தனை பாகை காட்டுகின்றது?
3: மழை வரவில்லை, மழை வேண்டும்.
1: ஓ, மழை வேண்டும், மழை வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து பாடுவோம்.
3: மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு இல்லாவிட்டாலும் உயிரினங்களுக்கும் இந்த மரம் செடி கொடிகளுக்கு இவங்களுக்கு மழை வேணும்.
1: அதற்கு சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு அதிகரிக்கின்றதோ அதிக அந்த அந்த அளவுக்கு மழை வரும், எவ்வளவும் ஆவியாக மேலெழும்பி மழையாக வரும். சரி, அப்படி என்றால் எத்தனை பாகையிலே நாங்கள் 28 வரை செல்ல இருக்கின்றோம், நீங்கள் எங்களை விட கூட இருக்கின்ற. இப்பொழுது நிலவு எப்படி இருக்கின்றது அங்கே, பிறை நிலவு? இப்பொழுது தேய்பிறை அல்லவா, இல்லை
3: அமாவாசை? என்ன அமாவாசை வேறு சூழல்ல நிலவு வந்து,
1: அது வந்து
3: 12 மணி 1 மணி அளவில் தான் நிலவு பார்க்க முடியும்.
1: நான் நினைக்கிறேன் 13ஆம் தேதி எப்படி 13-14 அமாவாசை வரலாம் என்று எண்ணுகிறேன், இல்லையா? அப்படித்தான் பெறும் என்று எண்ணுகிறேன். சரி, அது ஆடி பிறந்ததன் பின்பு அண்மித்து வரும் முன்போ பின்போ வரும் அந்த அமாவாசை என்று எண்ணுகிறேன். எங்களுக்கும் உங்களுக்கும் நேர வித்தியாசம் இருப்பதனால் நாங்கள் சைவர்கள் தானே, நாங்கள் வந்து சூரியனைத்தானே எதிர்பார்ப்போம். நல்லது. இந்த இனிமையான இந்த வேளையில வெப்பமாக இருந்து கொஞ்சம் குளிர்மையாக இருந்து வெளியே நிலவை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில என்ன பாடல் தோன்றுகின்றது பாட வேண்டும் என்று?
3: ஒரு பாடல் நீங்களே சொன்னீங்க நல்லவன் எனக்கு நானே நல்லவன் பாடல் சொன்னீங்க, அந்த பாடலே கொண்டு வந்திருக்கான் போல் இருக்கு. நல்ல பாடலை இது. அப்படி இருந்தும் ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கேன்.
1: இன்னும் பாடல் கேட்போம், நீங்கள் தெரிவு செய்தால் நல்ல பாடலா இருக்கும்.
3: நல்ல பாடல் தான்
1: இது,
3: அனைவருக்கும் புனிதமான பாடல் தான் இது, பாடிவிடுவோம்.
1: அதற்கிடையில் நீங்கள் தளத்திலே நல்ல நல்ல பாடல்கள், நாங்கள் கேட்காத பாடலாம் பழைய பாடலை தேடி எடுத்து தருகிறீர்கள் ஐயா. சிறப்பையா, நல்ல கருத்துள்ள பாடல்கள், வாழ்த்துக்கள்.
3: அது கிடைக்கும் போது நான் கேட்கறோம், கேட்டா அது நல்லா இருக்கு. அது
1: கேட்டாங்கன்னா
3: இன்னும் நல்லா இருக்கு.
1: சிறப்பு
3: நாங்கள் பதிவிடுவது அந்த பாடல்.
1: நான் பெற்ற இன்பம் பெருகை பையகம் என்று எண்ணும் வகையிலே செய்கின்றீர்கள். சிறப்பு ஐயா, சிறப்பான பண்பு. சரி, இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்த உங்களுக்கு தரமான சிறந்த பாடல் என்று சொன்னீர்கள், அந்த பாடலை நாங்களும் கேட்போமே, பாடுங்கள்.
3: பாடிவிடுவோம். வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரையுது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் தலை வைத்து ஓடும். வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, பட்டுக்கொரு ராகம் எட்டி வரும் போலவா உனக்கே நாசை நிலவால் மேலே, மெட்டி வரும் வீணை சொட்டவில்லை தேனே உனக்கே நாசை கலைமகள் போலே. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, என்ன சுகம் கண்டாய் இன்று வரை தொடர்ந்து உனக்கே நாசை ரதி அவள் மேலே, வஞ்சியவள் உன்னை எண்ணவில்லை என்றும் உனக்கே நாசை மன்மதன் போலே. வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, மதங்களை என்ன பன்னிரண்டு வரலாம் உனக்கே நாசை மேலொன்று கூட்டு, மது தன்னை அறிய கண்ணீரண்டு பொழிய உனக்கே நாசை உறவென்று நாட. வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரையுது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும் அழையாதார் வாசல் அலை வைத்து ஓடும். வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது.
1: நீங்கள் ஆரம்ப காலத்துல எனக்கு எவ்வளவு பொய் சொல்லீங்க, பாடங்கள் என்றால் அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்று கொள்வார். இப்பொழுது எவ்வளவு அழகாக உறுப்பாக சிறப்பாக பாடுகிறது, மகிழ்ச்சியாக இருக்கு, பெருமையாக இருக்கிறது சரவணன். இப்படி இரண்டு மூன்று பேர் வந்தவர்கள் எங்களும் பாடல் சரிவராது அதெல்லாம் மேனாவனு போவார்கள், இப்பொழுது இவ்வளவு அழகாக பாடுகிறார்கள். நான் நினைக்கிறேன் முன்பு சந்தர்ப்பம் கிடைக்காத ஒன்று, இரண்டாவது உங்களுக்கு குச்ச சுபாவம் இருந்தபடியா சிறப்பாக பாடுகிறீர்கள். நல்ல வரிகள், நல்ல சொத்தொழிப்போடு அழகாக பாடுகள். இந்த பாடல் வந்தது ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் இல்லையா? இந்த பாடலின் வரிகளிலே அது ஒரு தலை ராகம் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. வாசம் இல்லாத மலர் அது வசந்தத்தை தேடுது இல்லையா, அது கிடைக்காத அடுத்து மாதங்கள் ஒரு வருஷத்துல பன்னிரெண்டு, நீ ஏன் ஒன்றை கூட்ட எண்ணுகிறாய்னு நடமாத விஷயம் தானே அது. அதற்கு ஒரு வரைக்கும் நல்ல கருத்துள்ள பாடல், சிறப்பாக நீங்கள் அதை எடுத்து
3: நிகழ்ச்சி தொடங்கிய உடனே சரி எந்த பாடலை பாடலாம்னு தேர்வு செய்யும் போது இந்த பாடல் கிடைச்சது. இப்போதைய தான் கிடைச்சது இது. இந்த பாடல்
1: சிறப்பு. இன்னும் ரெண்டு மூன்று தடவைகள் நீங்கள் பாடி பார்த்து வந்தால் மேலும் சிறப்பாக பாடலாம் தானே. சிறப்பு.
3: ஆமாம், சிறப்பாக இருக்கு.
1: நல்லா, அதுக்காக இப்பொழுது நீங்கள் சிறப்பு இல்லைன்னா நன்றாக உங்களை குரலுக்கு நன்றாக பாடியிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நான் எதிர்பார்க்கவில்லை, அதனால் தான் கிடையாது. ஆரம்ப காலத்திலே எனக்கு பொய் தானே இப்படி ஒரு சிறப்பான குரல் அம்சத்தோடு பாடக்கூடிய தன்மையை வைத்திருந்த
3: அந்த இன்றும் நினைவிருக்கிறது. அந்த கடை முதல் முதலாக பாடிய பாடம் அந்த கடலோரம் வாங்கிய இரண்டு வரிகள் மட்டும்தான்
1: பாடினேன்.
3: பாடிட்டு அடுத்து பாட சந்தர்ப்பம் கிடைச்சது. சந்தர்ப்பம் கொடுத்தீங்க நீங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உலகளாவிய மக்கள்
1: இப்ப உங்களை திறங்கண்டு நீங்கள் விலை மறை காயாக இருக்கின்ற உங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வருவதுதான் மொழியல் தமிழ் வானொலியின் நோக்கம். அந்த வகையில பலர் பலர் பொய் சொல்லி போட்டார். சிறப்பு முழுவரையும் அழகாக சிறப்பாக தரமாக பாடுகிறீர்கள். ஏதோ பெரிய பெரிய பாடகர்னு உங்களை விருதுதாரன்னு நன்றா ஒரு சபையில நீங்கள் பாடும் பொழுது அதை நாலு பேர் கேட்கக்கூடிய வகையில் நீங்கள் வந்து பாடிய அத்தனை பேருக்கும் இருக்கின்றது அந்த தன்மை. ஒவ்வொருத்தரிடம் இருக்கின்றது, அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோம், அவர்கள் இந்த களத்தை வந்து இந்த தளத்தை உபயோகிக்க வேண்டும். சிறப்பாக இருந்தது.
3: ஆமாம், மண்ணை உரமாக்க வரம் வாங்கி வந்தவன் மனிதன். ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கு, எல்லாருக்கும் திறமை இருக்கு, யாருக்கும் திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: இருக்கின்றது. சரி, அப்ப என்ன பாடலை கேட்கலாம் நினைக்கின்றீர்கள்? நல்லவன், அந்த நல்லவன் எனக்கு நான் நல்லவனா?
3: அந்த பாடல் கொடுத்துருங்க.
1: அல்லது நீங்க வேற ஏதாவது பாடலன்னா கேளுங்கள்.
3: அந்த பாடல் இல்லைன்னா பாடிய பாடலை கொடுத்து விடலாம்.
1: சரி, இப்ப உங்களுடைய தெரிவி உங்களுடைய நேரம் தான் இது, உங்களுக்கு விருப்பமான பாடல். ரெண்டும் நல்ல பாடல், நீ ஒன்று பாடி காட்டியிருக்கீர்கள், இந்த பாடலை கேட்க போகிறீர்கள். இல்லை, நல்லவன் எனக்கு நானே நல்லவன், அது நான் கூறினேன் அவன், நீங்கள் நல்லவனான் கூறினேன். என்ன இந்த பாடலே தரவா? எது வேண்டும்?
3: இந்த வாசம் இல்ல மலர், இது இந்த பாடலை கொடுத்துருங்க.
1: இதையே தர வேண்டும். வாழ்த்துக்கள். அந்த பாடல்
3: உங்களுக்கு பாடல் உள்ள வரி அவை வரிகள் இசைகள் எல்லாமே வந்து ஒரு ஹைலைட் இந்த பாடலுக்கு.
1: ஆமாம், வாசம் இல்ல மலர் மலர் இது. வாழ்த்துக்கள். இந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். இது வந்து ஒரு தலை ராகம் திரைப்படத்தில் இல்லையா? ஒரு தலை ராகம். ஒரு மோகன் இப்பொழுது இருக்கின்றார். மோகன் அவருக்கு மோகன் தான் இல்லை, மோகன் இல்லை, என்ன பேர் அவருக்கு இந்த கதாநாயனுக்கு? நல்ல கலைஞனா. சரி, சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு முடிந்தால் இன்னும் ஒரு பாடல் பாடலாம், நீங்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். நேற்றைய தினம் அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நல்ல சிறப்பாக விளையாடினீர்கள். உங்கள் வலைத்தளம் கொஞ்சம் சதி செய்து மீண்டும் சரி செய்து கொள்ளுங்கள். ஆனால் முன்பு இருந்ததை விட இப்பொழுது இவ்வளவு சிறப்பாக உங்களை வலைத்தளம் வேலை செய்கிறது. முன்பு பேசினார் கேட்காத தூரத்தில் ஓடி சென்று
3: முதல் இந்த உங்களுக்காக தான் நான் வந்து வேற ஒரு நெட்ஒர்க் மாறினதுனா கலந்துக்கொள்ள. இப்ப இந்த நெட்ஒர்க் இந்த இப்ப இருக்கிற நெட்ஒர்க்கு வலைதளம் சிறப்பாக செயல்படுகிறது.
1: சிறப்பாரு, வாழ்த்துக்கள். சிறப்பு. உங்களை இணைத்து விட்டு அந்த அன்புறவு தில்லை சீனிவாசன் ஒரு தடவை வந்தார், மீண்டும் வரவில்லை. அவருக்கு நேரம் இல்லை, அவர் கேட்டால் வர நேரம் இல்லை என்று. அப்புறம் வந்தால் பார்ப்போம். சரி, நல்லது. இரண்டாவது பாடலை நீங்கள் கொண்டு வர முடிந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம் மீண்டும் வந்து பாடிக்கொள்ளலாம். சிறப்பாக பாடியிருக்க இங்கே பலர் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் என்று கேட்கின்றார் ஒருவர். இவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் முன்பு என்று. வாழ்த்துக்கள். சிறப்பையா, நன்றி நன்றி. அன்பு
3: எனக்கு முன்பு ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார் பாடுவதற்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
1: ஆமாம், நன்றி நன்றி நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
1: தாராள மனப்பான்மை. வாழ்த்துக்கள். மொழிகள் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடுவோர் பாடலாம் அலங்கரிக்க வரும் அடுத்த உறவு வேறு யாருமல்ல, ஓம் நம சிவாயம். வணக்கம்.
2: ஓம் நம
1: ஓம் நம சிவாயம். யார்
2: தேவா?
1: நாச்சியார் கோவில் இருந்திருக்கீங்க, மகிழ்வாக இருக்கின்றீர்கள். இந்த வேளையிலே நலமாக நீங்கள் இருக்கின்றீர்களா?
2: நலமோடும் வளமோடும் ஜெயமோடும் வெற்றியோடும் நல்லா இருக்கையா?
1: நல்லாக இருக்க வேண்டும். நினைத்த காரியங்கள் சிறப்பாக அமைய வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எல்லாம் வெற்றி பெற வேண்டும். மங்களம் மங்களம் மங்களம். சரி, இன்று என்ன பாடலை பாடி காட்ட போகின்றீர்கள்? முதலில் அதுக்கு சந்தர்ப்பத்தை
2: பூவே பூச்சி விடவா?
1: அட்டை
2: மன்னிக்கவும்,
1: என்னத்துக்கு தவறு? நீங்களும் அங்கே எல்லாம் பொய் சொல்லுங்கன்னா இத்தனை வருடமாக என்னோடு இருந்தீர்கள். எங்களோடு பாட தெரியா, நான் மாட்டேன் பாட மாட்டேன் என்று. இப்பொழுது எப்படி முழுமையாக பாடுகிறீர்கள்? பாட்டுக்கு பதில் பாட்டுக்கே வருகின்றீர்கள் என்றால் பார்க்க வேண்டியதான். வளர்ச்சியப்படியும் சிறப்பு பெருமைக்குரியபடியும் எங்கே பூவே பூச்சி விடவா? கொண்டு வாருங்கள் கேட்போம்.
2: நன்றியா. பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பால் வார்க்கவா, பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பால் வார்க்கவா, வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பால் வார்க்கவா, அழைப்பு மணி

0: வேண்டும், பாசராகங்கள் பாட வேண்டும், பூவே பூச்சூடவா என்று நெஞ்சில் பார்வாக்கவா. அவ்வளவுதான்.
1: குழந்தை பாசத்தால் தங்களை கட்டி போடும் பாடல் ஐயா, அற்புதமாக உள்ளத்தை தொடும் கருத்தை கொண்ட பாடலை நீங்கள் தெரிந்தெடுத்து பாடியதற்கு எதற்காக என்பதையும் நான் உணர்வேன். அது நிறைவேறும், கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.
0: நன்றியா, நன்றியா, நன்றியா.
1: பாசமும் பந்தமும் ஒருபோதும் விட்டு போகாது, புரியுறதா? என்றும் எங்களோடுதான் இருக்கும். அது வாழுங்காலத்திலே நாங்கள் உணரக்கூடியதா இருக்க அற்புதமான சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பூவே பூச்சோட பாத்திரைப்படுது பாடல் தான் இந்த பாடல். சரி, உங்களுக்காக என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும்
0: ஐயா? ரயில் பயணங்களிலிருந்து மணி ஓசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து, அந்த பாட்டையா?
1: அது வந்து பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்து இல்லையா?
0: ஆமையா, பயணங்கள் முடிவு. ஆமா ஆமையா,
1: மணி ஓசை கேட்டு எழுந்து, நல்ல ஒரு பாடல். மணியை கேட்டு அந்த பாடலே தான். வாழ்ந்து இனிமையான பாடல் அந்த பாடலை தருகின்றேன். உங்களுடைய இந்த பூவை பூச்சோடவா உள்ளத்தை தொட்ட ஒரு பாடலை நீங்கள் அழகா அந்த உள்ளத்திலே பாசத்தை சுமந்து கொண்டு பாடினீர்கள். சிறப்பாக இருந்தது அந்த பாடல்.
0: நன்றியா, நன்றி.
1: வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடலாம், முடிந்தால் வாருங்கள்.
0: நன்றி, நன்றியா. நன்றி. எல்லாருக்கும் லைன் கிடைக்கணியா? லைன் கிடைச்சாதான் எல்லாரும் பாடலாம்.
1: வாழ்த்துக்கள் கிடைக்கணும், மங்களமாய் முடிய. நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடல். நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றியா.
1: இது முன்னேறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள் எங்கள் அன்பு உறவினர்கள். அந்த வகையில் அடுத்த உறவு வருகின்றார், அவரையும் இணைத்து விடுவோமே. தேவா, நன்றாக பாடி சென்ற உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தரும் இந்த வேளையிலே. அடுத்த உறவாக இப்பொழுது வருவதற்கு அழைத்து கொண்டு அவருடைய அழைப்பு கிடைக்காமல் தவிக்கின்றார் போல் தெரிகின்றது. களைப்படைய வேண்டாம், சளிப்படைய வேண்டாம், மீண்டும் மீண்டும் அழையுங்கள், உங்களுக்கு கிடைத்துவிடும். பாருங்கள், இப்பொழுது யார் வர இருக்கின்றார்? ஒவ்வொருத்தரும் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள். வந்துவிட்டார், வந்துவிட்டார் எங்களுடைய திருமயிலை ஊரிலிருந்து யோகா ராஜி. வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே.
2: வணக்கம், வணக்கம, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: அதேதான், சேம்.
1: அப்படியா? அப்ப உங்களுக்கு நான் உங்களுடைய பகல், எங்களுடைய பகலையும் உங்களுடைய இரவையும் இணைத்து வணக்கம் கூறிக்கொண்டு வரவேற்றுக் கொண்டேன். நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும். வந்து விட்டது. சரி, அதற்கிடையிலே உங்களுடைய நீங்கள் கொண்டு வந்த கருத்துக்களை தெளித்து விடுங்களேன். தூக்கத்துக்கு போவதற்கு முன்பு அங்கே காலநிலை எப்படி இருக்குது மகளே? உலகம் எங்கும் வெயில். ஐரோப்பிய நாடுகளில் இதுவரை காணாத, ஐரோப்பிய நாடுகளில்.
2: கும்பகோணம் வேற போயிருந்தேன்.
1: ஓ, கும்பகோணம் ரொம்ப தூரமோ உங்களிடத்திலிருந்து? கும்பகோணம் ரொம்ப தூரமோ?
2: எங்க இடத்திலிருந்து 6 மணி நேரம்.
1: அட்டு, அரை மணி நேரமா 6 மணி நேரம்? அரை மணி நேரமா?
2: 6
1: மணி நேரம்.
2: 6 மணி நேரம். கார்ல போனோம் இத்தனைக்கும்.
1: ஓ, அப்படித்தான் போகலாம். ஓ, அப்படின்னா வாகனத்துக்குள்ளே குளிரூட்டி இருக்கும் தானே? ஜில்லண்டு போயிருப்பீங்க. ஆ, ஜில்லண்டு போயிருப்பீங்க. வெளியே இறங்கினோன்னா வெப்பம் தெரியும். சரி, இன்று விடுகதை ஏதாவது உண்டா, ஏதாவது தொடர்கதை உண்டா, அல்லது
2: விடுகதை இல்ல, நாங்க போன அனுபவம் தான்.
1: அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
2: நடந்தது.
1: சரி, என்ன நடந்தது?
2: அது ஒரு ரெண்டு விஷயம் நடந்தது.
1: அங்கே
2: நாங்க போன ரூம்ல வால் கிளாக் இருந்தது. வால் கிளாக் வந்து மேல இருந்தது, பத்தரை மணியில, பத்தரை மணியோட நின்னுது. அது மேல அது ஓடல. நாங்க சொன்னோம், என்ன டைம் பத்தரையிலேயே நிக்குது, மணி 1:30, மணி பத்தரையிலேயே நிக்குது, அது ஏறி எடுக்க கூட முடியாது. போன இடத்துல நாங்க போய் எப்படி மாத்த முடியும்? அப்புறமா நாங்க ரூம போட்டுட்டு மேரேஜுக்கு போயிட்டோம். மேரேஜுக்கு போயிட்டு திரும்பி வந்தா, திரும்பி வந்தையும் அதே
1: பத்தரை. அது பத்திரமாக பத்தரையில் இருக்கின்றது.
2: வெடிக்காலையில 3 மணிக்கு பாத்ரூம் வருதுன்னு எங்க தம்பி வைஃப் ஏஞ்சு போனா,
1: அங்கே
2: மணி 3:00, அதுலயும் மணி 3:00 காட்டுது.
1: அது
2: எப்படி ஓடிச்சு, யாரு என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. ஐயோ, இந்த ரூம்ல என்னமோ இருக்குடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயம் வந்துருச்சு எங்களுக்கு.
1: எங்க உள்ளங்கள அப்படித்தான்.
2: எனக்கு
1: தேவையில்லாதான் பயம்.
2: ஓடாத வாழ்க்கைக்கு திடீர்னு ஓடிச்சுனா
1: அது உங்களை உங்களுடைய உங்களை கண்டுபிட்டு எழும்பி ஓடுறீங்க.

0: ஆச்சரியம் என்னென்றால் பத்தரையில் இருந்தது திடீர்னு 3 மணிக்கு எப்படி மாறிச்சது தானியா?
1: காமெடி
0: நல்லதானே, மகிழ்ச்சி தானே, நகைச்சுவை இல்லையா? சரி, அப்படி சரி, என்ன பாடல?
1: இன்னைக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நான் இதுவரைக்கும் நான் எந்த ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ், நான் வந்து எம்எஸ் கேவியை தவிர வேற எந்த பாட்டும் நான் ரொம்ப எடுக்க மாட்டேன். ஆனால் இந்த பாட்டு எடுத்திருக்கேன், மிஸ்டேக் இருந்தால் மன்னிக்கவும், நல்லா இருந்தால் கேட்கும்.
0: அம்மா, உங்களை நீங்கள் பாடும்பொழுது உங்களை கடிக்கிற அளவுக்கு நாங்களெல்லாம் சங்கீத வித்துவான்கள் அல்ல, கேள்வி செவியினால் பாட்டே கேட்கணும், ரசிக்கின்றோம். சரி, சிறப்போடு வாருங்கள், கொண்டு வாருங்கள் இனிமையான பாடலை. இங்கே எல்லோரும் அவருடன் எதிர்பார்க்கின்றார்கள், கொண்டு வாருங்கள்.

போட்டாவாய் சேவக்கூ மச்சா நீயும் மச்சினி நானும் தொட்டா தூள் கலப்போக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் செவக்க மாப்பிள்ள வேணும் நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும் நானும் செவக்க மாப்பிள்ள வேணும் தாலி கட்டி எதும் சாரிக்க வேணும் கொட்டை பாக்கும் குழந்தை வெத்தலையும் போட்ட

ரெண்டுல ஒண்ணு பாக்கட்டுமா, கற்பனை எல்லாம் உனக்கு கச்சிதமாக இருக்கு, கண்டதை எல்லாம் கேட்கணுமா? ஹே பொத்தி மனச ஆசைகளாலி பொட்டு துடிக்கது பொருவத்து மேலே, கத்திரி பொறுக்கது கொதிப்பது போலே, காய்ச்சல் அடிக்கது கழுத்துக்கு மேலே, காதல் பொறுக்கது கழுத்துக்கு கீழே, கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் செவக்கும், மச்சா நீயும் மச்சினி நானும் தொட்டாந்தூள் கலப்போம், வெத்தல போட்ட உனக்கு முத்திர போட எனக்கு சித்திர வேலை செய்ய போறியாம், வெத்தலகையில் எடுத்து முன்னும் பின்னும் தொடர்ச்சி பாம்பு கெள்ளி தானே வாரியாம், சுத்தி வளச்சாதிக்கத்தானே சுந்தரி அழகு சாமிக்குத்தானே, கற்பூரம் எதுக்கு சாமிக்குத்தானே, பட்டிலும் எதுக்கு சாதிக்கத்தானே, சரணம் முடிஞ்சா பல்லவிதானே, கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும்.

0: தாலி கட்டி எது சாதிக்க வேணும், கொட்டை பாக்கும் குழந்தை வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும் நீயும் மச்சினி நானும் தொட்டாந்தூர் கலப்போ தொட்டாந்தூர் கலப்போ தொட்டாந்தூர் கலப்போ.
1: ரெண்டு கை சேர்ந்தால் கரகோஷம் எப்படி சிறக்குமோ அதே போன்று ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஒரு ஒரு சம்பவம் வேணுமென்றால் இருவர் வேண்டும் என்பது போல வெத்தலை சிவக்க வேண்டுமென்றாலும் அதுக்கு பாக்கம் தேவைதானே என்ற உட்கருத்தை வைத்து அழகான ஒரு பாடல் அதை தெரிவு செய்து சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் யோகாராஜி. ஒரு பிழையும் இல்லை, நாங்கள் எங்களால் ஒரு பிழையும் கண்டுகொள்ளவில்லை. நல்ல பாடல், நீங்கள் மீண்டும் ஒரு தடவை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் பாடலாம் துணிந்து, சிறப்பாக இருந்தது, நல்ல பாடல். வாழ்த்துக்கள் அம்மா.
0: நன்றி நன்றி
1: நன்றி. என்ன பாடலையும் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும், உங்களுக்கு விருப்பமான பாடல்?

0: எனக்கு விருப்பமான பாடல் இன்னைக்கு அந்த மானை பாருங்கள் அழகு.
1: ஓ, அந்த மானை பாருங்கள் அழகு, இனிமையான பாடல். அந்தமான் காதலி. அந்த
0: அடுத்து ஒரு பாடல் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல பாடிடுவேன்.
1: ஆமா, நீங்க தூக்கம் வருவதற்கு முன்பு வாருங்க. இப்ப பாட முடியுமா உடனே? அப்ப பாடிவிட்டு போய் தூங்குங்களே. அல்ல, நீங்க ஓய்வுபடுத்து வரேன்னாலும் வரலாம். நன்றாக இருந்தது யுவராஜி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு,
0: நன்றி.
1: இணைப்பை தொழியுங்கள், நாங்கள் அடுத்த உறவிடம் செல்வோம். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அருமையாக வந்து யுவராஜி வளமை போல இன்றும் சிறப்பாக பாடியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அங்கே வணக்கம் வணக்கம். அடுத்த உறவாக தேவநாதன் காத்துக் கொண்டிருக்கின்றார். வணக்கம் தேவநாதன்.
2: நான் விரும்பி கேட்ட பாடலையே பாட உள்ளேன் ஐயா.
1: அப்படி என்ன, அது ஒளிபரப்ப வேண்டாமா?
2: அதுவும் ஒளிபரப்பணும் ஐயா.
1: சரி, பாடுங்கள் பாடுங்கள்.
2: பொன்னொன்று கண்டேன் பின்னங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பொன்னொன்று கண்ணேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? நடமாடும் மேகம்

மலை போலமின் துள்ளி வரும் வெள்ளி நிலா, துள்ளி வரும் வெள்ளி நிலா, துவண்டு விழும் கொடியடையாய், துவண்டு விடும் கொடியழைய, விண்ணோடு விளையாடும் பெண்ணந்து பெண்ணல்லவு சென்றேன் கண்டேன் வந்தேன், பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்ல லாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை.

0: நான் இல்லை, நான் இன்று இல்லை, சென்றேன் கண்டேன் வந்தே, பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, ஆ
1: அமைதியாக அந்த பாடலின் சந்தத்துக்கு நன்றாக உள்வாங்கி இடம் கொடுத்து மூச்சு பயிற்சி மூச்சு விட்டு நன்றாக பாடியிருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் அந்த பாடலை உள்வாங்கி பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும் பொழுதும் மேலும் கேட்டு தெளிவு கொள்ளலாம். சிறப்பு தேவநாதன், இரண்டு பாடல்களை தந்துமைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள்,
2: நன்றி, நன்றி, நன்றி ஐயா.
1: இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். இப்பொழுது நாகப்பன் அவர்கள் இணைப்பில் இருக்கின்றாரா? சென்னை இருக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம். உங்கள் தானாக வந்த சந்தனம் நாகப்பன் அவர்களே.
3: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
1: உங்களுக்கு பகல் நேரம், உங்களுக்கு இரவு நேரம், இரண்டு நேர வணக்கத்தை நான் தருகின்றேன். உங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்?
3: நலமாகவும் மகிழ்வாகவும் பலமாகவும் இருக்கிறேன்.
1: சிறப்பு, சிறப்பு. நலமாக, பலமாக, மகிழ்வாக இருக்கும் இந்த வேளையில் உங்களுடைய காலநிலை இப்படி இப்பொழுது அப்படி இருக்கின்றது.
3: வெயிலும் இல்லை, மழையும் இல்லை.
1: வெயிலும் இல்லை, நல்ல மழையும் இல்லை, சுகமாக இருக்கின்றது இல்லையா? பகல் இரவு என்று பேதம் இல்லாமல் உங்களுக்கு காலநிலை. தென்மேற்கு பருவக்காற்று வர துவங்கி விட்டா, அடிக்க துவங்கிட்டுதான் உங்களுக்கு? வீச துவங்கி விட்டு
3: மழை ஒன்று ரெண்டு உளுந்துட்டே இருக்கு.
1: அப்ப இனி எந்த நேரமும் வரலாம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, காலநிலை சிறப்பகையிலோடு மகிழ்வாக இருக்கின்றீர்கள். இந்த வேளையில மகிழ்வாக இருக்கின்றேன் என்று கூறினீர்கள். எங்களை எல்லாம் மகள வைக்க என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள்?
3: ஒரே ஒரு பாடல்
1: மட்டும். பாட்டு என்றால் விட்டுட்டு ஓடி சென்றவர் இப்பொழுது பாடுகிறார் எங்களோடு. பாடுங்கள் கெட்டிக்காரன்.
3: பாடுங்க. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை விரசி போனதுண்டு. தேகங்கள் ஒன்று இரண்டு கடந்ததுண்டு, மனம் சில்லென்று சில போது சிலிர்த்ததுண்டு. மோகனமே உன்னை போல என்னை யார் மூச்சு வரை கொள்ளை இட்டு போனதில். ஆக மொத்தம் என் நெஞ்சில் உன்னை போல எரி அமிலத்தை வீசியவர் எவரும் இல்லை. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. பிரி ஒன்று நேரும் என்று தெரியும் பெண்ணே, என் பிரியத்தை அதனால் குறைக்க மாட்டேன். எரியும் உடல் என்று தெரியும் பெண்ணே, என் இளமைக்கு தீயிட்டு எரிக்க மாட்டேன். மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. கன்னிமையும் சாமரங்கள் வீசும் காற்றில் என் காதல் மனம் துண்டு துண்டாய் உடைய கண்டே. துண்டு துண்டாய் உடைந்த மன துகளை எல்லாம் அடி தூயவளே உனக்குள் தொலைத்து விட்டேன். மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று அடி தினந்தோறும் விஞ்ஞானம் தேடல் கொள்ளும். உன் செவ்வாய்

0: ஆறு மடியோடு தொலைந்து போனே. இவ்வாறு தனிமையில் பேசிக்கொண்டு என் இரவினை கவிதையாய் மொழி பெயர்த்தேன். மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மூடி மூடி வைத்தாலும் விதைகள் எல்லாம் மண்ணை முட்டி முட்டி முளைப்பது உயிரின் சாட்சி. ஓடி ஓடி போகாதே ஊமை பெண்ணே, நாம் உயிரோடு வாழ்வதற்கு காதல் சாட்சி. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. தேகங்கள் ஒன்று இரண்டு கடந்ததுண்டு, மனம் சில்லென்று சில போது சிலிர்த்ததுண்டு. மோகனமே உன்னை போல என்னை யார் மூச்சு வரை கொள்ளை எட்டு போனதில் ஆகமொத்தம் என் நெஞ்சில் உன்னை போல ஏறி அமிலத்தை வீசியவர் எவரும் இல்லை. நன்றி ஐயா.
1: சிறப்பாக தாளமுறிவு இல்லாமல் சிறப்பாக பாடினார். இணைமிக்க பெருமையாக இருக்கின்றது நாகப்பன் அவர்களே. தானாக சந்தனமாக வந்து எங்களோடு இணைந்து பேச்சு இலக்கிய துறைகளை எல்லாவற்றிலையும் கால் வைத்துவிட்டு பாட சொல்லி கிடச்சிச்சு, அதெல்லாம் நமக்கு சரிவாய்யா என்று கூறினவர் இன்று அற்புதமாக சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். பெருமையாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல பாடல். நல்ல இது என்ன திரைப்படத்திலே?
0: அமர்க்களம்.
1: அமர்க்களம். இந்த பாடலாசிரியர் யாராக இருக்கலாம்?
0: யாரு? பா விஜயா அல்லது பாடலாசிரியர் வந்து சேமிப்பாளர் வைரமுத்து.
1: வைரமுத்து. சரி, நன்றாக இருந்தது பாடல் உங்களுக்கு. நீங்கள் பார்த்து சரியாக பாடி அந்த தாளத்தை சந்தத்தோட கொண்டு வந்திருக்க, அதான் கடித்தனம். பார்த்து படிக்கும் போது புத்தகத்தை பார்த்து வாசிப்பது போல இல்லாமல் பாடுகிறீர்கள். எங்களுக்கு தெரியவில்லை நீங்கள் பார்த்து தான் படித்தீர்களா படிக்கவில்லை. உள்வாங்கி பாடியது போன்று அழகாக நீங்கள் நல்லா கிரகித்து கொண்டு வந்து வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு.
0: நடுவில் விட்டுட்டோம்னா ரெண்டு வரையும் விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது.
1: ஏனென்றால் பக்கவாத்தியம் ஒன்றும் இல்லாமல் வேறு நெறியாளர்கள் இல்லாமல் தொலைபேசியை கவனித்தால் இந்த வழியில தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வருகின்ற அந்த இடைய ஒரு டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு அந்த நெருக்கடி இது எல்லாத்தையும் மறந்து பாடலி உங்கள் மனதை ஊன்றி சிறப்பாக பாடுங்க. நல்ல வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. சிறப்பு சிறப்பு மேலும் சிறக்க வேண்டும்.
0: ஐயா ஒரு காலத்துல வாசிச்சுட்டு போனது தானே? ஐயா
1: ஆமா, எனக்கு தெரியுது. வாசிக்கவே மாட்டீங்க, விட்டு போயிருவீர்கள் கேட்டால். இப்பொழுது ஆஹா சிறப்பு. அப்ப என்ன பாடல ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
0: எனக்கா?
1: நீங்க தானே கேட்பீர்கள் நல்ல நல்ல பாடல்களை.
0: ஆமா, அது இன்னைக்கு வந்து அந்த ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒரு பாட்டு
1: என்ன பாடுங்க?
0: கடவுள் ஏன் கல்லானா?
1: ஓ, அந்த பாடலா? கடவுள் ஏன் பாடல் அது. கடவுள் ஏன் கல்லானா?
0: நினைச்சேன்
1: இந்த பாடல் நல்லா இருந்தது. கடவுள் ஏன் கல்லானான்? கல்லாய் போன மனிதர்களால. உண்மைதானே? இனிமையான பாடல் அந்த
0: பாடல்.
1: அந்த பாடல் கேட்க கருத்து கருத்தோடு இருக்கின்ற பாடல் தானே, என்ன பாடல் தானே. இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற ஓட்ட உடசல்கள் கிறுக்கல்கள் கிறர்கள் எல்லாம் அந்த பாடல்களுக்கு கருத்தாக தருகின்றார்கள். இரட்டை கருத்துக்களோட சிறப்பு சிறப்பான பழைய பாடல் அந்த பாடல் உங்களுக்கு அறிவரப்புவோம். நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் பாடலாம். ஆனால் முதலே சொல்லிவிட ஒரு பாடல்
0: தான்
1: உங்கள் பாடல் ஒளிபரப்பாகப்படும். இணைந்து சிறப்பித்தமைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவருடைய பாராட்டுகளையும் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி நாகப்பன். மேலும்
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக நீண்ட நாள் வரவில்லை என்று வருகின்றார். இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே. சாந்தி வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம.
1: வணக்கம் மகளே.
2: எப்படி வணக்கம்? நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம் மகளே. குரலை கேட்டு கரகாலமாக விட்டது. நீங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள் தானே? அங்கே நான் எழுதிய போது காணவில்லையே என்று கேட்ட போது நான் நலமாக இருக்கிறேன் ஐயா வருவேன் என்ற போது மனம் ஆறுதலா இருந்தது. ஏனென்றால் உறவுகளாக நாங்கள் உறவாடி வரும் விலை உண்மையான அன்பு நேசம் வைத்து பழகும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நன்மை தீமை என்றால் நீங்கள் உடனே பதில் எழுதி எங்கள் நலம் கேட்பீர்கள், எங்களுக்கு ஆறுதல் கூறுவீர்கள். அதே போன்று நாங்களும் நீண்ட நாள் காணவில்லை என்றோ ஒரு மனம் ஒரு பேரழிப்பு ஏதும் நோய் துன்பமோ தெரியாது. நலமாக இருந்தால்
3: கொஞ்சம் பேட்டரி நிக்க மாட்டேங்குதுங்க ஐயா, அது கொஞ்சம் தகராறு பண்ணிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு இடையில ஒரு நாள் கூப்பிட்டு எடுக்க வர முடியல.
1: முடியலையா? சரி சரி, அது காரணங்கள் பல
3: இருக்கலாம்.
1: காரணங்கள் பல இருக்கலாம்.
3: இன்னும் சரியாகலைங்க ஐயா, என்னோட அலைபேசி குறைஞ்சுகிட்டே இருக்கு.
1: சரி சரி, அதெல்லாம் நடைபெறும் வேறும் கவலைப்படும். நலமாக இருந்தால் அதுவே போதுமகளே. அழகி ராசன் அப்படி இருக்கின்றார்கள், அவர்களுடைய குரலை கேட்கவில்லை.
3: நன்றாக இருக்கிறார்.
1: அழகியினுடைய உடல் நலம் அப்படி அந்த சருமத்திலே ஏதோ ஒன்று குறுநிலை குணமாகிவிட்டது,
3: கொஞ்சம் தேறிவிட்டது.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இன்று நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்தீர்கள், நல்ல ஒரு பாடலை தருவீர்கள் என்று எண்ணுகிறேன். பாடகி சாந்தி, எங்கே உங்கள் பாடல்?
3: வீராமன் அழமா இருக்காங்களா?
1: ஓரளவு ஓரளவு ஓரளவு. அவரை நான் முயற்சிக்கின்றேன், காற்றலைக்கு வாருங்கள். உங்களுக்கு அவர்களோடு வந்தால்
3: மேலும் கூட வரவே இல்லை.
1: அப்படியா? உற்சாகம் கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். அவர் இந்த கொஞ்சம் மறந்து அதோட பத்தியங்கள் அதனாலே அவருக்கு என்னவோ தெரியவில்லை. வந்தால் நலம் என்றுதான் நானும் கூறினேன். எல்லோரும் வந்து கேட்கின்றார்கள், வர வேண்டும். ஒரு அரை மணி நேரமாவது வந்திருக்கலாம் தானே என்றால் அவர் இப்பொழுது நல்ல தூக்கத்தில் இருக்கின்றார். பகல் வேளையில் இப்போ தூங்குகிறார். வெப்பம் காலநிலையும் அவ்வளவு சீராக இல்லை, இங்கே வெப்பம் அதிகமான வெப்பம். சரி, நாங்கள் பாட்டை கேட்போமா உங்களிடம் இருந்து? பாடுங்கள் அம்மா.
3: பாடிய பாடல் தான் கண்ணன் ஒரு கை குழந்தை இந்த பாடல்.
1: ஓ, சிறப்பான பாடல், கொண்டு வாருங்கள் கேட்போம்.
3: கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை தன்னம் சிந்தும் தீனமுதை கொண்டு செல்லும் என்

வரும் பிள்ளையே, உன்னருகில் நான் இருந்தால் ஆனந்தத்தின் எல்லையது. காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனம்மா, கேட்கும் வரும் கிடைக்கும் வரை தன்னுறக்கம் மறந்ததம்மா. மஞ்சள் கொண்டு நீராடி பொய்குழலில் பூசூடி வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும் ஒரு கோடி. மஞ்சள் கொண்டு நீராடி பொய்குழலில் பூசூடி வஞ்சி மகள் வரும்போது ஆசை வரும்.

0: தூக்கமே வந்துவிட்டது. அந்த தாலாட்டு போல இருந்த பாடல் அன்று உங்கள் மகன் கண்ணனாக இருந்தபோது நீங்கள் பாடுறீர்கள். இப்பொழுது ராசாதானே
1: கண்ணன். இந்த ஒரு குழந்தையோட பெயர் வைக்கும் நிகழ்ச்சிக்கு சென்று வந்தேன்.
0: ஓ, பெயர் சூட்டும்ல அவருக்கு. இந்த பாடல் அங்க பாடி இருந்தார்களா? அமைதியாக அந்த ராகத்தோடு கொண்டு சென்றீர்கள். நீண்ட நாட்களுக்கு பின்பு உங்கள் குரலோடு கேட்க நலமாக இருந்தது. சரி, அப்படின்னா என்ன பாடலை நாங்கள் ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்காக?
1: இதே பாடலை
0: வேணுமா உங்களுக்கு? காயத்ரி, வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்ததம்மா, இந்த பாடல் நன்றாக பாடியிருங்க. நீண்ட நாட்களுக்கு பின்பு நலமாக இருங்கள், சுகமாக. என்ன தடைகள் இருந்தாலும் நலம் பெற வேண்டும் நீங்கள். இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடலாம், இல்லை என்றால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்ல எல்லோரும் நன்றாக எழுதிக்கொள்கிறோம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சாந்தி, வாழ்த்துக்கள். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நாங்கள் யார் பெற வேண்டும் என்று எதிர்பார்த்தோமோ அவர் வந்துவிட்டார் போல் தெரிகின்றது. இணைத்து விட்டோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம் அப்பா, வணக்கம்.
0: வணக்கம் மகளே. ரேவதி, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா? நலமாக, மகிழ்வாக இருக்கின்றோம். எல்லோரும் வந்து பாடுகின்றீர்கள், எல்லோரையும் மீண்டும் பொழுது நலமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு வாழ்த்துக்களோடு நாங்கள் நலம் என்று கூறிக்கொண்டு இணைந்து கொண்டோம். அங்கே உங்களுடைய காலநிலை கே கே நகர் சென்னையில எப்படி இருக்கின்றது?
2: இன்றைக்கு காற்று
0: ஆமா ஆமா ஆமா, அந்த காற்று வெப்பத்தை அள்ளி கொண்டு போகின்றது இல்லையா? சிறப்பு, சிறப்பு. சரி, உங்களுடைய உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்கு? வைத்திய ஆலோசனையுடன் தான் இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள், சிறப்புகள். இறைவனுக்கு நன்றி. உங்கள் சேக ஆரோக்கியத்தை நீங்கள் நலமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு தடவை ஏதாவது ஒரு இடையூறு எங்களுக்கு வந்தால் அதை நாங்கள் மனதில் கொண்டு அதற்கேற்றவாறு எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மருந்து கால் மதி முக்கால். நன்றி மகளே, சிறப்பு. சரி, இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுகளே என்ன பாடல்? எங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? கொண்டு பாருங்களேன் உங்கள் பாடல். கொண்டு
2: பாருங்க.
0: அவள் மெல்ல வாசிரிப்பாள். ரேவதி மெல்ல மதன். ரேவதியா அல்லது வேற? பாடுங்களம்மா, கேட்போம். நன்றாக பாடியும் இருந்தார். சரி, இப்பொழுது நீங்கள் பாடு திறமும் கேட்பீர்கள். அவர் வந்துவிட்டார், நலமாக இருக்கின்றார். நல்ல செய்தி. நீங்களும் நலமாக குணமடைந்து வந்து விட்டீர்கள். இப்பொழுது பாடலை தரப்போகின்றீர்கள். கேட்போம் பாடலை. அவள் மெல்ல சிரித்தாள்.
2: அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தாள். அந்த பொல்லாத கண்ணின் ராதை, ராதை. அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தாள். அந்த பொல்லாத கண்ணின் ராதை, ராதை. நெற்றி நாளம் கொண்டால் கண்ண மூடி கொண்டால் அந்த புல்லாங்குழல் மொழி போதை. நெற்றில் நாளம் கொண்டால் கண்ணை மூடி கொண்டால் அந்த புல்லாங்குழல் மொழி போதை. அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தால் அந்த பொல்லாத கண்ணனின் ராதை, ராதை. ஒரு பட்டு பிடித்தோட்டு விரித்தால் தங்கத்தட்டு போலே அவள் கிடந்தாள். ஒரு பட்டு பிரித்தால் முல்லை மொட்டு விரித்தால் தங்கத்தட்டு போலே அவள் கிடந்தாள். அவன் ஏங்கி வந்தான், சுகம் வாங்க வந்தான். அழகு தூங்கிய பெண்மையில் எழுந்து நின்றான். அவன் ஏங்கி வந்தான், சுகம் வாங்க வந்தான். அங்கு தூங்கிய பெண்மையில் எழுந்து நின்றாள். பாரடி பாரடி பார்வையின் ஆசையில் ஓரடி ஈரடி நடக்கின்றான். அவள் மெல்ல சிரித்தாள் ஒன்று சொல்ல நினைத்தாள் அந்த பொல்லாத கண்ணனின் ராதை, ராதை. அந்த தங்க பதுமை உடல் பொங்கு நிலவை அந்த ஆனந்த கங்கையில் விழுந்தார். அந்த தங்க பதுமை உடல் பொங்கு நிலவை அந்த ஆனந்த கங்கையில் விழுந்தார். அவன் தாங்கி கொண்டான் நெஞ்சில் வாங்கி கொண்டான் பெரும் சந்தோஷப்படகில் மிதந்து வந்தார். அவன் தாங்கி கொண்டான் நெஞ்சில் வாங்கி கொண்டான் பெரும் சந்தோஷப்படகினை மிதந்து வந்தார். காதையன் காதலி நாடகமாடிடும் நாளொன்று போனது இளமையில் அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தார். அந்த பொல்லாத பட்டினின் ராதை ராதை
0: சிறப்பு
2: அவள் மெல்ல சிரித்தால் ஒன்று சொல்ல நினைத்தார். அந்த பொல்லாத பட்டினின் ராதை ராதை
0: என்னவென்றால் இறுதி நேரத்தில் இடையிலே உங்களுடைய ஒலி எனக்கு கிடைக்கவில்லை, அதனால் தான் நான் சிறப்பு
2: கூறினேன்.
0: நல்ல பாடல், நன்றாக பாடியிருக்கின்றீர்கள். ஒரு ஒரு இடத்துல ஒரு தடவை எங்களுக்கு கேட்கவில்லை, ஆனால் அதை நீண்ட நேரம் இல்லை, ஒரு ஒரு சிறு வார்த்தைகள் சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல், உங்களுக்கு பாடுவதற்கு சிரமம் இல்லை தானே மகளே, சிறப்பாக இருந்தது பாடல், நன்றாக இருந்தது. சரி, என்ன பாடலை ஒலிபரப்பலாம் உங்களுக்கு? மீண்டும் குறுங்கள் அந்த வரியை.
2: இன்று போய் நாளை வா படம் பாடல் வந்து
0: மதன மோக ரூப சுந்தரி மதன மோக ரூப சுந்தரி. ஆஹா, சிறப்பு சிறப்பு, மதன மோகன ரூப சுந்தரி. சரி, நீங்கள் இன்று உங்களால் திருப்புகள் தர முடியும் என்றால் மீண்டும் வந்து தர வேண்டும்.
2: இன்னும்
0: ஒரு பாடல் வாழ்த்துக்கலாமா? சென்று வாருங்கள் மீண்டும். நன்றி வாருங்கள், நலமாக இருங்கள். அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள் என்று பார்த்தால் அது வேறு யாருமில்லை, என்னுடைய யோகாராஜி அவர்கள் வருகின்றார்கள், இணைத்து விடுவோம். வணக்கம் யோகாராஜி, வாருங்கள், உங்கள் இரண்டாவது பாடலை தாருங்கள். பாடுங்கள் அம்மா.
3: அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே கண்ட ஒரு நாளிலே. அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன்னை கண்ட ஒரு நாளிலே. ஆனந்தமே கண்ட ஒரு நாளிலே, ஆனந்தமே கண்ட ஒரு நாளிலே.

கொஞ்சம் விளையாட நெஞ்சம் தரும், நீ கொஞ்சம் விளையாட நெஞ்சம் தரும். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன், அன்பே உன் எதிர் கண்ட ஒரு நாளிலே.

தமிழ் பாடி நடமாடுவோம், கல்யாண தமிழ் பாடி நடமாடுவோம். தான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்கலாம். தான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான

0: ஒன்றாகுவோம், திருவீதி வலம் வந்து ஒன்றாகுவோம். அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளிலே. அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளிலே.
1: நல்லதோர் பாடலை அழகாக பாடியிருக்கின்றீர்கள் யோகாராஜி. இருப்பினும் அந்த கொட்டப்பாக்கம் கொழுந்து வெள்ளை வெத்தலையும் இப்பொழுதும் எங்களோட நான் சிவந்து கொண்டிருக்கின்றது. சிறப்பாக இருந்தது ராஜி, நல்ல பாடல், அருமையாக உள்வாங்கி சிறப்பாக எங்களை பாடி தந்தீர்கள். நலம் பெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் நித்ரா தேவியுடன் சென்று சங்கமம் ஆகுங்கள், சரியா? மற்றவர்கள் வந்து பாடிக்கொண்டிருந்தார்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, வந்து பாடி எங்களை மகள வைத்தீர்கள். இங்கே உங்களுக்கு வாழ்த்துக்களில் ஒரு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். நலம் சிறப்பு, மீண்டும் சந்திக்கும் வரை நித்ரா தேவியுடன் மீண்டும் ஐக்கியமாகிக் கொள்ளுங்கள். நள்ளிரவாகட்டும். வாழ்த்துக்கள் மகளே, ஆராய்ச்சி வாழ்த்துக்கள் அம்மா. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் இருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். அற்புதமாக வந்து எங்கள் அன்பு உறவுகள் மகிழ்வோடு உள் வாங்கி நல்ல பாடல்களை தெரிவு செய்து கொண்டு வந்து அழகாக பாடும் வேளையிலே அதை எல்லோரும் கேட்டு ரசித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். வாலிய வாலிய என்று கூறும் வேளையிலே வந்துவிட்டார் எங்களுடைய அடுத்த பாடகராக எங்களை மகள வைப்பதற்காக மல்லியம் மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே, வாருங்கள் வாருங்கள் மகாலிங்கம்.
2: வணக்கம். வணக்கம்யா. வணக்கம்யா.
1: வணக்கம் மகாலிங்கம், வாருங்கள். உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இரண்டாவது பாடலை கேட்பதற்கு கொண்டு ஓடி வாருங்கள். உங்கள் பாடலை
2: வந்துவிட்டேன் வந்துவிட்டேன். பாடலாமையா?
1: பாடுங்கள், காத்துக்கொண்டிருக்கின்றோம், பாடுங்கள்.
2: மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கு மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கூந்தலிலே பூச்சூடினேன் கூடலிலே நாடினேன் குடிவிட மனது துடிக்குது. ஓ கூடமந்த ஞானம் தடுக்குது, கூந்தலிலே கூந்தலிலே சூடினேன் கூடலிலே நாடினேன் குடிவிட மனதும் துடிக்குது. ஓ கூட வந்த நாணம் தடுக்குது, கடலோடு பிறந்தாலும் இந்த அலைகள் ஏங்குது, உடலோடு பிறந்தாலும் இந்த மனமும் ஏங்குது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவாம், சித்திர விழி பாரமா சித்திரை மெலிந்ததேனமா, பத்தி விரல் அணைக்க தானமா, முத்துரதம் எனக்கு தானமா, சித்திர விழி பாரமா சித்திரை மெலிந்ததேனமா, பத்தி விரல் அணைக்க தானமா, ஓ முத்துரதம் எனக்கு தானமா, உனக்காக உயிர் வாழ இந்த உபிரவி எடுத்தது, உயிரோடு உயிராக இந்த உறவும் நிலைத்தது. மாமரத்து பூவெடுத்து மங்கை என்னை தேடிவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி ஓடிவா, கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும். மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா. அதான்
1: அது சரி மகாலிங்கம் அவர்களே, சிறப்பான பாடலை உள்வாங்கி நல்லாக பாடியிருக்கின்றீர்கள். அதில் இந்த இவ்வளவு பூக்கள் எல்லாம் இருக்கத்தக்கனையாக மஞ்சத்துக்கு ஏன் ஐயா மாமரத்து பூ எடுக்கிறார்கள்?
2: மாமரத்து பூயா, அது ஒரு விதமான ஒரு வண்டு அதிலே பூந்து விடுங்கயா. அப்படி அந்த அந்த மாமரத்து பூவுக்கு அந்த வாசம் உண்டு. அது இல்லாமல் மாமரத்து அந்த பூவுக்குள்ளேயே வண்டே பூந்து விடுகிற போது மனதுக்குள்ளே அந்த மன வண்டும் பூந்து விடுகிறது. அதனாலதான் மாமரத்து பூ எடுத்து.
1: சரி, அடுத்து ஒன்று போடவா. அடுத்து ஒரு வரி வருகிறது. தினம் தினம் புது நாடகம் என்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் புது நாடகம், முதல் திறந்தான் புது நாடகமா இருக்கு, ஒவ்வொரு நாளும் புது நாடகம்.
2: ஐயா, நீங்க நீங்க ஒரு திரை நாடகமும் நடித்திருக்கிற திரைப்பட நடிகரும் உண்டு. ஆனால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடிப்பு நடிக்கும் பொழுது கூட
1: அப்படி விதம் விதமாக
2: நடிப்பது போன்று தோன்றும்.
1: அப்ப அந்த விதம் விதமான புது நாடகம் என்ன கருத்துக்கள் விளக்கங்களை வாழ்த்துக்களை நன்றி நன்றி நன்றி மாலிங்க அவர்களே, மிக்க மிக்க நன்றி. நல்ல பாடல ஐயா, நன்றாக பாடினீர். இந்த பாடல் முன்பும் ஒரு தடவை பாடின ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. பாடினீர்களா?
2: இருக்கிறது.
1: ஆமா ஆமா,
2: இப்போது குரல் வளம் இல்லைன்னாலும்
1: இல்ல இல்ல நல்ல குரல் வளம்,
2: பாடிவிட்டேன்.
1: நல்ல குரல் வளம், நன்றாக பாடினீர்கள், வாழ்த்துக்கள் ஐயா. இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது, இந்த மாமரத்து பூ இருக்குல்ல ஐயா, மாம்பூ, அதுக்கு இதழ் உண்டா ஐயா? இதழ்
2: உண்டியா? அந்த பூவுக்கு நிறைய இதழ் இருக்குயா, அந்த நிறைய உண்டு.
1: ஆ, மாம்பூவில் இதழ் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள்
2: உண்டியா?
1: உண்டு. ஆனாலும் கருத்துக்களை தந்தீர்கள்.
2: மாம்பூவு தனி தனி வாசம் யா, அது ஒரு தனி வாசம்,
1: வித்தியாசமான வாசம். மல்லிகை பூ கூட சொன்னா, மல்லிகைப்பூன்ற வாசத்துக்கும் இந்த வாசத்துக்கும் வித்தியாசம்.
2: மல்லிகைப்பூ வாசனை வந்து மங்கையர் மங்கையர் மட்டும் இல்ல, மங்கையர் சூடினால் மணவாளன் மயங்கக்கூடியது. ஆனால் மாமரத்து இது வண்டு மயங்க,
1: வண்டு சரி ஐயா. நல்ல கருத்துக்களை தந்தீர்கள், வாழ்த்துக்கள். புது புது நாடகம் தான், சிறப்பு தான். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் ஐயா.
2: வாழ்க்கையில வாழ்க்கையில வாழ்க்கையில அனுபவம் வந்து எப்போதுமே புதுசு புதுசாதான்
1: இருக்க வேணும், இருக்க வேணும்.
2: அதனாலதான்
1: வாழ்க்கையை புதிது புதிதாக அனுபவித்துக் கொள்ள வேண்டும்.
2: ஐயா, உங்களுக்கு தெரியாது இல்ல, பல காலங்கள் வாழக்கூடியது வந்து வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட திருமணமாகி 60 ஆண்டு 70 ஆண்டு ஏன் 80 ஆண்டு கூட வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவங்கள் சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த மனைவி கூட வாழும் போது அதுதான் அதுதான் காதல்,
1: விட்டு கொடுப்பும் சகிப்புத்தன்மை. சிறப்பையா, நன்றி, வாழ்த்துக்கள். சரியான கருத்து, நல்ல கருத்தை தந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அன்பு உறவினர்கள் வந்து ஆனந்தமாக பாடி மகிழ்ந்து, பாட முடியாதவர்கள் கூட வந்து பாடலாம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே வந்துவிட்டார் அன்பு மகள் ரேவதி. இணைத்து விடுவோம் ரேவதியை. வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி.
3: வணக்கம்,
1: வந்து விட்டீர்கள். இப்ப திருப்புகள் கொண்டு வரப்போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள்.
3: இப்ப பொருள் பெற பொருள் தெளிவடை படிக்கிறேன்.
1: கூறுங்கள் கூறுங்கள்.
3: அறிவு என்பதே இல்லாத பாவம், குரு சொன்ன வழியில் நிற்காத சினம் உள்ளவன், மனம் ஒரு நிலையில் நிற்காது நிற்காத பேய் போன்று அலைபவன், பயனற்ற மாயையின் பொய்யான போக்குகளை விடாத பேடி, தவம் என்ற நினைப்பே இல்லாத முரடன், இந்த உடம்பு எப்படி பிறந்தது என்று ஆராயும் பாக்கியம் இல்லாதவன், மிக கொடிய கஞ்சன், சபைகளில் வந்து பேசும் தைரியம் இல்லாதவன், தீவினையின் வலிமையை நீக்க மாட்டாத பயனற்றவன் ஆகிய என்னை நீயும் மிக மேலான ஞான மார்க்கத்தை ஆராய்ச்சி செய்ய மிக்க விளங்கும் உன்னுடைய வடிவ தரசனம் என்ற பரிசை அடியேனுக்கு தந்தருவர். எதிர்த்து வந்து அந்த மிக்க வலிய சூரன் இரண்டு பிளவாகும்படியாக வேலாயுதத்தை தக்க முறையில் செலுத்தின தீரனே குமரேசனே, இனிய சொற்களையே மறக்காமல் பேசும் பெரியோர்கள் மீண்டும் கருவழியை அடைந்து விரவாதபடியும் எப்போதும் இளமையுடன் விளங்கும்படியும் நினைத்து அருள் செய்பவனே கங்கை நதியுடன் பாம்பையும் அழிந்த பரமேஸ்வரர் சிவபெருமானுக்கு குருமூர்த்தி ஆனவனே நடையிலே கடுமையான வேகம் காட்டும் மயிலை உடைய வீரனே சிரித்த முகத்தாலும் அற்புத ஞானத்தை கொண்டவளுமான புறப்பின் வள்ளியுடன் கொஞ்சுகின்றவனே நவரத்தின மாலை விளங்கும் மார்பை உடைய பெருமாளே.
1: சிறப்பான ஒரு பொழிப்புரையமா என்று பொழிப்புரையை நீங்கள் கூறும் விதத்தில் கூட வித்தியாசம் கண்டேன். எங்கே நிறுத்த வேண்டும், எங்கே உயர்த்த வேண்டும், எங்கே குறைக்க வேண்டும் என்று அதை அழகாக நாங்கள் புரியும் வகையிலே பொருள் விளங்கக்கூடிய வகையிலே நீங்கள் தந்தீர்கள். அந்த பொழிப்புரை சிறப்பு உங்களுக்கு என்று முருகனருள் இறை அருள் உண்டு. இப்பொழுது அதற்குரிய பாடலை கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் அந்த பாடலை உட்கொள்வதற்கு, எங்களுக்கு உள்வாங்குவதற்கு. எங்கே அந்த திருப்புகளை பாடுங்கள் கேட்போம்.
3: சன்னியாசி ராகம்.
1: சன்னியாசி வாழ்த்துக்கள்.
3: திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.
3: மதிதனை இல்லாத பால் குருநெறி இல்லாத கோவி மனநிலை நிலாத பேய அவமாயை பகையது விடாத பேடி தவ நினைவில்லாத மோடி வரும் பகை இதேது காயம் என நாடும் விதியிலி பொல்லாத லோபி சபைதனில் வராத கோழை வினையிடை விடாத கூட்டம் என நீ

திருப்பிலவதாக வேலை நியலோடு கடாவு தீர குமரே இனிய சொல் மராத சீல தருவழி வராமல் நாளும் இமையது தானுமாக நினைவோ நதியுனுடன் அராவு கூட்டு பரமர் குருநாக நான நடைபெறும் கடூரமான மயில் வீரா நடை

0: மிகு பரமதான ஞான நெறிதனை விசாரமாக மிக முனது ரூபதானம் அருவாசியே நவமணி உலாவு மார்பா பெருமாளே.
1: திருச்சிற்றம்பலம் கரம் கோப்பி கண்மூடி கேட்கும் பொழுது அற்புதமாக இருந்தது. அந்த வரிகளை உள்வாங்கி நாங்கள் இறையருள் பெறுவதன் வழியாக காரணமாக அது ஒரு ஒரு வழியாக இருந்தது. ஏனென்றால் திருப்புகளின் பொழிப்புரையை முதலில் தந்தவுடன் நாங்கள் கூர்ந்து கேட்டு அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது திருப்புகளாக தன்யாசி ராகத்திலே நீங்கள் பன்னிசையோடு தரும் பொழுது எங்களை அறியாமல் அந்த ஒரு இறை கடாட்சம் வருவது முன்னான் உண்மையிலே கரம் கூப்பி கண்மூடி அதை கேட்டு மகிழ்ந்து ஆராதித்து கொண்டேன். நன்றி மகளே. இது உலகளாவ நாங்கள் செய்யும் ஒரு பணி. அந்த பணி வந்து பக்தி வேளையில் இல்லாது விட்டாலும் எங்களுடைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் இதற்கு இறையருள் நிச்சயமாக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த சிறப்புகளை வெளியே கொண்டு வந்து தங்கள் திறமைகளை வெளியே தருவதற்கு பிரத்யேகமாக எங்கள் இறையருள் வேண்டும். அந்த வேளையில் நீங்களும் வந்து திருப்புகளை தந்து மெருகூட்டியதுக்கு என்னுடைய நன்றி மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையிலே நான் உங்களை நான் கூடுதலாக கடினப்படுத்தவில்லை. இரண்டாவது பாடலும் பாட முடியுமா உங்களால்?
0: பாடுறேன்ப்பா. ஒரே ஒரு இது, இந்த ராகம் நன்றாக கொஞ்சம் இழைத்து பாடியிருக்காங்கப்பா. நான் மேலோட்டமா பாடியிருக்கேன்,
1: நான் கவனித்துக்கணும். அதுல ஒண்ணு, அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த ராகங்களை பேதம் கண்டுபிடிக்கிற தன்மை அவ்வளவுக்கு நாங்கள் ஞானிகள் இல்லை. ஆனால் கேட்போம் எங்களை, அதாவது ஒரு பக்தர்கள் கையை கூப்பி கொண்டு கரம் கூப்பி கண்ணை மூடி இறைவனை நினைக்கும் பொழுது இந்த திருப்புகள் காதிலே வந்து விடுவது நன்றாக இருந்தது. அது போதும் தானே அம்மா? எங்களுக்கு புரியக்கூடிய வகையில் அந்த வார்த்தைகளை நீங்கள் தருவதற்கு முன்பே பொழிப்புறையில் தந்துவிட்டீர்கள் கருத்துக்களை. அந்த கருத்தோடு நீங்கள் பாடும் வகையில் அதை உள்வாங்க சொன்னது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிறப்பாக இருந்தது மகளே, திருப்தி. நன்றி.
0: மகராசி சக்கரு கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மேனியிலே நான் சாந்திக்கவா சொல்லு மகராசி. பட்டு போன்ற உடை தளிரோ என்னை பார்க்கையிலே வந்த குளிரோ, பட்டு போன்ற உடை தளிரோ என்னை பார்க்கையிலே வந்த குளிரோ, தோகை மயிலின் தோலை அணைத்து தோகை மயிலின் தோலை அணைத்து பழகி கொள்வது சுகமோ, தொட்டு கொள்ள விட துடிக்கும் விழி தூர போக சொல்லி நடிக்கும், தொட்டு கொள்ள விட துடிக்கும் விழி தூர போக சொல்லி நடிக்கும், ஆலை மயக்கும் ஆலை மயக்கும் பாலை சிரிப்பில் ஆசை பிறந்தது எனக்கும், கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன ஜாடை என்ன, கேள்வி என்ன ஜாடை என்ன, தேவையில்லை வெட்கம் அத்தை மகனே அத்தானே, உன் அழகை கண்டு நான் சித்தானே, தென்றலடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் உள்ளை கொத்தானே, உறவை சொல்லி நான் வரவோ என் உயிரை உன்னிடம் தரவோ, உறவை சொல்லி நான் வரவோ என் உயிரை உன்னிடம் தரவோ, மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் மாலை மயக்கம் தீரும் வரைக்கும் வாரி கொடுத்தேன் பாவா, மடியை தேடி வந்து விழவோ இந்த மாப்பிள்ளை அழகுக்கு அழகோ, மடியை தேடி வந்து விழவோ, இந்த மாப்பினை அழகு கேளவோ. காலை வரையில் தோலை நிகழி, காலை வரையில் தோலை நிகழி, கண்கள் உறங்கிட வாவா. கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும், கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன, ஜாடை என்ன, கேள்வி என்ன, ஜாடை என்ன, தேவை இல்லை வெட்கம். அத்தை மகனே அத்தானி, உன் அழகை கண்டு நான் பித்தானேன். தென்றலடிக்கும் தோட்டத்திலே நான் பூத்திருக்கும் முல்லை கொத்தானே. அகா சக்கர கட்டி ராசா, என் மனசு வெச்சிக்கோ காப்பாத்தி. சந்தன கட்டி மேனியிலே நான் சாங்கிக்கவா சொல்லு மகராசி. ஆ
1: ஆஹா ஓஹோ, சிறப்பாக இருந்தது. ஒரே நேரத்தில் வந்து திருப்புகளும் தந்து டூயட் பாடலும் தந்து கெட்டி காரை சிறப்பாக இருந்தது மகளே. இன்றைய பாடுவோர் பாடலை முத்தாய்ப்பு வைத்தது போல நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து பாடிய பாடல்களும் பாடிய விதங்கள் சிறப்பாக மகிழ்வாக இருந்தது. ஒவ்வொருவரும் இங்கே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா?
0: நான்
1: கவனித்தேன், நீங்கள் கவனித்ததை நான் கவனித்தேன். முடிவில் நேரம் நெருங்கி விட்டது, நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் வேளையில் நீங்கள் ஒரு தடவை ஓய்வு பெற்று உடனே நான் என்னுடைய உரை முடிந்தவுடன் வாருங்கள், முடிவுரையை தாருங்கள், தொகுத்து தாருங்கள். நன்றி அம்மா, நன்றி மகளே, சிறப்பு. உங்களோட சேவைக்கு நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் வாரம்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் பாடுவோர் பாடலாம்.

இந்த ராகத்தோடு 30 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே உலகளாக இருக்கும் உறவுகள் அத்தனை பேரும் மகள வேண்டும் என்று நீண்டகால உறவுகளும் அண்மையில் வந்த உறவுகளும் கூட எங்கள் வானொலியில் வந்து தளங்கண்டு களம் பெற்று களமாடி சென்றவர்கள் பலர் இருப்பினும் இணைந்து இன்றும் நீண்ட காலமாக இருக்கும் உறவுகள் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மூல காரணம் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா அவர்கள். என்னை கூட இந்த இடத்தில் ஒரு இடத்தில் இருந்து எத்தனை இடங்கள் ஓடி தெரிந்த என்னை, எத்தனை துறைகளில் தெரிந்த என்னை இந்த அறிவு துறைகளை கொண்டு வந்து என்னை செதுக்கி எடுத்து தந்த என் அன்பு மகளுக்கு என் நன்றி என்றென்றும் இணைவாக வந்து இணைந்து எங்களுக்கு எண்ணற்ற உறவுகளை தந்து நாங்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் வாழ்வதற்காக இருக்கும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலே இந்த நிகழ்வு மிகவும் பிரபல்யமான ஒரு நிகழ்வாக உலகளாக இருக்கும் உறவுகள் அத்தனை பேராலும் மகிழ்ந்து வாழ்த்து பெற்ற வேளையில் இந்த நிகழ்ச்சியில் வந்து இலைமறை காயாக இல்லாமல் தங்களை வெளிக்காட்டியவர்கள் என்று உலகளாக அறியக்கூடிய வகையில் சங்கீத துறையிலே பலர் இருக்கின்றார்கள் என்று பெருமையோடு மார்தட்டி கூறலாம் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி என்னுடன் இணைந்து என் உறவுகளும் இணைந்து கூறிக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு. சிறப்பான இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் வந்துவிட்டது. நேரம் சரியாக 1:30 எங்களுக்கு காட்டும் வேளை உங்களுக்கு 11:00 என்று காட்டுகின்றது. இன்னும் வருவதற்கு பலர் இருக்கின்றீர்கள், 2வது பாடல் தரவும் இருக்கின்றீர்கள். நேரத்தை நாங்கள் கணக்கிட்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது அன்பு மகள் ரேவதி, நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஒரு முடிவுரையை தாருங்கள். நான் ஒரு சிறிது நீங்கள் பேசும் முறை ஓய்வு வாருங்கள். ரேவதி, மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பேணை பாடுபோர் பாடலாம் என்று நிறைவுக்கு வருகின்றது. எங்கே ஓடி வாருங்கள் ரேவதி.

0: இன்றைய நிகழ்ச்சியை நிகழ்த்திய வேளையிலே அதை தொகுத்து முடிவுரையை தருவதற்கு திரட்டி கொண்டு வருகின்றார் எங்களுடைய ரேவதி. அவர் குரலில் அந்த முடிவுரையை கேட்போம். வாருங்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம்.
1: நான் வந்தவர்கள் பாட வந்தவர்களே வரிசையாக ஏறி
0: கொண்டிருந்தேன்.
1: யாரையும் விடக்கூடாது
0: இல்லையா? விட்டாலும் நான் தந்த தொடுத்து விடுவேன் பாருங்க.
1: சரி, எடுத்து கொடுத்தீங்க. சரிப்பா. வணக்கம். இன்றைய பாடுவோர் பாடலாம் ஞாயிறு அற்புதமாக ஜூலை 5, 5, 7 சிறப்பான ஆரம்பத்துடன் அப்பா ஆரம்பித்து வைத்தார். நம்ம சகோதரி சியாமலா முதல் எப்பொழுதும் அவர்கள் எந்த பாடலுக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் முதலில் வந்து அப்பா வந்தாச்சு என்ற அருமையாக போட்ட நிகழ்வுக்கு ஆரம்பம் ஜகபர் சாதிக் அவர்களும் சகோதரி அவர்களும் முனைப்பிலே எங்களுக்கு ஆர்வம் காட்டி விடுகிறார்கள். உடனேதான் நாங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து வந்து அதுல சேர்ந்துப்போம். ரொம்ப அருமையாக சியாமலா அவர்கள் பாடினாங்க. தேவநாதர் முதல்ல பாடினது மட்டும் நான் கேட்கல, முதல் ரெண்டு மட்டும்.
0: முதலில் தேவநாதன் அவர்கள் பாடினார்கள்.
1: ஆமா, அவரும் ஒரு பாடல் பாடியிருந்தாரு. அந்த அப்புறம் ரெண்டாவது இரு பாடல்களையும் பாடினார், ரொம்ப நல்லா பாடியிருந்தாங்க. எல்லாரும் இந்த நேரத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. யாமிருக்கேன் சரவணன் ரெண்டடி பாடியவர் இன்று அற்புதமாக அத்தனையும் பாடி ரொம்ப விருதலைராக பாடலை அற்புதமாக பாடிவிட்டார். நானும் தலைத்தவனா என்று கேட்டு தேவா அவர்களும் வந்து அற்புதமாக இன்று புதுமையாக பூவே பூச்சுடவான் பூ மனத்துடன் ஒரு பாடல் பாடிவிட்டார். யோகா ராஜி அவர்களும் இது பாடலை சிறப்பாக பாடி எல்லோரையும் மகிழ்வித்தார். நம்மளுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் அப்பா முதல் பாடல் ரொம்ப அற்புதம், ரெண்டாவது பாடல் அப்பா அதற்குரிய ஆராய்ச்சி படிப்பே மாப்பிளை பற்றி ஆராய்ச்சியே செய்தீங்க, தேர்ந்தெடுத்து இரு பாடல்களையும் ரொம்ப அற்புதமாக பாடியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சகோதரர் கோவை சகோதரர் நாகப்பனா எண்ணமான ஒரு பாடலாக அதுல அத்தனை உபமான உபமேயம் செவ்வாயின்றதுக்கு அத்தனை இருந்தது. இப்பொழுது பாடல்கள் வரிகளில் ஏற்படுத்தி பாடுவதிலும் பொக்கிஷம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலும் மார்க்கெட்டு செல்வதிலும் பாடல்களையும் வல்லவராகிவிட்டார். அவரும் பாடவா எனக்கான்னு சொன்னவர் இன்று அருமையாக ஒரு

0: சகோதரின் குரலை கேட்டது கொஞ்சம் மகிழ்வாக இருந்தது. எல்லோரும் இன்று மிகவும் இனிமையாக பாடுகிறார். அப்பா யாரையும் விடல இல்லப்பா?
1: இல்ல இல்ல, கூறுங்கள். உங்களை தான் விட்டுட்டீர்கள், உங்களை விட்டு விட்டீர்கள்.
0: எனக்கும் இன்று அருமையான ஒரு வாய்ப்பை தந்த அப்பா அவருக்கு ஒரு பாடல் திருப்புகளை எனக்கு பாடுறதுக்கு அதை ஏற்றுக்கொண்டு, எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆறுதலை தந்து என்னை மேலும் மூலம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி இருக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும், அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல இங்கே பாடிய அனைவர்களும் அவருடைய மனதில் உள்ள ஆதரத்தையும் உற்சாகத்தையும் பாடல் மீது உள்ள ஈடுபாட்டையும் அதை இங்கே ஒருங்கே கொண்டாந்து சேர்க்கணும் என்ற ஒரு பிரச்சனையோடு செய்திருந்தார்கள் அனைவரும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறும் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். தவிர்க்க முடியாத காரணங்களா இருந்தால் அன்று எங்களுக்கு கொஞ்சம் சரி பரவாயில்ல இன்று முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா எடுத்துன்னு போயிடுவோம். அதனால இது ஆவலோட நாங்க ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்க்கிறோம். இது அப்பாவும் சிறப்பா ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்குவரையும் அதனோட வர்ணனை அவர்கள் கேட்கிற விதமும் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி போல நேரமே தெரிய போயிட்டு வேகமாக சென்று விடுகிறது நேரம். இந்த அருமையான வாய்ப்பையும் இந்த பாடலை பாடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் தந்த நீரா அம்மாவுக்கு என்னோட நன்றியும். இதை அழகாக வழி நடத்தி உற்சாகத்தோடு வழி நடத்தி எங்களையும் அதை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தியிருந்த அப்பாவுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும், மேலும் உலகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும், மற்றும் எம்டிஆர் அன்பு உள்ள அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான வாய்ப்பை தந்த அப்பாவுக்கு நன்றி வணக்கம். நன்றி அப்பா.
1: நன்றி மகளே. சிறப்பான முடிவில் அழகாக நீங்கள் தொகுத்து தந்திருக்கீர்கள், ஒன்றும் விடவில்லை. அதனை ஒரு குறிப்பான விடயத்தை என்னாலும் கூற முடிகிறது என்னவென்றால், இன்றைய நிகழ்ச்சியை பாடுபவர் பாடலாம், பாடல்கள் அத்தனையும் நல்ல சிறப்பாக இருந்த இயல் இசை நாடகம் என்ற அந்த முத்தமிழுக்கிலே இசை பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் அருள் வேண்டும். அந்த அருள் வேண்டி நிற்கும் வேளையிலே திருப்புகளை நீங்கள் தந்தது போன்று ஆதிசிவன் தாழ்பணிந்து என்று ஆரம்பத்திலே சியாமலா அவர்களும் பாடி இறைவனை துதிப்பது போன்று இருந்தது அந்த பாடல். அந்த இரண்டு பாடல்களும் இன்றைய ஒரு இறைவி பக்தி பாடலோடு திருப்புகளும் வந்து மெருகூட்டி இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்ளலாம். சிறப்பு ரேவதி அவர்களே, உங்களுடைய இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இரண்டு பாடலும் திருப்புகளும் தந்தது சிறப்பு. இரண்டு பாடலை தந்தவர்களுக்கு மகிழ்ச்சி. இடையிடையே கருத்து பரிமாற்றத்தின் போது நகைச்சுவையை புகுத்தி இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி இருக்கின்றோம் என்ற திருப்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இதுவரை நாளும் நாங்கள் நிகழ்த்தி கொண்டு வருவதற்கு வல்லமை கொடுத்து இந்த காற்றலையை தந்து காற்றலையில் எங்களுக்கு வேண்டிய நேரத்தை நாங்கள் உபயோகிக்கப்படும் ஒன்றியல் தமிழ் வானொலிக்கு முதற்கண் நன்றி. அது மட்டுமல்லாமல் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்புடன் நிகழ்த்தி மேலும் வரும் நாட்களில் நாங்கள் சிறப்பாக நிகழ்த்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள் எங்களுக்கு வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிகழ்விலும் கூட பக்தியோடு திருப்புகளையும் பாடி நாங்கள் அவர்களை துதிப்பது போன்றும் இருந்தது. ஏனைய அவர்களின் பாடல் ஒவ்வொன்றும் ரசமான பாடல்களை தேடி எடுத்து கொண்டு வந்து அழகாக அழகாக நீங்கள் குறிப்பிட்டது போல நாகப்பன் சரவணன் போன்றோர், தேவா போன்றோர் முன்பு கேட்டால் பாட மாட்டார்கள், சிச்சி அது சரிவராது என்றோடு என்று வந்து பாடும்போது எவ்வளோ மகிழ்வாக இருக்கின்றது, ஆனந்தமாக இருக்கின்றது. ஏனையோரும் தங்கள் திறமைகளை வெளியே கொண்டு வந்து காட்டி சிறப்பித்துக் கொண்டு சென்றீர்கள். மீண்டும் எங்கள் வானொலி சிறக்க நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம் என்று கூறி உங்களோடு நானும் இணைந்து இந்த வேளையில இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல அந்த இறைவனிடம் வல்லமை தர வேண்டும், நாட்டில் அமைதியும் சாந்தியும் நிலவ வேண்டும், சமதர்மம் தலைக்க வேண்டும் என்று கேட்டு அன்னை தந்தை ஆசான் இவர்களை எமக்கு அளித்த அன்பு தமிழ் அறிய வைத்த வேளையிலே அவர்கள் எல்லோரும் தாழ் பணிந்தும் உங்களோடு இணைந்து நான் மீண்டும் மீண்டும் வணக்கம் கூறுவதோடு இனிவரும் நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் அன்பு அறன் பண்பு அறம் மனித நேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம், நல்லது தர வேண்டும் இறைவா என்று கேட்டு இன்றைய நாள் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை இனிது நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 5வது நாள் பாடுவோர் பாடலாம் இனிது நிறைவுக்கு வந்தது. வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு. நன்றி அம்மா, எல்லோருக்கும் நன்றி.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்து நேரம் 11:32 முற்பகல் என்று காட்டுகின்றது. பாரதத்தின் தென்னகத்திலும் ஈழமணி திருநாட்டிலும் 9:02 என்று காட்டுகின்றது. இந்த வேளை 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 25வது நாள். எவ்வளவு விரைவாக நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம். வருடத்தின் பாதியை முழுமையாக்கப் போகின்றோம். மீண்டும் 6 மாதம் வந்துவிட்டால் இந்த வருடம் முடிந்துவிடும். இந்த வருடத்தில் கூட 6 மாதத்தை கடந்துவிட்டது. அவ்வளவு விரைவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்மைகள், தீமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் என்று எல்லாவற்றையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். என்பது உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இந்த வேளையிலே இணைகின்ற நான் அன்னை, தந்தை, ஆசான், அன்பு தமிழ், இவர்களையெல்லாம் நான் அறிந்து கொள்ள எனக்கு அளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இவர்களுக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து அன்போடு வணங்கி உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே, தெரியாதவர்களே, உங்களையும் வருக வருக ஒன்று வரவேற்று வணக்கம் கூறி இன்றைய கதம்பத்திலே இணைந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று 2026 6வது மாதத்தின் 25வது நாள் வியாழக்கிழமை. வழமையாக மொன்றியல் தமிழ் வானொலியின் இந்த வேளையில் ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் தொடங்கும் கதம்பத்திலே நாளாந்தம் தினமும் எங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பிலே நிகழ்ச்சிகள் வருவதுண்டு. அந்த வகையில் இன்றும்

எதற்காக நான் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் இன்று இயங்க இருக்கின்றோம். இனிமையாக இந்த உனக்காக நான் நிகழ்ச்சியை தொடர்ந்து செலுத்துவதற்கு உங்களை வரவேற்கின்றேன். காற்றலைக்கு 647-8746-415 என்ற வளமையான எண்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நேரொலியில் வரும்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் நினைத்துக் கொண்டு வாருங்கள். அந்த பாடல் ஒலிபரப்புவோம் இந்த நிகழ்விலே. அந்த பாடலையொட்டி நாங்கள் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். இந்த உலகத்திலே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்கின்றது. ஒன்றை நம்பி இன்னொன்று வாழ்கின்றது, ஒன்றின் துணையோடு இன்னொன்று வாழ்கின்றது. அது இதற்கெல்லாம் காரணம் அன்பு என்ற நார். அந்த அன்பு என்ற நாரிலே தான் அழகாக கோர்க்கப்பட்டிருக்கின்றது இந்த உறவுகளும் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும். இவற்றையெல்லாம் நாங்கள் வழிநடந்து சென்று வாழ்க்கையிலே சுபிட்சம் பெறுவதற்கு அந்த அன்பு என்ற ஒன்று அடித்தளமாக இருக்கின்றது என்பதை நான் பல இடங்களில் பார்த்திருக்கின்றேன். படித்த புத்தகங்களிலும் நான் அறிந்த அனுபவங்களிலும் நான் அடைந்த அனுபவங்களிலும் இவற்றை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்பில் பெரியது இந்த அகிலத்தில் இல்லை என்பதை நன்றாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்தில் பிடிப்பு இருக்காது. ஒன்றிலே ஒன்று பிடிப்பு இருக்கின்றது, பற்று இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் உனக்காக நான் என்று ஒரு பதத்தை தெரிவு செய்தேன். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் எடுத்து வைக்கும் கால அடி கூட பயணத்துக்காகத்தானே, நாங்கள் நகர்ந்து செல்வதற்குத்தானே. அந்த பயணம் எதற்காக? எங்கள் பாதை தெளிவாக இருந்து நாங்கள் பயணத்திலே வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று எத்தனை விதமான இடங்களுக்கு செல்கின்றோம், எந்தெந்த வழிகளை அடைந்து எந்தெந்த நிலைகளை அடைகின்றோம், அதற்கெல்லாம் அந்த பயணம் என்ற ஒன்று உதவுகின்றது அல்லவா? அந்த பயணத்துக்கு எது உதவுகின்றது? கால்கள் உதவுகின்றது அல்ல. கால்களுக்கு எது உதவுகின்றது? மனம் உந்திக் கொண்டிருக்கின்றது அல்லவா? பல விடயங்களை நாங்கள் அவதானிக்கும் போது ஒன்றை ஒன்று தாங்கித்தான் இருக்கின்றது இந்த உலகத்திலே. இன்றைய இந்த பூமி நிலையாக இருப்பதற்கு அதனுடைய ஈர்ப்பு சக்தியும் அந்த சுழலும் சக்தியும் தானே. ஆதலால் இந்த உலகமெல்லாம் இயங்குவது சூரிய வெப்பத்தினால் தானே. சூரியன் யாருக்காக? உலகத்திற்காக என்றெல்லாம் ஒன்றை ஒன்று விட்டு பிரியாத வகையில் தான் இருக்கின்றது. அது எங்கள் வாழ்க்கை பயணத்தில் கூட அன்புள்ள அன்பு என்ற ஒரு சங்கிலியிலே பிணைக்கப்பட்டு அந்த அன்பு என்ற வார்த்தையிலே பல அம்சங்கள் அடங்கி இருக்கின்றது. மனித நேயம் இருக்கின்றது, சீவகாருண்யம் இருக்கின்றது. அதை எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும் தன்னுள்ளே அடக்கி இருக்கும் அறம் இருக்கின்றது. இந்த அறத்தை வைத்துத்தான் இதிகாசங்கள், நூல்கள், புராணங்கள், சரித்திரங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன என்று கூறலாம். அதனால் இன்று நாங்கள் வரும்போது நீங்கள் எந்த பாடலை கேட்டாலும் அந்த பாடல் ஏதோ ஒன்றிற்காக அது அமைந்திருக்கும். இல்லை, ஒன்றிற்காக இல்லாத விட்டாலும் நான் எனக்காக வாழுவேன் தானே என்று கூறுவார்கள். எனக்காக என்று கூறுவது, எனக்காக என்று கூறும் பொழுது பொருள் பண்டங்கள் படாடோபமான வாழ்க்கை மட்டுமில்லை, பண்பாடுகள். என்னை நான் காக்க வேண்டும், என்னை என்று கூறும் பொழுது என்னுடைய மனம், புத்தி, கர்மம் அத்தனையும், நான் செய்யும் ஒவ்வொன்றும், நான் உண்ணும் ஒவ்வொரு உணவும், பேசும் ஒரு வார்த்தை கூட எனக்காக அங்கே தங்கியிருக்கின்றது. மற்றவர்களுக்காக வருவது நேரத்தில் எனக்காக, என்னை நான் காத்து கொள்ள வேண்டும் என்றும் இருக்கின்றது அல்லவா? அதனால் உனக்காக நான் நிகழ்விலே இன்று நீங்கள் வந்து எந்த பாடலையும் கேட்டு மகிழலாம். இந்த வேளையிலே ஒரு தடவை எங்கள் காலநிலையை எங்களுக்காக கணித்து இருக்கும் அந்த காலநிலையை தெரிந்து கொள்வோமா? இன்று மொத்தமாக நாங்கள் 26 பாகையை காண இருக்கின்றோம். இப்பொழுது 23வது பாகையை கண்டுவிட்டோம். மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அதை நாங்கள் வெளியே நின்று உணரும் பொழுது 23 பாகை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உணர்கின்றோம். 26 பாகைக்கு செல்ல இருக்கின்றது. இப்பொழுது 23 பாகையை கண்டுவிட்டோம். வெளியே சென்றால் 23 பாகை இருந்தால் வெப்பம் எப்படி இருக்குமோ அது அப்படித்தான் இருக்கும். அதை நாங்கள் உணரும் வேளையிலே இங்கு ஈரப்பதம் என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? அது வந்து நிறைவாக இருக்கின்றது. 57% ஈரப்பதம் இருக்கின்றபடியால் பாதிக்கு மேலே ஈரமாக குளிர்த்தன்மை இருக்கின்றது. அந்த ஈரப்பதம் இந்த வெப்பத்தை கலந்து எங்களுக்கு வெப்பம் அதிகம் நேரடியாக படாது பாதுகாக்கின்றது. ஆனால் இது எப்பொழுது 26 பாகையை அண்மிக்கும் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது பகல் இது 23, இப்பொழுது 12 மணிக்கு பின்பு 25 பாகைக்கு வந்துவிடும்.
25 பாகைக்கு வந்தவுடன் வெப்பமாகத்தான் இருக்கும். உச்சி வெயில் என்று கூறுகிறோம் அல்லவா, அது கிட்டத்தட்ட படிப்படியாக வளர்ந்து 3 மணிக்கு 26க்கு வந்துவிடும். 3, 4, 5 மணி எல்லாம் வெப்பமாக இருக்கும். அதன் பின்பு குறைந்து கொண்டு சென்றுவிடும். இப்பொழுது வளர்ப்புறை காலம் சிறப்பாக இருக்கின்றது. 15 மணித்தியாலம் 33 நிமிடங்களுக்கு இன்று பகல் உண்டு என்பதை காட்டுகின்றார்கள். பகலவரின் வெளிச்சம் பகீர் என்று வெளிச்சமாக இருக்கின்றது என்று இருக்கலாம் என்று எங்களை நம்ப வைக்கின்றது. அப்படித்தான் இருக்கின்றது நாளான் தினமும். இங்கிதமான இந்த வேளையில் இது ஒரு நல்ல பகலாக எங்களுக்கு தோன்றியிருக்கிறது. கோடை காலம் மிகவும் சிறப்பான காலம். இன்று நாளை இருந்து பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை. மிக முக்கியமாக பாடசாலைகளை தான் இங்கே கண்ணோக்கி கொண்டிருப்பார்கள். அதை வைத்து தான் மக்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். நாளையிலிருந்து பிள்ளைகளுக்கெல்லாம் 2 மாதங்களுக்கு விடுமுறை காலம். அந்த விடுமுறை காலத்தை எப்படி கழிக்க வேண்டும், கல்வியிலே கழிக்க வேண்டுமா, உல்லாசத்திலே கழிக்க வேண்டுமா, உயர்கல்விக்கு ஆயத்தமாக்க வேண்டுமா என்றெல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். சரி, இந்த வேளையிலே நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது உங்களை எதிர்பார்க்கிறேன். பாருங்கள், உனக்காக நான் என்ற விடயத்தை பற்றி பேசுவோம். நீங்கள் கொண்டு வரும் ஒவ்வொரு பாடலும் அது துணிக்கும். அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். முதலில் யார் வர இருக்கின்றீர்கள் பார்ப்போம், வாருங்கள் கேட்போம்.

0: ஜெகபர் சாதிக் அவர்கள், ஷியாமளா அன்பு மகள், தானாக வந்த சந்தனம் நாகப்பன், இவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம், நீங்கள் ஆயத்தமா என்று என்னை கேட்பது போன்று அவர்கள் தளத்திலே பதிந்து விடயத்தை புரிய வைத்திருக்கின்றார்கள். ஏனையோருக்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்று உனக்காக நான் நிகழ்வினை நகர்த்தி செல்வதற்கு அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கூறி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, வராத இருக்கின்றவர்களையும் வரவேற்போம். ஆனால் இங்கே முதலில் வருகின்றார் அன்பு உறவு, அவரை இணைத்து விடுவோம். அவருடைய இணைப்பு அழைப்பு வந்தது, இணைப்பு கிடைக்கவில்லை, மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வலைத்தளம் எங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கும் என்று எண்ணுகிறேன், உங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். வாருங்கள் பேசுவோம். 2, 3, 4 பேர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள், பார்ப்போம் யாருடைய அழைப்பு முதலில் கிடைக்கின்றது என்று பார்ப்போம். எங்கே இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை வந்துவிட்டார். ஓம் நம சிவாய என்று கூறும் அன்பு தேவா, நாகப்பட்டினம் எங்கள் நாச்சியார் கோவில் இருந்து. வணக்கம் தேவா. வணக்கம்.
1: ஓம் நம சிவாய, நாச்சியார் கோவில் இருந்து தேவா பேசுறேன்.
0: ஓம் நம சிவாய அந்த மந்திரத்தை கூறி இணைந்து கொண்டு எங்களுக்கு எல்லாம் அற்புதமான அருளை தரும் ஆண்டவரை இணைத்து வேண்டிக் கொண்டு வந்தீர்கள். எங்கள் உனக்காக நான் நிகழ்விலே நாச்சியார் கோவிலிருந்து நண்பர் தேவா அவர்களே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமோடும் வளமோடும் ஐயா, ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள். நலமாக இருக்கும் நீங்கள் மகிழ்வாக சிறப்போடு இருக்கின்றீர்கள் என்று கூறியவர்கள் நாங்களும் அவ்வண்ணமே இருக்கின்றோம். உங்கள் வரவு மேலும் எங்களை மகிழ வைக்கின்றது. வருகையை வரவேற்றுக் கொண்டோம். நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: மப்பு மந்தாரமா தான்
0: இருக்கு, அது கொஞ்சம் குளிர்மையா இருக்கு. மப்பு மந்தாரமா இருந்த கோடை காலத்தில் மப்பு மந்தாரத்தை கண்டபடும் மனதுக்கு ஒரு சுமை இறங்கியது போல் இருக்கும் இல்லையா? நேற்றைய தினம் வெப்பம் அதிகம் என்றெல்லாம் கூறின கடந்த நாட்களிலே இன்று அது மப்பு மந்தாரம். இந்த மப்பு மந்தாரமும் தான் மக்களுக்கு வேண்டும் இந்த காலத்தில். எவ்வளவும் அல்ல இந்த கால நிலையிலே.
1: ஆமா,
0: எத்தனை தண்ணீர் பந்தல் இருந்தாலும், எத்தனை மண்டபங்கள் இருந்தாலும், எத்தனை மின் விசிறிகள் இருந்தாலும், எத்தனை குளிரூட்டி இருந்தாலும், இந்த மப்பும் மந்தாரமும்
1: இறைவன் படைத்ததை எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் மனிதன் ஆகணும்.
0: அது அவர் அதை தருவார் எங்களுக்கு, வெப்பத்தை தருவார், மழையை தருவார். அதனால் இந்த உலகம் பிறந்தது உனக்காக என்று ஒரு பாடல் இருக்கு. அதனால் இதேற்றால் படைத்தவர் அவர், எங்களுக்காகத்தான் படைத்தார்.
1: ஆமா, எல்லாம் நமக்கு தான்,
0: நமக்கு
1: எல்லாத்தையும் படைச்ச ஒரு மரம், செடி, கொடி, நெல்லு, பயிறு, மச்சை, முச்சை, எல்லாம் நமக்காகவே படைச்சிட்டு எல்லாத்தையும் நம்மள்ட்டே கொடுத்துட்டு விட்டாரு. அதான் மனிதன் ஆட்டம் ஆடுறான்.
0: அதை நீங்கள்
1: செய்ய நம்மள்ட்ட கொடுத்துட்டு விட்டார்.
0: அனுபவியுங்கள் என்று நிறைவான ஆசையையும் கொடுத்து, ஆசை என்ற பண்பை குணத்தையும் எங்களுக்கு படைத்திருக்கே. நீங்கள் இவற்றிலாம் அள்ளி பெருக வேண்டும் என்று அந்த ஆசை இருந்தால் தானே, விருப்பம் இருந்தால் தானே உணவை உண்ணலாம். ஒருவரோடு நான் பேசப்படும் என்றால் விருப்பமாக இருந்தால் தானே அவரோடு பேச. அந்த ஆசை என்பதற்கு காரணம் நல்ல காரணம், ஆனா இது எங்களுக்கு பேராசை எல்லாம் இருக்கின்றது. பேராசை கொண்டபடியால் தான், நப்பாசை கொண்டபடியால்
1: தான்,
0: நப்பாசையும் பேராசையும் கொண்டபடியால் தான் லாட்டரி சீட்டு அதிர்ஷ்ட லாபம். அதிர்ஷ்டம் என்று ஒருவருக்கு ஒரு தடவை வாழ்க்கையிலே உண்டு, அது எப்பொழுதுன்னு தெரியாது. ஆனால் அதிர்ஷ்டம் வேண்டும், அதிர்ஷ்டம் வேண்டும் அடித்து கொண்டு ஓடி போய் அதிர்ஷ்ட லாப சீட்டுக்கள் என்றெல்லாம் பெறுவார்கள். இத்தனை பேருடைய மூளைச்செலவைக்கு ஆளாகி பணத்தை விரயமாக்குகிறார், ஏமாற்றுக்காரர்கள் ஏமாந்து போறார். அதுக்கெல்லாம் காரணம் ஆசை.
1: ஆமா, இந்த மண் உலகத்திலயா மனுஷன் எத்தனை நாள் இருப்பாங்கிறத நிர்ணயிச்சாங்க. ஆனா ஆசையை மட்டும் நிர்ணயிக்கவே இல்லை. அதாவது இது எல்லாமே மண்ணாதான் போக போகுது, உடம்பும் மண்ணாதான் போக போகுது, நம்ம ஆசைகளும் மண்ணாதான் போகுது.
0: அதுலயும் ஒரு வேடிக்கை என்னவென்றால் தேவா, நாங்கள் இருக்கும் போது எத்தனையோ பற்றி அனுபவிக்கணும், அனுபவிக்க முடியாமல் போயிடும் எண்ணங்களையும் கொண்டிருக்கும். அது வேண்டும், இது வேண்டும், எனக்கு அப்படி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அதுல ஒரு ஆசை என்ன சொல்லுங்கள் பாப்பன், நான் இறந்ததன் பின்பு என்னை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. அது அவரால் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனா அந்த ஆசையும் இருக்கின்றது இல்லையா? நான் இறந்தவுடன் எப்படி என்னை எனக்கு கொள்வைக்க வேணும், எனக்கு எப்படி எல்லாம் கர்மங்கள் செய்ய வேணும், எனக்கு எப்படி சமாதி கட்ட வேண்டும், அப்படி ஆசைகளும் இருக்கின்றது இல்லையா? அந்த ஆசைகள்
1: இருக்கியா இருக்கியா,
0: அந்த ஆசைகளை இவர் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. மற்றவர்கள் தான், ஆனால் மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்ற எண்ணம் இருக்கின்றது. அங்கும் தனக்காக இல்லை, மற்றவர்களுக்காகத்தான் அது கேட்கப்படும். நான் இருந்தாலும் என்னுடைய பிரேத ஊர்வலம் எப்படி நடக்க வேண்டும் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பலர். அப்படி இல்லையா, அது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நம்ம ஒன்றுக்காக ஒன்றுதான் என்று கூறும்பளை, உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம்.
1: உனக்காக உனக்காக எனக்காக எனக்காக சொல்லியா
0: எல்லாம் உனக்கு
1: இன்னும் அனுபவிச்சு முடியாதவங்கள்ட்ட கொண்டு ஒரு பசிச்சவனுக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டாங்க. ஆனா விருந்து விசேஷம்னு சொன்னீங்க அப்படியே வேஸ்டேஜா அப்படியே போகும்.
0: அது மட்டும் இல்ல, அப்படி செய்த உடனே உடனே வலைத்தளத்தில போட்டு விடுவார்கள். வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது என்பது கொடை தானம். ஆனால் இங்கே பெரிதாக நின்று படம் எல்லாம் எடுத்து அதில் எழுத்தெல்லாம் எழுதி அளவு எவ்வளவு எவ்வளவு தொகை என்று கூட போடுவார்கள், எழுதி விடுவார்கள். எவ்வளவு ஒரு சின்னத்தனமான மக்கள், கீழ்த்தரமான புத்தி அந்த புத்தி. அதுக்கு வேற 1000 பேர் லைக்கி லைக்கி லைக்கி என்று போடுவார்கள்.
1: வலைதளம் போட்டுக்குது.
0: நல்லது தேவா, நல்ல விடயத்தை பகிர்ந்து கொண்டோம். வந்து நல்ல விடயத்தை கொண்டு கூறினோம். இந்த உலகத்திலே உள்ளதெல்லாம் நமக்காக இறைவன் தந்திருக்கின்றார். சரி, இந்த வேளையிலே நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம் என்பதற்காக என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
1: என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே, இருட்டினின் நீதி மறையட்டுமே. அந்த பாடல் உடனே இந்த இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சூழ்நிலைக்கு அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது.
0: வாழ்த்துக்கள். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே என்று இருக்க வேண்டும். எனக்காக எனக்கு என்ன, எனக்காக மட்டுமல்ல எல்லோரும்
1: அவன் செயல்னு போயிட்டோம்னா நிம்மதியா இருக்கியா?
0: சிறப்பு சிறப்பு, நல்லது ஒரு பாடல். உனக்காக நான் நிகழ்வு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற ஒரு பாடல்,
1: நடக்கட்டுமே.
0: எங்கள் பொன்மனச்சம்மர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவின் திரைப்படத்திலே வந்த ஒரு பாடல். அந்த பாடலை எல்லோரும் கேட்டு மகிழ்வோம். நன்றி என் அன்பு தேவா. மீண்டும் நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி
1: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அன்புடன் தேவா நாச்சியார் கோவிலிருந்து வந்து உனக்காக நான் நிகழ்வில் சாதாரணமாக எங்களோட பேசுவதோடு அவரும் பேசி சில விடயங்களை தெளிய வைத்து விட்டு ஒரு பாடலையும் கேட்டு செல்லும் வேளையிலே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். அடுத்த உறவு அழைப்புக்கு வருகின்றார். அவர் வேறு யாருமல்ல, எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மல்லிய மகாலிங்கம் என்று தெரிகின்றது. அப்படித்தானே மகாலிங்கம்? வணக்கம் மகாலிங்கம். வணக்கம், நலமாக உள்ளோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சிறப்பு சிறப்பு. எங்க நீண்ட நாள் காணவில்லை போல் தெரிகின்றது, பயணம் போனீர்களா?
2: மைத்துனர், ஆமா, என் மைத்துனர் பையனுடைய திருமணம். அதுக்காக வேண்டி 14 போன நானு 21 தான்
0: வந்தேன். சென்னையில நடைபெற்றதா?
2: இல்ல, நெய்வேலி நகரம்.
0: நான் அங்க நெய்வேலியா சரவணன் கிட்ட போயிருக்கேன்.
2: நெய்வேலி, அது அது, ஆமா, அது அவரு இருக்கிறது கிராமம், நாங்க இருக்கிறது டவுன்ஷிப்.
0: அடேங்க அப்பா,
2: அவரு,
0: ஆமா,
2: மைத்துனர் வந்து எம்ப்ளாயா இருக்காரு, நெய்வேலி
0: எம்ப்ளாயி,
2: அதனால அங்க டவுன்ஷிப்ல வீடு.
0: சரி, அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பயணம், நீங்கள் சென்ற விடயம், உங்களுடைய நண்பரின் திருமண வீட்டுக்காக, இந்த உனக்காக என்றதுக்கு நீங்கள் ஒரு திருமண வைபவத்துக்காக சென்றீர்கள். அதுக்கு காரணம் அன்பு. அன்பினால் நீங்கள் பிணைக்கப்பட்டு, உறவால் பிணைக்கப்பட்டாலும் அன்பினாலே இணைக்கப்பட்டு நீண்ட கால உறவாக இருந்தோடு அவர் வீட்டில் இருக்கின்ற நடைபெற்ற நன்மை தீமைகளோடு பங்கு பெற்றும் வேளையிலே இப்பொழுது மங்களகரமான காரியத்துக்காக பயணம் சென்று வந்திருக்கின்றீர்கள். அதை எங்களுக்காக, எங்களுக்கு அதை புரிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றீர்கள். ஏன் நான் இவ்வளவு காலமும் காற்றலைக்கு வரவில்லை என்பதற்காக எல்லாம் ஆக ஆக என்று வருகின்றது பார்த்தீர்களா? அது உனக்காக நான், இதுதான் உனக்காக நான். சரி, அங்க எப்படி இருந்த திருமண வைபவம்? இங்கே மணமகளும் மணமகனும் ஒரே ஊரு தானா அல்லது வேறு வேறு ஊரா?
2: பக்கம் பக்கம் ஊருயா, அது அது ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட அவங்க ஊரு. அவரும் வந்து மணமகனுடைய மணமகள் வந்து எனக்கு அண்ணன் பேரன், அண்ணன் பேத்தி.
0: அப்ப அண்ணன் மணமகனும் மணமகளும் உங்கள் உறவினர்கள் தான்?
2: உறவினர்.
0: அதனால் மணமகனும் மணமகளும் உறவினர்கள்
2: தான்.
0: உறவினர்களின் திருமணத்திற்காக உறவினர் சென்று உல்லாசமாக இருந்து மகிழ்வித்து அதை பெருமைப்படுத்தி சிறப்பித்து போட்டு வந்திருக்கீங்க. ஆலயத்தில் நடைபெற்றதா அல்லது வீட்டில் நடைபெற்றதா மண்டபத்தில் நடைபெற்றதா திருமணம்? அங்கு தொடர்ந்து இணைய முடியாமல் போய்விட்டதா மகாலிங்கம்?
2: ஒரு அழைப்பு வந்தது.
0: குரங்கு ஆலயத்திலா வீட்டிலா அல்லது மண்டபத்திலா திருமணம்?
2: அப்படியே கல்யாண மண்டபம்
0: வாழ்த்துகள். சிறப்பாக நடைபெற்று இருக்கும் இந்த திருமணம். இந்த
2: அதுல கூட மகிழ்வான டான்ஸ், இந்த டிஜிட் டிஜின்னு சொல்லி சவுண்டு பண்ணுவாங்க, அந்த பாடல்கள் போட்டு மணமக்களை வந்து அழைச்சிட்டு வந்ததும் அந்த சிங்கப்பூர்ல கூட அந்த நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கும். மணமகள் வந்து அந்த மண்டபத்திலேருந்து மண அறையிலேருந்து மணமேடைக்கு கொண்டு வர்றது, அதுமாரி ஒரு 10-15 நடன ஆளுக்கள் வந்து செய்வாங்க. அதுலேயும் எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஆல் ஃபேமிலியோட மகளிரும் ஆடவரும் நாங்களும் சேர்ந்து, நானும் சேர்ந்து ஆடின ஐயா. அதுல
0: மணமகளும் மணமகரும் ஆடினார்களா?
2: ஆடினார்கள்.
0: பெருமை
2: ஆடினாங்க.
0: அது இப்பொழுது ஒரு ஒரு புதுவிதமாக பின்பற்றி நடைமுறைக்கு ஒவ்வாத வகையில் கலாச்சாரம் எங்களுடைய தமிழ் பண்பாட்டை மீறி போகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். என்னவென்றால், தலைக்கு முக்காடு போட்டு மணமகளை குனிந்த தலை நிமிராமல் அழைத்து வந்து உட்கார்ந்த மணமகள் இப்பொழுது மணமைக்கு வரும்பொழுதே துள்ளி ஆடிக்கொண்டு துள்ளிசைக்கு நடனம் ஆடிக்கொண்டு வருகின்றார் என்று பலரும் பரிகசித்து எழுதக்கூடிய வகையில் விழாக்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன.
2: அது ஒரு உறவுகள் வந்து முட்டி மோதிட்டு இருக்கு. இப்பெல்லாம் வந்து உறவுகள் வந்து முட்டி மோதிட்டு இருக்கிற நேரங்களா இருக்கு. ஆனா அந்த திருமணத்துல வந்து எல்லாருமே A2Z, அந்த அதாவது அனைத்து வேண்டவங்களும் வேண்டாத படவர்களும் வந்து இருந்தோம்னா அந்த விழாவில் அனைவருமே மகிழ்ச்சி. பெண்களும் சேர்ந்து, பெண்கள்னா 40-50 உள்ள பெண்களும் என்ன மாதிரி உள்ள வயசு ஆண்களுமே அதுல கலந்துக்கிட்டு மிக சந்தோஷமா இருந்தது.
0: இல்ல, சந்தோஷமா இருந்தது. குத்தாட்டம் போட்டிருக்கார்கள் எல்லோரும். வாழ்த்துக்கள், சிறப்பான கலியாட்டம்.
2: நீங்க சொல்றது ஒரு கோணத்துல பார்த்தா அது அநாகரிகமா இருந்தாலும் கூட.
0: இல்ல, அநாகரிகம் என்று கூறவில்லை.
2: ஒண்ணு சேர்ந்த பிறகு.
0: இல்ல, அநாகரிகம் என்று கூறவில்லை நான். அநாகரிகம் அல்ல, எங்கள் பண்பாட்டுக்கு
2: கலாச்சாரத்துக்கு
0: மணமகன் மணமகள் என்ற பண்பாட்டுக்கு அப்பாற்பட்டு விட்டது என்று கூறுகிறேன் என்று எழுதுகிறார்கள். தலைத்தளங்களிலே எள்ளி நகையாடுவதை, எங்கள் பண்பாடு பற்றி எள்ளி நகையாடுவதை கேட்கும் பொழுது எங்களுக்கு சில வருத்தமாக இருக்கின்றது. அதைத்தான் கூறு.
2: நான் கல்யாணம் பண்ணும் போது, ஐயா நான் கல்யாணம் பண்ணும் போது பொண்ணை வந்து சொந்த அத்தை இந்த மாமன் பொண்ணா
0: இருந்தா, எப்படி இருந்தாலும் நீங்கள் மணமறையில வந்து நிமிந்தே பார்க்க மாட்டீர்கள். கண்ணம் அப்படியே குறைந்த, அப்படி இருந்த கலாச்சாரம் இன்று எப்படி சென்று விட்டது? அதற்கு பல நியாயங்கள் கூறுகிறார்கள். அதில் ஒன்றும் இல்லை, அது அவர்களுடைய விருப்பம். அவர்களுக்காக அவர்கள் ஆடுகிறார்கள். அந்த இடத்தில் தான் அவர்கள் குத்தாட்டம் போட்டு ஆடி மகளலாம் என்றால் அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ பாடல்கள் அவ்வளவு இருக்கும் பொழுது இந்த மண்டப அலங்கார ஒழுங்கமைப்பாளர்கள் இது மற்றவர்களுக்கு. அடுத்த அன்று ஒரு விழாவிலே இங்கே நான் பார்த்தேன், ஒரு ஒரு மரணச்சடங்கிலே ஒரு சம்பவம், அதை நான் எழுதி அதை குறிப்பிட்ட போது எல்லாரும் தானே செய்கிறார்கள், நாங்களும் செய்கிறோம் என்றதை கூறினார்கள். அப்பொழுது நான் புரிய வைத்தேன், அது அல்ல. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அதாவது அவர்களுடைய விருப்பம், அவருடைய பணம் இருக்கின்றது, அவருக்கு செல்வாக்கு இருக்கின்றது, எங்களுடைய திருமணத்தை பற்றி 4 பேர் பேச வேண்டும் இப்படி என்றதுக்கும் ஒரு விளம்பரம் செய்யலாம், அப்படி என்றும் செய்யலாம். வாழ்த்துக்கள், சிறப்புகள், நல்லது. இன்று இந்த உனக்காக நான் நிகழ்விலே நீங்கள் திருமணத்துக்காக சென்று வந்த வேளை உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது?
2: மிக மகிழ்ச்சியா இருந்தது.
0: சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அங்கே இந்த திருமண வைபவத்திலே என்ன பாடல் அநேகமாக எல்லோரும் மகளக்கூடிய வகையில் அமைந்த பாடல் எதுவாக இருக்கும்? நிறைய பாடல் வந்திருக்கும், பாடியிருப்பார்கள் இசைத்தட்டிலே. என்ன பாடல்?
2: அதெல்லாம் அந்த டிஜின்னு சொல்ற அதுல வந்து நிறைய பாடல் போட்டாங்க. அந்த பொட்டலம் மிட்டாயே,
0: இந்த பாடல்கள் திருமணத்துக்கு போட்டார்கள். பொட்டலம் மிட்டாயி பாடல்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். இந்த வாராயந்தோழி வாலிய வல்லாண்டு என்றெல்லாம், வாலிய வாராயந்தோழி வாலிய வல்லாண்டு எல்லாம் மறைந்து விட்டது.
2: அது அது நான் ஆமா அது நாங்க வாயாலே ஆண்கள் பெண்களும் வாயாலே பாடணும்.
0: அட்டேங்க அப்ப பெரிய பாடகர்கள் அப்ப நீங்களெல்லாம் மேடை பாடகர்களாகி விட்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: கோஷிகானம் மாதிரி கோஷிகானம் மாதிரி
0: உல்லாசம்
2: அழிச்சு வரும்போது நாங்களே பாடணும். அது மைக்கு இல்ல மண்டபம் அதர் அளவுக்கு நாங்க எல்லாருமே
0: குளறைய விட்ட வந்தியா குளற ஒண்ணு
2: ஒரு பெரிய
0: ஏன் அதற்கு ஏன் அவர்கள் ஒரு ஒலி ஒலி ஒலிபெருக்கி ஒன்றும் தரவில்லை. ஆடி கழிக்கிற இடங்களுக்கு எல்லாம் இந்த டிஜே தான் இருக்கு. ஏன்னா அது எழுத்துக்கள் முழங்காத சொல்லுகளை முழங்கா டாங்கடா டாங்கடாண்டு அடிக்கிற பாடல்களுக்கு அந்த இதை போடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வியாபாரத்தை அவர்கள் தங்கள் வியாபாரத்தை பெருக்குவதற்காக இப்படி விளம்பரத்தை செய்வார். இவர்களும் அடைய அது நல்ல சிரமம் இதெல்லாம் அடுத்தவன் செய்கிறானே என்று நாங்களும் செய்கின்றோம். அதில் ஒன்றுமில்லை. சிறப்பு அப்போ நீங்களும் பாடி மகிழ்ந்து வந்திருக்கீர்கள். சிறப்பான திருமணம் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் வாழ்த்துகிறோம். சரி இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் மகாலிங்கம்?
2: அந்த அது அதில் மிக அந்த டான்ஸ் அந்த இதில் வந்து இந்த பாட்டுக்கு நான் ஐயா இந்த பொட்டலை மிட்டாயேன்னு சொல்லிட்டு
0: அது என்ன ஐயா பொட்டலை மிட்டாய் என்றால்
2: அது இந்த ஒரு சேதுபதியும்
0: இல்ல பொட்டலை மிட்டாய் என்றால் என்ன எனக்கு யார் பாடுறது எவர் நடித்தேன்னு தேவையில்லை. பொட்டலை மிட்டாய் என்றால் என்ன என்று கேட்டுக்கிறேன்.
2: அந்த வாசகம் அது பொட்டலம் மிட்டாய்னா அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில வந்து பொட்டலம் ஊருக்கான்னு ஒண்ணு வந்தது.
0: இல்ல நான் கேட்டது பொட்டலம் மிட்டாய் என்றால் என்ன?
2: அதான் அது அதே மாரி அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து இதுல கண்கோணா இருக்கு இல்லைங்க அது வந்து இலையில வச்சு கொடுத்தாங்க. அது அது அது கொடுத்தாங்க அந்த பழைய காலத்துல அந்த மாரி இலையில வச்சு அந்த உன்னோட ஒன்னு ஒட்டக்கூடாதுங்கிறது மாதிரி மிட்டாய்கள் எல்லாம் வந்து கசகசப்பு கொடுத்துருவான். அப்ப எல்லாம் வந்து பெரிய பாட்டில தான் போட்டு வைப்பாங்க. அதுக்க வந்து பொட்டலம் மிட்டாயின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க.
0: சரியான கருத்தாகப்படவில்லை நீங்கள் கூறுவது. பார்ப்போம் மற்றவர்கள் கூறுகிறாரு. உங்களுக்கு இன்று பொட்டல மிட்டாய் என்ற பாடல் கேட்க போகணும். நாங்கள் எல்லோரும் உங்களோடு சேர்ந்து
2: என் பொட்டல மிட்டாயே
0: வாடி என் அதுவும் வாடி என் பொட்டல மிட்டாய் என்ற பாடல் சிறப்பான பாடல். மணமகள் சிறப்பான மணமகள் சிறப்பான மனமானுக்கு சிறப்பான வாழ்த்து பாடலும் மகிழ்ச்சியான பாடலும். பார்ப்போம் வேறு இந்த பொட்டல மிட்டாய் என்பதற்கு வேறு என்ன கருத்து வருகின்றது. நன்றி மகாலிங்கம் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.
2: நன்றியா. இன்னொரு கோரிக்கையா ஒரு ஒரு இது ஒரு மிஸ்ஸிங் வந்து என்னுடைய அந்த கல்யாணத்துல இருந்துகிட்டு இருந்ததுனால பசங்க எல்லாம் என் பேரெல்லாம் வந்து நிறைய அந்த செல் எல்லாம் வச்சுட்டு இருந்ததுனால அன்பு உறவு வந்து விடுபட்டு போச்சியா டெலிட் ஆயிடுச்சா? அதான் எனக்கு கொஞ்சம்
0: அனுப்பிச்சாங்கவோ
2: போடவோ எனக்கு அன்பு
0: அன்புறவு
2: மட்டும் பாக்கிலாம் இருக்கு.
0: அன்புறவுகளுக்கு இல்லையா நீங்கள்
2: அன்பு
0: உறவுகளுக்கு உங்களை இணைக்கப்படும். நீங்கள் இல்லாமல்
2: வர்றான்னு சொல்லவும் முடியல. உங்களை வரவேற்க எழுத முடியல. நேர் நேரம் இருக்கு, வாங்க பேசலாம் இருக்கு, இன்னொரு இது
0: அன்பு உறவுகளுக்கு உங்களை இணைத்து விடுகிறோம். நன்றி மகாலிங்கம், இணைத்து விடுகிறோம்.
2: நன்றி.
0: அடுத்த உறவாக வந்துவிட்டார் எங்களுடைய நாகப்பனவர்கள். வணக்கம் நாகப்பனவர்களே. வணக்கம். தானாக வந்த சந்தனம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
0: என்னுடைய பகல் நேரத்தை தந்து இணைந்து கொண்டு நீங்கள் வணக்கம் கூறி நானும் உங்களுக்கு இரவு நேரத்தை கொடுத்து வணக்கம் என்று கூறி வரவேற்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமும்
0: வளமும் நிறைந்து இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இன்று உங்களுடைய கோவை மாநிலம் மப்பும் மந்தாரமாயிருக்கின்றதா, சற்று வெயிலோடு இருக்கின்றதா, அப்படி இருக்கின்றது?
3: கொஞ்சம்
0: கேட்டது சற்று கொஞ்சமாக வெயில் அடித்தே குடுகுழுன்னு இருக்கின்றது. குடுகுழு மனிதன் தான் ஐயா நீங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இந்த வெயில் மழை தூறல் இந்த மப்பு தூவானம் எல்லாம் யாருக்காக?
3: உலகத்துல
0: வாழக்கூடிய ஜீவராசிகள் அனைவருக்குமாக. அதுலயே சிலருக்கு பொருந்தும் சிலருக்கு பொருந்தாது இல்லையா?
3: நாகப்பன்,
0: இப்ப மப்பும் மந்தாரமாக இருந்தால் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு மப்பும் மந்தாரமாக இருந்தால் அந்த தங்களுடைய விவசாயத்திலே வெயில் வெப்பம் வேண்டும், உலர வைக்க வேண்டும் போன்றது. மப்பு என்பது அதாவது வந்து மப்பு என்பது வெயில் இல்லாத ஒரு நிழல் போன்ற வெளிச்சம்,
3: வானத்தை மேகம் போடிய சூழல்.
0: அந்த மந்தாரம் என்பது மழை மேகங்கள் வெயில் அணுக்களை மறைத்து கொண்டிருக்கும் பொழுது அது மந்தாரமாக இருக்கும். அந்த வேளை மழை வருவது போன்றும் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். மப்பு என்பது சூரியனுக்கு மேலாலே ஒரு கருமேகம் படர்ந்து செல்லும் பொழுது இந்த மப்பு. மப்பும் மந்தாரமும் நீடிப்பது இல்லை. மப்பும் சில நிமிட நேரங்கள் அல்ல சில மணி நேரத்துக்கு மப்பாக இருக்கும். மந்தாரமும் மலை மிக கூட்டங்கள் கருக்கட்டி கூடும் பொழுது கொஞ்சம் குளிரோடு சேர்ந்ததாக இருக்கும் மந்தாரம். மப்பு நேரத்தை விட மந்தாரத்தில் உணர்வு வித்தியாசமாக இருக்கும். மழை வரும் பொழுது மந்தார மலையே என்று பாடல் இருக்கின்றது, மப்பு மலையே என்று பாடல் இல்லை. கவனித்து பார்த்தீர்களா?
3: மந்தார மலர்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: அது மந்தார வேளையிலே பூர்க்கின்ற மலர். உயில் ஒப்ப காலத்தில் பூர்க்கால் மந்தார நிறத்தில் மலர்ந்திருக்கும் சிறப்பு. ஆனா இவையெல்லாம்
3: எங்களுக்கு
0: தெரிஞ்ச மப்பு தண்ணி அதிகமா இருந்தா பெரும் ஐயா மப்பு. இதுக்கு தண்ணி இல்லாத ஐயா மொய்ப்பு. அது உண்மையில மப்பு இல்லை, மொய்ப்பு மப்பாக கூறப்படுகிறது. மொய்ப்பு மது உள்ளே போய் மொய்த்து விடும் அவருக்கு. கண்ணெல்லாம் அப்படியே எங்கே இருக்குன்னு அப்படி புறன் கால் நடையெல்லாம் தள்ளாடியா மப்போடு அது அது அது மொய்ப்பு மப்பாக வந்து விட்டது பேர்ல. என்ன கூற பேசுற வார்த்தைகளே வாய்தட மாதிரி பேசுற வேளையில் கூட ஒரு மயக்க பேச்சு தானே. அதான் அந்த மப்பு அந்த அந்த மொய்ப்பு மாப்பண்டு வந்து விட்டது. அடே யார் அப்படின்னு அவர்கள் வந்து ஞானிகள் யோகிகளா எல்லாம் பேசுவார்கள் எல்லாம். மப்பு இல்லை அது மொய்ப்பு இல்லை. ஏனென்றால் அந்த தேனி தேனுண்ட மொய்ப்பிலே தான் உறங்குகின்றது, தூங்குகின்றது, மயங்குகின்றது. மொய்ப்பு அதை நாங்கள் மாப்பண்ணு கூறுவதில்லை. ஆனால் பேச்சு வழக்கிலே மாப்பண்ணு கூறிவிடுகிறோம். மறைக்கப்படுவது உணர்வை மறைக்கப்படுவது நல்லது. அப்ப இந்த மந்தாரமும் மப்பும் மந்தாரமும் சேர்ந்திருக்கின்றது. தனிய மப்பு இல்லை, மந்தாரம் தனிய மந்தாரம் இல்லை. மப்பு வந்து அது மந்தாரமாக இருக்கின்றபடியால் சில சமயம் அந்த மந்தாரம் மழையாக மாறலாம். மப்பு மழையாக மாறால் விலகி சேர்ந்து வெயில் வர பார்க்கும். மந்தாரம் அப்படி இல்லை. நம் முன்னோர்கள் தந்த பதங்கள் அத்தனையும் அர்த்தமுள்ளதும் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற பழக்க வழக்கங்கள் அத்தனையும் நிதர்சனமானதும் எங்களுக்கு பயன்படக்கூடியதும் மனித வாழ்க்கைக்கு சுபீட்சம் தரக்கூடியதும் தான். இப்பொழுது அதெல்லாம் மாறி மீறி கண்டதையும் நாங்கள் கொண்டு கடைபிடித்துள்ளோம். அடுத்தவன் செய்கின்றானே என்பதற்காக செய்கின்றோம் ஒவ்வொன்றையும்.
3: இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகாலிங்கையா சொன்னாரு பாருங்க.
0: ஆமா
3: கலாச்சாரமே மாறி போச்சே.
0: முடிஞ்சு.
3: டிஜே எல்லாம் எந்த இதுல போட்டாங்க முந்த காலத்துல?
0: அது உண்மையில டிஜே வாரது இந்த கேளிக்கை உறிஞ்சு போட்டு ஆடுகிற நடன கேளிக்கைக்குத்தான் அந்த பாடல்கள் போடுவார்கள். அந்த அந்த கூட்டத்துக்குள்ளேதான் இருக்கும். அதையெல்லாம் நாங்கள் பாய்ப்பு சேர்த்துட்டாங்க. அது மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று இவர்களும் சேர்த்துக்கிறோம். இந்த பொட்டல மிட்டாய் என்ற பாடல் ஒன்று இருக்கின்றது ஐயா, நீங்களும் இந்த பாடல் முன்பு கேட்டீர்கள் என்னட்ட. இந்த பொட்டல மிட்டாய் என்றால் சரியான கருத்து என்ன? உண்மையில எனக்கு புரியவில்லை.
3: அந்த கவி இருக்கே தெரிஞ்சிருக்காது ஐயா.
0: மாளிகம் கூறினார் இதை இலையில வச்சு மடிச்சு பொட்டலம் பூத்தல்லாம் கலந்து மாறி கூறுகிறார். புரியவில்லை அது சரியாக. பொட்டலம் என்றால் துணியிலே அல்லது சரையிலே, சரை என்று இந்த கடதாசியில சுத்தி கையிலே கொடுப்பது பொட்டலம். பொட்டலமா கட்டி கொடுப்பார்கள். அடுத்தது இந்த ஞானிகள் இந்த சன்னியாசிகள் எல்லாம் வருவார்கள் வீட்டுக்கு விட்டு தோளிலே ஒரு பொட்டலத்தை தொங்க விட்டு அதுக்குள்ளே நெல் அரிசி கொடுக்கிற பண்டங்களை கொண்டு பொட்டலத்துக்கு கொண்டு போவார்கள். அடுத்தது பத்திரமாக இருப்பதற்காக அவர் ஒரு கருத்து சொன்னார். அந்த ஈரப்பதம் இல்லாமல் மற்றதில் ஒட்டாமல் இருப்பதற்காக பொட்டலத்தில் வச்சு கொடுக்கும். கையிலே வைத்தால் ஒட்டி கொண்டிருக்கும். அப்படி என்று பல கருத்துக்களை எடுக்கலாம். அப்படி ஒரு பொட்டல மிட்டாயாக வாடி பொட்டல மிட்டாயே என்ற கருத்தோடு இந்த ஏனென்றால் அதில் கருத்து என்னவென்றால் வாடி பொட்டல மிட்டாய் அது ஒரு இனிப்பான ஒரு இனிப்பை பொட்டலத்தை சுற்றி பாதுகாப்பாக கொடுக்கப்படுகிறது என்பதனைய நான் புரிகிற கருத்து. இப்போ பகிரங்கமாக ஒரு இனிப்பை கையிலே கொடுப்பதவே அது பொட்டலமாக சுற்றி மறைக்கப்பட்டு கொடுத்தால் பண்புடன் வாழ்ந்த ஒரு பெண்மகளை பகிரங்கமாக கொண்டு மனமுறையில் பக்குவமாக கொண்டு வருகின்றார். அப்போ பொத்தி வளர்க்கப்பட்ட பெண்ணே என்ற கருத்தை தான் அந்த பாடலே ஒரு ஆண் பாடுகிறார் என்று நான் நினைக்கின்றேன். கவிஞர் அப்படி எழுதி தந்தாரோ அல்லது வேறு கருத்தோடு கொடுத்தாரோ தெரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். பொட்டலம் என்பது அதுக்குள்ளே இருக்கின்ற பொருளையும் பாதுகாப்பாக வைக்கின்றது பொட்டலம். பொட்டலம் பொட்டலமாக கட்டி வைப்பார்கள். இப்பொழுது நீர்
3: கட்டி கட்டி கொடுப்பாங்க.
0: ஆமாம், இப்போ அதை நாங்கள் இன்னும் ஒரு வழியிலே பார்த்தால், இப்போ மழை பெய்து வெள்ளம் வந்து ஒரு வீதியை குறுக்கிட்டு ஓடுவதென்றால் அதை அணை கட்டுவதற்காக மண்களை பொட்டலம் பொட்டலமாக கட்டி வைப்பார்கள், மண்மூடைகளை. அதையும் அது மூடை என்று கூறுவது. இந்த சிறிதாக சுற்றி கொடுப்பதை பொட்டலம் என்று கூறுவது என்று நான் நினைக்கிறேன். பொட்டலமாக வழிப்போக்கர்கள் அந்த நாளையிலே பொட்டலமாக பொட்டலத்துக்களை தான் உணவுகளை வைத்து அப்பெல்லாம் பெட்டி மூடி கைப்பட்டி சாப்பாட்டு பெட்டி என்று இல்லை, சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடியதா. இப்போ வாடி என் பொட்டல முட்டாய், சும்மா முட்டாய் அல்ல அது. ஒரு பெண் வரும் பொழுது தன்னுடைய காதலியை அவர் அணைக்கும் பொழுது அவர் சுத்தமாக மற்றவருடைய கைப்படாத ஒரு பக்குவப்படாத மற்றவருடைய ருசி பார்க்காத சுவை பார்க்காத ஒரு புதின புதிய முட்டாய், அதுவும் பொட்டலத்திலே பாதுகாத்து தரப்பட்டிருக்கின்றது. அப்படி கருத்து எடுத்து
3: ஒரு 80 கிலோ இருக்கும்.
0: அப்படியா? அது அதெல்லாம் நடிப்பு தானேயா? அந்த நான் இப்ப நாங்கள் எடுத்துக்கொண்டது பொட்டல முட்டாய் என்றால் என்ன. சாதாரணமாக போத்தல் பார்வைக்கு வைத்திருப்பார்கள், அது கண்ணாடி பார்த்து போத்தல், அதுக்குள்ளே இருப்பது வெளியே தெரியும். ஆனால் பொட்டலத்துக்களை வைத்தால் தெரியாது இல்லையா? அப்ப ஒரு பெண்ணாகப்பட்டது அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்தது என்னுடைய பெண் அப்படித்தான். பொட்டல மிட்டாய் வாடி என் பொட்டல மிட்டாயே. அதை நவீன இசைகளோடு போடும்பொழுது அந்த இலக்கண கருத்துக்களை நாங்கள் மறந்து போகக்கூடிய எங்களுக்கு புரியாமல் இருக்கின்றது. டங்கட டங்கட டங்க, எந்த வீட்டு செத்த வீட்டுக்கு போனாலும் அதே தாளம்தான், திருமணம் வீட்டிலேயும் அதே தாளம்தான், ஆடம்பர ஆட்டம் பாட்டம் இல்லாததுக்கும் டங்கட டங்கட டங்கட டங்கட தான். அந்த டப்பாங்குத்தி இசையைத்தான் போட்டு மாறி மாறி அடித்து விட்டு புகழும் பெயரும் எடுத்து இசை அமைப்பாளர் அதைத்தான் ரசிக்கின்றார்களாம். குழந்தைகளுக்கு அதுதான் புரிகின்றதாம். நீலவண்ண கண்ணா வாடா என்ற வந்த பாடல் இன்றும் குழந்தைகள் பாடுகின்றதுகள் தானே. அதனால் எங்களுக்கு எங்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் மாறி போய்விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் பின்பற்றல் தங்களுக்காக அல்ல, அடுத்தவர்களுக்காகத்தான் நாங்கள் செய்ய விரும்புகிறோம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மானத்தை எங்கள் மேனியை பாதுகாக்கிற வேளையிலே அதற்காக நாங்கள் ஆடைகளை அணிகின்றோம். அந்த ஆடைகளை அணியும் பொழுது நாங்கள் ஒரு வேர்ட்ஸ் ஒரு வார்த்தை கூறுவோம். ஒரு ஆடையை வாங்கும் பொழுது ஒரு ஒரு மேலங்கிய தென்னிலும் வாங்கும் பொழுது மற்றவர்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு எண்ணம் மனதுக்கு வந்திருந்து அடுத்தவர்களுக்காகத்தான் நாங்கள் வாழுகிறோம் வாங்குகிறோம் இல்லையா ஐயா? அதனுடைய உபயோகம் அதன் உபயோகம் உற்பத்தி தரம் அதை நினைக்க மாட்டார்கள். மற்றவர்கள் பார்த்துக்க கூடாது, மற்றவர்கள் பார்க்கும் போதும் இவர் இப்படியெல்லாம் வணிகின்றாரே என்று எண்ணக்கூடிய வகையில தான் அதை நாங்கள் நினைக்கின்றோம். அன்று இங்கே கனடாவில் நடந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் வந்தபோது ஒரு மரணச்சடங்கு விட்டால் அவ்வளவு வேதனோடு, அது உறவினர்களாக அல்ல, எங்கள் உறவர்கள் எங்களுடைய தமிழர்களுக்கிலே எங்கள் இனத்துக்களே ஒன்று நடந்து விட்டால் அவ்வளவு வேதனையோடு, எங்களுடைய நாட்டு கலாச்சார வழக்கம் எங்கள் நாட்டிலே வந்த கலாச்சாரம் கிராமத்துக்கு கிராமம் ஊருக்கூர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், ஆனாலும் துன்பமும் சோகமும் பிணைந்திருக்கும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கடமைகள் செய்வதற்கு, அது சைவ மகனா அல்லது இந்து மக என்ன கிறிஸ்தவ மதகனா அல்லது ஒரு இஸ்லாமிய மதனாக இறங்கிவிட்டான். அந்த கலையை நாங்கள் அந்த கலாச்சாரத்தை அந்த பண்பாடுகளுக்கு ஏற்ற வகையை நடத்துவது கடினமாக இருந்தது. ஆனால் முக்கியமானவற்றை நாங்கள் இழக்கவில்லை இன்றும். ஆனால் இன்று நவீனங்கள் வந்தவுடன் அங்கே கடைபிடிக்கப்பட்ட சில விடயங்கள், அதுக்கு வந்த குருமார் அந்த அந்த சபண்டி என்று சொல்லுவார்கள் இல்லை, அந்த ஈமக்கிரியை செய்கின்ற அந்த புரோகிதர்கள், அவர்கள் கடைபிடிக்கும் விதம் நான் எள்ளி பேசிவிட்டேன். பிடித்த பிள்ளையான வழியில் நீங்கள் கொண்டு செலுத்துகிறீர்கள்னா அதை நடத்துபவர்கள் ஒரு மகன் வந்துகிறான், உங்கள் எல்லாரும் தானே செய்கிறார்கள், எல்லோரும் தானே செய்கிறார்கள், எல்லோரும் செய்தால் நாங்களும் செய்ய வேண்டுமா? எங்களுக்குன்ற ஒரு பண்பாடு இருக்கின்றதல்லவா, ஒரு முறை இருக்கின்றதல்லவா, அதை மீறி நாங்கள் செய்ய முடியாது தானே அம்மா என்று அவர்களுக்கு பதில் கொடுத்தேன். நான் முதியவர், ஒரு ஆசிரியராக இருந்தவர், நாலு பேருக்கு என்னை நன்றாக தெரியும். இந்த விழாக்களிலும் நின்று நான் வழி நடத்துபவன், தெரிந்ததை கூட நல்ல பண்பாடு. இதிலே இப்படியாக செய்கிறீர்கள், அறியாமை காரணம்தான், அறியாமை தான் காரணம். அறியாமை ஒன்று இருந்தால் காரியமில்லை, திருத்திக் கொள்ளலாம். இன்னொன்றை பார்த்து அதைவிட மிகையாக செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்களை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, இல்லையா நாகப்பன்? அந்த அது கருத்து வந்து எங்களுடைய சந்திப்புகள்லே அதெல்லாம் அதை பற்றி பேசப்பட்ட பொழுது, இங்குள்ள இப்பொழுது இருக்கிற சந்ததியினருக்கு எங்கள் நாட்டு பண்பாட்டு புழுமியங்கள் தெரியாது, தெரிய காரணமும் இல்லை. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே இங்கே வந்துவிட்டே, இரண்டாம் தலைமுறைகள் தலை முன்னின்று நடத்துகிற சம்பவங்கள் எல்லாம் விழாக்கள் வருகின்றதல்லவா? இப்போ நாங்கள் முன்னின்று நடத்தின விழாக்களில் எங்களுடைய பாரம்பரிய முறையை கைவிடாமல் செய்து கொண்டு வந்தோம். இரண்டாவது தலைமுறையாக இங்கு வந்து வளர்ந்து ஆளாகி இருக்கின்ற வயதுடைய பிள்ளைகள் அதை நிர்வகிக்கும் போது தங்களுக்கு தெரிந்த வகையிலே செய்கிறார்கள். அதிலே சில திருத்தங்களை நாங்கள் காட்ட வேண்டியது எங்களோட கடமை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமை. ஆனால் அது அவர்கள் புரியவில்லை. அதற்காகத்தான் ஒவ்வொரு மதத்திலும் ஒரு மத தலைவர் இருக்கின்றார். இந்த மதம், இந்த சமயம் வந்து சமுதாயத்தை சீர்திருத்துகின்ற ஒரு வழி. அந்த சமய தலைவர்கள் அதை கூற வேண்டும். ஏனைய சமயங்களிலே பாருங்கள், கிறிஸ்தவ சமயத்திலே ஒரு அங்கே ஒரு விழா நடந்து ஒரு பூசை நடந்துவிட்டு அந்த கிறிஸ்தவத்துக்கு அதுக்கு தலைமை தாங்கிற அந்த பாதிரியார், அதை பற்றிய விளப்பங்கள், அதை பற்றிய சம்பவங்கள் சாட்சிகளோடு அவர் அங்கே பிரசங்கிப்பார். அதே போன்ற இஸ்லாமிய மதத்திலேயும்
3: இருக்கின்ற
0: எங்கள் மதத்திலே அதை காணவில்லையே. ஐயர் தான் நினைத்த வாட்டுக்கு இதையும் செய்து கொண்டு போகின்றார். அங்கே பூசை நடத்துபவரும்
3: என்ன
0: பேசுறாருன்னு தெரியாது, ஒன்று போக அதை பேச வைக்கிறார்கள். அதை ஒரு பெரிய விழாவை, ஒரு பெரிய பூசையை நடத்துபவர் கையிலே தற்பெல்லாம் போட்டு ஏன் போடுகிறோம், எதற்காக போடுகிறோம், இது எதற்காக என்று கூறுகிறார்கள். மரணச்சடங்கள் எல்லாம் இங்கே அந்த புரோகிதர் செய்ய வேண்டியதை நான் செய்ய வேண்டியது, என்னை போன்றவர்கள், நான் மட்டுமல்ல என்னை போன்றவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எதற்காக வாய்க்கரிசி, எதற்காக அரப்பு, அந்த அரப்பு யார் யார் வைக்க வேண்டும், எவர் அள வேண்டும், எவர் தூக்க வேண்டும், இதுக்கு இது எப்படி விளம்பர வேண்டும் என்று கூட நாங்கள் காட்டி கொடுக்கின்றோம். அது எங்கட கடமை. எங்கள் பண்பாடு அழியக்கூடாது. எங்களுக்கு என்ற ஒரு இது இங்கே செத்தவனுடைய என்னவோ எங்க கிடந்தான்,
3: எந்த கட்டுப்பாடு இல்ல ஐயா.
0: செத்தவன் தலை வடக்க கிடந்தான், கிழக்க கிடந்தான் என்ற அளவுக்கு வந்து விட்டது. இப்ப ஏன் செய்கிறோம் என்று ஒன்று காரணம், இது ஒரு பகிரங்கமாக நடக்க வேண்டியதெல்லாம் அது அதை பேருந்து வலை புத்தகத்தில போட்டு வலைத்தளத்தில் அதை போட்டு பெரிதாக எண்ணி என்ன ஐயா இது கலாச்சாரம் அப்படி அப்படி என்றால் கால நாங்கள் இப்படி மாறும் பொழுது காலநிலை ஏன் மாறக்கூடாது? இறைவனால் படைக்கப்பட்ட பிரபஞ்சம் ஏன் மாறக்கூடாது? மாற்றது காரணம் அதுதான், எங்களுடைய வாழ்க்கை முறை தான், நாங்கள் கடைபிடித்த வேலைகள் தானே. பாருங்க, நாட்டை அழித்து அங்கே காட்டை அழித்து போட்டு நாட்டை உருவாக்கி விட, நாட்டிலே வருகின்ற வெள்ளத்திலே இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற வழியை அவர்கள் தேடவில்லை. வியாபார நோக்கத்தோடு தான் அதை அழித்து செய்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சென்னையை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன நடந்தது? ஒரு ஒரு கடற்கரை பிரதேசம் தானே அது, அங்கே விழுகின்ற தண்ணீர் எல்லாம் ஆற்றுக்கு அழகாக ஓடி செல்லக்கூடிய வடிகால் அமைத்திருந்தால் ஏன் இது குளத்துக்கு மண்ணை கட்டி போட்டு அதுக்கு வீட்டை கட்டி போட்டு அந்த தண்ணியை வெளியேற்றுவதற்கு வழி தெரியாமல் இருந்திருக்கின்றார்கள். அதெல்லாம் வியாபாரம், அதெல்லாம் வியாபாரம், வியாபாரம் ஐயா. விளம்பரத்தை மட்டும் செய்வார்கள், அது இது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, கடைசியில தலையில கையை வைக்கின்றார்கள். கடலுக்குள்ள ஓட வேண்டிய ஓடத்தை வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வீடு பக்கத்துல ஒழுங்கில ஓடினார்கள் ஒரு காலத்திலே.
3: 4000 கோடி 5000 கோடி அடிக்க
0: முடியும். பண்பாடு என்பது எங்கு சென்று விட்டது. அதனால் எங்களுக்கு இவ்வளவு மாற்றம் இருக்கும் பொழுது ஏனையவர்களுக்கு எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படும்? அப்ப இயற்கை மாறிவிட்டது என்று நாங்கள் கூறுகின்றோம். வெள்ளம் பாய்ந்தோட வேண்டிய இடத்தை மறைத்து கட்டி மதிலை கட்டி விட்டால் எப்படி வெள்ளம் பாய்ந்தோடும்? மழை எப்பொழுது ஒரு அளவு வைக்க போகின்றது, அது இயற்கை. இந்த வரையும் 6 அங்குலம் மழை என்றால் அடுத்த வரையும் 10 அங்குலம் போகும், அதுக்கு அடுத்த வரையும் 2 அங்குலம் வரும், அது ஏற்றக்கம் இருக்கும். அப்ப இயற்கை மாறுவதற்கு காரணம் நாங்களா? மலை தடை இருந்தது, மலைகளை வெட்டி வீதிகளை அமைத்து கட்டிடங்களை அமைக்கின்றார்கள். பெருங்காடுகள், பெரும் மரங்கள் இருந்தால் அந்த மரங்கள் எவ்வளவு தூரம் மண்ணுக்கு பாதுகாப்பானது? பூகம்பம் அப்படி ஏற்படுகின்றது, மண்ணின் பிடிப்பு இல்லாததால்.
3: ஐயா வெளிநாட்டுல எல்லாம் வீட்டை கட்டி நீச்சல் குளத்தை வைப்பாங்க வீட்டுக்குள்ள.
0: இங்க நீச்சல் குளத்துக்கே வீடு கட்டுறாங்க. விஞ்ஞானத்தில் வளர்ந்து விட்டோம். அங்கே வீதிக்கு வீதி பஞ்சம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணத்தை எல்லாம் அதுகளை கொடுத்து வீட்டை கட்டி கொடுக்கலாம் தானே. அது அது கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் ஐயா லஞ்சமும் ஊழலும் இருக்கின்றது. அந்த இங்கேயெல்லாம் வீடு அமைப்பு திட்டத்திலே அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு அமைய எந்த கட்டிட கலைஞரும் கை வைக்க முடியாது. எந்த பெரிய கட்டிட கலைஞர் நிபுணத்துவம் பெற்றவர் வந்து கட்டும் வீடுகள் கூட அத்திவாரம் போடுவதற்காக நிலத்தை தோண்டுவதில் இருந்து உச்சத்திலே கொண்டு வந்து கோப்பிதமாக்கி போய்டு முடியும் வரையும் பகுதி பகுதியாக அரசாங்கத்தினுடைய சிபாரிசை கட்டி அது ஓதரைஸ் அதாவது அதிகாரப்படுத்தினாத்தான் உத்தரவாதம் கொடுத்தாத்தான் ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும். இங்கே முதலிலே அவர்கள் பார்த்து கொள்வது நீர்நிலை, அந்த இதைத்தான் பார்ப்பார்கள். இந்த இடத்தில் வீடு கட்டினால் இந்த நீர் எப்படி செல்லும் வழியாலே அதைத்தான் முதலில் பார்க்க. இந்த வீடு இங்கே எந்த வீடுகளும் அப்படி அந்த பிழையினாலே வருவதில்லை. இப்பொழுது அண்மையிலே ஒரே நேரத்தில் தொகையாக தண்ணீர் கொட்டுண்டபடியால் தான் தங்கி நின்றது. உடனே வந்துடும் ஐயா. முடிவதற்கு முன்னே வீடு வித்து போடுவார்கள் முடிவதெல்லாம். இங்கே அந்த நான் நேற்று கூறி இந்த பெருமழை பொழிந்து மொன்றியாலே அநேகமான மக்கள் வீட்டுக்குள்ளே வெள்ளம் புகுந்து விட்டேன் என்றால் நிலகரை வீடுகள் இங்கே பல உண்டு. ஒவ்வொரு வீடுகளுக்கும் நிலகரை உண்டு. அந்த வேளையிலே நீர்மட்டம் பார்த்து செய்தார்கள். ஆனால் நீர்மட்டம் அளவுக்கு அதிகமாக ஒரு நாள் முழுக்க தொடர்ந்து பெய்யும் பொழுது அந்த தண்ணீருடைய நிலை உயர்ந்து வெளி தண்ணீர் அப்படியே வந்து பள்ளமான இடங்கள் இறக்கமான இடங்கள் எல்லாம் பூந்து விட்டது. ஏன்னா அந்த வள்ளம் பாய்ந்தோடி சென்று கடலுக்கு சேரும் வழியில் அளவுக்கு மறைவிட்டது. அதனால் தான் ஏற்பட்டது. மற்றபடி வடிகால் பிரச்சனையோ செல்லும் பாதைகள் தடைப்பட்டோ ஏற்படவில்லை.
3: புரியுது. வடிவேல் ஒரு ஜோக்ல வச்சிருந்தாரு இல்லங்கய்யா,
0: கிணத்தையே காணவில்லை. கிணறு கட்டியாச்சு, படம் எல்லாம் எல்லாம் உத்தரவாதம் வழங்கப்பட்டு காசு வாங்கியாச்சு, எல்லாம் ரசீது இருக்கு. எங்கே கிணறு? அதே போன்று இந்தியா இலங்கை ஆசிய நாடுகள் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் உள்ள அப்பப்பா சொல்ல முடியாது. அது நாங்களும் அந்த நாட்டை சேர்ந்தவர்களால் அங்கே இருக்கும் பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் அதுக்குள்ளே தோய்ந்து கொண்டிருந்தோம். வெளியே வந்து நின்று பார்க்கும் பொழுதுதான் புரிகிறது.
3: ஆப்பிரிக்க நாடுகள்ல இதை விட அதிகமா இருக்க முடியல.
0: ஆப்பிரிக்க நாடுகளில் வசதி குறைந்தவர்கள் தானே ஐயா. அதை வைத்துக் கொண்டும் மக்களை மக்கள் சுரண்டி கொண்டு தானே இருக்கின்றார்கள். அதுதான் இப்போ வேலியே பயிரை மேய்கின்ற காலம் இந்த காலம். வேலி பயிரை பாதுகாத்த காலம் என்று ஒன்று இருந்தது எங்கள் நாடுகளில் உலகத்திலே உலகத்திலே. இப்பொழுது அந்த வேலியே பயிரை மேய்கின்ற காலம் வந்துவிட்டது.
3: ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சா எத்தனை கோடி செலவுன்றாரோ அதை விட அஞ்சு மடங்கு.
0: அதுக்காக தானே அவர் அதுக்கு போற இவ்வளவு பணத்தை செலவழித்து போய் வர்றது. அதுக்கு தானே போறது அந்த அந்த பதவியை பெறுகிறது. இப்ப பாருங்கள், எங்களோட சமயத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு எல்லோரும் பணிபுரிபவர்கள் எல்லோரும் மிகவும் ஈடுபாடோடு இருந்து நேரமின்மைக்கு காரணமாக இருப்பவர்கள் ஒரு திருமணம் செய்ய வேண்டும். மணமகனுக்கும் மணமகளுக்கும் நாள் கொடுத்து அவருக்கு வேலை அவருக்கும் வேலை. சனி ஞாயிறு ரெண்டு நாள் தான் லீவு நாள். அந்த சனி ஞாயிறு ரெண்டு நாளையிலே மக்களுக்கும் பொதுவாக லீவு நாள் வந்த விடுமுறையாக இருக்கும். வருவார்கள் திருமணத்துக்கு எண்ணிக்கொண்டு நாள் நட்சத்திரம் பார்த்து முகூர்த்தத்தை தேடுவார்கள். ஏன் முகூர்த்தத்திலே தான் செய்ய மண்ணும் திருமணம். அங்கே முகூர்த்தத்தை பார்க்க போனால் அவர்கள் கொடுத்த திகதியிலே நல்ல முகூர்த்தம் இல்லை என்று புரோகிதர் சொல்லுகின்றார், சோதரர் சொல்லுகின்றார். அப்போ என்ன செய்ய முடியும்? அதை இன்னொரு தேதிக்கு மாற்றலாம் என்றால் அது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்குள்ளே தான் இருக்கின்ற ஐந்து நாட்களும். ஐயோ அது வேலை நாட்கள் ஆகிட்டு அதுக்குள்ளே எப்படி திருமணம் நாங்கள் முகூர்த்தம் குறிப்பது? ஒரு மாதிரி பாருங்களோ, ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கும் பாருங்கள்னு இவர் தூண்டுவார். யார் இந்த திருமணத்தை நடத்த போகிறவர்? ஐயரும் முடிவு வரையிலே வந்த புரோகிதர் பார்த்து விட்டு சொல்வார், கொஞ்சம் கடினம்தான், இப்படி ஒரு வழி இருக்குன்னு இதுக்கு ஒரு பிராயச்சித்தம் செய்தால் அன்று செய்யலாம். அது அட்டமையா இருக்கு, நவமியா இருக்கும். அதுக்கு ஒரு பிராய சித்தம் செய்தால் அதுக்கு இவ்வளவு பணம் வேண்டும், இவ்வளவு செலவன் எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த நாளில் நாளை குறையுங்கள் நினைப்பார்கள். அந்த சரியாக முகூர்த்தம் இல்லாத நாளிலே அவர் பார்த்து விட்டு பணத்துக்காக நாளை குறித்து கொடுப்பார். அங்கே புரோகிதங்கள் எல்லாம் மோதப்பட்டு திருமணங்கள் நிறைவாக நடைபெறும். ஒரு மாதத்திலே ரெண்டும் பிரிந்து போய்விடுங்கள். எத்தனை இடத்துல இது நடந்திருக்கிறது ஐயா. நாங்கள் தான் அதை அழைக்கின்றோம். ஆனால் ஏனைய மதத்தில் அப்படி இல்லை. விடுமுறை நாள் எப்பொழுது அது அவர்கள் இவ்வளவு நுணுப்பமாக பார்ப்பதும் இல்லை தானே. ஓய்வு நாளிலே ஒன்றை நடத்தி விட்டு போகின்றார். இது அப்படி ஓய்வு நாளும் வேண்டும், முகூர்த்தமும் வேண்டும், அட்டவினமும் இருக்கக்கூடாது, பஞ்சமி இருக்கக்கூடாது, படுபட்சி இருக்கக்கூடாது, துர்கிரகங்கள் அதுக்கு இருக்கக்கூடாது என்ற பற்றி எண்ணிக்கொண்டு அதிலே செய்வார். ஏன் பணம் இருக்கின்றது அல்லவா, அதை நடத்தி முடித்து விட வேண்டும். உண்மையாது நாங்கள்லாம் இந்த முறிக்கொண்டது எங்கட சமயம் அதனால் தான் கூறப்படுகிறது. நெகிழ்ச்சிக்குரியது, கட்டளை இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத சட்ட திட்டங்கள் எழுதப்படாதது. அதனால்தான் இன்று எத்தனையோ மக்கள் இந்த மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு மாறியும், எத்தனையோ வேற்று மதத்தவர்கள் எள்ளி நகையாடியும் போட்டி போட்டும் கேள்விகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். விவேகானந்த சுவாமிகள் இருந்த காலத்திலே ஆங்கிலேய நாட்டுக்கு அவர் பயணம் செய்கின்றார். அப்பொழுது ஒரு பயணம் செய்வதென்றால் அவ்வளவு கடினம், படிப்பு அறிவாளி அவர்வதென்றால் இத்தனை புத்தகங்கள் படித்து இத்தனை நூல்களை அறிந்து. ஆமாம், தானாக வளர்கிறது நல்லபடியும் அது கூடாது என்று நான் கூறவில்லை, பின்பற்றுவதை சொல்கிறேன். அங்கு சென்றபோது ஒரு ஆங்கிலேய நாட்டிலே, இங்கிலாந்து நாட்டிலே ஒருவர் கேள்வி கேட்கின்றார் பொது சபையிலே விவேகானந்த ஐயாவை பார்த்து, நீங்கள் எல்லோருக்கும் கை கொடுப்பீர்கள், உங்கள் ஊரில் ஆண்கள் ஏன் பெண்களுக்கு, பெண்கள் ஏன் ஆண்களுக்கு கை கொடுப்பதில்லை, கை கொடுப்பதில்லை என்று ஒரு கேள்வி நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு அந்த விளக்காரர் கேட்டதுக்கு, இந்த நாங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் கை குலுக்க எங்கள் மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றோம், வரவேற்போம், மரியாதையை கொடுப்போம், உங்கள் நாட்டில் ஏன் பெண்கள் ஆண்களுக்கு கை கொடுப்பதில்லை, ஆண்கள் ஏன் கை குலுக்குவதில்லை பெண்களோடு என்று. அதற்கு தான் அவர் கூறினார், உங்கள் நாட்டில் எல்லாம் பெண்களும் இருக்கின்றார்கள், அதற்குள்ளே நீங்கள் யாருக்கு அதிகமான மதிப்பை கொடுப்பீர்கள், ராணியை, எங்களுக்குள்ள ராணிக்குத்தான் என்று. அந்த ராணியுடன் எல்லோரும் கை கொடுக்குவீர்களா, இல்லை, உங்களுக்கு ராணி ஒருத்தி தான் ராணி, கை கொடுக்க முடியாது, மற்றவர்களுக்கு கை கொடுப்பீர்கள், எங்கள் நாட்டு பெண்கள் எல்லோரும் ராணிகள் தான், அதனால் நாங்கள் அவர்களுக்கு மதிப்பளிப்போம், கை கொடுக்குவதில்லை. சமயோசிதமாக உண்மையான அர்த்தத்தோடு கூறியிருக்கின்றார். அதுங்கள் பண்பாடு. மகாத்மா காந்தி சென்ற போது கூட அங்கே இவரை எள்ளி நகையாடப்படும் இந்தியன் என்று சொல்லிவிட்டு அங்கே உள்ள அவர் அந்த அந்த அந்த அந்த அந்த பிரபு தன்னுடைய வீட்டு நாய்க்கு இந்தியா என்று பெயர் வைத்திருக்கின்றார். இவர் சென்றவுடன் ஏ இந்தியா அக்கம் என்றோடனே அது ஓடி வந்து வாழை ஆட்டி கொண்டு வருகின்றது, நாய் என்று மரியாதை கொடுக்கிறது. இவருடன் என்ன சொன்னார், மிகவும் நன்றி, என்னுடைய தாய், எங்களுடைய தாயின் பெயரை உங்களுடைய நாய்க்கு சூட்டி மரியாதையாக அழைக்கின்றீர்கள் என்று. இது சமயோசிதமாக என்னை விட்டு கொடுக்காமலும் விரோதம் இல்லாமலும் பண்பாட்டோடு கூறப்படுகின்றது. இப்படிப்பட்ட பண்பாட்டோடு வளர்ந்த நாங்கள் தான் இந்திய கலாச்சாரம். உலக நாட்டிலே பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை என்ற பெயர் பெற்றது தான் பாரதம். ஆனால் அது இன்று எங்கே போகின்றது, ஒவ்வொரு விடியங்களும் அப்படி. அதெல்லாம் நாங்கள்
3: திரும்ப பிடித்துக் கொண்டு
0: வர முடியாது. உனக்காக நான் என்றதுக்கு நிச்சயமாக கடல் கலங்கி

0: இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று பாடியிருக்கின்றார்.
1: அவரு காலத்திலே அப்படி பாடி இருந்தாருன்னா இன்னைக்கெல்லாம் இருந்தா என்ன?
0: அதுதான் ஐயா, அவங்க எல்லாம் அவங்க மருந்து பிடிச்சு விஷம் மருந்துச்சு இறந்து விடுவார். என்ன பாடல் கேட்போம் நாகப்பன் என்று?
1: இன்னைக்கு எனக்கு வந்து மகாலிங்க ஐயா கேட்ட மாதிரி நானும் ஒரு புது பாட்டை
0: எங்க கேட்போம் கொண்டு வாருங்க.
1: யூத் படம்,
0: யூத்ல
1: புதுதா வந்த யூத் திரைப்படத்துல அந்த முட்டை கலக்கி சாங், அதாவது ஏன் பலூன்னு.
0: எப்படி இன்னும் ஒருவர் கேட்டிருந்தார், யாரு அனுஷியா கேட்டிருந்தார், தன்னுடைய பேரமகனுக்காக. சர்வதேச நேயர் விருப்பத்திலே பலர் கேட்பார்கள் இந்த புதிய பாடல். மஞ்ச முட்டை கலக்கி சோகணும் அதுக்கு பேரு இல்லையா? அந்த பாடலை பாடல்கள் வருவதில் ஒன்றும் இல்லை, கருத்துக்கள் வருவதைத்தான் நாங்கள் பார்க்க வேணும். இந்த அது எங்கே பாட வேண்டும், பாட வேண்டாம் என்றால் கேளிக்கை வேண்டாம் என்றால் எங்கே எதை செய்ய வேண்டும் அதை கவனித்தால் சரியாக இருக்கும். நல்லது நாகப்பன், சில சில நிமிட நேரங்கள் நாங்கள்
1: இந்த மாதிரியான பாட்டை போட்டாதான் பிடிக்கும்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏன்னா அப்படி ஆக்கப்பட்டு விட்டது, ஆக்கப்பட்டு விட்டது. மற்றது இலக்கண இலக்கியத்தோடு பாடல் தரக்கூடிய எந்த பாட எழுத்தாளர்களும் இப்பொழுது இல்லை. இப்பொழுது எந்த பாடகர்கள் இந்த இப்பொழுது இருக்கிற பாடகர்கள் பணத்துக்காகவும் தங்களுக்கு விருது கிடைக்க வேண்டும் என்றுதான் செய்கின்றார்கள். பணத்தை கொடு, கிடைக்கிற பணத்தை கொடுத்து விருதை வாங்கி போட்டுவிட்டு அதற்கு வாழ்க்கையை நடத்த முடியாமல் திண்டாடுகிறார்கள்.
1: இப்ப கேட்கிற இந்த பாட்டுல பாதி வார்த்தை வந்து இங்கிலீஷ் வார்த்தையா தான் இருக்கு.
0: ஆங்கிலம் கலந்தாலும் ஒன்றும் இல்லை, கருத்தோடு கலக்க வேண்டும் இல்லவா? தமிழ் பஞ்சம் ஐயா, எழுத்தாளர்களுக்கு பாருங்க எந்தெந்த எழுத்தாளர்கள் கவிஞர்கள். இப்போ தனுஷ் கூட பாடலை எழுதி போட்டு பாடிட்டு போற, சிவகார்த்திகேயன் பாடல் எழுதி பாட்டு தண்டபாடல பாடுகிறார், அதுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்து விருது கொடுத்து வாழ்த்துகிறார்கள். ஒழுங்கா வாய் திறந்து வசனமே பேச மாட்டார்கள் இவர்கள் எல்லாம். அந்த நாகரே அந்த எங்களுடைய ரசத்தோடு நவரசம் ததும்பும் வார்த்தைகள் பேச மாட்டார்கள் இவர்கள், பேச முடியாது இவர்களால். ஒழுங்கா வாய் திறந்து பேச மாட்டார், டப்பிங்கோட எல்லாம் போயிருவார்கள். ஏதோ எடுக்கிறார, பணம் பணம் பணம். இது
1: இப்பொழுது ஒரு ஆட்சியாளரா வந்தாலும் வந்துவிடலாம்,
0: அது வருவது சாதாரணம் தானே. அதுக்கு நாங்கள் அந்த அதிலேயே கை வைக்க வேண்டாம். இல்லை கூறுகை நடிப்பு நடிகர்கள் என்ற ரீதியில் ஒரு வார்த்தை என்றால் அந்த வார்த்தை புரியாமல் நடிப்பவர்களான் இவர்கள், அன்று வந்தவர்கள் அப்படி இல்லை. அதனால்தான் சூப்பர் ஸ்டார் என்ற விருது தியாகராஜா பாகவதரை தேடி சென்றது. இப்பொழுது உங்களுக்கு விருப்பம்னா காசு இருந்தால் சூப்பர் ஸ்டார் பட்டம் வாங்கிக்கொள். இன்று திரைப்படத்துக்கு பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கு விருதுகள் விழாவுகள் பொன்னாடைகள் எத்தனையோ கொடுத்து உங்களை கௌரவிப்பார்கள் ஐயா. அதுதான் நடைபெறுவது அங்கே, அங்கே திறமைகளுக்கு இப்பொழுது இடம் இல்லைத்தானே. ம், சிறப்பு
1: திறமைக்கு இடம் இருக்கு,
0: சிறப்பு வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், நன்றி நாகப்பன் அவர்களே, உங்களுடைய பாடல்களை கேட்டுமா. நன்றி நன்றி நன்றி நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது உனக்காக எல்லாம் உனக்காக என்ற நிகழ்விலே.

0: வணக்கம் அன்பு மகளே ஷியாமலா. வணக்கம் மகளே.
1: வணக்கம் பா.
0: வணக்கம்டா, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லா இருக்கேன் பா.
0: சரி, நல்லா இருக்கின்ற என்றால் மழை வந்ததா? ஒரு வாரம் வெப்பம் அதிகமா இருந்தா நிச்சயமாக ஒரு பெருமழைக்கு
1: பெருசா இதை இடிச்சிட்டு
0: மந்தாரம்.

0: இருக்கும், அதுதான் மந்தாரமாக இருக்கின்றது, மலையை காணவில்லை. அப்படித்தானே ஷியாமலா? எங்க இணைப்பு? இணைப்பில் தான் இருக்கின்றீர்கள். மந்தாரமாக இருக்கின்றது, ஆனால் மலையை காணவில்லை. ஆனால் மந்தாரம் மலையை கொண்டு வரும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த மந்தார வேளையில பாம்புகள் அதிகம் வராது என்று நிலவொளியும் மந்தாரமும் சேர்ந்திருந்தால் அதை போன்ற சுகந்தம் வேறு எதுவும் இல்லை, நல்ல சுகமாக இருக்கும். மந்தார வேளையிலே நிலவு இருந்தால் மிகவும் குளிர்மையாக இருக்கும். இப்போ சுமார் எத்தனை நாள் மலையை நீங்கள் கண்டு? மூன்று நாள், நான்கு நாள்?
1: முன்பு
0: உங்கள் அயலில் எல்லாம் பச்சை பசையில் பெரிய மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இருந்து, இப்பொழுது சீர்திருத்தங்கள் வரும் பொழுது அவையெல்லாம் அழிக்கப்படுகின்றபடியால் அந்த காற்றோட்டம் குளிர்ந்த நீரை கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது போல் இருக்கின்றது. இயற்கையே தடுமாறுகின்றது இப்பொழுது. ஆமா, எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் கடைபிடிக்கும் வகையை கண்டு இயற்கையே தடுமாறுகிறது மகளே என்பதைத்தான் ஆய்வுகளிலே கூறுகிறார்கள். படிக்கக்கூடியதா இருக்கின்றது. இருப்பினும் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். வரும், வரும் மழை என்று, உங்களுக்காக மழை வரும் என்று நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்ளும். முன்பெல்லாம் மகளே வரும் வரும் எங்களுடைய என்னுடைய காலத்திலே நான் அறியக்கூடியதாக எங்கள் பகுதியிலே, எங்கள் நாட்டிலே கோடை காலத்திலே மழை, நீண்ட நாள் மழை வரவில்லை என்றவுடன் உடனே ஒரு ஒரு ஒரு அது எப்படி கூறுவது, ஒரு பண் ஒரு ஒரு கடைப்பிடிப்பு ஒன்று இருக்கின்றது, ஒரு ஒரு ஒரு விடயம் செய்வார்கள், அது அங்கே இந்தியாவிலேயும் இருக்கின்றது என்று நான்
1: நினைக்கிறேன்.
0: ஆமாம், கொடும்பாவி கட்டி அதற்கு ஒரு பாடல் இருக்கின்றது, அதற்கு வாத்தியங்கள் வாசித்து மக்கள் கூடி அதை இழுத்து கொண்டு சென்று சந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீ வைத்து வந்த கொடும்பாவியை எரித்து விடுவார்கள். அது என்னவென்றால் மக்கள் மத்தியிலே கொடுமைகள் புரிகிறார்கள், அந்த கொடுமை புரிகின்ற அந்த கொடுமையை நாங்கள் அழிக்க வேண்டும், மழை வர வேண்டும் என்ற பின்பு உடனே மழை பொழியும். அம்மா அதை கொண்டு சென்று எரித்த பின்பு சில மணி நேரத்திலே மழையை காணலாம். அது முன்பு முன்னோர்கள் செய்தது பிழை அல்ல. அந்த யார் கொடுமை செய்கிறார்களோ, கொடுமை இல்லாமல் இல்லை, எல்லோரும் நல்லவர்கள் என்று இல்லை, சிலர் கூட அந்த அப்படி கொடுமைகள் செய்வதனால் கொடுமைகள் அதிகரித்தபடியால் கொடும்பாவியை கொண்டு எரிக்கும் பொழுது மக்கள் மனதிலேயும் கொடுமைகள் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது ஒரு எண்ணம் அங்கே பிரதிபலிக்கும். அந்த கொடும்பாவியை அதுக்கு பாடல், கொடும்பாவி சாகாளோ கோடை மழை பொழியாதோ என்ற அந்த வரி, அந்த பாடலின் வரி, அதை இசைப்பார்கள் இசையோடு, தாள வரிசையோடு, அதை தாள வரிசை செய்வதோடு நம்ம அந்த இசைக்கு இறங்கி மலை மேகம் இறங்கி மழையாக பொழியும் அம்மா செய்வார்கள். ஆலயங்களிலே பூஜைகள் நடத்துவார்கள், பெரிய அபிஷேகங்கள் எல்லாம்
1: நடத்துவார்கள்,
0: யாகம் செய்வார்கள், அதிலெல்லாம் விடயம் உண்டு. அதனால் தான் எங்களுடைய மதம் உலகத்திலே சிறந்த மதம் என்று கூறப்பட்டது. அதை சரியாக வழிபடுத்தி கொண்டு போனால், இது இழுத்து கொண்டு போய் எரிப்பவர்களே கொடுமையாளர்களா இருந்தால் எப்படி மழை
1: பொழியும்? அதுதான்
0: இப்பொழுது குடும்பாவியது ஆலையை கொளுத்தி விடுகிறார்கள். ஆனா கொளுத்துறவன் நல்லவனா இருந்தா பரவாயில்லையே, கொளுத்துறவனும் கொடுமையாளியா தானே, கொடுமையாளி தானே, கொடுமையாளியை கொளுத்தி அப்ப எப்படி மழை பொழியும்?
1: எப்படி வரும்?
0: சிறப்பு மகளே. சரி, இப்பொழுது இந்த வேளையில உங்களுக்கு என்ன பாடல் தோன்றுகிறது?
1: தூக்கு தூக்கி படம்பா. ஏராத மலைதனிலே வெகு ஜோரான கௌதாரி இரண்டு தாராளமாய் இங்கே வந்து அந்த பாட்டுப்பா.
0: சரி, இந்த ஏராத மலைதனிலே, ஏராத மலைதனிலே மீண்டும் பாருங்க.
1: வெகு ஜோரான கௌதாரி இரண்டு,
0: அது சும்மா வரவில்லையம்மா, வெகு ஜோராக வந்திருக்கு இல்லையா, வந்தது வேற எதுவும் இல்ல, கௌதாரி. சரியா, இதுக்கெல்லாம் கருத்துக்கள் உண்டு. சரி, இந்த பாடல் எதற்காக
1: கேட்கின்றீர்கள்?
0: இந்த காலநிலைக்காகவா அல்லது நாங்கள் படும் பாடுக்காக, மழையை காணவில்லையே, எதற்காக கேட்கிறீர்கள்? ஷியாமலா சென்று விட்டீர்களா? இருக்கின்றீர்களம்மா. ஏராத மலை சூறாக இந்த நிலைமைக்காக இன்றைய சூழலுக்காக கேட்கின்றீர்கள் இல்லையா? ஏராத மலைதனிலே நிலை தடமாறாம இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று எண்ணி வந்து கேட்டு எங்கள் எல்லோரையும் கேட்டு மகள வைப்ப வேண்டும் என்று எண்ணியபடியால் அந்த பாடல் உனக்காக நான் நிகழ்ச்சி அலங்கரித்து பாட வேண்டும். நன்றி மகளே, வாழ்த்துக்கள். பேச்சோடு பேச்சு கௌதாரியை கண்டிருக்கின்றீர்களா? கௌதாரியை பார்த்திருக்கின்றீர்களா? சென்று விட்டாள் மகள், சென்று விட்டாள். அங்கே இருக்கின்றது உங்கள் ஊரில் கௌதாரி. அடுத்த உறவு ஒருவர் தலை நீட்டினார், அவர் உள்ளுக்கு இழுத்து விட்டார். பாப்போம், மீண்டும் அழைக்கின்றார். வணக்கம் வணக்கம், யாம் இருக்க பயமேன், பாருங்கள்.
2: வணக்கம்.
0: யாம் இருக்க பயமேன் என்று நான் அழைக்கும் அன்பு சரவணன், நெய்வேலி அரசடி குப்பத்திலிருந்து வருகின்றீர்கள். அரசடி குப்பத்திலே எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது? ஒன்றொன் பின் ஒன்றாக கூறுங்கள், கேட்போம்.
2: காலநிலை வழக்கமான காலநிலை தான், 38 வகை.
0: என்ன சாதாரண சொல்றீங்களா? 38 தான் என்று, ஐயோ இவ்வளவு கோபமா இருக்கு. 38 மிகவும் கடுமையான வெப்பம். அந்த நேரத்தில் லேசான துளி விழுகின்றால் அது மேனியில பட்டவுடன் சில்லென்று குளிரும் ஐயா, இல்லையா?
2: வெளியில தான் பட்டுட்டு இருந்தோம்.
0: அந்த துளி டொப்பன்னு விழும், பெரிய துளியாக வரும் இந்த நேரத்தில் வருகிற மலை துளி. பின்பு அது நின்றும் விடும் அல்லது தொடரும். பெரிய துளியாக விழுந்தால் சில நிமிட நேரத்தில் நின்றுவிடும். சின்னனாக தூரி தூரி தூரி வந்தால் கொஞ்ச நேரத்துக்கு நீடித்து மழையாக வரும் இல்லையா? இதெல்லாம் அனுபவங்கள், இதெல்லாம் அனுபவங்கள். அப்ப வெளியே நல்ல நிலா காலமா இருக்கின்றது இல்லையா?
2: மழைக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் லேசான மேகம் இருக்கு. அந்த மேகத்துக்கு அந்த மழை பெய்யும்.
0: ஆமா, அந்த இப்போ நிலவு காலம், நிலவு உங்களுக்கு நன்றாக தெரிகின்றதா? வெளிச்சம்
2: இருந்தது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நிலவு இருந்து, இப்போ கொஞ்சம் மேகம் மறைச்சிட்டு
0: இருக்கு. ஓ, மறைச்சி விட்டது. வளர்ப்புறை காலம், நிலவு வளர்ந்து கொண்டு வருகின்றது. சிறப்பான இந்த விளை. இப்போ உங்களுக்கு ஓய்வான காலமும் கூட, இப்போ உங்களோட விவசாயத்திலே அதிகம் ஈடுபாடு இருக்காது தானே, பணிகள் குறைவாக. உங்களுடைய சாகுபடி எல்லாம் வெளியாகி விட்டனவா?
2: முடிந்து விட்டது. இப்போ
0: இல்லை, நீங்கள் எல்லாம் விற்று விலைக்கு பூரணப்படுத்தி விட்டீர்களா?
2: விலை
0: காத்துக்கொண்டு, விலை ஏற்ற இறக்கத்து காத்துக்கொண்டிருக்காது. நல்லது, அதாவது விவசாயிகள் சரம் பார்த்து அனுப்புவீர்கள். ஆனால் இங்கே நான் வாங்குகின்ற முந்திரி விதை பாக்கெட்டுகளே பார்ப்பேன், மேட் இன் இந்தியா என்று இருக்குதோன்னா அப்படி இல்லை அது. சரி. நீங்கள் நாளாந்தம் உணவிலே உங்களுடைய முந்திரிகை விதையை பயன்படுத்திக் கொள்வீர்களா வீட்டிலே?
2: இப்படி இல்ல, அது வந்து இப்படி அதிக இப்படின்னா இப்ப இந்த அந்த அறுவடை முடியும் காலங்கள்ல நிறைய பயன்படுத்துவாங்க.
0: அதாவது அந்த கழித்து விடுறது, மிச்ச சொச்சம் உடைந்ததுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். முழுமையான பதமான அழகாக அந்த தரத்திற்காக தரம் பிரிக்கும் பொழுது பெறுபவற்று அந்த காலகட்டத்தில் நிறைய அதிலே எல்லாம் வீட்டு பெண்கள் எல்லாம் அதிலே விதம் விதமான இனிப்பு பண்டங்கள், வேறு பண்டங்கள், உணவு வகைகள் எல்லாம் செய்வார்கள் என்ன?
2: முந்திரி பருப்பு அந்த பதப்படுத்தும் நிறுவனங்கள்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் அது என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது ஆனா அவங்க வேலை செய்யறவங்க தவிர தொடையவே மாட்டாங்க.
0: ஆனா முந்திரி விதை சேர்த்து தயாரிக்கப்படுகிற உணவுகள் நல்ல உணவுகள் தான், தைரியமாக இருக்கும், சத்துள்ள உணவாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆனா அதுவும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, இந்த கொலஸ்ட்ரால் கூட என்று கூறுவார்கள். அதாவது இந்த கரைக்கப்படாத கொழுப்பு அதிகமாக இருக்கின்றது.
2: நம்ம விஜயகுமார் கோயம்புத்தூர்ல இருந்து எங்க ஊருக்கு ஒரு முறை வந்திருந்தாரு.
0: யாரு நடிகர் விஜயகுமாரா?
2: இல்ல, நம்ம கோயம்புத்தூர் கோவை வரதராஜபுரம் விஜயகுமார்.
0: உங்க நண்பர் விஜயகுமார்? நண்பர் விஜயகுமார். அவர் மூட கட்டி கொடுத்து விட்டீங்களோ?
2: முந்திரி பருப்பு வேணும்னு சொன்னாரு. நாங்க வீட்டுல இல்லாதால சரி வெளியில போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறோம். கடைக்கு ஒரு விற்பனை நிலையத்துக்கு போயிட்டு வாங்கும் போது அந்த முந்திரி பயிறு பருப்பை குடுக்கறாங்க, இப்படி மாதிரி குடுக்கறாங்க, எப்படி இருக்குன்னு
0: பாக்குறதுக்கு தெரியாது. அதுக்கு உண்டு
2: எப்படி இருக்குன்னு பாக்குறது குடுக்கும் போது வாங்கி சாப்பிடும் போது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது சரியில்லை.
0: ஓ, உங்களுக்கு அதனுடைய தரம் முடிந்து விட்டதோ?
2: கிடைக்கிறதுக்கும் எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி வாங்கலாம். வேற ஒரு கம்பெனில போய் வாங்கி போயிட்டோம்.
0: பாத்தீங்களா,
2: அங்க வாங்கி சாப்பிடும் போது நல்லா இருந்தது.
0: அந்த உற்பத்தி செய்பவர்களுக்கு தான் அதனுடைய தரம் புரியும். எவ்வளவு எந்த பருவத்திலே அதை அறுவடை செய்ய வேண்டும், எந்த பருவமான வெயிலே உலர வைக்க வேண்டும், எந்த அளவுக்கு உலர வேண்டும் என்ற கணிப்புகள் உங்களுக்கு அனுபவ ரீதியாக இருப்பதனால் அது சிறப்பாக இருந்திருக்கலாம்.
2: எத்தனை நாளைக்கு காய வச்சாங்களா?
0: ஆமா ஆமா ஆமா ஆமா,
2: பதப்படுத்த முடியும் எங்களுக்கு.
0: சரி, அவற்றையெல்லாம் எதற்காக நீங்கள் அப்படி செய்கின்றீர்கள்? எத்தனை நாளைக்கு காய வைக்கணும், எதற்காக அப்படி செய்கிறீர்கள்? தரம் சரியாக
2: நல்ல வெயிலாக இருந்தா மூணு நாளைக்கு காய வைக்கணும்.
0: அடுத்து என்னன்னா பல விடயங்களை கவனிக்கணும். அதிகமாக உலர்ந்து விட்டால் நிறைய எடை குறைந்து போகும். அடுத்தது அதிகமாக குறைந்து விட்டால் அதில் உள்ள ரசனைகள் கெட்டு போய்விடும். இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருக்கின்றது. அதற்காகத்தான் அப்ப உனக்காக நான் என்ற விடயத்தில் ஒருவருக்காக ஒருவர் அதை நீங்கள் விலைக்கு கொடுக்கும் பொழுது நல்ல தரத்தில் இந்த பெறுமதியான விலை கிடைக்கும். அதை உண்பவர்கள் அதுக்கு நல்ல மரியாதையை கொடுத்து பயனை நன்றாக அடைந்து கொள்வார்கள் என்ற நல்ல நோக்கங்கள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம் என்றாலும் அதிலே நல்ல நோக்கங்கள் இருக்கின்றது. சிறப்பு. சரி, அப்ப இன்றைய நாளிலே என்ன பாடலை கேட்டு மகிழ்வோம் சரவணா? சென்று விட்டீர்களே, பாடலை கூறாமல் ஓடிவாரங்கள், வந்து மீண்டும் பாடலை கூறுங்கள் ஐயா. இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் எனக்காகவோ அல்லது எனக்காக என்றில்லாமல் எல்லோருக்குமாகத்தான் நாங்கள் கேட்கின்றோம். பொதுவான பண்பாடுகள் விழுமியங்களை நாங்கள் கலசி ஆராய்கின்றோம். இது எங்களுக்காக அல்ல, எதிர்கால சந்ததிக்காகவும் இந்த கருத்துக்கள் பயன்படும் என்று எண்ணிக்கொண்டு. இப்போ முந்திரி செடியை பற்றி அழகாக கூடி வந்து அதனுடைய தரம் பெறுவதற்காக எப்படி அதை பதனிடப்படுவதென்று கூறிக்கொண்டிருந்தார். ஏனென்றால் அது நல்ல பதனிடப்பட்ட விதைகளாக இருந்தால் நல்ல பலனை கொடுக்கும். எல்லா வழியிலும் பண வியாபாரத்திலும் உபயோகத்திலும் அது உடலுக்கு எப்படியே உறிஞ்சப்பட்டு உடலுக்கு உள்ள நன்மையை கொடுக்கின்றது என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது என்பது உறவுகளே. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றது உனக்காக நான் என்ற பாடல். உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடல். இப்பொழுது அன்பு உறவு அன்பு மகள் மஞ்சுளா வருகின்றார். வணக்கம் மஞ்சுளா. வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா?
0: மகளே, நாங்கள் நலமாக இருக்கணும். நீங்கள் எப்படியும் உங்களுடைய உடற்சுகங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? இப்பொழுது உங்களுடைய உடல் நிலையின் எப்படி தோறி இருக்கின்றது? வைத்தியருடைய ஆலோசனையை கடைபிடிக்கின்றீர்களா? மருந்துகளை ஒழுங்காக சரியாக எடுக்கின்றீர்களா? எப்படி இருக்கின்றீர்கள்? ஏனென்றால் ஒரு சிற்பத்தை உருவாக்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்தே அது சரியான முறையிலே அமைக்கப்பட்டு சீராக்க வந்த சிற்பம் சிறப்பாக வரும். அதுபோன்ற எங்களுடைய உடல்களும் ஆரம்பத்திலிருந்து எங்கள் உடலை பேணி பாதுகாப்பதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அப்படித்தான் நீங்கள் செலுத்தினாலும் கூட நாங்கள்
3: ரொம்ப நாள் ஆயிடுச்சுப்பா, 10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதிகமாயே
0: வந்துச்சு. இப்பொழுது இருந்த நிலையை விட கொஞ்சமும் குறையவில்லையா மகளே?
3: இல்லப்பா, இருக்க இருக்க நான் பொள்ளைக்காவது நடந்து போயிருந்தேன், வெளியெல்லாம் போயிருந்தேன், அதெல்லாம் இப்ப எதுவுமே நான் போறதில்லப்பா. எங்கயாவது வண்டியில கூட்டு போனாங்கன்னா போவேன், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் இல்ல எங்கயாவது போனோம், எதுனா முக்கியமான இதுக்குன்னா வண்டியில போவேன், அவ்வளவுதான். கொஞ்ச தூரம் வரைக்கும் நடப்பேன், வீடு வரைக்கும் அவ்வளவுதான்.
0: மனந்தானம் துணிவு துணிந்து நீங்கள் கட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாவது நடக்க வேணும் மகளே, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வேணும். உடலை அசைக்க வேணும், உடற்பயிற்சி நிச்சயமாக வேணும். எத்தனையோ அபியாசங்கள் இருக்கிறது, நடக்கிறது இருக்கிறது, இருந்த படுக்கையில இருந்து செய்யக்கூடிய யோகாக்கள் இருக்கின்றன.
3: மெதுவாக மெதுவாக இருக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன். வேலை நாலு மதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதனால படுக்கிறதுக்கு டைம் இல்லை.
0: உடற்பயிற்சி இருக்கின்றது, இருப்பினும் மருந்து உங்களுக்கு
3: அப்போ நடக்குதான் சொல்றாங்க.
0: நடை மிக முக்கியம் அம்மா, நடை நல்ல மிக முக்கியம் அம்மா. நடையும் பயிற்சியை போன்ற சிறந்த உடற்பயிற்சி போற எதுவும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாலும் கவனமா இருக்க வேண்டும். அங்க காலநிலை எப்படி இருக்கிறது உங்களுக்கு?
3: வெயில் அதுதான்
0: முக்கவாச்சு
3: தாங்க
0: முடியல. இருக்கிறது
3: வெயில் நாள் தான் உடம்பு முடியாம இருக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம்.
0: வெயில் என்று இல்லை அம்மா, வெயிலுக்குள்ள நீங்கள் போக தேவையில்லை தானே. நிழலுக்கு நடக்க முடியாதா? நிழல் உள்ள இடங்கள், வீதியோரங்கள்
3: போக தேவையில்லைப்பா. வீட்டை மரம்லாம் இருந்தாலும் அந்த அண்ணல ரொம்ப அதிகமா இருக்குது. வேலுக்கெல்லாம் வந்து அதிக எல்லா தமிழ்நாட்டிலே.
0: சரி சரி, உங்களுடைய தொலைபேசியும் குழப்பம் செய்ய பார்க்கின்றது. என்ன பாடலை என்று கேட்போம் மகளே? மஞ்சுளா,
3: பாட்டு வந்து ஒரே வழி படம்.
0: ஒரே வழி என்ற திரைப்படத்தில் நல்ல நல்ல பாடல்களை கேட்பீர்கள், தளத்திலே பார்ப்பேன். தெரியாத திரைப்படங்கள் எல்லாம் கூறுவீர்கள். ஒரே வழி என்ற திரைப்படத்தில் என்ன பாடல்? சிவாஜிகணி என்ற திரைப்படம்.
3: அன்பும் மரணம், அன்பும் மரணம் மறந்துச்சு
0: ஆரம்பிக்கும் பாடல் நான்
3: தருகின்றேன்.
0: இல்ல அந்த பாடல் நான் தருகின்றேன். அன்பும்
3: அனுப்பி விட்டுட்டேன்.
0: சரி, இல்ல இல்ல நான் எடுக்கின்றேன். அன்பும் மரணம் என்று ஒரே வழி திரைப்படம்.
3: அன்பின் அன்பும் மரணம்
0: மருந்தோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் உடல் அசைக்கத்தான் அசைக்கத்தான் அப்படியே விட்டால் அப்படி இருக்க முடியும். இந்த சின்ன வயதுல உங்களுக்கு என்ன அப்பா போன்ற முதியவர்கள் என்ன செய்வது? நல்லா பேசுவீர்கள். அப்பாவுடன் கருத்து அவர் அவரெல்லாம் உள்ள உடற்பயிற்சி செய்த ஒருவர், அவர் ராணுவ வீரன் அல்ல.
3: வீட்டுக்காரு அதுதான் திட்டா இருப்பா.
0: ராணுவ வீரன் அவருக்கு தான் தெரியும்.
3: 10 வருஷம் பெரிய ஆளு.
0: அது மட்டுமல்ல, அவர் ஒரு ராணுவ வீரன் அம்மா. அவர் அப்படியான உடற்பயிற்சிகளை புரிந்திருப்பார், அவ்வளவு பயிற்சிகளை பெற்றிருப்பார், அதனால்தான் இன்னும் திரகாத்திரமா இருக்கின்றார். புரிகிறதா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம், உங்களை உடல் வலிமையாக இருந்தால்தான் எதையும் செய்து கொள்ளலாம் என்றதை மனதில் நினைத்து கொண்டு வைத்தியர் தரும் மாத்திரைகளையும் எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன நடக்கச்சு அந்த நடை ஒரு சிறந்த வீட்டிலே அங்கு இங்குலாவே நடந்து செய்யுங்கள். மனதிலே நினைக்க வேண்டவனால் முடியவில்லை, என்னால் முடியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எதையும் என்னால் முடியும், செய்வோம், செய்து பார்ப்போம் என்று எண்ணுங்கள். சரியா?
3: இல்லப்பா, உங்க எல்லாருக்கூட பேசறதெல்லாம் குறைஞ்ச உடனே உடம்புல சக்தி போயிட்டு மாதிரிதான் ஆயிடுச்சு.
0: நல்லாதான்
3: இருந்தேன்.
0: இல்லை, நீங்கள் வாருங்கள், வந்து பேசுங்கள். அப்பாவோட எழுத்திலே நீங்கள் பேசுவீர்கள், என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு கருத்துக்கள் எல்லாம் தருவீர்கள். அதை நீங்கள் பானலையும் பாருங்கள். ஒரு சிறிது நேரம், ஒரு 5 நிமிடம் வந்து இதுதான் இப்பொழுது அம்மாவுக்கும் மீரா அம்மாவுக்கும் அதுதான். உங்களோட எல்லாம் வந்து பேசினால் தன்னை அறியாமல் உற்சாகம் வந்துவிடும் அவவுக்கு. அவங்க இந்த மருந்தினுடைய தாக்கம் உணவினுடைய பத்திய கட்டுப்பாடுகளால கொஞ்சம் வலுக்குறவாக இருக்கின்றார். ஆனாலும் மனச்சோர்வு அடையாமல் இருக்கணும் மகளை வர வேண்டும் காட்டுறதுக்கு வருகின்ற ஒவ்வொரு நேயர்களும் அம்மா அப்படி இருக்க அவங்கள வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு நீங்கள் எல்லோரும் கேட்கின்றீர்கள். உண்மையிலேயே எனக்கும் தெரிகிறது அவர் வந்து காட்டலையில் இருந்தார்னா நல்லா உற்சாகமா இருப்பார். அதுக்கு காரணம் என்னால் முடியும் என்னால் முடியும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்ப அவை பாருங்கள் உண்மையிலே முடியாத நிலை இருப்பினும் எனக்கு இங்கே வர வேண்டும் போல் இருக்கின்றது என்றால் இது எனக்கு ஒரு பயிற்சியாக இருக்கின்றது. மனம் விட்டு பேசி நீங்களும் நன்றாக மனம் விட்டு பேச வேண்டும் மற்றவர்களோடு. மனம் விட்டு பேசி கலந்து உரையாடி கொண்டு வந்தால் கொஞ்சம் கலகலப்பாக வரலாம் மகளே. பாருங்கள் தினமும் வரலாம் தானே. பாருங்கள் நீங்கள் காற்றலை பேசுவோம். ஏன்னா இப்ப குறுநீர்கள் தானே எல்லாரும் பேசாம விட்டவுடன் மனம் எல்லாம் இதா போயிட்டு உண்டு அப்படி நினைக்க வேண்டாம். மனத்துணிவோடு
3: அதுக்கு முன்னே எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பேசினு இருக்கும் போது மனசு ஓரளவுக்கு சந்தோஷமா இருந்தது. தனிமன்றதே தெரியல.
0: ஐயோ
3: இப்போ அது பழகிச்சு. தனியா இருந்தே பழகிச்சு.
0: சரி இப்பொழுது தனிமை உங்களுக்கு வேண்டாம். காற்றலைக்கு வாருங்களே. நீ உறவுகள் எல்லோரும் கலந்துரையாடுவோம். கலந்துரையாடும் பொழுது பேச்சுக்கோம் பேசலாம். நன்றாக பேசி மகளெல்லாம் பாருங்க. உங்க மனக்கருத்தை வெளியே விடுங்கள். உள்ளத்துல வைத்து அமைக்கு போய் தனிமை என்று எண்ணாமல் எங்களோட பாருங்கள் பேசுங்கள். சரியா தனியா பாடுகிற பாடல்களை மட்டும் எழுதிவிட்டு கேட்டுக்கொண்டிருக்காமல் வந்து பேச வேண்டும் வாய் திறந்து. அதே ஒரு பெரிய ஒரு பயிற்சியா பேசும் பொழுது சிரித்து மகிழ்ந்து போகும் பொழுது உலகத்திலே சிறந்த மருந்து சிரிப்பு தானே மகளே. மகிழ்ச்சி தானே அம்மா. துணிவோடு மகிழ்ச்சியோடு என்னால் முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு பாருங்கள். அப்பா சொல்லுகிறார் என்று என்னால் முடியும் நான் செய்வேன் என்ற எண்ணம் அந்த துணிவு இருக்கட்டும். ஒரு ராணுவ வந்துச்சா
3: அன்பும் மரணம் உயிரென கொண்டால் அதுவே ஆனந்தம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பான. அதே போல நீங்களும் என்னால் முடியும் என்று ஒரு ராணுவ வீரனின் மனைவி அல்லவா நீங்கள். ராணுவ வீரனால் அவர் எவ்வளவு நாட்டை காக்கின்றவர் அல்லவா. எவ்வளவு பயிற்சிகளை எடுத்திருப்பார். எத்தனை அபியாசங்களை செய்திருப்பார். உடல் அபியாசங்களை
3: இப்பவும் அவர் வீட்டுல சும்மா இல்லப்பா பயிர் வச்சுக்கணும் என்ன
0: ஏதோ செய்து கொண்டு பார்த்தீர்களா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. நீங்களும் என்னால் முடியும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அடிக்கடி வாருங்கள் பேசுவோம் மகிழ்வோம். ஏனைய உறவுகளும் வந்து உங்களோட உங்கள் விடயத்தை கூறியோட இப்பொழுது பல நண்பர்கள் உங்களுக்கு அழைப்பார்கள். ஏன் அப்படி இருக்கிறா என்று பேசுவார்கள். கலந்துரையாடுங்கள் சரியா.
3: சரிங்க
0: நன்றிம்மா. வாழ்த்துக்கள் நலமாக இருக்க வேண்டும் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி. தனிமை என்பது ஒரு பெரிய பாரமான விடயம். சுமக்க முடியாத தனிமை. ஆனால் இப்பொழுது ஒரு பாடல் வந்தது. என் இனிய தனிமையே என்ற வரி கொண்ட பாடல் ஒன்று. தனிமையை இனிமையாக கொண்டிருக்கின்றார் அவர். நல்ல நல்ல நினைவுகள் நல்ல நல்ல விடயங்களை எண்ணுங்கள். தனிமை என்றால் எனக்கு விருப்பம் என்றால் படிப்பதற்கு நிறைய உண்டு. நான் இங்கே தனிமை கிடைத்தால் உடனே படிப்பது தான். எந்த இடத்துல என்ன உண்டு என்பதை வாசித்துக் கொள்ளுவேன். வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான். படிக்க வேண்டும். பலதையும் தெரிய வேண்டும். பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ தானம் உண்டு. வீண் விடயங்களில் நேரத்தை செலவழிக்காமல் அதிலேயும் இப்பொழுது வந்த வலைத்தளத்திலே எங்கள் நேரத்தை வீணடிப்பது

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறியும் அன்பு தமிழ் தந்த எல்லாம் வல்ல இறைவா, உங்கள் அனைவருக்கும் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் தாழ் பணிந்து வணக்கம் கூறி உலகளாக இருக்கும் என் முகம் தெரிந்த தெரியாத அன்பு உறவுகளை உங்களினருக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் இன்றைய கதம்பத்துக்கு ஆயத்தமாகும். நேரம் சரியாக 11:32 கனடாவில் முற்பகலாக காட்டுகின்றது. உங்களுக்கு இரவு நேரம் 9:02 காட்டும் இந்த வேளை 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 6வது நாள் திங்கட்கிழமை. உறவுகளே, திங்கட்கிழமை தோறும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்திலே நாங்கள் கண்டுகொள்வது எதுவாக இருக்கும்?

சந்தோஷமான சவாரி போவோம், விரைவாக போவோம் என்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலே நாங்கள் இந்த சவாரியை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பாட்டு சவாரி என்ற நிகழ்விலே நாங்கள் திங்கட்கிழமை தோறும் கலந்து கொள்வோம் அல்லவா. அந்த வகையில் இன்றும் பாட்டு சவாரி 153வது வாரத்தில் இருக்கின்றோம். 152 பாடல்கள் பாட்டு சவாரி கண்ட எங்களுக்கு இன்று மலர இருக்கின்றது 153வது பாட்டு சவாரி. இந்த வேளையிலே நீங்கள் அனைவரும் நலமாக, நாங்களும் நலமாக இருக்கும் இனிமையான இந்த வேளையிலே எங்களுக்கு 24 பாகை என்று வெப்பநிலை காட்டுகின்றது. இது படிப்படியாக உயர்ந்து 28 பாகை வரை சென்று மீண்டும் 13 பாகைக்கு குறைந்து வரும், குறைவதும் கூடுவதுமாக இருக்கும் இந்த கனடா நாட்டின் காலநிலை அப்படித்தான். இன்று பகல் வேளை மிகவும் துல்லியமாக வெளிச்சமாக இருக்கின்றது. ஆனால் 24 பாகை என்ற அந்த வெப்பத்தை வெளியே சென்றால் எங்களுக்கு 24 பாகை போன்றுதான் இருக்கும். ஆனால் அந்தளவு வெப்பத்தை நாங்கள் தாங்கக்கூடிய சக்தியை கொஞ்சம் குளிரனவுகளும் சேர்ந்திருக்கின்றபடியால் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் 10 மணிக்கு பின்பும் 5 மணிக்கு முன்பும் வெளியே செல்வது கடினமாக இருக்கின்றது. வெப்பத்தின் பாய்ச்சல் அதிகமாக இருக்கும். இந்த வாரம் அப்படித்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் கூறியது எதுவும் அப்படியே நடப்பதில்லை. திடீரென்று மழையையும் நாங்கள் காணலாம். ஆனால் இப்பொழுது நேற்றைய தினம் உங்களுக்கு கூறியிருந்தேன் எங்கள் நேரத்தை பற்றி. இன்று 5:19 தான் சூரிய பகவான் வெளியே வந்திருக்கின்றார். அவர் மாலையும் 8:47 போய்விடுவேன் என்று கூறுகின்றார். அதனால் 15 மணித்தியாலத்துக்கு குறைந்து கொண்டு வந்துவிட்டது. ஒவ்வொரு நிமிடங்களாக 2 நிமிடங்களாக நாளாந்தம் குறைந்து 8 மணி பகலை காண இருக்கின்றோம். இது ஒரு விசித்திரமான ஒரு காலம், விசித்திரமான உலகம் என்று எண்ணும் வேளையிலே விசித்திரமாக உங்களுக்கும் வேறு வேறு விதமான காலநிலை தான் காட்டும். காற்றலையில் வந்து இணையும் வேளையில் நீங்கள் அதை எனக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். வரவேண்டிய தொலைபேசி இலக்கம் பழமையான இலக்கம் தான் 647-8746415 என்ற எண். இலக்கம் என்ற பதம் எங்களை விட்டு செல்வதே இல்லை. நாவில் வந்து அமர்ந்து எங்களை எண் என்ற அற்புதமான தமிழை உதறி தள்ளிவிட்டு இலக்கம் இலக்கம் இலக்கம் என்றே கூறுகின்றோம். அதை நாங்கள் இரக்கமின்றி பேசுகின்றோம். அந்த வகையில் இங்கே இன்று நான் பதிவை இட்டிருந்தேன் என்று பாட்டு சவாரி 153 ஆயத்தமாவோம் அன்பர்களே என்று போட்டவுடன் மகள் சியாமலா, காத்திருக்கிறோம் அப்பா, கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்பா என்று எழுதியிருக்கின்றார். அன்புடன் ஜெகபர் சாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து 153வது பாட்டு சவாரி இணைந்திருவோம் என்பதை மறைவித்திருக்கும் வேளையிலே எங்கள் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களும் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து அழகாக அவரும் வர்ணனை போட்டு எழுதியிருக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் என்று இங்கே மகளுக்கு தாங்க முடியவில்லை போல் இருக்கின்றது. சியாமலா இன்னும் அப்பா வரவில்லையே என்று கூட எழுதிவிட்டு வந்தாச்சு என்று இங்கே தங்களுக்களே பேசிக்கொண்டிருப்பதையும் கூத்தாடுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மகிழ்ச்சி. வரவேற்ற உங்களுக்கு நானும் வரவேற்பு தந்து வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டு வர இருக்கும் அன்பு உறவுகளை வரவேற்கப் போகின்றேன். வருவார்கள் என்று தெரிந்து கொண்டு இங்கே இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் நீங்கள் உட்பட எல்லோரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இது மோனியல் தமிழ் வானொலி பாட்டுக்கு பாட்டு சவாரி 153.

பாட்டு சவாரி 153 நீங்களும் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். வருவதற்காக எங்கள் காலநிலையையும் கூறிவிட்டேன், நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை பற்றியும் கூறிவிட்டேன். வளமையான நியதி விதியோடு தான் இன்று எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவேற இருக்கின்றது. சரியான நேரத்துக்கு நிறைவு கொண்டு வருவோம். நீங்கள் வரும் பொழுது பாட்டைகளை இப்பொழுது ஒலிக்கே இருக்கும் போலே கேட்டுக்கொண்டு நீங்கள் வாக்களித்து விட்டு, வாக்களித்த பின்பு உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லலாம். சரி, இன்று பாட்டு சவாரி 153 எதை கொண்டு வருகின்றது என்றால், நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பது போன்று 5 பாடல்களை கொண்டு வருவது உண்மை. 5 பாடல்கள் வர இருக்கின்றது. ஆனால் இன்று ஒரே பதத்தில் வரவில்லை. நாங்கள் கடந்த வாரங்களிலே தெரிவு செய்த முதலுக்குள் முதலில் செல்ல இருக்கின்றோம். அதாவது கடந்த வாரங்களில் ஒவ்வொரு வாரமும் முதல் பாடல் சிறந்த பாடல் என்று தெரிவு செய்து, அந்த சிறந்த பாடல் 5 இன்று போட்டிக்கு வருகின்றன. அந்த சிறந்த பாடல்கள் 5 கேட்டுவிட்டு, இந்த சிறந்த பாடல் அன்று 5 இன்று எந்த பாடல் சிறந்தது என்று நீங்கள் வாக்களிக்கப் போகின்றீர்கள். புரிகிறதா? கடந்த வாரங்களில் 5 வாரங்கள் கிடைத்த 5 பாடல்கள் ஒவ்வொரு தலைப்பிலேயும் வந்தது, பதத்திலேயும் வந்தது. அந்த வகையில் இன்றும் வர இருக்கின்றது. அந்த பாடல்கள் எவை என்று இப்போ ஒன்றன்பின் ஒன்றாக 5 பாடல் ஒலிக்க இருக்கின்றன. நன்றாக உற்று கேட்டு உள்வாங்கி உங்களை கவர்ந்தது இன்று இந்த சிறந்த பாடலுக்குள் எது சிறந்தது என்பதை தெரிவு செய்து ஒரு உன்னதமான பணியிலே இருக்கின்றீர்கள். முதலுக்குள் முதல் கண்டுபிடிக்க இருக்கின்றோம். நல்லது உறவுகளே, இப்பொழுது பாடல்கள் எப்படியான பாடல்களாக இருக்கும் என்று இன்னும் வேளையிலே பாடல்கள் பாடியே உங்களுக்கு கூற இருக்கின்றது. முதலாவது பாடலை நாங்கள் தர விரும்புகின்றேன். இங்கே ரங்கராஜன் அவர்களும் பாடலைகளை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்து எங்களுக்கு வாழ்த்துக்களை வரவேற்பை தந்திருக்கின்றார். வரவேற்கின்றோம் ரங்கராஜ் அவர்களே. முடிந்தால் நீங்களும் காற்றலைக்கு வாருங்கள், கேட்டுக்கொண்டிருங்கள். முதலாவது பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் தெரிவு செய்த பாடல், அந்த பாடல் ஒரு புதிய இசையமைப்பாளர்கள் ஒருவரான சீன் ரோல்டன் அவர்கள் இசையமைப்பாளராகவும், பிரதீப் குமார், நித்யா ராமநாதன் இவர்கள் பாடிய ஒரு பாடல், மெகண்டி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து நீங்கள் முதலாவது பாடலாக கோடி என்ற பதத்தில் வந்த பாடல்களுக்கு முதல் பதமாக தெரிவு செய்து தந்த பாடல் இப்பொழுது முதலாவது பாடலாக ஒலிக்கின்றது. கேட்போம் அந்த பாடலை.

கோடி அருவி கொட்டுது என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இரண்டாவதாக ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் மறைந்த இசை மாமணி மலேசிய வாசுதேவன் ஐயா அவர்களின் குரலே ஒலித்த பாடல். சந்திரபோஷ் அவர்கள் இசை அமைத்து கொடுக்க மனிதன் என்ற பதத்தில் வந்த ஐந்து பாடல்களுக்குள் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டது அன்று. அது இன்று இரண்டாவது வரிசையிலிருந்து பாட இருக்கின்றது. எப்படி பாடுகின்றது என்பதை கேட்டு பார்ப்போம். மனிதன் என்ற திரைப்படத்து பாடலாக

மனிதன் திரைப்படத்து பாடல் வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் என்று பாடியது. வானம் என்ற பதங்கள் முதல் பதமாக வந்த பாடலே தந்த முதல் உரையிலே நான் சிறு மாற்றத்தை மாறிக்கூறிவிட்டேன் போல் நான் உணர்கின்றேன், பொறுத்து கொள்ளவும். மனிதன் என்ற திரைப்படத்து பாடலாக வானத்தை பார்த்தேன் என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றாவது வரிசையில் இருக்கும் பாடல் நான்கு கில்லாடிகள் திரைப்படுத்து பாடலை அன்று நாங்கள் தெரிவு செய்தோம். முதல் பாடலாக இசை அரசரும் இசை அரசி இசை அரசர் டி.எம். சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு இசை அரசி பி. சுசீலா அம்மாவும் பாட வேண்டும் என்று வேதா அவர்கள் இசையமைத்த பாடல். நான்கு கில்லாடிகளிலிருந்து இப்படி பாடுகின்றது இந்த பாடல், நாங்கள் தெரிவு செய்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் என்று வந்து ஐந்து பாடல்களுக்கு ஒரு பாடலாக முதல் பாடலாக அந்த வாரம் தெரிவு செய்த வேளையிலே இந்த வாரம் அந்த பாடலும் மூன்றாவது வரிசையில் நின்று பாடி சென்ற வேளை நான்காவது எந்த பாடலாக இருக்கும்? மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படுத்த பாடல், வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் பாடிய மெல்லிசை மன்னரின் இசையில் ஒலித்த அந்த பாடல் அன்று சுகம் என்ற பதங்களுக்கிலே முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டு இன்று நான்காவது வரிசையில் நின்று பாடுகின்றது எங்கள் காதோரம் இன்றைய பாட்டு சவாரி 153.

அற்புதமான அந்த பாடல் நான்காவது வரிசையில் நின்று பாடி சென்றது மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படத்தில் இருந்து துல்லியமான குரலில் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்களை ஒன்றன்பின் ஒன்றாக ஒரே நேரத்தில் ஐந்து பாடல்களை கேட்டு மகிழும் பாக்கியம் எங்களுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியில் கிடைத்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, வாரந்தோறும் வாரத்தில் ஒரு நாள் இந்த திங்கட்கிழமையிலே ஐந்து பாடல்கள் ஒரே நேரத்தில் கேட்கும் வாய்ப்பிலே ஐந்தாவதாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஐந்தாவது வாரமாக வரும் பாடல் வந்த அந்த பதத்திலே இரண்டு பாடல்கள் ஒரே நாளையில் ஒரு முதலாவது இடத்தை பெற்ற பாடல்கள் ஒரு பாடலை இன்று இங்கே சேர்த்துள்ளோம். அந்த பாடல் வாராய் என்ற பதம் தாங்கி வந்த பாடல். பாசமலர் திரைப்படத்தில் எல்ஆர் ஈஸ்வரி அம்மா அவர்களின் இசை குழுவோடு எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா, ராமமூர்த்தி ஆகிய இரட்டையர்களால் இசையமைக்கப்பட்டு ஒலிக்கப்பட்ட அந்த பாடல் இன்று ஐந்தாவது வரிசையில் நின்று வாராய் என்ற பதம் தாங்கி வந்த பாடலுள் முதல் பாடலாக தெரிவு செய்யப்பட்டு இன்று ஒலிக்கின்றது.

0: சிறப்பாக ஐந்து பாடல்களும் அழகாக ஒலித்து சென்ற வேளையிலே இந்த ஐந்து பாடல்களையும் நாங்கள் புதிதாக கேட்கவில்லை. கடந்த வாரங்களிலே வந்த பாட்டு சபாரியில் ஒவ்வொரு பதங்களும் ஐந்து ஐந்து பாடலாக வந்து அந்த ஐந்து பாடல்களை சிறந்த பாடலை தெரிவு செய்து அந்த சிறந்த பாடல்கள் ஐந்து வாரத்தில் வந்த ஐந்து பாடல்கள் இன்று இந்த வாரத்தில் போட்டியில் நிற்கின்றன. ஐந்து பாடல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிக்கின்றது. இங்கே அன்பு மகள் சியாமலா எனது வேலைப்பளுவை குறைத்திருக்கின்றார். நன்றி மகளே, இவ்வளவு ஆர்வமாக எங்களோடு இணைந்து ஒத்துழைக்கும் உறவுகள் தான் எங்களுக்கு தேவை. அவர் வளமையாக இந்த ஐந்து பாடல் வரிகளையும் நான் உங்களுக்கு இறுதி பாடல் வரும்பொழுது ஐந்து பாடலும் உங்கள் ஞாபகத்துக்காக தளத்திலே பதிவதுண்டு. அவர் எனக்கு முன்பு அதை பதிந்துவிட்டு அப்பாவின் பழுவை குறைத்துவிட இப்படியொரு மகள் கிடைக்க வேண்டும் எனக்கு. வாழ்த்துக்கள் மகளே, நன்றி உங்களுக்கு. அங்கே ஐந்து பாடல்களின் வரிகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. கோடி அருவி கொட்டுதி என்ற பாடல், அதை தொடர்ந்து வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன், அதை தொடர்ந்து செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம், மேலும் சுகமான ராகங்களே அத்தோடு வாராய் என் தோழி வாராயோ என்ற ஐந்து பாடல்கள். இந்த ஐந்து பாடல்களும் கடந்த ஐந்து வாரத்தில் ஒலித்தனம் என்று பலமுறை கூறிவிட்டேன், உங்களுக்கும் புரிந்திருக்கும். இப்பொழுது உங்கள் கடமை மிகவும் சிரமமான கடமையிலே இருக்கின்றீர்கள். ஒரு பதத்திலே ஐந்து பாடல்களுக்கு ஒரு பாடலை தெரிவு செய்வதற்கும் தெரிவு செய்த பாடல்களுக்குள்ளே ஒரு தெரிவை செய்து கொள்வதற்கும் கொஞ்சம் கடினம்தான். இருப்பினும் நாங்கள் அதிகாலையில் தூக்கத்தை விட்டு எழும்பும் வேளையிலே கேட்கும் ஒலிகளுக்குள்ளே எங்கோ ஒரு மூலையிலிருந்து ஒரு பாடல்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். அது நாள் முழுவதும் கேட்டு இரவு தூக்கத்துக்கு செல்லும் வரையும் எங்கோ கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். இந்த அலையிலே பாடல்கள் இல்லாத அலைகள் இல்லை. எங்கு பார்த்தாலும் அந்த அலைவரிசைகளிலே எங்கெங்கெல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றது. அதுவும் உங்கள் தென்னகத்து தமிழ் திரைப்படத்துறை பாடல்கள் மட்டுமல்ல, ஏனைய பாடல்களும், அதற்குள்ளே தமிழ் திரைப்பட பாடல்கள் அரசோச்சி இருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஐந்து பாடல்களை இப்பொழுது கேட்டுவிட்டீர்கள். உங்களுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது. 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு எண்ணோடு மன்னிக்க வேண்டும், எண்ணோடு வந்து இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவித்து செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சியாமலா உங்களுக்கு நன்றி. எங்கே இப்பொழுது உங்கள் கடமை ஆரம்பித்து விட்டது. வாருங்கள், எங்களுடைய பாட்டு சவாரி முதலுக்குள் முதல் பாடல்களுக்கு வாக்களிக்க அந்த வேளையில் இடையிலே உங்களுக்கு பல்லவி சரணங்கள் ஒலித்து கொண்டிருக்கும். ஆரம்பிப்போமா? அதற்கு முன்பு முதல் நேயராக வந்துவிட்டார் அன்பு கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம் கிருஷ்ணா, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா நலம்.

0: மகிழ்வாக இருக்கிறேன். காத்து கொண்டிருந்து பாடலுக்கு வாக்களிக்க வந்த உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். நாங்கள் நலம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஐயா.
0: மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். என்ன காரணம் மகிழ்ச்சிக்கு? 5 பாடலும் இப்படியான பாடல் வந்ததுண்டா, அல்லது நீங்கள் தெரிவித்த பாடல்கள் இதுக்கிடையில் இல்லாமல்?
1: இரண்டும் தான்.
0: இரண்டும். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது கிருஷ்ணா?
1: இங்கே அருவி தான் ஏன் கொட்டுது?
0: அதுதான் கோடி அருவி கொட்டுது என்ற பாடல் வந்து விட்டது இல்லையா? சரி, நாங்கள் முதலில் வந்த விடயத்தை கவனிப்போம். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
1: செல்வோம் ஐயா,
0: போவோம்.

0: அமைச்ச பாட்டா
1: வந்துவிட்டோம் காட்டலைக்கு. கிருஷ்ணா, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். இன்றைய உங்கள் விருப்ப பாடலாக இந்த பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்.
2: அழகான சின்ன பொண்ணு போகுது, பார்த்தா பழகாத ஜோடி போல தோணுது. படம் திருடாதே,
1: அதான் விட மாட்டீங்க. அழகான பொண்ணு போனா என்ன பார்த்து விடுவீங்க? அழகான சின்ன பொண்ணு போயிருக்கு. எத்தனை பொண்ணுகள் போயிருக்கோ அதுல அழகான சின்ன பொண்ணை பார்த்துருக்கீங்களா? அழகான சின்ன பொண்ணு போகுது என்ற பாடல் திருடாதே திரைப்படத்தில் உங்களுக்காக அந்த பாடல் நாங்களும் கேட்டு மகிழ்வோம். இனிமையான பாடல் தான் அந்த பாடல். சரி, இன்றைய பாடல்கள் ஐந்தும் அப்படி இருந்தது. அருமை என்று நீங்கள் தானே எல்லோரும் தெரிவு செய்த பாடல்கள், அதெல்லாம் சிறந்த பாடலாக தான். சிறந்ததுக்குள்ளே சிறந்ததெல்லாம் தெரிவு செய்கிறோம் இல்லையா? சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது அனுஷியா இருக்கின்றாரா, அவருடைய வாக்கினையும் பெறுவோம். வணக்கம் மகளே அனுஷியா. வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமா இருக்கம்பா, நீங்க நலமாப்பா?
1: நாங்கள் நலம் மகளே, நாங்கள் நலம், மகள்வாக இருக்கின்றோம். அங்கே காலநிலை கிருஷ்ணா கூறிவிட்டார், கோடி அருவி கொட்டுது என்றுதான் வந்திருக்கின்ற. பாடல்கள் எப்படி இருந்தது கேட்பதற்கு? நன்றா இருந்தது. சரி, அப்படி இருந்தால் நாங்கள் காற்றலைக்கு போவோம் பாருங்கள் ஒரு தடவை.

0: மனுஷனை இன்னும் பார்க்கலையே.
1: அப்பாடா, உங்களுக்காக என்ன பாடல் நான் வெளிவர வேண்டும் மகளே?
2: நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். நான் அந்த பாட்டு
1: அந்த பாடம் உங்களுக்கு நினைத்ததை நடத்தி முடிப்பீர்களா?
2: விருப்பமான
1: சிறப்பா இருக்க வேண்டும். ஐந்து பாடல்களும் கேட்கும் போது எப்படி இருந்ததம்மா?
2: நன்றாக இருந்துச்சுப்பா, கேட்க நல்லா இருந்துச்சு.
1: நல்லா இருந்தது. ஏன்னா ஐந்தும் சிறந்த பாடலாக உங்களால் தெரிவு செய்யப்பட்ட, உங்கள் அனைவராலும் வந்து போட்டியிலே கலந்த பாடலாக ஐந்து வாரங்களிலே வந்த ஐந்து பாடல்கள் தெரிவு செய்து இன்று வந்திருக்கிறது போட்டி. முதலுக்குள் முதலே இன்று தெரிவு செய்திருக்கீர்கள். பார்ப்போம், நீங்கள் வாக்களித்த பாடல் முதலாவதாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறந்த பாடலை தந்திருக்கீர்கள். கிருஷ்ணா, இணைந்தமைக்கு நன்றி. முதல் நேயராக இருவரும் வந்து தம்பதிகளாக மகள்வோடு தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருவருக்கும்.
3: நன்றி,
1: நன்றி மகளே, நன்றி மகனே. அடுத்த அடுத்த வாக்காளராக எட்டி பார்த்து விட்டு விட்டு சென்று விட்டார். அவர் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். இந்த மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையைத் தொடர்ந்து ஒலிபரப்பாகும் முதலுக்குள் முதல் பாட்டு சவாரி 153. வணக்கம், வணக்கம், வணக்கம். ஓம் நம சிவாய.
4: ஓம் நம சிவாய. வணக்கம் தேவா பேசுறேன்.
1: வணக்கம் தேவா, நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமோடன் வளமோடன் ஜெயமோடன். உங்க ஆசீர்வாதத்துல நல்ல விதமா மனநிலையோடு இருக்க,
1: மனநிறைவோடு இருக்க வேண்டும். அதுதான் மனிதனுக்கு தேவையானது ஐயா. வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து உங்களுக்கு அந்த மனநிறைவு வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். நாங்கள் நீங்கள் அங்க காலநிலை எப்படி என்று உங்களுக்கு? சுமாரான வெயில், சிறப்பாக இருக்கின்றது. அப்படி என்றால் நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடைக்கு செல்லத்தான் வேண்டும். பாருங்கள்.

0: கடவுள் மனிதனை படைத்தானா, கடவுளை மனிதனை படைத்தானா? ரெண்டு பேரும் இல்லையே, ரொம்ப தொல்லையே. அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. அட நான் சொல்வது உண்மை.
1: காற்றலைக்கு வந்துவிட்டோம். பாடல்கள் கொஞ்சம் சத்தமாக. ஓகே, நீங்கள் வாக்களித்தது
2: ரேவதி அம்மாவுக்கு. நேத்தி ரேவதி அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறையா, நேத்தி தொகுத்து அனுப்பினதுக்கு. கடைசி வரி இருந்து செஞ்சாங்க, அதை கேட்டுக்கிட்டு தான் நல்லா இருந்துச்சு.
1: அவை வைத்திருக்கின்ற நீங்களும் செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு, ஒவ்வொரு தரம் செய்ய வேண்டும்.
2: அந்த அளவுக்கு இன்னும் வளரலையா?
1: அதான் வளர்ந்து விட சொல்ல வேண்டும். நீங்கள் என்ன பாடல் ஒலிபரப்பலாம் என்று உங்களுக்காக?
2: ஐயா இது தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற பாட்டு.
1: நானோடு
2: ஒரு நாடோடி மன்னன்.
1: தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே,
2: தூங்காதே
1: தூங்கி விட்டு அது வர
2: சூம்பி பெயர் வாங்காது.
1: அந்த பேர் எங்களுக்கு வேண்டாம். சரி சரி, நல்ல தேவா, நீங்கள் வாக்களித்த அந்த பாடல் பற்றி பிற என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி.
1: சிறப்பான பாடல்கள் என்று உங்களால் கருதப்படும் பாடல்கள் தான் என்று போட்டியிலே நிற்கின்றன. சிறப்புக்குள்ளே சிறப்பான பாடலை தெரிய வேண்டும் என்பது சற்று சிரமம்தான். இருப்பினும் நீங்கள் தெரிவு செய்வீர்கள். நீங்கள் தானே எல்லா பாடலையும் கேட்பவர்களாச்சே. நாங்கள் காலையிலிருந்து மாலை வரையும் பாடல்களை கேட்டு மகளும் வேளையிலே, அந்தந்த வேளையிலே எங்களுக்கு தேவையான பாடல்கள் கிடைத்து கொண்டிருக்கும். இன்றும் கூட 5 பாடல்கள் சிறந்ததுனால ஏதோ ஒரு பாடல் இன்றைய சூழ்நிலையில் உங்கள் மனதை கவரும் பாடலாக இருக்கும். அது எந்த பாடல் என்பதை தெரிவு செய்வதற்காக நீங்கள் வந்து வாக்களிக்க வேண்டும். மூவர் வந்து வாக்களித்து சென்று விட்டார். இப்பொழுது ரெட்டி பார்த்து விட்டு சென்று விட்டார். அவர் மீண்டும் வருவார் என்று எண்ணுகின்றேன். அழையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களை சுழற்றுங்கள். இல்லை தொட்டு விடுங்கள், வந்து விடலாம். வந்து விட்டார். அடுத்த உறவு மகிழ்ச்சியோடு வருகின்றார் எங்களுடைய மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் மகாலிங்கம். எப்படி இருக்கின்றீர்கள் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே? எப்படி இருக்கின்றீர்கள் மல்லியத்திலே? எப்படி இருக்கிறது காலநிலை?
3: நலமா இருக்கேன் ஐயா. காத்து அதிகப்படியா இருக்கியா? உஷ்ணம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கு.
1: அதனால தானே ஐயா, வெப்பத்தை கலைப்பதற்காக காற்று வந்து உங்களை அனுகூலப்படுத்துகின்றது. நன்றி இறைவனுக்கு, இயற்கைக்கு. பாடல்கள் 5 கேட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் காற்றலையை விட்டு வாக்குச்சாவடிக்கு போவோமா? ஒரு தடவை
3: போலாம் ஐயா.
1: போ

0: பாட்டிலேக்கு வந்துவிட்டோம். உங்கள் பாடல், நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்தை கூறிக்கொண்டு என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டுமா இல்லைங்க?
1: எனக்கு வந்து ஒரு பாடல் சொல்றேங்க, அந்த பேசிவிட்டு சொல்றேங்க.
0: என்னவென்றால், அங்கே உங்களுடைய காலநிலை அப்படி வெப்பமாக இருக்கின்றது, ஆனால் காற்று பேசுகின்றது, வியர்வை வேர்க்கின்றதா?
1: வேர்க்குதுயா, வேர்க்கதான் செய்யுது, ஆனா அலை காத்தா அடிக்குதுயா, அதாவது ஆடிக்காத்து அம்மி
0: அதே போன்று புயல், புயல் காற்று
1: அது போன்று, அது போன்று அது ஆடி காற்று எப்படி இருக்குமோ அதை விட இன்னும் அதிகமாக
0: விசை வேகம் கூடியதாக இருக்கு, வேகம் கூடுதலாக இருக்கு. அந்த காற்று வியர்வையை அகற்றாது, அது வியர்வை அகற்றாது. இங்கே எங்களுக்கு கனடாவிலே இப்பொழுது வெப்ப காலம்தான், ஆனால் இங்கே வியர்வை வருவது வலுக்குறைவையா? நாங்கள் வியர்வைக்காக பயிற்சி சாலைகளிலேருந்து உடற்பயிற்சி செய்யணும் அல்ல நடைப்பயிற்சி நடந்து சென்றால் கூட எங்களுக்கு வியர்க்கிறது மிக குறைவு, மிக குறைவு. இளைஞர்கள் ஓடி விளையாடி அப்படி வந்து வியர்க்குமே தவிர சாதாரண மனாக்களுக்கு, அங்கே சும்மா இருப்பவர்களுக்கும் வியர்க்கும் தானே ஐயா உங்களுக்கு?
1: ஆமாம்,
0: இங்கே அப்படி இல்லை. அந்த துர்நீர் வெளியே போகிறவங்க சான்று இல்லை எங்களுக்கு. வீட்டுக்குள்ளே குளிரூட்டி வெளியே சென்றால் வெப்பம், இன்று 28 தான் வெப்பம், ஆனால் வருகின்ற காற்று எங்களுக்கு வியர்வையை தரும் காற்றாக இல்லை, அது அனுகூலமான காற்று. ஆனால் வெப்பத்தை உணர்கின்றோம், வெப்பத்தை உணர்கின்றோம், வியர்வை வருவது கிடையாது. அதற்காக ஆற்றங்கரை நந்தவனத்துக்கு போனாலும் அங்கேயும் வெப்பக்காற்று தான் இருக்கும், அங்கே குளிர்காற்று. ஆனால் மாலை ஆகியவுடன் இரவு ஒரு 9-10 மணிக்கு வெப்பம் நிலை குறைந்து கொண்டு போகும். வெப்பம் இப்பொழுது 28 இருக்கின்றது, நள்ளிரவு 13 வந்துவிடும். 13 வந்தால் அவ்வளோ அற்புதமான குளிர் குறுங்களை அழகாக இருக்கும். இப்பொழுது எங்களுக்கு பகலும் என்று 2-3 நிமிடங்கள் குறைந்து கொண்டு வருகிறது, ஒவ்வொரு நாளும் 1-2 நிமிடம் குறைந்து பகலின் அளவு குறைந்து கொண்டு வரும். 15.5 மணித்தியாலத்துக்கு மேல் இருந்த பகல் இப்பொழுது குறைந்து கொண்டு வருகின்றது, படிப்படியாக குறைந்து 10வது மாதம் வரும் பொழுது 11-12 மணித்தியால இரவு தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்படியான பூகோள அமைப்பு குறுவார்கள் எங்கே எல்லாம் ஆற்றங்கரைகளிலே சனங்கள் நிற்கின்றன, பூங்காவனத்திலே சனங்கள் மக்கள் போகின்றார்கள், காற்று வர வேண்டும், அங்கும் ஆஹா ஓஹோ என்றுதான் இருப்பார்கள். கடந்த வருடம் என்னை அழைத்து கொண்டு ஒரு நண்பர்கள் குழுவினரோடு கடற்கரைக்கு சென்றோம், அங்கே மர நிழல்கள் இருக்கின்றது, அதற்குள்ளே உணவுகளை கொண்டு வைத்து உண்ணும் பொழுதும் வெப்பமாகத்தான் இருந்தது அங்கேயும். ஆனால் வீதியிலே நிற்கும் போது இருப்பதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும்.
1: வெப்பம் அடிக்கும் போது வேர்க்க வரும் ஐயா?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை, இங்க வெப்பத்தினால் வியர்ப்பது குறைவு, வெப்பத்தினால் வியர்வை வருவது குறைவு, அது பலாத்காரமாக வரும் வெப்பம் வியர்வை. சரியா, இயற்கையாக வர வேண்டும், இது பலாத்காரமாக வருவதா இருக்கும்.
1: அமெரிக்காலாம் நல்லா வெயில் இருக்குன்னு சொல்றாங்க.
0: அமெரிக்காவிலே சில பகுதி, நாங்கள் இருக்கிறது அண்மையிலே ஒரு நாங்கள் இருக்க ஒரு 3-4 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருக்கின்றோம், அங்கு எங்கள் அந்த பகுதி வெப்பம், சில பகுதி அதிக வெப்பம், சில பகுதி எங்கள் ஆசிய நாட்டை விட வெப்பமாக இருக்கின்றது. அங்கே இருக்கின்றது, இருக்கின்றது வெப்பநில உள்ள நாடுகள் அங்கேயும், ஆனால் இங்கு போன்ற குளிர் அங்கே வருவதில்லை, அங்கு போன்ற வெப்பம் இங்கு வருவதில்லை. நல்லது மாலிங்க அவர்களே, உங்களுக்கான பாடல் நினைவுக்கு வந்து விட்டதா? என்ன பாடல்?
1: அடவம் வச்சா எங்கிட்ட கொடுத்த அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், அந்த பாடல்
0: ஆண்டவன்
1: நிச்சயதாம்பலம் படத்துல
0: ஆண்டவன் படைச்சான் பாடல் நிச்சயதாம்பலம், நல்ல ஒரு பாடல். முன்பும் கேட்டீர்கள், இன்றும் தருகின்றேன். உங்களுடைய தொலைபேசி எங்கு நின்று, வீட்டு நின்று பேசுகின்றீர்களா?
1: ஆமாய்யா.
0: என்ன சிறவேளை அந்த
1: ஒலி
0: கொஞ்சம் வேகமாச்சென்றது போல் தெரிந்தது. நன்றி மாலிங்கம், அடுத்த உறவுகளிடம் செல்ல போகின்றேன். நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள், நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன், ஓடி வாருங்கள், விரைவாக வந்து வாக்களித்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். இந்த வேளையிலே பாடல்கள் தொடர்கின்றன, கேட்போம்.

0: இப்பொழுது வந்து விட்டார் மகளே சியாமளா. வணக்கம். வணக்கம் மகளே.
1: வணக்கம்.
0: பணி அதிகமாக புரிகிறீர்கள். நன்றி அம்மா, நன்றி. நான் தயார் நிலையில் தான் இருந்தது. அதை சரியாக கவனித்து கடைசியான பாடல் ஒலிக்கும் வேளையிலே அத்தனை பாடலையும் அழகாக எழுதி போட்டு அப்பாவின் பணியை குறைத்திருக்க சுமையை குறைத்திருக்கின்ற வார்த்தையை சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். இதை நீங்கள் ஒவ்வொரு பாட்டு வாரிலையும் செய்தால் மேலும் சிறப்பாக ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். செய்வீங்க. பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம் இங்கே பார்ப்போம். மகள் சொன்னால் செய்வாள். கெட்டிக்கார் எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, உங்களுக்கு வைத்தியர் சொன்னதை நான் மனதாலே சொல்லிவிட்டேன் பார்த்தீர்களா? இதுதான் அனுபவம், இதுதான் அனுபவம்ன்றது என்னம்மா.
1: இருபத்தைந்து பாடல்களுக்கே
0: தெரிவு செய்த ஐந்து பாடல்கள். அந்த ஐந்து பாடல்கள் வந்து முதலாவது முதல்வரை தெரிவு செய்ய போகின்றது. சிறப்பு முதலில் பேசுவதை விட்டுவிட்டு முதலில் வாக்குச்சாவடி சென்று
1: வாக்கு போட்டுருவோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது உங்களுக்கு விருப்பமான பாடலே இருக்க கூறுங்களே. எந்த பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
1: படிக்காத மேதை படம் பா.
0: ஆஹா,
1: இன்ப மலர்கள் பூத்து குலுங்கும் சிங்கார தோட்டம், என்னாலும் எங்கள் வீட்டில் ஒரே கொண்டாட்டம். அந்த பாட்டு
0: என்ன என்ன பாடலம்மா?
1: இன்ப மலர்கள் பூத்து குலுங்கும் சிங்கார தோட்டம்.
0: இன்ப மலர்கள் பூத்து குலுங்கும், இன்ப மலர்கள் பூத்து குவிங்கும்.
1: படிக்காத மேதை படம்.
0: ஆமா ஆமா ஆமா, படிக்காத மேதை பூத்து குலுங்கும். இனிமையான பாடல் இந்த பாடல உங்களுக்காக தருகின்றேன். இன்று வந்து ஐந்து பாடலும் கேட்பதற்கு எப்படி இருந்தது ஷியாமலா?
1: ரொம்ப அருமையா இருந்ததுப்பா.
0: ஏன்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தெரிவு செய்த ஐந்து பாடல்வா? இப்ப மாநில வகையில
1: பேசுறதை விட பாடல் வந்து சத்தமா ஒழிச்சதுப்பா. ரொம்ப சந்தோஷமா கேட்டேன்ப்பா. அது ஏற்கனவே சந்தோஷமா இருந்தேன், இல்ல இன்னும் சந்தோஷமா கேட்டேன்.
0: ஏன்னா அதுவும் வாணிஜ்யராமன் குரலே கனி ரெண்டு வார குரல், அந்த பாடல் கொஞ்சம் சத்தமாக
1: நார்மலாவே சத்தம் அதிகமா வரும். இப்ப எல்லா பாட்டுமே நல்லா சத்தமா தான் பாருந்தது, எல்லாமே அருமையான பாடல் தான்.
0: அப்படியா? நன்றி அம்மா, நன்றி. நான் கொஞ்சம் யோசித்தேன், அதிகம் ஒலி கூடி விட்டதோன்னு யோசித்தேன். பிடிக்குமே தவிர சத்தமா கேட்டாதான் கேட்க வேண்டும். ஒரு வரிசை இருக்குது, ஒரு வரி இருக்குது.
1: இல்லப்பா அதுவும் உண்டு, அது இப்போதே நிலைப்பா.
0: அப்படி இல்லதானே மகளுக்கு என்ன சத்தமா
1: வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு போட்டி பலமாக இருக்கின்றது, பார்ப்போம். முதலுக்குள் முதல் அல்லவா?
1: நன்றி
0: மகளே, வாழ்த்துக்கள்.

0: ஃபாரூக் அவர்கள் அழைக்கின்றீர்கள், உங்கள் அழைப்பு நின்றுவிட்டது போல் தெரிகின்றது, மீண்டும் அழைக்க வேண்டும் மகனே, களைப்படைய வேண்டாம், இது வாக்குச்சாவடிக்கு நாங்கள் வந்து வாக்களிப்பது எங்களுக்கு முக்கியமானதிலோ எங்கள் கடமை உரிமை, உங்களுடைய உரிமை வாக்களிப்பது, அது வாக்களிக்க வேண்டியது மனித கடமை. எங்கே வாருங்கள், 6 4 7 8 7 4 6 4 1 5 இதோ வந்துவிட்டார் ஃபாரூக். வணக்கம் குளப்படி சிங்கம்.
1: வணக்கம் அப்பா, அனைவருக்கும் அன்பு வணக்கம், நலம் நலமறியாவும்.
0: நாங்கள் அனைவரும் உங்களுக்கு வணக்கத்தை தருகின்றோம், நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம். அங்கே உங்களுடைய ஊரிலே இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: கொஞ்சம் வெயில் கம்மி குறைஞ்சிருக்குப்பா,
0: கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு. பகல் வேளையிலே கடுமையான வெப்பமா அங்கே?
1: இப்ப 2 நாட்களாக அதிக வெப்பம் இல்லை.
0: அதிக வெப்பம் இல்லை. ஓ, சிறப்பு சிறப்பு. தமிழை நன்றாக பேசுகிறீர்கள், வாழ்த்துக்களை குறிந்த வழியிலே நாங்கள் இன்று நீங்கள் இன்று வாக்களிக்க வந்தீர்கள். உங்களுடைய வாக்குச்சீட்டு ஆதார் அட்டை எல்லாம் கொண்டு வந்தீர்களா?
1: எல்லாமே இருக்குப்பா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, வந்தாச்சு. சரி, அப்போ நாங்கள் உங்களுடைய எல்லாம் ஆதார அட்டைகள் எல்லாம் இருக்கின்றபடியே நாங்கள் வாக்குச்சாவடிக்கு உங்களை கொண்டு செல்லலாம். வாருங்கள், வாக்குச்சாவடிக்கு போவோம், நுழைப்போம் வாக்குச்சாவடி.

0: வந்துவிட்டோம் ஃபாரூக் குளப்படி சிங்கத்தோடு நல்ல குளப்படி இல்லாமல் ஒழுங்காக அங்கே அந்த உத்தியோகத்தோடு நல்லா பணிபுரிந்தீர்கள். அவர்கள் அவங்களை பாராட்டுவேன். நல்ல நல்ல புதிய புதிய அட்டைகளில் அமைத்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள். ஆதார் அட்டையெல்லாம் அப்படி அப்போ கேட்காமல் வைத்திருந்தீர்கள். சரி, இந்த ஐந்து பாடலையும் கேட்ட உங்களுக்கு வெற்றி பாடலை தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு விருப்பமான பாடலை என்ன பாடலை நான் ஒளிபரப்பலாம் இந்த ஐந்து பாடலையும் தவிர்க்க வேண்டும்.
1: அது கண்டிப்பா தாண்டவம் படம்.
0: ஓ, தாண்டவத்துல கிடை போறீங்க. சரி, தாண்டவம் என்ன பாடல ஐயா?
1: ஒரு பாதி கதவு நீயடி.
0: அட, பாதி கதவு நீங்களா? சரி, இப்ப ரெண்டு கதவு, பாதி பாதி கதவு உள்ள இடம் கிடைச்சால் ஒரு பாதியில நீங்கள ஒரு பாதியில ஒரே கதவா இருந்தா என்ன?
1: ஒரே கதை வந்து என்ன பண்றது?
0: ரெண்டு பேர் கொண்டாண்டு ஒரு பாதி கதவு நீங்க அடிய. இனிமையான பாடல் தாண்டவம். அது தாண்டவத்திலே இல்லையே. வாழ்த்துக்கள், சிறப்பு. இந்த நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி என்று வாழ்த்து தருவீர்கள். நன்றி மகனே. இந்த நிகழ்ச்சி உங்களை பிடிச்சிருக்கின்றது இல்லையா?
1: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்பா. மறக்க முடியாத நிகழ்ச்சி.
0: அப்படியா?
1: இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அப்பாவுக்கும் மீரா அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள்.
0: மீரா அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி மகனே. வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்து. உங்கள் வாக்களித்தது எங்கள் கடமை என்று வந்து உரிமையோடு வாக்களித்து செல்கிறேன். பார்ப்போம், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகிறேன். பார்ப்போம் முடிவில் முடிவிலிருந்து உங்கள் பாடல் வருவோம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பல நிகழ்வுகளிலே திங்கள் தோறும் ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி நிகழ்வு 152 வாரங்களை தாண்டி 153வது பாட்டு சவாரியாக என்று வரும் வேளையிலே முதலுக்குள் முதல் என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்கின்றோம். முதலாவது கடந்த வாரங்களிலே ஒவ்வொரு வாரத்திலும் 5 பாடல்கள் வந்து அதிலே தெரிவு செய்து வந்த பாடல்கள் இன்று 5 வாரமாக 25 பாடல்களுக்குள் தெரிவு செய்யப்பட்ட 5 பாடல்கள் போட்டியிலே நிற்கின்றன. இந்த 5 பாடலுக்கும் கேட்கும்போதே உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த பாடல் உங்கள் மனதை தொடுகின்றதோ அந்த பாடலுக்கு நீங்கள் வாக்களித்து செல்லலாம். 5 வாக்குகள் உங்களிடம் இருக்கின்றது. 5 பாடல்களுக்கு நீங்கள் பகிர்ந்தளிக்கலாம். முதலாவதா எதுக்கு, ரெண்டாவது எதுக்குன்னு நீங்கள் வந்து செல்ல அப்படித்தான் செல்கின்றீர்கள். இணைந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு இணைய இருக்கும் உறவுகளை வருக வருகண்டு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றேன். வாக்குச்சாவடி திறந்தே இருக்கின்றது உங்களுக்காக. எங்கே ஓடி வாருங்கள். வந்துவிட்டார். எங்கிருந்தாலும் எப்போ வந்தாலும் எந்த இடையூறுடன் ஓடி வரும் ஜோஷ் மன்னர் வந்துவிட்டார். குவைத் மன்னர் வந்துவிட்டார்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. பேரரசர் அவர்களே வணக்கம்.
0: நான் பேரரசர் என்பதும் நீங்கள் மன்னர் என்பதும் நீங்கள் பேரரசர் என்பதும் வாரம் வாரம் கேட்டு மகளை சந்தோஷமா இருக்கு. நலமா இருக்கின்றீங்களா மகனே?
1: நலமாம் வளமாம் ஆயிடுச்சா? உங்க ஆசீர்வாதத்துல இருக்கிறேன்.
0: நலம் நலம் நலம் நலம் நலம். அங்கே பாடல்களை எல்லாம் தளத்திலே கேட்டுவிட்டு நன்றி ஊறி எழுதுவீர்கள். அதை கேட்கும் பொழுது எனக்கு பெருமிதமாக இருக்கின்றது. உடல் நலம் அப்படி கவனமாக இருக்க வேண்டும். பணி சுமை என்று எனக்கு தெரியும்.
1: ஆமாங்க,
0: பணி சுமை. அப்படியே நாங்கள் உடனடியாக வாக்குச்சாவடி போவோம் பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் மகனே. பணி சுமையோடும் எங்கள் காற்றலைக்கு வந்து வாக்களிப்பது கடமை உரிமை என்றும் தளத்திலே எப்பொழுதும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கோம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். நலம் பெற வேண்டும் நீங்கள். ஊரிலே அனைவரும் நலம் தானே? அடிக்கடி பேசுவீர்களா ஜார்ஜ்? ஓ, என்ன நடந்தது ஜார்ஜ்? விழுந்து விட்டதா மகனே? சரி, ஊருக்கு எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க.
0: சரி, அப்ப இப்பொழுது என்ன பாடல உங்களுக்கு விருப்பமான பாடல தர வேண்டும்? நீங்கள் அங்கே பணி சுமையோடு இருக்கின்றீர்கள்.
1: திருமலை படத்திலிருந்து அழகூரில் பூத்தவளே.
0: அழகூர் பல இந்த பாடல் உங்களுக்கு ஒலிபரப்பப்பட்டிருக்கு. இனிமையான பாடல்கள் தெரிகின்றேன். நன்றி மகனே, வந்து இணைந்தே சிறப்பித்தவங்க உங்களை.
1: நன்றி.
0: நீங்கள் உங்கள் கடமையை பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், கவனம், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அழகூரில் பூத்தவளே, இனிமையான பாடலை தந்துவிட்டு தன்னுடைய கடமை எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார். எவ்வளவு பணி சுமையாக இருந்தாலும் வாக்களிப்பதென்றால் ஓடி வந்து விடுவார். எங்களோட பங்களிப்பதிலே அவருக்கு மிக ஆர்வம் உள்ளவர். நீண்ட கால உறவு எங்களோடு, வந்த காலத்திலிருந்து இதுவரையும் எத்தனை உறவினர்களை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்ற அவர்கள் வந்து இணைந்திருக்கின்றார்கள். இவருடைய நண்பர் ஒருவர் எங்களுக்கு அறிவிப்பாளரையும் இருந்திருக்கின்றார் குவைத் நாட்டிலிருந்து. ஆனாலும் அவர்கள் பெற சொன்னாங்க, இவர் அவர்கள் சார்பில் வருவார். இவருடைய வருகையும் இவர் எங்களோட பங்களிக்கும் தளத்திலே கேட்கும் பாடலும் தவறமாட்டார், இணைந்து கொள்வார். வாழ்த்துக்கள் அவர் கூறிக்கொள்வோம். இப்பொழுது மொழியர் தமிழ் வானொலியில் வரும் அடுத்த உறவுக்காக காத்து கொண்டிருக்கிறது வாக்குச்சாவடி. எல்லா உறவினர்களும் எங்களோடு நீண்ட காலமாக இணைந்து தொடர்ந்து இணைந்து எங்கள் வானொலியை வளர்த்து கொண்டு நீங்களும் மகிழ்ந்து கொண்டு எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் நீங்களும் உலகளாக இருக்கும் என்ப உறவினர்களை அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றோம். முகம் தெரியாத உறவுகளாக பலர் இங்கே கருத்துக்களை எனக்கு எல்லா தளங்களிலும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய வேறு என்னுடைய இணைப்புகள் இருக்கின்றன, அவற்றிலே வருவார்கள். நிறைய எனக்கு தொடர்பாளர்கள் நிறைய இருப்பதனால் அவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது எங்கள் மொழியல் தமிழ் வானொலியின் பெருமையை எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு யாவற்றுக்கும் காரணம், ஒரு குடையின்களே எங்களை வைத்து ஒரு ஆலமரம் போல தாங்கி நின்று இந்த நிகழ்ச்சியை, இந்த வானொலியை வளர்ந்து வர அனுகூலமாக இருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வான் அரசி மீரா என்பது தெரியும். எங்கள் வானொலியை இனங்கண்டு மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறப்பினை உணர்ந்து நீண்ட காலமாக ஒரு பெண்ணால் இயக்கப்படுகின்றது என்ற பெருமையோடு இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த அவனுமே இனம் கண்டு வாழ்த்தி வரவேற்று எங்களுக்கு விருதுகளும் கொடுத்திருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனால் இது உங்கள் கருத்தில் தான் இருக்கின்றது, உங்களால் தான் வானொலி வளர்கின்றது என்றதை நாங்கள் பெருமையோடு கூறிக்கொள்ளலாம். எங்கள் உறவினர்கள் சகோதரங்களாக, அன்னை தம் பிள்ளை, தாய் தகப்பன் போன்ற ஒரு உறவினர்களாக நாங்கள் கூடி மகிழ்ந்து இதை ஒரு குடும்ப வானொலியாகவே நடத்துகிறோம் என்று தான் எண்ண வேண்டும். வாருங்கள், 6478746415 என்ற எண்ணோடு இணைந்து இன்றைய பாட்டு சவாரியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு மேலும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்கின்றது பாடல்கள்.

0: கடவுள் மனிதனை படைத்தானா, கடவுளை மனிதனை படைத்தானா, ரெண்டு பேரும் இல்லையே ரொம்ப தொல்லையே. அட நான் சொல்வது உண்மை, இதை நீ நம்பினால் நன்மை. அட நான் சொல்வது உண்மை, வானத்தை பார்த்தேன்.
1: காலநிலையை பற்றி நாங்கள் பேசும் பொழுதெல்லாம் கவனமாக பேசுகின்றோம். காரணம், இங்கே நாங்கள் காணும் காலநிலை, நாங்கள் உணரும் காலநிலை என்று ஊடகங்களிலே எல்லாம் வெளிவருகின்றது, எல்லோருக்கும் தெரியும். அதனால் சரியான முறையிலே தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இது குளிர் நாடு, வெப்பம் அதிகமாகத்தான் வருகின்றது. பாருங்கள், குளிர்காலத்தில் கூட பகலவன் வந்துவிட்டால் பெரிய வெளிச்சமாக அந்த பகலவன் இருக்கும், வெயிலாக இருக்கும், பார்த்தால் பெரிய வெயில் போன்றிருக்கும், அது தொட்டு பார்க்க முடியும் அவ்வளவு குளிர், அதே குளிர்ந்து போயிருக்கும், அது வராது. அந்த வேளையிலே வெப்பமாக இருக்கும் என்று எல்லாரும் பண்ணுவார்கள். காலநிலையினுடைய அளவு மாறி கூடுதலாக காட்டினால் கூட வெப்பம் எங்களுக்கு தோன்றாது. ஏனென்றால் பவனத்திலே குளிர் அணுக்கள் நிறைய உண்டு. அது கோடை வரும் பொழுது அந்த கொஞ்சம் விலகி இருக்குமே தவிர வெப்பம் அதிகமாக 30, 32, 33 ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த வெப்பம் அதிகமாக இருக்கும், பின்பு தணிந்து விடும். வியர்வைக்கு நாங்கள் விலை கொடுத்து வாங்குகிறோம். அதாவது அந்த உடற்பயிற்சி சாலைகளுக்கு சென்று பயிற்சிகள் செய்கின்றோம், அதற்கேற்ற கருவிகளை அங்கே பூட்டியிருக்க எங்களை வருத்தி செய்கின்றோம். அங்கும் என்ன இருக்கும், குளிரூட்டி தானே இருக்கும், அங்கும் குளிரூட்டி தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் ஓடி ஆடி ஓடுற பரீட்சை, நடக்கிற பரீட்சை, பாயிற பரீட்சை, தூக்குற பரீட்சை, வீசுகிற பரீட்சை என்றெல்லாம் இருக்கும். அதற்குள்ளே அங்கேயும் இருக்கின்றது. அதைவிட எந்த தளத்துக்கு எங்கே போனாலும் அங்கே குளிரூட்டிகள் வேலை செய்து கொண்டிருக்கும். குளிரூட்டிகளே தான் இருக்கணும். வெப்பம் என்று வந்து வாகனத்துக்கு செல்லும் பொழுது வாகனத்துக்கு வந்து இப்பொழுது தான் வாகனத்துக்கு நாங்கள் குளிரூட்டி பாய்ப்பதை விட கண்ணாடிகளை பதித்து விட்டு ஓடுவோம், இறக்கிவிட்டால் இயற்கை காற்று வீசிக்கொண்டிருக்கும். இந்த கோடை காலத்திலே தான் உந்துருளி எல்லாம் மிதிவண்டியில் உந்துருளி மோட்டார் பைசைக்கிள் வண்டி என்று நீங்கள் கூறுவது, எல்லோரும் அதை எடுத்துக்கொண்டு முடுக்கி கொண்டு போவார்கள். விசையாக செல்லும் பொழுது காற்று வீசிக்கணும். ஆனால் அவரை பார்த்தால் அவரை மூடி பெரிய சட்டைகள் எல்லாம் போட்டிருப்பார்கள். சாதாரணமாக உடையோட போக முடியாது கோடை காலத்திலும். அப்படியான நாடு தான் இந்த நாடு. சிறப்பாக இருக்கின்றது. வாருங்கள், இணையங்கள். நேரம் சரியாக 12:46 நண்பகலில் இருக்கின்றோம். நீங்களும் 10:16 இரவு நேரத்தில் இருக்கின்றீர்கள். 2026 ஏழாவது மாதத்தின் 6வது. இந்த 7வது மாதம் மிகவும் வெப்பமான காலம். அடுத்த மாதம் 8வது மாதம் வந்துவிட்டால் 28 பகைக்கு நாங்கள் போக முடியாது, குறைந்து விடுவோம். இன்னும் ஒரு மாத காலம் இருக்கின்றது. இந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே, அதாவது வந்து 6வது மாத நடுப்பகுதியிலிருந்து 7-8 முற்பகுதி மட்டும் இந்த வெப்பத்தின் எல்லை அதிகமாக இருக்கும். அதன் பின்பு இந்த எல்லை, இந்த வெப்பத்தின் அளவை காண முடியாது. அதன் பின்பு எல்லாம் குறைந்து குறைந்து வந்து பூச்சியதுக்கு கீழே 40 போவோம். பூச்சியதுக்கு கீழே மைனஸ் உறைபனி அந்த நேரம், அப்படியான காலையில் உள்ள நாடு. அது பழக்கப்பட்டு விட்டது எங்களுக்கு, அது பழக்கப்பட்டு விட்டது. பழக்கம் இப்பொழுது அது வழக்கமாகி நாளைக்கு அப்படி இருக்கும், இன்றைக்கு இப்படி இருக்கும் என்று எங்களுடைய கர்மங்களுக்கு எல்லாம் நாங்கள் நேரங்களை கணித்து, நேரங்களை பிரித்து அதற்கேற்ற கடமைகளை செய்து கொள்வோம். எங்கே வாருங்கள், அலையுங்கள். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற எண்ணத்தில் எல்லோருடைய கேள்விகளும் வந்து இணையும் பொழுது, நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு, அம்மா எப்படி இருக்கின்றார், அம்மா நலமாக இருக்கின்றார், இந்த விதமான பாரதூரமான இதாக இல்லை. அவருக்கு என்னவென்றால் ஏற்பட்ட ஒரு வருத்தம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை நாங்கள் சரி செய்து விட்டோம், நல்ல சுகமாக. அதில் எந்த விதமாக மாற்றமோ எதுவுமோ ஒன்றுமே இல்லை, சிறப்பாக இருக்கின்ற அப்படியே. ஆனால் அந்த நோய் மீண்டும் பெறக்கூடாது, அந்த இருக்கக்கூடாதுன்னு தொடர் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கார். இயற்கை, அதாவது வந்து இயற்கை மருந்துகளும் அலோபதியும் தான். அதற்கு ஒரு காரணம் பத்தியம் என்று எங்கள் நாடுகளிலே கூறுவோம். பத்தியம், பத்திய பாகங்கள் என்று கூறினால், பாகங்கள் உணவு முறைகளிலே எல்லா உணவும் உண்ண முடியாது, எல்லா விதமான சத்துள்ள உணவுகளும் உண்ண முடியாது, குறிப்பிட்ட குறிப்பிட்ட உணவுகளை தான் உண்ண வேண்டும். அது விருப்பத்துக்குரியதாக இருக்கும், விருப்பம் இல்லாதா இருக்கும். அதில் என்னோட மகள் தெரியும் தானே, சின்ன பிள்ளை மாதிரி அவருக்கு விருப்பமானதான் எடுத்துக்கொள்வார், விருப்பமில்லா எடுக்க மாட்டார். ஆனால் விருப்பம் இல்லாதான் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது, கொஞ்சம் கடினம். ஆனாலும் சோர்வு நிலை இருக்கின்றது அவருக்கு, அது கொஞ்சம் உற்சாகம் குறைவாக இருக்கின்றார். காரணம் மறந்தும் அந்த பத்தியம்தான். ஆனால் அதை செய்யாமல் நோய் அவர் சுகதகையாக இருக்க வேண்டும் இல்லவோ, ஆனால் சுகதகையாக இருக்கின்றார். வருவார் காற்று, எங்களுடைய நிர்வாகங்கள் எல்லாம் நன்றாக செய்து கொண்டிருக்கின்றார். நிகழ்ச்சிகள் எல்லாம் எல்லாம் ஒழுங்குபடுத்துவது எல்லாம் எல்லாம் அழகாக செய்து கொண்டிருக்கின்றார். குரல் வந்து உட்கார்ந்து ஒரு மணி நேரம் வர மணி நேரம் உங்களோடு உற்சாகமாக பேச வேண்டும். நான் கூறுவேன், நீங்கள் வந்து விட்டால் காற்றலைக்கு உங்களை அறியாமல் உற்சாகம் கிடைக்கும் என்பது. உறவுகள் வந்து உங்களுக்கு உற்சாகம் தருவார்கள், வாருங்கள் மகள்வாக இருக்கலாம் வாருங்கள் என்று சொன்னால் வருகிறேன் வருகிறேன் என்பார்கள், வரமாட்டார்கள். பார்ப்போம் எப்பொழுது வருகின்றார் என்று. ஆனால் பொதுவாக அவர் நலமுடன் இருக்கின்றார் என்ற மகிழ்வான செய்தியை உங்களுக்கு தருகிறேன்.

நேரம் சரியா 12:50 எங்களுக்கு நண்பகல் என்று காட்டும் வேளையில் உங்களுக்கு 10:20 இரவு நேரம் என்று 7 திருநாட்டிலும் தென்னகத்திலும் காட்டிக்கொண்டிருக்கின்றது. அந்தந்த நாடுகளின் சீதோஷ்ண நிலைக்கேற்ப கால நேரங்கள் பருவங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் வானமும் பூமியும் ஒன்றாகத்தானே இருக்கின்றது. நாங்கள் அதன் இடையிலே தானே இருக்கின்றோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அன்பு உறவுகளே, நாங்கள் இப்பொழுது இங்கே காலநிலையை உற்று பார்ப்போமாக இருந்தால் அட்டவணை காட்டுகின்றது எங்களுக்கு இப்பொழுது 24 பாகை என்று காட்டிக்கொண்டு இருக்கின்றது. இல்லை, 26 என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. சரியான பாகை 26 வந்துவிட்டோம். இன்னும் 28 வரை என்று செல்லும். 28:05 வரை 28 பாகையிலிருந்து பின்பு குறைந்து கொண்டு சென்று 13 பாகைக்கு வந்து விடுவோம். குளிருக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் எங்களுடைய வெப்பம். இப்பொழுது இந்த வெப்பம் வெளிச்சமாக இருக்கிறது. சூரியன் ஒளி படுகின்றது, காற்று இல்லை. ஆனால் வெளியே நின்றால் வெப்பம் வந்து சுடமாட்டாது எங்களுக்கு. வெப்பமாக ஆனால் உணர்வு இருக்கும், உணர்வு இருக்கும். அந்த குளிர் மாதிரி இருக்கிற எப்பொழுதும் நல்ல சுகமான குளிரில் இருப்பவர்களுக்கு வெப்பம் என்றால் அப்படி இருக்கும். அப்படித்தான். ஆனால் இதனால் ஆபத்து. ஆனால் இந்த வழியில் ஏனைய மாநிலங்கள், ஒரு சில மாநிலங்களில் பெரிய வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்கின்றது. இன்னொரு மாநிலத்திலே காட்டுத்தீ பரவிக்கொண்டே இருக்கின்றது. அமெரிக்க பகுதிகளிலே காற்று மழை சூறாவளியெல்லாம் வீசிக்கொண்டிருக்கின்றது. அப்படி பல பெரிய தேசங்கள் தானே அந்தந்த மாநிலங்களில் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. என்பது விவசாயிகள் எல்லாம் இங்கே விவசாயங்கள்லாம் மும்மூலமாக இருக்கின்றது. விவசாயத்துறையில் பெருக்கமாக விவசாயங்கள் உற்பத்திகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 10வது மாதத்துக்குள்ளேயே அறுவடைகள் எல்லாம் முடித்து விடுவார்கள். அந்தந்த பயிர்களுடைய அறுவடைகளை எங்கே வாருங்கள். 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற எண்களோடு அணைத்து இன்னும் சில நிமிட நேரங்கள் வாக்குச்சாவடி இருந்து ஒளி கிடைக்க இருக்கின்றது. அதற்கிடையிலே பாடல்களை கேட்போம். வருபவர்கள் ஓடி வாருங்கள்.

சிறப்பான அந்த பாடல்கள் ஐந்து பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக இன்று ஒலிக்கும் வழியிலே வித்தியாசமான பாடல்கள் தான் நாங்கள் எண்ண வேண்டும். ஏனென்றால் ஒரே பதத்தில் வரும் பாடல்களை கேட்கும் எங்களுக்கு ஒரே பதத்தில் வந்து ஒவ்வொரு சவாரியிலும் வென்ற பாடல்கள் ஐந்தாக வந்து ஐந்து வாரங்களில் வந்த வேளையிலே 152 வாரங்கள் வரும் வேளை 5 பாடல்கள் ஒவ்வொரு வாரமும் கிடைக்கின்றது ஒரே பதத்தில். அந்த 5 பாடல்களுக்குள் முதல் பாடலை தெரிவு செய்கின்றோம். அப்படி தெரிந்து ஒரு 5 வாரத்துக்குள் வந்த பாடல்களை கொண்டு வந்து 25 பாடல்களுக்குள் 5 பாடல்களாக கண்டுபிடித்து அந்த 5 பாடல்களுக்கும் இன்று வருகின்ற பாடல் 25 பாடலுக்கு முதல் பாடலாக கிடைக்கின்றது அல்லவா? சிறப்பு, வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே நாங்கள் அடுத்த உறவை எதிர்பார்ப்புக்கு முன்பு வானொலியில் வாக்கு சாவடியிலிருந்து வெளிச்சம் வரும் வெளிச்சம் இன்னும் ரெண்டு வெளிச்சம் இருக்கின்றது அல்லவா? முதலாவது வெளிச்சத்தை கண்டுகொண்டோம். அடுத்த வெளிச்சம் வரும் வரை பாடல்களை கேட்போம், வருபவர்களை இணைப்போம். ஓடி வாருங்கள், வர இருப்பவர்கள் விரைவாக வர வேண்டும்.

வாக்குகளின் எண்ணிக்கைகளை எனக்கு அனுப்பி வைக்கும் வேளையிலே உங்களுக்காக அந்த பாடல்கள் எந்த பாடல் வெற்றி பெற்ற பாடல் என்று தெரிவு காண முடியும். அனுப்பி வைப்பார்கள். அனுப்பி வைத்தவுடன் நான் கூறுகின்றேன், அது வரைக்கும் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் வந்து இணைந்திருந்தார் முதலாவது நேராக கிருஷ்ணன், நீங்கள் வந்து அழகான சின்ன பொண்ணு என்ற ஒரு பாடலை தந்தீர்கள் அல்லவா, இதோ அந்த பாடலை ஒளிபரப்புவோமே.

இனிமையான அந்த பாடலை பாட்டு சவாரி 153 போட்டியிலே வந்து வாக்களிக்க வந்தவர்கள் வாக்களித்து விட்டு விரும்பி கேட்ட பாடலாக ஒலிபரப்பும் வேளையிலே முதல் பாடல் கிருஷ்ணா உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து வரும் இன்னும் ஒரு பாடல் கிடைக்க இருக்கின்றது. என் கருத்துக்கு வாக்குகள் வந்து சேரவில்லை, வந்தவுடன் கூறுவேன். இப்பொழுது அடுத்த பாடலாக வருகின்றது நம் நாடு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்த பாடல். அனுஷா, நீங்கள் கேட்டீர்கள் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் என்ற பாடல் உங்களுக்கு விருப்பம் என்று. இதோ அந்த பாடல் வாக்களிக்க வந்த உங்களுக்கு விருந்தாக அந்த பாடலை தருகின்றோம்.

சிறப்பான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அன்பு உறவுகளை. அந்த வகையிலே அடுத்தும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அன்புடன் தேவா அவர்கள் வந்து குதூகலத்தோடு ஒரு பாடலை கேட்டு சென்றார். அவர் கேட்டு குதூகலத்தோடு வாக்களித்து சென்ற வேளையிலே, பேசி மகிழ்ந்த வேளையில், அவருக்கு விருப்பமான ஒரு பாடல் என்று தனக்கு உண்டு, அந்த பாடலை தாருங்கள் என்று கேட்டார். அந்த பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்து பாடல். நீண்ட காலம் கேட்கவில்லை, என்றும் கேட்கலாம், பல தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல் இதுதான். அந்த பாடல் தேவா உங்களுக்கான பாடல்.

0: கொண்ட கடமையில் தூங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே.
1: சிறப்பான அந்த பாடல் பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களினால் புனையப்பட்ட பாடல் என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பு உறவுகளை, இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 153 முதலுக்குள் முதல் என்ற வகையிலே இன்று தேர்தல் நடைபெற்றது. நேரம் சரியாக 1:17 தொட்டுவிட்டோம். நீங்களும் 10:47 அடுத்து வரும் பாடல் கூட நிச்சயதாம்பூலம் திரைப்படத்திலிருந்து மகாலிங்கம் வாக்களிக்க வந்த இடத்தில் உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்றை கேட்டீர்கள் அல்லவா, அந்த பாடல் இதோ.

0: ராஜ்ய வாலிப பருவம் உல்லாசம் எல்லாமும் இங்கேடா. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு
1: வாக்களிக்க வந்து உல்லாசமாக செல்ல வேண்டும். நாங்கள் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்றால் மொன்றியல் தமிழ் வானொலியை நாட வேண்டும் என்பதற்கு அமைய ஒரு உல்லாசமான பாடலை கேட்க வேண்டும் என்று மகாலிங்கம் அவர்கள் மகிழ்ச்சியோடு வந்து பேசி மகிழ்ந்துவிட்டு இந்த பாடலை கேட்ட வேளையில் நிச்சய தாம்பூலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் எப்பொழுதும் நாங்கள் அன்பாக மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கும் வேளையில் குதூகலமாக இருக்கும் இன்னும் ஒரு பாடல் இன்ப மலர்கள் பூத்து குலுங்கும் சிங்கார தோட்டம். அது என்ன திரைப்படம்? படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஷியாமலா மகளே, நீங்கள் தந்த பாடலையும் ஒலிபரப்பி விடுவோமே.

இப்படியான பாடல்களை இனிமேலும் எழுதுவார்களா, இசையமைப்பார்களா, பாடுவார்களா, குரல்கள் கிடைக்குமா என்றதை எண்ணிக்கொண்டு இருக்கின்றது இசையை ரசிக்கும் உள்ளங்கள். அந்த உள்ளங்களில் நானும் ஒருவர். கவிதை, வார்த்தைகள் காலத்துக்கேற்றது, இன்றும் பொருந்தக்கூடியது, என்றும் பொருந்தக்கூடியது. இன்ப மலர்கள் பூத்து குலுங்கும் சிங்கார கூட்டம், அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகுற வார்த்தைகளால் வர்ணித்து கூறிய பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே, இப்பொழுது தேர்தல் முடிவை ஒரு தடவை பார்ப்போமா என்று எண்ணுகின்றேன். வந்துவிட்டதுதானே கருத்திற்கு அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய போட்டியிலே வந்து பாடிய பாடல்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். கோடி அருவி கொட்டுதே, வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம், சுகமான ராகங்களே, வாராய் என் தோழி வாராயோ என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களும் அனுதினமும் கேட்கும் பாடல்கள். இவையும் ஒரு ஒவ்வொரு பாடலாக இருக்கும். அதை கடந்து வந்த வாரங்களுக்குள்ளே, ஐந்து வாரங்களுள் தெரிவு செய்யப்பட்டு வந்த பாடல்களுக்குள் வெற்றி பாடலாக வந்த பாடல்கள் என்று வந்த வேளையிலே, ஏழு உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். இனியோருக்கு வர முடியாமல் இருந்திருக்கலாம். அவர்களும் வந்ததாக எண்ணிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் இங்கே ஆவலோடு எழுதி கொண்டிருக்கின்றார்கள் எந்த பாடல் முதல் பாடல் என்று. இங்கே வேறு தளங்களில் பலர் தங்களுடைய கருத்துக்களையும் பாடல்களையும் எழுதியிருக்கின்றார்கள். அவை யாவும் சேர்க்கப்பட மாட்டாது என்பது எல்லோருக்கும் தெரியும். தளத்திலேயோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட முறையிலோ எழுதுவது எதுவும் சேர்த்து கொள்ளப்பட மாட்டாது. எனக்கு கூட வாக்குரிமை இல்லை இந்த வாக்கிலே வாக்களிப்பதற்கு, இந்த பாடல்களுக்கு. அதனால் உறவுகளாகிய நீங்கள் வந்து நீங்கள் தெளிவாக உணர்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடல், இன்று உங்கள் உள்ளத்தை எந்த பாடல் கவர்ந்ததோ எல்லாம் சிறந்த பாடல்தான். அதற்குள்ளே ஐந்து வாக்குகள் உங்களுக்கு இருக்கின்றது. ஐந்து வாக்குகளையும் ஒன்று இரண்டு மூன்று தெரிவு செய்து அழித்துவிட்டு சென்றீர்கள். அந்த வகையில் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஐந்து பாடல்களிலும் இரண்டு பாடல்கள் மூன்றாம் நான்காம் ஐந்தாவது இடத்துக்கு சென்று விட்டன. அவை முதலாவது இலக்கத்தில் வந்த கோடி அருவி கொட்டுதே, அடுத்த மூன்றாவது இடத்தில் வந்த செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம், அந்த ஒன்று ரெண்டு மூன்று இடங்களை பெறவில்லை. அந்த இரண்டு பாடங்களையும் விடுவோம், அந்த பாடல்களை விட்டுவிட்டு. அடுத்த மூன்று பாடல்களும் தெருவிலே இருக்கின்றன. அந்த மூன்று பாடல்களில் இரண்டு பாடல்கள் ஒரே நிலையில் இருக்கின்றன. இரண்டாவது இடத்தை பெறக்கூடியதாக இரண்டாவது இடத்திலிருந்து பாடிய வானத்தை பார்த்தேன் என்ற பாடல் இரண்டு பேருடைய உறவுகளின் நினைவுப்படுத்தி இரண்டு புள்ளிகளையும், நான்காவது இடத்தில் ஒலித்த சுகமான ராகங்களே என்ற பாடல் இருவருடைய உள்ளத்தை பெற்றும் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றன. அப்படியென்றால் முதலாவது இடம் எந்த பாடல்? மிகவும் பழைய பாடல், இன்றும் ஒலிக்கக்கூடிய ஒரு பாடல். ஐந்தாவது இடத்தில் ஒலித்த வாரா என் தோழி வாராயோ என்ற மங்களகரமான அந்த பாடல் இன்று மூன்று புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்திலும், இரண்டு இரண்டு புள்ளிகளை பெற்று சுகமான ராகங்களே வானத்தை பார்த்தேன் பாடல்களும் வெற்றி பெற்றிருக்கின்றன. இவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் மூன்றாவது பாடல் மூன்று புள்ளிகளையும் பெற்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல் உரியவர்களாக நாச்சியார் கோயில் ஆர் தேவா, மலையம் மகாலிங்கம் மகிழ்ச்சிக்குரியவர், எங்கள் குளப்படி சிங்கம் ஃபாரூக் இவர்கள் அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஏனைய பாடல்களும் தங்கள் மனதுக்கேற்ப எல்லாம் சிறந்த பாடல்கள், போட்டி போடுவது கடினம்தான், இருப்பினும் அந்த பாடலும் சிறந்த பாடல் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து ஒரு பாடல் அந்த பாடலை தருங்க. இந்த மகிழ்ச்சியான வேளையிலே அன்பு ஃபாரூக் குளப்படி சிங்கமே, நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள் அல்லவா, தாண்டவம் திரைப்படத்திலிருந்து. அங்கே நான் கேள்வி கட்டினே ஒற்றை கதவு இரட்டை கதவு அந்த பாடல் வருகின்றது. ஒரு பாதி கதவு நீயடி என்ற ஒரு ஊடல் பாடல்.

எங்களோட ஒரே பையன் 5 வருஷத்துக்கு முன்னால பிரெயின் டியூமர்ல இருந்துட்டான். பிறக்கும் போதே இருந்திருக்க வேண்டியவன். ஆஷாவோட கர்ப்பப்பை எடுத்துதான் அவனை காப்பாத்த முடிஞ்சது. பட் வி வர் ஸ்டில் அன்லக்கி. எவ்வளவுதான் மனசு தேத்தினாலும் குழந்தைன்றது வாழ்க்கை.

0: போலீஸ் செம்ம கேடியா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா?
1: நீயும் லவ் பண்றேன்னு எப்போ சொல்ல போற?
2: January 1st அவரு பர்த்டே. அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போறேன்.
1: இதே கார்டு?
2: ஆனா இப்படியே இல்லை.

0: இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தர் தவிர மும்தாஸ்
1: சிறப்பான பாடல்களை பதிந்துவிட்டு சென்று கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே பாடல்களை காற்றலைக்கு வர முடியாது இருந்தும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள் என்பது தெரிகின்றது. அந்த வகையில் இங்கே பதில்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறந்த பாடல்கள் பாடல்களுடைய ரசனையை மட்டுமல்லாமல் தேர்தலை பற்றியும் எழுதியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையில் இன்றைய நிகழ்ச்சி சற்று நீடித்து கொண்டுதான் செல்கின்றது போல் தெரிகின்றது. இல்லை இல்லை, அதை நிறைவுக்கு விரைவில் கொண்டு வருவோம் என்பதற்கிடையே இறுதி பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடலை அன்புடன் வந்து வாக்களித்து சென்று தன் கடமையை நிறைவேற்றிய அன்பு ஜோர்ஜ் நீங்கள் கேட்ட பாடலாக வருகின்றது. இது உங்களுடைய நேர் நேரத்திலும் உங்களுக்காக ஒலித்து நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். திருமலை திரைப்படத்து பாடல், அது எப்படி இருக்கும் அந்த பாடலை கேட்போமா ஒரு தடவை?

சிறப்பான பாடல்களை அழகாக நினைத்து வந்து அதை தெரிவு செய்து தந்து ஒலிபரப்ப வைத்த உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு போகும் இந்த வேளையிலே இன்றைய மொழிகள் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 153 வந்து கடந்த வாரங்களுள் வந்த 5 பாடிய 25 பாடல்களுக்கும் உள்ளும் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட 5 பாடல்கள் இன்று முதல் பாடலாக 5 வந்து இன்றைய வாரத்தில் இந்த முதலாவதாக இந்த பாடல்களுக்குள் முதல் ஒரு பாடலை தெரிவு செய்வோம் என்ற கடினமான போட்டியிலே மிகவும் சிரமத்தின் மத்தியில் நீங்கள் எல்லா பாடலும் சிறந்த பாடல் என்றுதானே தெரிவு செய்தோம். இதில் எந்த பாடலுக்கு போடுவது என்று எண்ணி பாடல்கள் வரிகள் இசைகள் கருத்துக்கள் நடித்த நடிகர்கள் இசையமைப்பாளர்கள் பாடிய பாடகர்கள் குரல்கள் என்ற எல்லாவற்றையும் உற்று நோக்கி எங்கள் இதயத்தை எது தக்கின்றதோ எது எங்களை பாதிக்கின்றதோ எது எங்களை மகிழ்ச்சிப்படுத்தினதோ அல்லது நிகழ்ச்சிப்படுத்தினதோ சோகமாக இருக்கலாம் மகிழ்வாக இருக்கலாம் அந்த வகையில் நீங்கள் உங்களால் முடிந்தவரை வந்து தெரிவு செய்தவளே இன்று 5 வரியில் நின்று ஓடிய ஆண்டுகள் பல கடந்த ஒரு பாடல் மிகவும் பிரபல்யமான திரைப்படம் அந்த திரைப்படத்தை போல் இன்னும் ஒரு திரைப்படம் தர பல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் முயற்சித்தும் அந்த படத்தை தாண்ட முடியவில்லை. இந்த பாடல் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடல். எந்த மதத்தினரும் உலகத்தில் வாழ்கின்ற எந்த உறவினர்களும் திருமணம் என்ற ஒன்றை கைகூடி வருவதை மகிழ்வோடு எதிர்பார்க்கும் வேளையில் அந்த மகிழ்ச்சியான நேரத்திலே அந்த திருமணத்துக்கு முக்கியமானது யார் என்பதை வைத்து அவருக்கு என்ன நடக்கும் என்ன அற்புதமான வரிகளை புகுத்தி இனிமையாக மகிழ்ச்சியாக பாடிய அந்த பாடல் இன்று முதலாவது இடத்தை 1 அந்த 3 பாடல்கள் தெரிவு செய்தவர்கள் 3, 2, 2, 3 என்று வந்து 1 வெற்றி பெற்றிருக்கின்றது. அந்த பாடலை தெரிவு செய்தவர்களுக்கும் அந்த பாடலை இயற்றி எங்களுக்கு ஊடகம் மூலம் திரைப்படத்திலே தந்த அந்த திரைப்பட குழுவினருக்கும் எங்களோட வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பதிவிலே வைத்து மொன்றியல் தமிழ் வானொலியில் முதலுக்குள் முதல் தெரிவாக இன்று வாராய் என் தோழி வாராயோ என்ற பாடலை தெரிவு செய்திருக்கின்றோம் என்ற பெருமையோடு இணைந்து சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்த உங்களுக்கும் இணைய முடியாது விட்டாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று எனக்கு உற்சாகமூட்டி எழுத்து மூலம் பதிவுகளை தந்தவர்களுக்கும் இறுதி வரை என்னுடைய நிகழ்ச்சியோடு இணைந்து எனக்கு ஒத்தாசையாக சில விடயங்களை ஊக்குவித்து நான் செய்கிற காரியங்களை தான் பொறுப்பேற்று அப்பாவுக்கு உதவியாக இருந்த அன்பு மகள் ஷியாமலா உங்களுக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு பாட்டு அடுத்த வாரம் வருகின்றது. பாட்டுக்கு பதில் பாட்டு 154 வாரமாக என்று எண்ணுகிறேன். அது எப்படி வருகின்றது என்பதை எதிர்பார்த்து காத்திருப்போம். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திக்கும் வரை இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்படி உங்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்து உங்களோடு நானும் இணைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் பெற வைத்த அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மூல காரணமான எல்லாம் வல்ல ஈசன் ஓம் நமசிவாய என்று வணங்கி தாழ் பணிந்து நன்றி கூறி அன்பு அறம் மனிதநேயம் சீபகாருண்யம் காத்து வாழ்வோம் என்று உறுதி கூறி எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு ஆவண செய் அவலங்கள் வேண்டாம் அமைதியும் சாந்தமும் சமதர்மமும் நிலைக்க வேண்டும் சமாதானம் நிலைக்க வேண்டும் பஞ்சம் ஒழிய வேண்டும் பசுமை நிறைய வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026 7 மாதத்தின் 6 நாள் பாட்டு சவாரி 153 இனிது நிறைவேறியது என் அன்பு உறவுகளே மீண்டும் சந்திப்போம் வாழ்வோம் வளமுடன் அன்பும் மகிழ்ச்சியும் கொண்டு.

0: இராணுவ வீரனின் மனைவி அல்லவா நீங்கள். இராணுவ வீரன்னால் அவர் எவ்வளவு நாட்டை காக்கின்றவர் அல்லவா, எவ்வளவு பயிற்சிகளை எடுத்திருப்பார், எத்தனை அபியாசங்களை செய்திருப்பார், உடல் அபியாசங்களை.
1: இப்பவும் அவர் வீட்டுல சும்மா இல்லப்பா, பயிர் வச்சுக்கணும், என்ன
0: ஏதோ செய்து கொண்டு பார்த்தீர்களா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நீங்களும் என்னால் முடியும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள், அடிக்கடி வாருங்கள், பேசுவோம், மகிழ்வோம். ஏனைய உறவுகளும் வந்து உங்களோட உங்கள் விடயத்தை கூறியோட இப்பொழுது பல நண்பர்கள் உங்களுக்கு அழைப்பார்கள், ஏன் அப்படி இருக்கிறா என்று பேசுவார்கள், கலந்துரையாடுங்கள், சரியா?
1: சரிங்க,
0: நன்றியம்மா. வாழ்த்துக்கள், நலமாக இருக்க வேண்டும் நீங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. தனிமை என்பது ஒரு பெரிய பாரமான விடயம், சுமக்க முடியாத தனிமை. ஆனால் இப்பொழுது ஒரு பாடல் வந்தது, என் இனிய தனிமையே என்ற வரி கொண்ட பாடல் ஒன்று. தனிமையை இனிமையாக கொண்டிருக்கின்றார் அவர். நல்ல நல்ல நினைவுகள், நல்ல நல்ல விடயங்களை எண்ணுங்கள். தனிமை என்றால் எனக்கு விருப்பம் என்றால் படிப்பதற்கு நிறைய உண்டு. நான் இங்கே தனிமை கிடைத்தால் உடனே படிப்பது தான், எந்த இடத்துல என்ன உண்டு என்பதை வாசித்துக் கொள்ளுவேன். வாசிப்பதால் மனிதன் பூரணம் அடைகின்றான். படிக்க வேண்டும், பலதையும் தெரிய வேண்டும், பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ தானம் உண்டு, வீண் விடயங்களில் நேரத்தை செலவழிக்காமல், அதிலேயும் இப்பொழுது வந்த வலைத்தளத்திலே எங்கள் நேரத்தை வீணடிப்பது அந்த டிக்டாக், மெசஞ்சர், என்ன இன்ஸ்டாகிராம் போன்ற தேவையற்றதுகள். நாங்கள் முகநூலை திறந்துவிட்டால் அவை தான் அதுக்குள்ளே வருவோம், அதெல்லாம் தட்டி விட்டுற வேணும். நாங்கள் உடனே மனம் அங்கே சென்றுவிடும், நேரத்தை எங்களை அறியாமல் நேரத்தை முழுங்கிவிடும். நோ, அங்கே இருக்கின்றது அந்த வலைத்தளத்தில் எவ்வளோ விடயங்களை நாங்கள் படிக்கக்கூடியா இருக்க. கணனி என்பது ஒரு பெரிய சமுத்திரம், அதுக்குள்ள எவ்வளோ விடயங்களை நாங்கள் படிக்க. முன்பு தான் புத்தகங்களை அடுக்கி அடுக்கி கொண்டது பக்கம் பக்கமாக பிரட்ட வேண்டும், இப்பொழுது இல்லை. எது வேண்டுமோ உடனே அதை தொட்டு எடுத்து நாங்கள் படித்து கொள்ளலாம். படிக்க முடியாதவர்கள் அங்கே ஒலி இருக்கின்றது, கேட்டுக்கொள்ளலாம், பொழுதுபோக்கிக் கொள்ளுங்கள். அப்படி சும்மா தேவையற்ற அவனர்தான் போகிற வேலையெல்லாம் ஒன்றை போடுவான், இதை தேவையில்லாத போடுவான். நாங்கள் ஆவண்டு பிடித்து பாடுறது லைக் என்று போடுகிறோம், அதெல்லாம் பைத்தியத்துக்காரத்தனம். அதனால தான் இன்று நாடு அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த சைத்தான்கள் உண்டு தான். இதைத்தான் சைத்தான் என்று கூறுகிறது. அன்றிலிருந்து இன்று வரை இருக்கின்றது, அதை விலத்தி கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் புத்தி என்று ஒன்றே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியில் இப்பொழுது நேரம் திரையாக 12:53 நிமிடத்தை காட்டும் இந்த நல்ல வேளையிலே சரவணா, உங்கள் வலைத்த நீங்கள் உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அழைத்து வர முடியாது விட்டால் என்ன பாடல் வேண்டும் என்று எழுத்திலேயாவது போடுங்கள், உங்களுக்கான பாடல் நான் ஒளிபரப்புவேன். இது முன்றைய தமிழ் வானொலி, இப்பொழுது ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். நாங்கள் பேசி மகிழ்ந்த வேளையிலே அன்பு நண்பர் எங்களுடைய தேவா அவர்கள் ஒரு பாடலை தந்தார். என்ன பாடல் அந்த பாடல்? என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே என்று பணத்தோட்டம் திரைப்படுத்த பாடலை தந்தீர்கள் அல்லவா. அந்த பாடலை இப்பொழுது கேட்டு பார்த்தால் ஓரளவு எங்களுக்கு புரியும், நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று.

மயங்காதே என்னதான் நட.

எப்படியான சரணங்களும் பல்லவியும் அற்புதமான பாடல்கள். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே என்று கூறி இறுதியிலே இரண்டினில் ஒன்று பார்த்துவிட்டு அது அல்லது இது நன்மை அல்லது தீமை என்றது ஒன்று இரண்டு தான் இருக்கின்ற உலகத்தில், ஒன்று உள்ளது ஒன்று இல்லாதது, ஒன்று இரவு ஒன்று பகல். இப்படியாக இருக்கும் இந்த வேளையில் எது நடந்தாலும் நடக்கட்டும், செய்ததை சரியாக மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்துவிட அற்புதமான வரிகளை தொகுத்து விட்டார் கண்ணதாசன் ஐயா அவர்கள். அதனால் தான் அவரை காவிய கவிஞர் கண்ணதாசன் என்று கூறப்படும். இலக்கணத்துக்கே முத்திரை குத்தி வைத்திருக்கின்றார் அவர், இலக்கியத்துக்கே முத்திரை குத்தி வைத்திருக்கின்றார், இசைக்கே அவர் வழிவகுத்து வாய்க்கால் போட்டு கொடுத்திருக்கின்றார். அதற்கு திரை இசை திலகம் என்று கூறக்கூடிய வகையில் இருந்தவர்கள் பலர். அதற்குள்ளே மெல்லிசைக்கு மன்னராக இருந்த எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களும் டி கே ராமமூர்த்தி ஐயா அவர்களும் இணைந்து இசையமைத்து கொடுத்த அந்த பாடலை ஏழிசை மேந்தர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலும் பொன்மனச்சவலின் நடிப்பிலும் கேட்டு பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பாடலில் வந்த வரிகள் அத்தனை முத்தான வரிகள். அன்று வந்த பாடல்கள் எங்கள் பண்பாட்டு விழுமியங்களை சுமந்து வந்த பாடல்களாக இருந்தது. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ப்படி கனடா கலையகம்.

அடுத்து ஒரு பாடல். இன்று நாங்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டோம் பண்பாடுகள், விழுமியங்கள், கலாச்சாரங்கள், வைபவங்கள், வழிபாடுகள் என்பவற்றை பற்றி பேசி மகிழ்ந்த வேளையிலே ஒரு பாடலை அன்பு மகாலிங்கம் அவர்கள் வந்து கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் பலர் கேட்டிருக்கின்றார்கள். அந்த பாடலின் பொருள் விளங்காமல் அதிலே வருகின்ற டங்கட டங்கட என்ற அந்த தாளத்தை ரசித்து கொண்டு, தலையை ஆட்டிக்கொண்டு, காலை ஆட்டிக்கொண்டு, கைகளை விசிறிக்கொண்டு, இதுக்கெல்லாம் டான்ஸ் பண்ணிவிட்டோம் என்றெல்லாம் கூறுவார்கள். அது நடனம் இல்லை, சும்மா ஒரு குத்தாட்டம் போன்று ஆடக்கூடிய, எல்லோரும் சின்ன குழந்தைகளிருந்து பெரியவர்களும் ஆடக்கூடிய ஒன்றை பெரிதுபடுத்தி கொண்டு விளம்பரத்தால் உயர்ந்த ஒரு பாடல். அதனுடைய உண்மையான கருத்து சரியாக புரியாமல் தான் அவர்கள் இசைக்காக ஆடியிருப்பார்கள். கேட்பவர்களும் அப்படித்தான். தலைவன் தலைவி திரைப்படத்தில் பாடப்பட்ட அந்த பாடல் பொட்டள முட்டாயே என்ற பதம் ஒன்று அங்கே வருகின்றது. இந்த பாடலுக்கு முக்கியம் அந்த பொட்டள முட்டாய். அதற்கு எவ்வளவோ கருத்துக்களை கூறலாம், அது புரியாமல் இங்கே எல்லாம் அவரும் கருத்து தந்திருக்கின்றார் தான். நல்ல பாடல். அந்த பாடலை கொண்டு இப்படியாக மாற்றி மக்கள் மனதிலே புகுத்தி இருக்கிறார், புகுத்த வேண்டிய வகையில் புகுத்தவில்லை என்று என்னுடைய சிறிய கருத்தையும் கூறிக்கொண்டு, பொட்டள முட்டாயே என்று ஒரு வரி வருகின்றது, அதில் என்ன கூறப்படுகின்றது என்று பாடலை கேட்போம். இதோ பாடல் மகாலிங்கம், உங்களுடைய பாடல் ஐயா வருகின்றது.

0: அதுல
1: பரவாயில்ல. ஆடியா?

இந்த பாடல் தலைவன் தலைவி என்று வந்த திரைப்படத்து பாடல் வரிகளை தந்திருக்கின்றார்கள், எதிகை முனைக்காக பதங்களை கோர்த்திருக்கின்றார்கள், என்ன கருத்தை கூற வந்தார்கள், எந்த களத்தில் தந்தார்கள் என்று எங்கள் எண்ண முடியாமல் இருக்கின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. இருப்பினும் அந்த பொட்டலை முட்டாயே என்பது கருத்து என்னவென்று எல்லோருக்கும் தெரியும், தெரிந்திருக்கலாம், வந்து கூறும் விதம் இருக்கின்றது. பார்ப்போம் அடுத்து வரும் பாடலையும். கேட்ட மகளை இருக்கும் இந்த வேளையில் இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் 1 மணி 6 நிமிடத்தை கண்டுவிட்டோம் கனடாவிலே.

இனிமையான இந்த பாடல் வியாழன் தோறும் நாங்கள் கதம்பம் நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒலிக்க துவங்கி முடிவு வரைக்கும் இசைத்து கொண்டிருக்கும் வேளையில் இடையிடையே வெறும் கருத்துக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். மகிழ்வாக இருக்கும் காலத்தால் அழியாத 1957 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படுத்து பாடல் அந்த பழையட்டைக்கு எத்தனை வருடம் என்று பாருங்கள், 70 வருடத்தை தாண்டி விட்டது அல்லவா. இருப்பினும் அந்த பாடல் இன்றும் எங்களுக்கு பொருத்தமாகிறது. அன்பு என்றால் இருக்கின்றது, ஒருவருக்காக ஒருவர் எப்படி வாழ வேண்டும், நினைவென்றால் என்ன, அந்த நினைவு மனதிலே யாருக்காக எப்படிப்பட்ட நினைவு எவ்வளவு காலம் இருக்கும் என்றதை எல்லாம் கூறக்கூடிய ஒரு பாடலாக இருந்தாலும் அந்த நினைவு இருக்கும் வரைக்கும் செயல்களும் இணைந்து கொண்டே இருக்கும், இசைந்து கொண்டே இருக்கும் என்று கூறும் வகையிலே பாடுகின்ற பாடல். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை மிதவாக நகர்ந்து கொண்டிருக்கும் வழியிலே உறவுகள் வந்து பேசி மகிழ்ந்து தங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு அதிலிருந்து சில கருத்துக்களை நாங்கள் எடுத்து உறவாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. 30 ஆண்டுகளை தொட்டு 30வது ஆண்டிலே மலர்ந்து கொண்டிருக்கும் இந்த வானொலி ஆரம்பத்தில் மொன்றியல் மாநகரத்தில் இணைந்த முதல் தமிழ் வானொலியாக இருந்து அதை ஸ்தாபித்தவர் ஒரு பெண்ணாக இருந்து அது மீராவாக இருந்து இட்டவரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் என்பதை எண்ணி அவருக்கு விருதுகளையும் உலக வானொலிகள் தமிழ் வானொலிகளின் தந்தை வானொலியான இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தினால் இனங்காணப்பட்டு விருதுகள் வழங்கப்பட்டது எங்கள் வானொலிக்கும் அவருக்கும், அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த வகையில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து வளர்த்து கொண்டு வரும் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி நாளாந்தம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டும் வளர்ந்து கொண்டும் வருகின்றது. இடையிடையே கோளாறுகள் ஏற்பட்டாலும் அவற்றை நிவர்த்தி செய்து கொண்டு ஓடி வந்து நாங்கள் இணைந்து மகிழ்கின்றோம். அன்பு உறவுகள் வந்து பேசும் பொழுது தனிமை என்ற ஒரு விடயம் எல்லோரையும் பாடிக்கொண்டிருக்கின்றது. உலகத்தில் இன்றல்ல நேற்றல்ல அன்றும் இருந்தது, ஆனால் தனிமையிலிருந்து இத்தனை சாதனைகளை புரிந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் என்னால் முடியும் என்ற அந்த எண்ணம். உடல் களைத்தாலும் மனம் களைக்கக்கூடாது அன்பு மகளே மஞ்சுளா, இது உங்களுக்காகத்தான்.

கூறியிருக்கின்றார்கள் அம்மா. அடுத்தது, தனிமை உண்மையிலே அது பொல்லாத ஒரு நோய். ஆனால் அந்த தனிமையை அது ஆங்கிலத்திலே நெகட்டிவானது எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுக்கணும். எதிர்மறையாக இருப்பதை நாங்கள் நேர்மறையாக எடுத்துக்கொள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் மனத்தினாலே. நல்ல நல்ல புத்தகங்களை பாருங்கள். இப்பொழுது தான் கையிலே வைத்துக்கொண்டு ஒரு விரலினாலே பெரிய பாரதத்தையே மகாபாரதத்தையே படித்துவிடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எல்லா வசதியும் இருக்கின்றது உங்களுக்கு. நல்லதோர் முன்மாதிரியாக உடலமைப்பை வைத்திருந்து நாட்டை காக்கும் சேவை புரிந்தவரின் மனைவி நீங்கள், மகிழ்வோடு இருங்கள். என்னதான் நடக்கும், நடக்கட்டுமே என்று ஒரு எண்ணம், என்ன பெறப்போகுது பார்ப்போம் என்று நீங்கள் உங்கள் மன உறுதியை தளரப்படாதீர்கள். அந்த என்னால் முடியவில்லை அப்பா, நான் தனிமையாக இருக்கிறபடியால் தான் இப்படியோ என்றெல்லாம் எண்ணாதீர்கள். நீங்கள் தனிமை இல்லை மகளே, தனிமை இல்லை. உங்களை சுற்றி எத்தனை விடயங்கள் உண்டு, அதை ரசியுங்கள், அதை பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள் எப்படி வருகின்றது என்று. அந்த ஆடு மாடு கோழி இதுகளெல்லாம் இன்னும் பிறந்த உடனே உடல் வல்லமையோடு வருகின்ற, பிறந்த ஒரு மணி நேரத்தில் எழுந்து நடந்து தங்களுடைய கர்மத்தை தாங்கள் செய்து கொண்டு போகின்றவல்லவா. நாங்களும் அப்படி வளர்ந்து எங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டு இருக்கின்றார்கள். நல்லது ஒரு துணைவர் இருக்கின்றார், பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்கள், பிற குழந்தைகளையும் கண்டுபிட்டீர்கள். அதை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். வெளியே செல்ல வேண்டும், வெளிக்காற்று பட வேண்டும் உங்களுக்கு. வீட்டிற்குள்ளே மட்டும் பணிபுரிந்தால் போதாது மகளே. ஒரு 10 நிமிடங்கள் கணக்கு வேணும், ஒரு 10 நிமிடங்கள், ஒரு 15 யார் நடவுங்கள். அதை நடையாக நடவுங்கள், பணியாக செய்வது போன்று எண்ணாமல். நிச்சயமாக உங்களுக்கு முடிவுண்டு. அடுத்து மனோநிலவை தனிமையை கலைக்க வாருங்கள் வானொலிக்கு, எங்களோடு பேசுங்கள். வானொலி உறவுகளோடு உறவு வைத்துக் கொள்ளுங்கள், தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். சுகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் முறைவனையும் பிரார்த்தித்து எங்கள் ஆதரவையும் உங்களுக்கு தருகின்றோம் என்று கூறிக்கொண்டு அடுத்து வரும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் கூட இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு பாடல், கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று வந்து மறந்து விடுகிறேன் அப்பா என்று மகள் சியாமலா நீங்கள் கூறியதற்கு ஞாபகம் இருக்கிறது. மறந்தாலும் இறுதியிலே வரியை கூறுகிறேன் என்று கூறிவிட்டீர்கள். தூக்கு தூக்கி என்ற ஒரு அற்புதமான திரைப்படம் அது. இன்று இந்த மனம் வருந்துபவர்கள், தன்னம்பிக்கை குறைந்தவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம், திரைப்படம். எத்தனை ஆண்டுகள், அரை நூற்றாண்டை கடந்து விட்டது அந்த பாடல் வந்து அந்த திரைப்படம் வந்து. அதில் வந்த ஒரு பாடல் தான் அதை ஒரு நாகரிகமான முறையிலே வரும் பாடல், நகைச்சுவை போன்று இருந்தாலும் அற்புதமான கருத்து கொண்ட பாடல் அந்த பாடல். அந்த பாடலை ஏழைசை மன்னர் எங்கள் டிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் தான் பாடியிருக்கின்றார். பிரபல கவிஞர் இசையமைப்பாளர் தஞ்சை என் ராமையா தோஸ் அவர்கள் தான் அதை எழுதியிருக்கின்றார்கள். அவற்றிற்கு மேலாக அந்த பாடலுக்கு இசை கொடுத்தவர் நான் என்றும் மதிக்கும் இசைக்கலைஞர்களுக்குள்ளே தலை சிறந்தவரான ஜி ராமநாதன் ஐயா அவர்களுடைய இசையிலே மலர்ந்த பாடல் அந்த பாடல். வரியும் பாடலும் குரலும் சிறப்பாக அமைந்து நடிப்போடு இணைந்து எங்கள் உள்ளத்தை கவர்ந்த ஒரு திரைப்படம் தூக்கு தூக்கி. அந்த தூக்கு தூக்கியிலே தான் சியாமலா நீங்கள் கேட்டீர்கள் இந்த பாடலை. ஏறாத மலைதனிலே, சாதாரண மலையிலே, ஏறாத மலைதனிலே என்ற கருத்தோடு ஆரம்பிக்கின்றது வதத்தோடு முழுவதையும் கேட்போம். இதோ அந்த பாடல் சியாமலா உங்கள் பாடல்.

சிறப்பான இந்த பாடல் வந்து எத்தனை ஆண்டுகள் என்று என்னால் குறிப்பிட முடியவில்லை. நிச்சயமாக இது அரை நூற்றாண்டை கடந்த பாடல். தான் திமிக்கினி தந்த குணாரே, தீன் திமிக்கின தீந்த குணார, எவ்வளவு அற்புதமான கருத்து ஆழமுள்ள அந்த பாடல். மற்றவர்களுடைய பார்த்து தான் திமிக்கி போடுபவர்கள் தான். இன்னும் ஒரு பாடல் இருக்கு, உடனே ஞாபகம் வந்தது இந்த பாடல். பார்த்தா இந்த பாடல், அந்த செம்மறி ஆடுகள் ஏண்டு வரும் ஒரு பாடல் ஒன்று. ஒரு ஆடு போனால் அது பின்னாலே போக முடியாது, தனக்கண்டு ஒரு பாதையை எடுக்க மாட்டேதான். இந்த செம்மறி ஆடுகள் அப்படி ஒரு பாடல் ஒன்று வரும், அது வரி வரும்போது நான் கூறுகின்றேன். இந்த பாடலும் பாலை வனம் சோலை வனம் என்ற இரண்டு வார்த்தைகளால் இன்றைய நிலைமை அப்பட்டமாக அப்படியே உள்ளார்ந்தமாக நாங்கள் கூறக்கூடியதாக இருக்குது. சோலை வனம் இருக்கத்தக்கனையாக பாலை வனத்தை நம்பி சென்று படாத பாடுபடுத்துகின்றது என்றெல்லாம் அன்றே ராமையா தாஸ் அவர்கள் எழுதிவிட்டார்கள் அந்த பாடலை. தான் திமிக்கடி தந்த கோனாரே, தீன் திமிக்கடி திந்த கோனாரே, ஆனந்த கோனாரே, அது கோனாரே என்ற ஒரு இனம் இருக்கின்றதல்லவா இந்தியாவிலே, அந்த கோனாரே என்ற அதை விழிப்பு உணர்வுக்காக அதை தந்து மனிதன் என்பதை தான் கூறுவது. கோனாரே அறிவு கெட்டுத்தான் போனாரே, தான் திமிக்கி போட்டு ஒருவர் செய்வதை பார்த்து பின்னோக்கி சென்று பின்பற்றி சென்று தண்ணியே இழந்தெல்லாம் கடைசியாக அறிவே கெட்டு போகிறது மாதிரி வருகின்றது அந்த பாடல். அற்புதமான ஒரு கருத்து, நல்ல பாடலை தெரிவு செய்து வந்திருக்கின்றீர்கள். இன்றைய கருத்து கம்மியாக தந்த பாடல் அன்பு மகளே ஷியாமலா, தூக்கு தூக்கி திரைப்படத்தில் தான் இந்த பாடல் வந்தது. தான் திமிக்கி நீ தந்த கோனாரே, தந்த ஆனந்த கோனாரே, அறிவு கெட்டுத்தான் போனாரே என்ற வரி வந்த இடம் பாலை வனத்தையே விட்டு நம்பிக்கொண்டு சோலை வனத்தை விட்டு விட்டு வந்து விட்டுருக்கிறது. சோலை வனத்திலே சொந்தமான பண்பாடுகள் இருக்கத்தக்கனையாக வறண்டு போன பாலைவனத்தில் உணவு தேடுவது போன்று தேவையற்ற இதழுக்கு போகின்றோம் எங்கள் நாடு என்று எல்லோரும் பின்பற்றுதலில் அறிவு கெட்டு இதற்காக ஏன் செய்கின்றோம் என்று தெரியாமல் போகின்றோம் என்று கூறுகின்ற அற்புதமான கருத்தை அந்த பாடல் இந்த ரெண்டு கவுதாரியை வைத்து எழுதியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்புகள், சிறப்புகள். இது மூன்று தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

உனக்காக நான் உனக்காக. இன்னும் ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அன்புடன் வந்து தன்னையே தான் பார்த்து துயரிட்டு கொண்டிருக்கும் அன்பு மகள் மஞ்சுளா, நீங்கள் இன்று வானொலிக்கு வந்து இணைந்தது பெரும் மகிழ்ச்சியாக எங்களுக்கு இருந்தது. அன்று நடந்த பொது பொக்கிஷ நிகழ்வுக்கு கூட நீங்கள் பாட்டு சவாரிக்கு கூட எனக்கு பதில் கொடுத்திருந்தீர்கள், என்னோடு இணைந்திருந்தீர்கள். புலனத்திலே மிகவும் சிறப்பாகத்தான் இணைந்திருந்தீர்கள். அது எனக்கு முற்சாகமாக இருந்தது. அந்த வழியில் இன்று நீங்கள் நேரலைக்கு வந்தது மேலும் சிறப்பாக இருக்கிறது. இது உங்களுக்கும் நல்லது. வாய் திறந்து பேச வேண்டும் அம்மா, வாய் திறந்து பேசி உங்கள் நன்மை தீமைகளை எங்களோடு நாங்கள் இவ்வளவு அன்பாக முன்றியல் தமிழ் வானொலி உறவுகள் நாங்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவாக இருக்கின்றோம். உறவை பரிமாறிக்கொண்டு பேணிக் கொண்டிருக்கின்றோம். நன்மை தீமைகளை கலந்து பரிமாறி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நீங்களும் வந்து உங்கள் நன்மை தீமைகளை எங்களோடு பேசி மகிழலாம். உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை வானொலியில் வந்து பேசும் பொழுது ஒரு பெரிய சுமை குறைந்ததாக இருக்கும் மகளே. அற்புதமான ஒரு படம், ஆண்டுகள் பல கடந்து விட்டது. அந்த படத்தை பாடலை நான் தேடுவதற்கு முன்பு நீங்களே அனுப்பியும் வைத்து விட்டீர்கள் கட்டிக்காரை. சில வேளைகளில் நீங்கள் கேட்கும் பாடல் என்னால் எடுக்க முடியாட்டால் நான் உடனே உங்களுக்கு அறிவித்து விடுவேன். நீங்கள் உடனே எனக்கு அனுப்பி வைப்பீர்கள். அப்படியான தொடர்புகள் இருக்க வேண்டும். மனம் தனிமையாக வைத்திருக்க வேண்டாம். இது ஒரே வழி என்ற ஒரு திரைப்படம் அன்று வந்திருந்தது. அதில் ஒரு அற்புதமான ஒரு பாடல், அறத்தை போற்றும் பாடலாக, அன்பும் அறனும் உயிர் என்ற வரி கொண்ட பாடலை கேட்க இருக்கின்றோம். உங்கள் மூலமாக இன்றைய உனக்காக நான் நிகழ்வில் நேரலையில் வந்து இணைந்து இந்த பாடலை தந்தமைக்கு நன்றி கூறி அந்த பாடலை இப்பொழுது ஒலிபரப்பி கேட்டு மகிழ்வோம்.

என்றோ கேட்ட பாடல்கள் வரிசையில் இந்த பாடலையும் இன்று கேட்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது மஞ்சுளா உங்களினால். ஒரே வழி என்று இன்றைக்கு 65 வருடங்களுக்கு முன்பு வந்த ஆர் கோவர்த்தனன் ஐயா அவர்களின் இசையிலே வந்த பாடலை இன்று நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்ததல்லவா? இறுதியிலே பேடை பொறாவும் நாட்டை ஆண்டுவிடும், பெண்ணும் நாட்டை ஆண்டுவிடலாம் என்ற வகையிலே தான் இந்த பாடல் வேலை கூறுகின்றது. நீங்கள் முடியும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக முடியும் மகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் மனத்துணிவோடு இருக்க வேண்டும். மனதில் இருக்கின்ற கவலைக்கு கவலை என்றதை விட்டு மகிழ்ச்சி என்ற மருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் உங்கள் மனோ நிலையை, மனதின் நிலைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மகளே. சிறப்பான இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையில் நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே வாருங்கள், வந்து இணையுங்கள். தினமும் இந்த நேரத்தில் நேரொலி உண்டு, உங்களிடம் உங்கள் கருத்தில் இலக்கம் உண்டு. அலையுங்கள், பேசுங்கள், மகளுங்கள். இனிமையான இந்த பாடலை தந்தவைக்கு நன்றி. அன்பும் அறனும் உயிர் என்று நாங்கள் மதித்து வாழ வேண்டும் என்று அன்று தொட்டு எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு வழிவகுத்து சென்ற வழிவகைகள் பல உண்டு. அதிலே துன்பம் நேர்க்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று அன்று இறுதி அன்றும் வந்து மகள் ஷியாமலா கேட்ட பாடல் என்றும் எனக்கு ஞாபகத்தில் பலர் கேட்டிருக்கிறேன், நானும் பார்த்திருக்கிறேன். துன்பம் வரும் கால் நகுக என்று வள்ளுவர் கூறியிருக்கின்றார்கள். நகையை சிரித்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். துன்பம் துன்பம் என்று அந்த துன்பச்சுமையை மனதில் வைக்காமல் தள்ளி வைத்துவிட என்னால் முடியும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக வாழுங்கள்.

உனக்காக நான் நிகழ்வு இறுதியாக ஒரு பாடலை தருவதற்கு பொறுமையோடு காத்து கொண்டிருந்து எல்லோருடைய பாடலையும் கேட்டு நான் கேட்கின்றேன் என்று அன்போடு கூறும் என் அன்பு நண்பர் நாகப்பனையா அவர்களே, உங்களுடைய பாடல் ஒலிக்க இருக்கின்றது இறுதி பாடலாக. இன்றைய உனக்காக நான் நிகழ்வே இடையிலே அன்புடன் சரவணன் வந்து இணைந்து கொண்டீர்கள். இடையிலே உங்கள் தொலைபேசி நின்றுவிட்டது. ஆனால் அந்த பாடல் என்ன பாடல் என்று கூறாமல் சென்றுவிட்டீர். நல்ல கருத்துக்களை பரிமாறி சென்ற வேளையிலே பாடலை கேட்க உங்களால் முடியவில்லை. எனக்கும் என்ன பாடல் தருவது என்று தெரியவில்லை. அந்த வகையில் பாடலை எழுதுங்கள் தருகின்றேன் என்று கூறியிருந்தேன். இங்கே பாடல் நீங்கள் பதிந்ததாக தெரியவில்லை. காரணம், வலைத்தளம் உங்களுக்கு சதி செய்து விட்டது என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது நாகப்பன் முட்டை கலக்கி என்ற வரி வருகின்றது. யூத் திரைப்படுத்த பாடலை கேட்டு மகளை இருக்கின்றோம். கேட்போமா பாடலை? இதோ அந்த பாடல்.

முட்டுக்கலக்கி என்ற பாடல் வேறு வரிகளோடு வந்து இணைந்த வழியிலே நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இது புதிய யூத் என்ற திரைப்படத்துக்காக ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசை அமைத்து கொடுத்தாரோ பொருத்தி கொடுத்தாரோ பசியோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். வரிகள் எதுகை மூனைக்காக பல வரிகள் புகுத்தப்பட்டிருக்கின்றது. முழுமையாக என்ன கூற வந்தார்கள், எதை கூறுகின்றார்கள், ஏன் கூறுகின்றார்கள் என்பதை உணர முடியாமல் இருந்தது எனக்கு. உங்களுக்கு முடிந்திருந்தால் கருத்தில் தாருங்கள். இன்று நிறைவேற இருக்கின்றது இன்றைய உனக்காக நான் நிகழ்வுக்காக நாங்கள் காத்து கொண்டிருந்து ஒவ்வொருவரும் வந்து பேசி மகிழ்ந்து பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட வேளையில் அன்போடு நாங்கள் பாடல்களையும் அறிவுரைகளையும் கேட்டு மகிழும் வண்ணம் வந்த பாடல்களையும் தெளிவாக நாங்கள் கொள்ள வேண்டிய குணாம்சங்களையும் பெற்றுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணும் இந்த வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்புடன் தேவா, மகாலிங்கம், நாகப்பன், ஷியாமலா, சரவணன், மஞ்சுளா இவர்களுக்கு என் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நேரொலியில் வந்து இணைந்தமைக்கு இணைந்து சிறப்பித்த வேளையிலும் எங்கள் சரவணன் அவர்களுக்கு வலைத்தளம் சதி செய்து விட்டது. சதி செய்தாலும் இணைந்து நல்ல கருத்துக்களை தந்திருந்தார். சிறப்பான ஒரு விவசாயத்தோடு சம்பந்தப்பட்ட, போஷாக்கோடு சம்பந்தப்பட்ட, அது சாகுபடியை பற்றிய விவரங்களை நாங்கள் கலந்து கொண்டு எங்களுக்காக தந்த விவரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட வேளையில் நாங்களும் அதை கொள்வனவு செய்யும் பொழுது தரமானதாக பார்த்து வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் உருவாக்கி செல்கின்றது. சிறக்க வேண்டும் உங்களுடைய விவசாயம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கும் முறை இன்று விடை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அந்த கொண்டு வரும் வேளையிலே உங்களோடு நானும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனுடன் இருக்கிறம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்மணிந்து அதற்குள்ளே அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு முதற்கண் நன்றியும் கூறி என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி வைத்தவர்கள், அதை ஆளாக்குவதற்காக வந்த அன்பு தமிழ், அது மட்டுமில்லாமல் இவற்றை எல்லாம் உமக்களித்த எல்லாம் வல்ல இறைவா என்று நான் அடிக்கடி கூறிக்கொள்ளுவேன். ஓம் நமசிவாய என்று மீண்டும் அவர் பாதம் வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து நானும் வேண்டி வணங்கி 2026 ஆண்டின் 6வது நாளான 25வது நாள் வியாழக்கிழமை இந்த கதம்பத்திலே ஒலித்த உனக்காக நான் நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக. இந்த வழியிலே அறம், மனிதநேயம், சீவகாருணியம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்று திடம் கொண்டு இறைவனுக்கு சமர்ப்பிப்போம்.

0: வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து 11:31 கண்ட காலை வேளையாக முற்பகல் என்று கூறும் அளவுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியில் இருக்கும் வேளையில் உங்களுக்கும் இளமணி திரு நாட்டினருக்கும் தென்னகத்துக்கும் இரவு நேரம் 9:01 என்று காட்டும் பகலும் இரவும் இணைந்திருக்கும் 2026 ஆண்டு 6வது மாதம் 26வது நாள் எல்லாம் 6/6/6 என்று வருகின்றது. இந்த இனிய நன்னாள் என்று வெள்ளிக்கிழமையாக காட்டப்படும் வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு நான் வந்து உங்களுக்கு வணக்கம் என்று கூறி இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வேன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கனடா கலையகத்திலிருந்து கேட்டு இணைந்து கொண்ட நான், அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்கள் தந்த எல்லாவற்றையும் பிறவித்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு இவர்களுக்கு வணக்கம் கூறி உங்களுக்கும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளையும் வரவேற்று வணக்கம் தந்து இணைந்து கொள்வோம் என்று கதம்பத்திலே. பத்தொன்பது பாகை வெப்பநிலையில் நாங்கள் இருக்கும் வேளை இது படிப்படியாக உயர்ந்து 23 பாகையை அடைய இருக்கின்றது. 23 பாகை கிட்டத்தட்ட மாலை 3 மணி வரையில் அடையும் என்று இங்கு கணக்கிடப்பட்டு கூடிய வேளையில் 4 மணிக்கு 23 பாகையாக இருக்கும் பொழுது இடியுடன் மின்னலும் கூடிய மழையாக வர இருக்கின்றது என்று பயமுறுத்தி இருக்கின்றார்கள். கலைந்து போகும் என்று எண்ணும் வேளையில் அவர் 90% உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால் அதை எதிர்பார்க்கின்றோம். நேற்றைய தினம் வந்த செய்தி எல்லோரையும் உலக நாடுகளை முழுக்கியது. வெனிசூலா நாட்டிலே 37 வினாடிக்குள் 2 தடவைகள் பூமி நடுக்கம் ஏற்பட்டு பல மக்கள் இறந்தும் மறைந்தும் இருக்கின்றார்கள். கட்டிடங்கள், உயர்ந்த மாடி கட்டிடம் எல்லாம் நொறுங்கி ஒரு வினாடிக்குள் நிலத்தில் விழுந்து மூழ்கிவிட்டது. அப்படியான பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இயற்கை தானே. ஏன் இந்த இயற்கையின் சீற்றம் என்று நாங்கள் எண்ணும் இந்த வேளையிலே இன்று வெள்ளிக்கிழமை மொன்றியல் தமிழ் வானொலியிலே வளமை போல நாங்கள் என்ன செய்வோம் என்று இந்த பாடல் கூறும் அல்லவா? பக்தி கொண்டாடுவோம் என்ற பாடலோடு இசையுடன் ஆரம்பித்து எங்களை இயங்க வைக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய பக்தி வேளையை.
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: மனித நேயம், ஜீவகாருண்யம், அறம் எங்கே சென்று விட்டது என்று எண்ணும் அளவில் இன்று அந்த எங்கோ இருக்கும் நாடு அவர்கள் இருந்தால் எங்களுக்கு என்ன என்று எண்ணாமல் எங்கள் உள்ளம் ஏங்குகிறது, இறங்குகின்றது, இறைவனை நாடுகின்றது. ஏனிந்த அவலங்கள் இதற்கு அமைதி கிடையாதா என்றெல்லாம் கேட்டு வணங்குகின்றது. காரணம், ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அந்த ஈரம் இருக்கின்றது, மனித நேயம் என்ற ஈரம். அது வறண்டு கொண்டு போக வைக்கும் சில சக்திகளும் செயல்களும் அதை வறட்சி அடைய செய்யும் வேளையிலே எல்லாவற்றையும் 5 தொழில்களே அடக்கி ஆளும் இறைவனுக்கு தெரியும் எதை எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்று அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார். அனர்த்தங்கள் மூலம் இந்த உலக அழிவுக்கு படிப்படியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று கீதோபதேசம் கூறுகின்றது. இன்றைய பக்தி வேளையிலே எங்களை எல்லாம் ஒரு இரக்க நிலையில், கருணை நிலையில், அன்பு நிலையில், ஆதரவு நிலைக்கு கொண்டு வந்திருப்பது இந்த பூகம்பம். அந்த பூகம்பத்திலே நல்லவர்கள் மட்டுமல்ல, தீயவர்கள் மட்டுமல்ல, நல்லவர்களும் தானே வெந்து போயிடுவார்கள். ஆதலால் ஆன்மா என்பது நல்லவனாகவும் தீயவனாகவும் வருவது அவரவர்களின் கர்ம வினையை பொறுத்தது. கர்மம் என்பது முன் செய்த வினையில் இப்பொழுது நாங்கள் செய்கிற கர்மங்களும் தான் அதனால் தான் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, இது இப்பொழுது எது நடக்கின்றதோ நன்றாகவே நடக்கின்றது. துடைப்பம், அந்த அவலங்களை போக்குவதற்காக படிப்படியாக துடைத்து கொண்டு வந்து முற்றாக காட்சிகளின் மூலமும் அனுபவத்தால் எங்களை அனுபவித்து உணரும் வண்ணமும் வேதனைப்படுத்தி அழிய வைக்க இருக்கின்றது போல் தெரிகின்றது. எவனொருதன் துன்பப்படுகின்றானோ அவன் தன்னுடைய கர்ம வினையை அனுபவிக்கின்றான் என்று நாங்கள் கூறுகின்றோம். அதற்கு விதி என்றும் ஒரு பதிலை கூறிக்கொள்ளுகின்றோம். உறவுகளை வாருங்கள். 6487 4641 5 என்ற இலக்கத்தோடு என்னோடு இணையுங்கள். பக்தி மார்க்கமாக நாங்கள் இணைந்து பேசிக்கொள்ளலாம். உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் பெற்ற அனுபவங்கள், பக்தியினால் உங்களுக்கு கிடைத்த நன்மைகள், பக்தியினால் சிலருக்கு ஏற்பட்ட தீமைகளையும் கூறுவதற்கு இருக்கின்றார்கள். நேர்மறையாக எதிர்மறையான கருத்துக்கள் பக்தியை பற்றி உலகளாக இருக்கின்றன எல்லா மதங்களிலேயும். நாங்களும் அதை எடுத்தாள்வோம் என்று பக்தி வேளையிலே என்று கூறி அந்த வேளையிலே நீங்கள் விரும்பும் பக்தி பாடலை கேட்டு மகிழ்ந்து விடுவதற்காக என்ன பாடல் உங்களுக்கு வேண்டுமோ அந்த பாடலை கொண்டு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு இணைவோம். 6487 8746 4 1 5 என்ற இலக்கத்தோடு என்று கூறும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே இன்று நாங்கள் பக்தி வேளை என்று கூறியவுடன் இங்கே வந்து அன்புடன் எங்களுக்கு பதிலை தந்திருக்கின்றார்கள் ஜெகவர் சாதிக் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா, இங்கே மகாலிங்கம் அவர்களும் தந்திருக்கின்றார். மகாலிங்கம் நேற்றைய தினம் கேட்டார், அன்பு உறவுகள் பகுதியிலே எனது இணைப்பு அழிந்து விட்டது, ஒரு தடவை இணைத்து விடுங்கள் என்று. நாங்கள் அங்கே சென்று பார்த்தால் அது இணைத்துத்தான் இருக்கிறது, அங்கே எதுவும் அழியப்படவில்லை. மகாலிங்கம் தவறுதலாக உணர்ந்து விட்டாரோ புரியவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் இந்த அந்த பகுதியிலே தானே எழுதியிருக்கின்றார், பக்தி வேளைக்கு வருகிறதரும் ஐயா அவர்களை வருகிறேன் வருக வருக என்று வரவேற்கின்ற, அதனால் அவர் பக்தி எங்களுடைய தளத்திலே இருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு புரிய வைத்துக் கொண்டு இன்றைய நிலைக்கு நிகழ்ச்சிக்கு முதலில் வருகின்றார். அவர்தான் வணக்கம் மலியம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம். வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் உங்களுக்கு இணைத்து விட்டேன். முதல் நேராக வந்தீர்கள். உங்களுடைய இணையதளம் எங்களோட இணைய மறக்கின்றது. காரணம் என்ன? ஓம் நம சிவாய. அங்கே வாருங்கள். வந்துவிட்டீங்க. ஓம் நம சிவாய் சொன்னவுடன் தான் உங்களுக்கு இணைப்பு கிடைத்திருக்கின்றது. என்ன நடந்தது?
2: வணக்கம்யா. வணக்கம்யா.
0: அதை நான் முதலே கூறிவிட்டு நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
2: வாழ்த்துக்கள்.
0: எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன்யா.
0: மகாலிங்கம் இங்கே தளத்தில் நீங்கள் உங்களுடைய அன்பு உறவுகள் தளத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள், அது அழைக்கப்படவில்லை. எப்படி?
2: இல்லை இல்லையா, நான் போட்டு பார்த்தேன், அதுல வந்து டெலிட் ஆயிருந்தது. நாகப்பன் ஐயா தான், நாகப்பன் கிட்ட கேட்டிருந்தேன், அவரு போட்டாரு நாகப்பன் எனக்கு இணைத்திருந்தாரு.
0: இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இங்கே அழிக்கப்படவில்லை, இணைக்கப்படவில்லை, எங்களுக்கு அப்படி காட்டப்படவில்லையே.
2: ஓ,
0: நீங்கள் தெரியாமல் நீங்கள் புரியாமல் கூறியிருக்கின்றீர்கள். அங்கே இணைத்து தான் இருக்கின்றார்கள், இணைப்பில் இருக்கின்றீர்கள் ஐயா. நாங்கள் அதிபரோடும் பேசி அங்கே நாங்கள் பரீட்சித்து பார்த்தபொழுது அப்படி எதுவும் அழிக்கப்படவில்லை, ஒன்றும் இல்லை, நீங்கள் இணைந்தபடி தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் தவறுதலாக புரிந்து விட்டீர்கள். கூடிய மழையை எதிர்பார்க்கும்.
2: ஆமாயா, ஆனா கருங்கருன்னு வந்ததுயா, ஆனா மழை வரலையா. வெப்பமா தான் இருக்கு, இரவும் வெப்பமா தான் இருக்கு, குளிர்ச்சி இல்ல. ஏசிங்கிற ஏசி போடுற அளவுக்கு தான் ஏன் வெப்பமா இருக்கு.
0: அது இது காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கணித்து அதற்கேற்ற உபகரணங்களை உபயோகித்து அனுபவிக்க வேண்டியதான். ஆனால் எது எப்படி வந்தாலும் இயற்கையை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்றது எல்லோருக்கும் தெரிந்தபடியும். இன்று அங்கு என்ன ஆன்மீகத்திலே என்ன தொழிற்பாடு உண்டு உங்களுக்கு இருந்தது, ஆன்மீகத்தில் என்ன தொடர்பு இருந்தது?
2: இந்த ஒரு வாரமா நான் எந்த கோயிலுக்கும் போக முடியல. காரணம் எங்களுடைய பங்காளி வகையறால ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுனால சுபத்தீட்டுன்னு சொல்லுவாங்க, அதனால கோயிலுக்கு போக கூடாது 16 நாள் வரைக்கும். அதனால நான் எங்கேயும் போல. நாளை கூட சனி பிரதோஷம் வருதியா, சனி மகா பிரதோஷம். வருடத்துல 3 சனி பிரதோஷம் தான் வரும், அது நாளைக்கு வருதியா, ஒரு பிரதோஷம் நாளைக்கு வருது. மிக இது போக முடியலங்கிற வருத்தம் இருக்கு, ஆனா போனா தவறுங்கிற மாதிரி சொல்றாங்க.
0: ஆனால் வீட்டில இருந்து நீங்கள அதை அனுபவிக்கலாம் தானே, வீட்டில இருந்து செய்யலாம்
2: தானே.
0: 3 சனி பிரதோஷம் எவை என்று கூற முடியுமா மாலிங்க? நாங்கள் அறிந்து கொள்வோம்.
2: ஆணியில ஒண்ணு வரும் யா, அது மாதிரி எந்த மாசத்துல வருதுன்னு தெரியல, ஆனா 3 மாசம் தான் சனி பிரதோஷம்.
0: முதல் ஒன்று சென்று விட்டது, இப்பொழுது வருகின்றது, இன்னும் ஒன்று வர இருக்கின்றது. சரி, 3 இப்பொழுது வருவது ஆணி சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷங்களுக்கு இதற்கு முன்பு நீங்கள் எப்படி அதை கடைபிடிச்சீர்கள்?
2: மாலை நேரத்துல கரெக்டா 4:30 எல்லாம் கோயிலுக்கு போடுவேன். கோயிலுக்கு போய் பால் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போவேன். பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கறது. அந்த அந்த சிவன் கோயிலுக்கு சென்றாதான் அந்த பிரதோஷத்து ஒரு மன நிறைவா இருக்கும்.
0: ஏனைய ஆலயங்களிலும் அதை அனுஷ்டிக்கிறார்கள் தான், அது குறிப்பாக சிவன் ஆலயத்தில் அனுபவித்ததுலதான் பூரணத்துவம் பெறும்.
2: இன்னைக்கு நந்திக்கு தானே செய்யறாங்க, அது சிவன் நஞ்சு உண்டதுனால வந்த அந்த வேலை தான் பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்றது. அந்த நந்தி தான் அதுக்கு இது பண்ணதுனால நந்திக்கு வந்து அன்னைக்கு சிறப்பு.
0: என்ன செய்தார் நந்தி அந்த வேலையிலே, நாங்கள் அறிந்து கொள்வோம்.
2: அந்த அது கொஞ்சம் அவ்வளவா தெரியலையா. நந்தி வந்து இதுமாரி செய்தி சொல்லிட்டாங்க, இந்த மாரி பெருமான் வந்து விஷம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட போய் சொல்லி, அந்த பார்வதி வந்து தொண்டைய அந்த தொண்டைக்குழிய பிடிச்சதுனால அந்த தொண்டைக்குழியிலே அந்த விஷம் நின்னதுனால தான் ஆண்களுக்கு எல்லாம் தொண்டைய வந்து ஒரு வீக்கமா அந்த ஒரு கட்டி மாதிரி எல்லாம் வரும். அது வந்து எல்லா ஆண்களுக்கும் இருக்குங்க.
0: அதுக்கு என்ன பெயர்னு தெரியுமா ஐயா, தமிழிலே அதற்கு எப்படி கூறுவார்கள்?
2: அது தொண்டைக்குழின்னு சொல்லுவாங்க.
0: தமிழ்ல தொண்டைக்குழி என்பது இந்த இதுல கழுத்துக்கும் தொண்டைக்கும் இடையிலே ஒரு பள்ளம் இருக்கின்றது, தொட்டு பார்த்தால் குழியாக இருக்கு, அதுதான் தொண்டைக்குழி. ஆனால் நீங்கள் சொன்ன விடயம், நீங்கள் சொன்ன அந்த பேசப்படுங்கள், நீங்கள் சொன்ன விடயம், நீங்கள் சொன்னது அந்த தங்கி நின்ற இடம் ஆண்களுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கும் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? அது நீட்டினது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு தண்ணீர் அருந்தும் பொழுது பாருங்கள், மேலெழுந்து கீழே இறங்கும், கவனித்து பார்த்தால் தெரியும். அதற்கு பெயர் முடாறு என்று கூறுவார்கள். திவாரங்களிலும் இருக்கின்றது அந்த பெயர் முடாறு என்று கூறும். மூனா டானா ரூனா முடாறு என்றது. தொண்டைக்குழி அதுக்கு கீழே உள்ளதுதான், தொண்டைக்குழி அதுக்கு மேலே இருக்கும். அதனால் தான் இரகசியங்களை காப்பாற்ற முடியாதவர்கள் பெண்கள் என்று கூறப்படுகின்றது. காரணம் அவர்களுக்கு அந்த முடறு இல்லை, ஆண்கள் காப்பாற்றிக்க பாதுகாப்பாக வைத்திருக்க அவர்கள் முடறு இருக்கு என்று ஒரு நாட்டு இதுல பேசிக் கொள்வார்கள் ஐயா. முடறு என்பது
2: வாயடக்கம் கூட இருக்குன்னு சொல்றதுக்கு ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு அந்த வாய்
0: அதுக்கு முடருக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப நாங்க முடறு பற்றி பேசுகிறோம், நீங்கள் பேசப்பட மாட்டேன், ஏதோ ஒன்றை வச்சுக்கொண்டு ஏதோ உங்களுக்கு தெரிந்து அலம் கொண்டு போறீங்க. முடறு என்பதுக்கு நாங்கள் இப்ப கூறுகிறோம், வாயடக்கத்துக்கு முடருக்கும் சம்பந்தம் இல்லை. இரகசியத்தை இவர் வந்து அதை அவர் சென்று அந்த கழுத்திலே பிடித்தவுடன் அதிலே நின்று விட்டது அந்த விஷம், அது அப்படியே இருக்கின்றார். அவர் அடக்கி வைத்துக் கொண்டு ஆபத்தையும் அடக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். முடறு என்று சொல்ற சரி, அந்த வகையிலே நந்தி பெருமானை வணங்குவதற்கு அந்த வேளை பிரதோஷ வேளையாக நினைத்துக் கொண்டு குறிப்பிட்ட காலங்களில் அந்த திதி வந்து கூடும் வேளை பிரதோஷ வேளை என்று அந்த பிரதோஷத்திலே எங்களுக்கு ஏற்படுகின்ற கெட்டபடியங்கள் தீயபடியங்கள் தீங்கள் எல்லாம் நீங்கி போகும். அதற்காக சிவன் ஆலயத்தில் விசேஷமாக செய்வார்கள். ஏனென்றால் நந்தியம்பெருமான் நீங்கள் கூறிய போது நீங்கள் கூறியபடி நந்தியம்பெருமான் அதுக்களாக சம்பந்தப்பட்டிருக்கின்றார். ஆதலால் அங்குதான் நந்தியினுடைய பீடம் இருக்கின்றது. ஏனைய ஆலயங்களில் அந்தந்த மூலமூர்த்திக்கு ஏற்ற மாதிரி மயில் இருக்கும், அன்னம் இருக்கும், தாமரை இருக்கும், இப்படி இருக்கும். இதுக்கு எலி இருக்கும், ஆனால் இங்கே நந்தி இருப்பது அவருடைய வாகனம். நந்தியம் பெருமானுக்கு தெரியாமல் இறைவன் எதுவும் செய்ய மாட்டார். அவர் கால் தூக்கி ஆடுவதற்கு கூட நந்தியம் பெருமானுடைய தாளம் வேண்டும், மத்தளம். நந்தியம் பெருமான் மத்தளத்தோடு இருப்பார். அந்த வேலை நல்ல வேலை. அது கூடி வரும் காலம் வருடத்திலே 12 மாதங்களே 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை வருகின்றது. அதனால் தான் அதை அந்த வேலை ஏனைய நேரத்திலும் பிரதோஷம் உண்டு, ஆனால் இந்த பிரதோஷம் மிக மிக பிரதோஷம் என்று கூறுவார்கள். சரி, வாழ்த்துக்கள். நல்ல விடம். அதுதான் அது நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டாடலாம் தானே, வீட்டில இருந்து அந்த அதை அனுஷ்டிக்கலாம் தானே மகாலிங்கம். எங்களுக்கு அது சுப தோஷங்கள் இருக்கிறது. அயலிலே எந்த ஆலயம், சிவன் ஆலயம் உண்டா உங்களுக்கு அயலிலே?
2: ஏ இருக்கியா, பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல இருக்கு. அதான் எங்களுடைய பெரிய கோயில் சொல்லுவோம்.
0: அங்கு எழுப்பப்படும் ஆலய மணி ஓசை உங்கள் வீட்டுக்கு கேட்குமா?
2: சற்று கொஞ்சம் தொலைவில் இருக்கிறதுனால அது
0: இல்லை. உற்று கேட்டால் அமைதியான சூழல்ல, உற்று கேட்டால் அமைதியான நேரத்தில் அது கேட்கும்
2: கேட்கும் கேட்கும் கேட்கும்
0: அந்த ஓசை வந்து. நன்றி நன்றி
2: சொல்லுங்க.
0: அந்த ஓசை வந்து பாலிக்கும் இடம் அத்தனையும் இறைவனுடைய கருணை நீடிக்க அந்த பலிக்கும் என்று கூறுவார். இறைவனுடைய பார்வை இருக்கும் என்று. ஆனால் இறைவனுக்கு உலகம் முழுக்க தெரியும் அவருக்கு. அந்த ஓசை வரும்பொழுது அந்த சிந்தனை எங்களுக்கு எழுப்பக்கூடும். அதனால்தான் அந்த மணியோசை உள்ள மணியோசை வருகின்ற திக்கு அத்தனையும் அவ்வளவு நீளத்துக்கு அவர்கள் அங்கே சென்று குழுமி கண்ணாலே பார்த்து ரசிப்பார்களாம் அந்த அபிஷேகங்களை எல்லாம். அப்ப இன்று நீங்கள் விரதம் இருப்பீர்களா நாளை? இன்று இன்று உங்களை சனிக்கிழமை, எங்களுக்கு வெள்ளிக்கிழமை. சரி, விரதம் இருப்பீர்களா?
2: நாளைக்கு தான் சனிக்கிழமை.
0: ஆமா, இப்பொழுது உங்களுக்கு இரவு நேரம் இல்லவா, முடிய வேணும்.
2: ஆமா,
0: விரதம் இருப்பீர்களா?
2: அதெல்லாம் இருக்கிறது இல்லையா நானு.
0: சரி, அந்த வேளையில பசு மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுப்பீர்கள் கூறுகிறேன், என்ன காரணம்?
2: ஆமா, அந்த மாடு நந்திக்கு பதில அந்த பசுக்கு வந்து பூஜை செய்வாங்கயா, அதுக்கு வந்து ஒரு உணவா அப்ப குடுக்கறதுல அது ஒரு மகிழ்ச்சி.
0: வாழைப்பழம்
2: சீப்பா வாங்கிட்டு போவேன். ஒரு சீப்பா வாங்கிட்டு போய் வர்றவங்களுக்கும் அதை கொடுத்து கொடுங்க, எல்லாரும் கொடுங்கன்னு ஒன்னு ஒன்னா கொடுப்பேன். நான் ஒரு 2 பழம் கொடுப்பேன், பாக்கி எல்லாம் வர்றவங்களுக்கு ஒரு 20 பழம் வரைக்கும் இருக்கும். அதை எல்லாருக்கும் கிட்ட கொடுத்து எல்லாரும் அந்த உணவா கொடுக்க சொல்றது அது ஒரு இதா
0: இருக்கும். வாழ்த்துக்கள்.
2: அந்த அந்த சுப அந்த சுப அந்த நந்தியம் பெருமாளுக்கு கொடுக்கற மாதிரி மாடு தானே, அதனால பசு மாட்டுக்கு கொடுப்பாங்க அந்த
0: இது.
2: பசுக்கும் பூஜை செய்வாங்க.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. என்ன பாடலை என்று பக்தியோடு கேட்போம் மாலிங்கம்.
2: திருவிழால இருந்து ஒரு பாடல் பண்ணலாம், அந்த ருத்ர தாண்டவமா ஆடுற பாடல்.
0: திரு விளையாடல் என்ன பாடல் அது?
2: ஆமா, தக்க தக்க தக்க தக்க ஓடிவா அந்த பாட்டு.
0: அது வந்து காரைக்காலமே
2: ஆமா, இது வந்து அபயார் பாடுவாங்க அந்த பாட்டு.
0: ஓ, தக தக தக ஆடிவா திருவிளையாடல பாடுறோம். அவன் பாடுகிறாரு
2: திருவிளையாடல். பார்வதி வந்து சொன்ன, நீ யாக தக்ஷன் வந்து யாகம் வளர்க்கறது, அந்த தக்ஷன் யாகத்துக்கு அவன் வந்து தரல, அதனால போகாதன்னு சொல்லுவாங்க. மீறியும் போய் அங்க அவமானப்படுவாங்க.
0: தாண்டவம், அவருடைய தாண்டவம்.
2: அப்ப வந்து தாண்டவம் அந்த பாடல் நல்லா இனிமையாவும் இருக்கும்.
0: சுந்தரம் படம் இல்லையா?
2: ஆமா,
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் முதல் பாடலா தருகின்றீர்கள், பக்தியோடு கேட்டு மகிழ்வோம். இன்று நீங்கள் சனிப்பிரதோஷத்தை பற்றி எங்களோடு கலந்து பல விடயங்களை நாங்கள் அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியதுக்கு இறைவனுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் மகாலிங்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி மகாலிங்கம் அவர்களே, நன்றி. இங்கே எங்களோடு இப்பொழுது இணைந்திருப்பவர்கள் நாகப்பன் அவர்கள், சியாமலா அவர்கள் மற்றும் விஜயராகவன் அவர்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். வாருங்கள், பக்தியோடு தலைப்போம். இங்கே அடுத்த உரமாக யார், விஜயராகவன் அவர்கள் வர இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அழைத்திருக்கின்றார், இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அடுத்து வரும் உறவு அழைத்து கொண்டிருக்கின்றார், அவரை இணைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அவர் யாராக இருக்கலாம்? அவர் வேறு யாருமல்ல, எங்களுடன் வந்து இணைந்து எப்பொழுதும் ஓம் நம சிவாய என்று கூறுவார். இங்கே போட்டியாக இணைகிறார். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள். வணக்கம் விஜயராகவன் அவர்களே. சரி விஜயராகவன், உங்களோட இணைப்பு சரியாக இல்லை. வணக்கம். வணக்கம் விஜயராகவன். தொலைபேசியாக இருக்கின்றது. வணக்கம் வணக்கம், வாருங்கள், நலமாக இருக்கின்றீர்களா விஜயராகவன்?
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், ரெண்டு தடவை இல்லை நான்கு தடவை கூறுவோம், வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
3: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் அனைவரும் நலம், எல்லோரும் நலமா இருக்கும் இந்த வேளையில. இன்றைய பக்தி வேளையிலே இன்று எங்க உங்களுடைய ஆலய தரிசனங்கள் எப்படி சென்றது? வலைத்தளம் தடையா இருக்கின்றதா விஜயராவர்? சத்தம் கேட்கின்றது, உங்களோட குரல் தான் வரவில்லை விஜயராவன். இணைப்பில் இருக்கின்றீர்கள், பேசுவது கேட்கின்றதா?
3: இல்லையா? இல்ல, சுத்தமா கேட்கல.
0: நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கின்றதே. உங்களோட இன்கமிங் பக்கத்துல ஏதோ பிழை இருக்கின்றது. சரியா விஜயராவன், நீங்கள் பேசுங்கள். விஜயராவன் பேச நான் பேசுவது உங்களுக்கு, நீங்கள் பேசுவது எனக்கு, நீங்கள் பேசுவதை எனக்கு கேட்கின்றது விஜயராகவன். தொலைபேசியை சீராக்கிக் கொள்ளுங்கள். கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்? எந்த திரைப்படம்?
3: என்ன
0: காரணம்?
3: விதிகளில் வந்து எல்லாருமே வேண்டிக்கிட்டு, குழந்தை வேண்டும், மற்ற செல்ல செழிப்புகள் வேண்டும் என்பதற்காக வேண்டிக்கிட்டு இந்த மாங்கனிகளை இறைப்பார்கள். வீடு வீடாக மாடி விழுந்தும்
0: எல்லாருமே. மாம்பழத்துக்குரிய மாம்பழத்துக்குரிய புராண வரலாறு ஏதும் உங்களுக்கு தெரியுமா? எதற்காக மாம்பழத்தை அப்படி செய்யலாம்?
3: அனுப்பி வைக்கிறேன், அதை அனுப்பி வைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, அனுப்பி வைக்க தேவையில்லை, நாங்கள் பேசுவோம். அனுப்பி வைக்க தேவையில்லை, பேசுவோம். எங்களுக்கு தெரிகிறது, மாம்பழம் மாங்கனியை வைத்து இறைவன் அவருக்கு முத்தி கொடுத்திருந்தார், அவருக்கு அருள் கொடுத்திருந்தார். அதற்குரிய பெரிய புராண வரலாறு இருக்கின்றது. அதனால் எல்லோரும் அந்த மாம்பழத்தை முன் மூலப்பொருளாக வைத்து இந்த விழாவிலே கொண்டாடுகிறார், அந்த நினைவை கொண்டாடுவார். காரைக்கால் அம்மையாருக்கு அவர் மாங்கனியை கொடுத்து சோதித்தார். அதான் அந்த திருவிளையாடல் இருந்தது. சிறப்பு அங்கே சிறப்பாக கொண்டாடுவார். உங்களுக்கு அருகிலே சிவன் ஆலயம் இருக்கின்றதா, காரைக்கால் அம்மையார் ஆலயம் இருக்கின்றதா? காரைக்கால் மேல ஓடுதுறையில இருப்பவர்களாச்சு, உங்களுக்குரியவர்கள் அனைவர்கள். சிறப்பு சிறப்பு. அங்கே காலநிலை எப்படி? அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி? குரங்கள்
3: மழை வருவதில்லை,
0: ஆனால் வரும், கவலைப்படாது. எப்பொழுது ஆரம்பிக்கின்றது காரைக்கால் அம்மையாருடைய அந்த மாம்பழ திருவிழா? சரி, அவர் சென்று விட்டார் போல்
3: தெரியும்.
0: நன்றி. இருக்கிறீர்களா? எப்பொழுது ஆரம்பிக்கின்றது உங்களுடைய திருவிழா?
3: 28ஆம் தேதி திங்கட்கிழமை.
0: மாங்கனி இறைச்சல். சுமார் எத்தனை நாட்கள் இந்த விழா நடைபெறும்?
3: ஒரு மாத காலம் கடை தெருவு இருக்கீங்க, ஒரு மாத காலம் கடை தெருவு ஃபுல்லா இருக்கும். கோவில் திருவிழா ஒரு ஒரு 5 நாட்கள் தான், பாக்கி எல்லாம்
0: மாம்பழத்தை வைத்து திருவிளையாடல், அவருடைய திருவிளையாடல்களை மாம்பழத்தை வைத்து காரைக்கால் அம்மையாருக்கு முத்தி கொடுத்து ஆட்கொண்ட படலத்திலே மாம்பழத்தால் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தியவர் இறைவன். அதற்கு காரணம் முழுமையான நம்பிக்கை, விசுவாசம், பக்தி. நம்பிக்கையும் விசுவாசம் பக்தி கொண்டு அந்த பெண் காரைக்காலிலே பிறந்த புனிதபதி என்ற பெயரிலே பிறந்தவர். அவர் இறுதியிலே காரைக்கால் அம்மையார் என்று பெயர் பெறும் அளவுக்கு பக்தி முத்தி அவர் நேரடியாக சென்று இறைவனுடைய திருநடனத்தை கண்ணார கண்டு முத்தி நிலை பெற்றவர். அதுக்கு ஒரு வரலாறு புராணமாக
3: தனது கணவருக்கு சமை சாப்பிடுவதற்கு வைத்திருந்த மாங்கனியை ஒரு ஒரு தெய்வமாக வந்து கேட்கும்போது அவங்க அம்மையை எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த மாம்பழத்தை எங்கே காணவில்லை என்று கேட்கும்போது அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த அம்மையே தெய்வமாக வந்து காட்சி கொடுக்கும்போது தான் அது ஒரு மாங்கனி திருவிழா விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க.
0: ஆமாம், பரமதத்தன் என்ற அந்த கணவர் ஒரு வியாபாரி, அவர்
3: நாகப்பட்டினம் வியாபாரி.
0: என்ன வியாபாரி ஐயா? நாகப்பட்டினத்திலிருந்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு யாசகம் செய்வர் வந்து உணவு கேட்ட பொழுது உணவு இல்லை, ஒரு மாங்கனியை கொடுத்திருக்கின்றார். மிகவும் சுவையாக இருந்தது. கணவன் வந்து கேட்டவுடன் இவர் ஒரு மாங்கனி தான் இருக்கின்றது என்று சொல்லவில்லை, அவருக்கு கொடுத்ததும் கூறவில்லை, இருந்த ஒரு மாங்கனியை கொடுத்தார். கணவர் அதை சுவைத்தார், அது மேலும் சுவையாக இருந்தவுடன் இரண்டு மாங்கனி இருந்ததெல்லாம் இது இவ்வளவு சுவையாக இருக்கும், மற்ற மாங்கனி எங்கே என்று கேட்டவுடன் அவர் பதவி பதைத்து விட்டார். உடனே சென்று இறைவனுடன் உள்ளே சென்று வருந்தினார். அங்கு ஒரு மாங்கனி தோன்றியது, அதை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தபோதுதான் அவர் உணர்ந்து கொண்டார், இவள் சாதாரணமான பெண்ணல்ல, தெய்வீகம் நிறைந்த பெண், இவருடன் நான் குடும்பம் நடத்துவதே தகாதது என்று கூட விட்டு சென்றார். அதன் பின்பு இறைவன் மீது அளவிறந்த பக்தி வைத்திருந்தவர், இறைவனுடைய சோதனையை எல்லோரும் உணர்ந்தார்கள். அவர் இறைவனிடம் கேட்டது, எனக்கு இந்த உடலே வேண்டாம், அழகான உடல் வேண்டாம், என் கணவனே என்னை விட்டு சென்று விட்டார், எனக்கு இந்த அழகான உடல் வேண்டாம் என்று எலும்புருவோடு தலைகீழாக அந்த
3: தலைகீழாக
0: நடந்து அங்கு சென்றார் என்றும், இறைவனுடைய நடனத்தை அவர் நேரே ஆடி காட்டி அவர் ஆட்கொண்டார் என்றும் அந்த புராணத்தில் கூறப்படுகின்றது. அந்த காட்சியையும் அந்த புராணத்தையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் வகையாக ஆண்டுதோறும் அந்த திதியிலே வருகின்றதை மாங்கனி திருவிழாவாக காரைக்கால் அம்மையார் கோவிலில் இப்பொழுதும் நடைபெறுகின்றது என்பதை அன்பு விஜயராகவன் இந்த வருடமில்லை கடந்த வருடம் அதுக்கு முன்பின வருடம் அவங்களை கூறிக்கொண்டிருந்தவர். இப்படி மாம்பழ திருவிழா அனுப்புவார்.
3: பௌர்ணமி என்று அதிகாலை காட்சி கொடுப்பார்கள். அப்பொழுது வந்து தெருக்களில் உள்ள மின்விளக்குகள் எல்லாமே அணைக்கப்பட்டு அந்த காட்சியை வந்து தீபம் ஏற்றி காட்டுவார்கள்.
0: அஞ்சரை மணிக்கு
3: எல்லா வீதியிலும் கரண்டில் நிறுத்திடுவார்கள், மின்விளக்குகள்
0: நிறுத்திடுவார்கள்,
3: கண்கொள்ள காண கண்கோடி வேணும் என்று சொல்றார்களே, காண
0: கண்கோடி
3: வேண்டும் என்று
0: நோக்கி
3: அதை போல உலகெங்கும் உள்ள தமிழர்கள் எல்லாம் இங்க வருவாங்க, உலகெங்கத்திலிருந்து வருவாங்க, வெளிநாட்டிலிருந்து எல்லாம் அவங்க உறவினர்கள் எல்லாம் வருவாங்க.
0: சிறப்பு, அதை காண்பதற்கு கண்கோடி வேண்டும் என்று கூறுவது போன்று கண்கொள்ளா காட்சி. நான் அதை கூறும் பொழுதே தேகம் புல்லரிப்பது போல் ஒரு உணர்வு இருக்கின்றது ஐயா. இறைவன் வந்து காட்சி கொடுப்பது என்பது அவருடைய ஆட்சி கிடைக்கின்றது, அருள் கிடைக்கின்றது, அற்புதங்கள் அறிகின்றோம், தெரிகின்றோம், உணர்கின்றோம். அவரை காண வேண்டும் என்று எல்லோராலும் காண முடியாது, ஆனால் எல்லோராலும் காண முடியும் எப்பொழுது என்றால் உண்மை விசுவாசம் மன தூய்மையாக இருக்கும் பொழுது. கண்ணை மூடி நாங்கள்
3: திரைப்படமாக காரைக்கால் அம்மையார் பெயரில் படத்தை எடுத்தாங்க.
0: அது அந்த நாளிலே வந்த தென்னகத்து திரைப்பட உலகம் இந்த சமய சேவையை செய்த எல்லா விதமான மதத்துக்குரிய திரைப்படங்களையும் கதையோடு உருவாக்கி மக்களுக்கு பக்தியை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இன்று அது கேளிக்கையான பக்தியாக வந்துவிட்டது. முருகன் பாடல், காவடி பாடல் எல்லாம் கேளிக்கையாக பாட குடித்து விட்டு ஆடுவது போல பாடுகிறார்கள், திரைப்படத்தில் காட்டுகிறார்கள். குப்பாடி விட்டு கூட்டாளித்தனம் குத்தாட்டம் போட்டு பக்தி பாடலை பாடுவது போன்று தான் காட்சிகள். அன்று அப்படியல்ல, மெய் சிலிருக்கும் திரைப்படம் அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பார்வையாளர் எத்தனையோ பேர் கையை உயர்த்தி அரோகரா என்று கோஷம் போட்டதை நான் கேட்டிருக்கிறேன். எங்கள் ஊரிலே ஒரு தியேட்டரில் திருவிளையாடல் திரைப்படம் ஓடும்பொழுது அங்கு வந்த ஒரு அம்மை மட்டுமல்ல 7-8 பேர் அப்படி இருந்து சிவர்மான தலையில கையை வைத்து அரோகரான கத்தினார்கள் ஐயா. அப்படி மெய்மறக்கும் வண்ணம் தந்தார்கள் திரைப்படத்தையும் திரைப்பட பாடல்களையும். அந்த நடிகர்களும் அந்த இசையும் எங்களை கவர்ந்தது. இன்று அப்படி இல்லை, இன்று வருகின்ற தெய்வமும் திரும்பி ஓடிவிடுவது போன்றதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் குறையாக கூறவில்லை. எங்கள் உலகம் சமூகம் எங்கோ போகின்றது. வாழ்த்துக்கள், நல்ல கருத்தை தந்தீர்கள், பாடலையும் கேட்டீர்கள். நாங்கள் ஒலிக்கும் போது கேட்டு பக்தியோடு மகிழ்வோம். விஜயராகவன் அவர்களே, அன்னை காரைக்கால் அம்மையாரின் அருள் என்றென்றும் பாலிக்கட்டு உங்களுக்கும் உங்களால் எங்களுக்கும். நன்றி நன்றி. இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்த வாழ்த்துக்கள் அவர்கள் கூறிக்கொண்டு அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். மகள் ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி வணக்கம் வணக்கம் மகளாக கூறுபடியால் மழை பொழிந்ததா?
4: மழை வர மாதிரி இருக்குப்பா. அது காரணம் இல்லப்பா. அப்ப உங்ககிட்ட பேசணும் பேசணும்னு சொல்லி டெய்லி தூங்கிட்டாப்பா. இன்னைக்கு முடிச்சுட்டு வச்சிருக்கப்பா.
0: அப்படியா? சரி
4: சரி. மனுவோட தம்பி
0: என்ன பேச போகிறார்கள்?
4: இதோ வர வரம்மா.
0: வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் தொலைபேசி தொலைபேசியா இருக்கிறதோ? வணக்கம். குரல் வரவில்லை. ஷியாமலா நீங்கள் இருக்கின்றீர்களா? உங்களுடைய தொலைபேசி தடைப்படுகிறது மகனே. வணக்கம். சரி மீண்டும் அழையுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பக்தி வேளை. பக்தி வேளையிலே வந்து பக்தியோடு பேசி மகிழ்ந்து செல்வதற்கு வருகின்றார்கள். மீண்டும் அழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இது மொன்றியல் தமிழ் வானொலி அடுத்த உறவிடம் செல்வோம். வணக்கம்.
5: வணக்கம். ஓம் நமச்சிவாய.
0: ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா. வாழ்த்துக்கள் தேவா. நலமாக இருக்கின்றீர்களா?
5: நலமுடன் வளமுடன் மகிழ்ச்சியுடன் குதூகலமா ஐயா ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன்.
0: எல்லாவற்றையும் விட ஆண்டவனின் அருளால் நாங்கள் எல்லோரும் மகிழ்வாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். சிறப்பு. இந்த நமச்சிவாய என்று கூறும் பொழுது எங்களை அறியாத ஒரு ஒரு ஒரு ஒரு என்னவோ ஒன்று ஏற்படுகிறது இல்லையா? அந்த உண்மை பேச வேண்டும், அன்போடு பேச வேண்டும்,
5: உண்மை
0: அன்போடு பேச
5: வேண்டும்,
0: எல்லா விதத்திலே. ஓம் நமச்சிவாய என்றவுடன் கோபம் எல்லாம் அடங்கிவிடும்.
5: அடங்கிவிடும்.
0: நாங்கள் ஒருவர் ஒரு ஆபத்து ஒரு கொஞ்சம் வேகமாக விவேகமாக ஆபாசத்தோடு இருந்தால் கூட ஓம் நமசிவாய என்றவுடன் அடங்கிவிடும். அதிகாலையில் எழுந்து ஓம் நமசிவாய என்று கூறுவதனால் அதனுடைய அந்த அந்த எழுத்திலே இருக்கின்ற வல்லமை அந்த அதிர்வு எங்களை எங்கோ கொண்டு சென்று விடும். எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். எது இல்லாது விட்டாலும் ஓம் நமசிவாய என்று வாய் நிறைய உரைத்து விட்டாலே மகிழ்ச்சி தானாக வரும்.
5: ஆமாயா, உடம்புல இருக்கிற காற்று தானே அது.
0: ஆமா,
5: அவரு தானே ஐயா நம்மள இயக்கிட்டு இருக்காரு. போயிட்டுனா அவ்வளவுதான் பிரேதம்.
0: அதனாலே காற்றிலே இருப்பவர் நெருப்பிலே இருப்பவர் எங்கும் இருப்பவர் இல்லவா? காற்றானவன் தீயானவன்
5: நீரானவன்
0: நெருப்பானவன் நீரானவன் என்றெல்லாம் இருக்கப்படும் காற்ற. அதுல ஓம் நமசிவாய என்று உள்ளத்திலிருந்து அடிநாதம் வந்து அடித்தளத்திலிருந்து அது நாதமாக வெளியே வருகிறது. ஓம் நம சிவாய என்ற அந்த அந்த எழுத்து அதை இன்று நாங்கள் கண்டதல்ல, இதற்கு முன் விஞ்ஞானிகள் கண்டதல்ல, அதற்கு முன்ன விஞ்ஞானிகள் ஞானத்தால் உணர்ந்து சொன்னப்பட்ட வார்த்தை. ஓம் நம
5: சிவாய நம என்பவனுக்கு அபாயம் ஒருபோதும் இல்லையா?
0: ஒருபோதும் இல்லை. நம சிவாய சிவாய நம என்று கூறப்படுவது அந்த மந்திரம் தான். அங்கே உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கின்ற சிவன் ஆலயத்துக்கு ஏதாவது பெயர் உண்டா?
5: உண்டியா?
0: என்ன பெயர்?
5: ராமநாதன் ஒரு சிவன் கோயில் இருக்கு.
0: ஓ,
5: அது வந்து நல்ல அங்க சனீஸ்வரர் கோயிலும் இருக்கு, அது நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு.
0: சரி, இந்த

0: ஒரு சிவன் ஆலயம் இருக்கின்றது. கனடாவிலே இதுதான் ஒரு சிவன் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு அந்த பூஜைகள் நடைபெறுகிற இந்த பிரதோஷத்தை தேடி சென்று செய்வார்கள். எல்லோரும் நாடி அங்கு போவார்கள், அருள் வேண்டுவார்கள். செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்து நினைந்து கொள்வார்கள்.
1: எல்லாம் பாட்டுலாம் பாடுவாங்க, கூட்டமா உட்காந்து பாட்டுலாம் பாடுவாங்க. நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும்.
1: இந்த வயசானதுக்கெல்லாம் வெறுத்து போனதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த விரதம் இருந்து ஐயா என்னை
0: அர்ப்பணிப்பு தானே.
1: ஆமா,
0: என்ன அவரால் படைக்கப்பட்ட உலகத்தில் உள்ள அத்தனையும் அவருக்கே சொந்தம், அவரே படைத்து அவரே எடுத்துக்கொள்வார்.
1: ஆமா,
0: ஒவ்வொன்றாயும் எடுப்பார், தொகையாகவும் எடுப்பார், அவரவருடைய விதி பயன்படி. விதியை நிர்ணயித்து ஒவ்வொரு ஏகன் அவர் ஒருவர், அநேகராக இருந்து இந்த செயலை ஒவ்வொரு திருவுருவங்களிலே வந்து செய்து கொண்டிருக்கிறார். அதான் திருவிளையாடல். திருவிளையாடல் பிராணத்தை நாங்கள் எடுத்து புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு திருவிளையாடல்களும் மனித ஆன்மீக ஈடேற்றத்துக்காகவும் மனித வர்க்கத்தை முன்னேற்றுவதற்காகவும் அதற்கு மோட்சம் கொடுப்பதற்காகத்தான் அந்த கைங்கரியங்களை அவர் செய்திருக்கின்றார்.
1: ஆமா, புல்லாகி பூண்டாகி குழுவாகி மரமாகி இதெல்லாம் வந்து நம்ம எல்லா பிறவியும் எடுத்து மனித பிறவி எடுத்திருக்கோம்.
0: அந்த பிறவி எடுப்பதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் ஒரு புண்ணியம் இருந்தபடியால் தான் மனித பிறவி எடுத்தது. ஏனென்றால் அனுபவிப்பதை உணர்கின்றோம்.
1: ஆமா,
0: அனுபவத்தை உணர்கின்றோம். பசுமாடு புல்லை உண்டு ஆற்றங்கரையில தண்ணீர் குடித்து ஒரு மரநிலையிலே படுத்திருந்து எவ்வளவு ஆறுதல் அடைகிறது, அது அதுக்கு கிடைத்த ஆறுதல் அமைதி நிம்மதி. அதே போல எங்களுக்கும் ஆறுதல் அமைதி இருக்கின்றதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆறாவது அறிவை கொண்டு அதான் மனித பிரவீதம்.
1: அதான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தீங்களையா, பேசிக்கிட்டு சொன்னீங்க சார், இது ஒரு பிடி சோறு, ஒரு பிடி, ஒரு கையால ஒரு அவுத்திக்கிற ஒரு கட்டு கொடுத்தாலே பசுமாட்டுக்கு, சிவனுக்கே சாப்பாடு போட்டதா அர்த்தமாய்.
0: அறம், அறம் என்பதுதான். ஓம் நம சிவாய என்று நாங்கள் கூறும் பொழுது அது இறைவனுக்கு எவ்வளவு பிடிப்பு, இறைவனை நாங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கின்றோம். அதே போன்று ஒரு பிடி புல்லெடுத்து ஒரு பசுமாட்டுக்கு கொடுக்கும் பொழுது அது அழகாக வாங்கி உண்ணும் பொழுது அதிலே உள்ள நிம்மதி வேறு ஒன்றே இல்லையே ஐயா. அதிலும் அந்த சின்ன பிள்ளைகளை பாருங்கள், நாங்கள் காட்டி கொடுக்கும் போது சின்ன பிள்ளைகள் அதை கொடுக்கும் போது பயப்படுவார்கள், ஆனால் அது அப்படியே வாங்கி உண்ணும் போது பார்த்து மகிழ்வார்கள் ஐயா. அந்த மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சியா இருக்கும். நாங்கள் அதிலே வச்சு எங்கள் பாவங்கள் தீர வேண்டும், நாங்கள் நேர்மையா நடக்க வேண்டும், அதன் நோக்கங்கள் அது
1: வேண்டும்.
0: சிறப்பு என்ன பாடலை கேட்போம் தேவா என்று உங்களோடு.
1: ஐயா ஓம் நமச்சிவாய என சொல்வோமே, நால்வகை இன்பத்தை வெல்வோமே அப்படிங்கிற பாடல்.
0: ஓம் நமச்சிவாய என சொல்வோமே, இதுவும் திருவிளையாடலே தானே?
1: இல்ல இல்லையா,
0: அகத்தியர்
1: அகத்தியர் அகத்தியர் அகத்தியர்
0: எல்லாம் பக்தி பாடல். அந்த எங்களுடைய சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் இணைந்து பாடல். இது பெரிது என்று பார்த்தால் இறுதியிலே ரெண்டும் ஒன்றுதான் ரெண்டு பேர் இருந்தது.
1: ஒன்றுதான்
0: ஒன்றுதான்,
1: சிவனை கும்பிடுறவங்களுக்கு எவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை.
0: வாழ்த்துக்கள் ஐயா. ஏனென்றால் எமனை கூட காலால் உதைத்தவர் அல்லவா, மரளி தன்னை உதைத்த காலால் என்று பேரும் அல்லவா ஒரு பாடல்லே.
1: ஆமா,
0: அதெல்லாம் அவருடைய பாடல். மரளி என்பது யமன், அவரை கூட அவர் காலால் உதைத்திருக்கின்றார்.
1: நம்ம இதயத்துக்கும் உடல் காற்று உள்ள போறதுக்கும் அந்த நமச்சிவாயங்கிற நாமத்தை சொன்னாலே போதும்.
0: நல்லது ஒரு பிரணாமயம் அது, நாம அது அந்த நாமம். அதை அதனால் தான் ஞானிகள் யோகிகள் வகுத்திருந்தார்கள். பூசைகள் அபிஷேகங்கள் நடக்கும் பொழுது 108 தடவை, 1000 தடவை, 1008 தடவை என்றெல்லாம் கூறுகின்றார்கள் இல்லையா. நாங்கள் ஒரு தடையாவது வேணும், ஓய்வு நாளிலே ஒரு தரமாவது ஓம் நமசிவாய என்று கூறி வேண்டும்.
1: அது சொல்லிக்கிட்டே இருந்தா தானாவே நம்ம மனசு தானா சொல்லிக்கிட்டே இருக்கும்.
0: அது நீங்கள் கூறியது போன்று நமச்சிவாய நம என்பவருக்கு அபாயம் இல்லை கண்டீர்.
1: இல்லை,
0: வாழ்த்துக்கள்.
1: சிறப்போதும் அபாயம் இல்லை.
0: நன்றி, நன்றி தேவா. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அதிக மகிழ்ச்சியோடு வந்து இணைந்து கொண்ட மகள் ஷியாமலா மீண்டும் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. அவருடைய இணைப்பு முதல் துண்டிக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அழைக்கின்றார். பார்ப்போம் வந்து விட்டாரா என்று சொல்லி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லை, இன்னும் வரவில்லை. எங்கே பார்ப்போம், அவருடைய இணைப்பு வருவதற்கு கடினமாக இருக்கின்றது. இப்பொழுது இன்னும் ஒருவர் வருகின்றார்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் மீண்டும்
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் கூறும் நீங்கள் யாரென்று உங்கள் திருவாயால் மலர்ந்தருளுங்கள் உங்கள் பெயரை. நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள், உங்கள் வாயால் தரும் பொழுது உங்கள் நாமத்தை எவ்வளவு அழகாக இருக்கின்றது, சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது சரவணன். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம், சுகமாக இருக்கின்றோம் உங்களை போலவே.
0: சரி, எங்களைப் போல நீங்கள் சுகமாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன காலநிலை இருக்கின்றது?
1: காலநிலை பகல் நிலையிலே இன்றைக்கு பாத்தீங்கன்னா 36 பாகை 2 பாகை குறைவாக இருந்தது வெப்பம்.
0: ஆனால் நேற்று வெப்பம் எப்படி இருந்தது?
1: வெப்பம் அதிக அளவு, வெப்பம் அதிக அதே அளவு தான், வெப்பம் குறையவில்லை.
0: ஓ, நாங்கள் முதல் கூறியிருந்த இப்பொழுது நாங்கள் 19 பாகையில் இருக்கின்றன. உணர்வும் 19 பாகையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இன்று 23 பாகையை தொடும் பொழுது இடி மின்னல் காற்று அவற்றோடு மழை பொழியும் என்று 90% கூறியிருக்கின்றார்கள். 90% நம்பி இருக்கலாம் என்று. 15 மணித்தியாலம் 37 நிமிடத்தை நாங்கள் இன்று பகலாக காணும் இந்த வேளையிலே இப்பொழுது சூரியனுடைய ஒளி நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மேகம் வித்தியாசமாகத்தான் காட்டப்படுகின்றது. 4 மணிக்கு இந்த மழை ஆரம்பிக்கும், மாலை 4 மணி. அப்பொழுது உங்களுக்கு நள்ளிரவு 2.5 மணியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சிறப்பு பார்ப்போம், வருவதெல்லாம் அவருடைய கடாட்சத்திலாக நடக்கும். இப்பொழுது பாருங்கள், எங்களுக்கு இடிமலை என்றவுடன் பயப்படுகிறோம். வெனின்சூலாவிலே பூகம்பம் ஏற்பட்டு தத்தளிக்கின்றார்கள், அறிந்தீர்களா செய்தி? வெனின்சூலா நகரத்திலே அமெரிக்காவை அண்டிய இடம் வெனின்சூலாவில் 7.2 ரிக்டர்லே ஒரு பூகம்பம் வந்து 37 வினாடிகளில் 7.5 ரெண்டாவதும் வந்து விட்டது. பெரிய பெரிய 7-8 மாடி கட்டடங்கள் எல்லாம் அப்படியே டொமன் நிலத்திலே விழுகின்றது. எத்தனையோ மக்கள் அழிந்து விட்டார்கள், மக்களை காணவில்லை, தேடுகின்றார்கள், புனரமைப்பு பணி முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அழிவு அழிவுதான், அது நிமிர்ந்து வருவதற்கு அந்த நகரமே அழிந்து விட்டது. ஓ, அப்படி மோசமாக வந்து விட்டது. எங்கே எப்பொழுது யாருக்கு அது ஒரு மாலை நேரத்தில் வந்திருக்கின்றது, விடுமுறை நாளிலே வந்திருக்கின்றது. எல்லோரும் வீடுகளில் இருந்திருக்கின்றார்கள். கடை பெரியெல்லாம் பெரிய அமளிது மொழியாக இருக்கிற நேரத்திலே தான் இது நடந்திருக்கின்றதாம் என்ற செய்திகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்களால் எங்களால் வருந்தத்தான் முடியும். இறைவனிடம் கேட்போம், ஒரே என்ன செய்கிறது. இன்று அவர்களுக்கு நாளை எங்களுக்கு என்று எண்ண வேண்டும். இது எண்ணாமல் தான் எத்தனை பேர் உழவு செய்கிறார்கள். சரி, உங்களுக்கு இன்று சனிப்பிரதோஷம் அப்படி இருக்கின்றது. நாளைய தினம் சனிப்பிரதோஷத்துக்கு
1: நாளைக்கு கண்டிப்பாக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். எந்த ஒரு ஆலயத்துக்கு? சிவன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்.
0: எந்த ஆலயம்? சிவனாலயம் இருக்கின்றது தானே?
1: இருக்கு.
0: சிவனாலயத்துக்கு செல்ல இருக்கிறீர்கள். சரி, எப்படி அந்த சனிப்பிரதோஷத்தை பற்றி நீங்கள் கூற முடியும்? சனிப்பிரதோஷத்தை அனுபவிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று அறிந்திருக்கின்றீர்களா?
1: நன்மை நாங்கள் எப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பிரதோஷத்துக்கு போயிட்டே இருந்து போகாவிட்டாலும் ஒரு சனி பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்தால் போகாத பிரதோஷோட அதனோட பலனெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
0: அதாவது தீய கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் எங்களை அணுகாது. நாங்கள் செய்கிற எங்களை அறியாமல் செய்கின்ற பாவங்கள் தொலையும். அது மட்டுமில்லாமல் மனதில் ஒரு நிம்மதி, நான் சென்று வந்து விட்டேனப்பா, நான் செய்த தீங்குகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு எண்ணம் வருகின்றது. அடுத்தது அங்கு சென்று நாங்கள் ஒப்படைக்கின்றோம் எங்களை. நான் பஞ்சமா பாதகங்கள் செய்ய மாட்டேன், மனித நேயம் அறம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்றெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அது வேண்டுதான். ஓம் நமசிவாய என்ற அந்த எழுத்துக்களே அவை எல்லாம் அடங்குகின்றது. அந்த சனிப்பிரதோஷம் இறைவனான இறைவனுக்கே இப்படி ஆபத்து சூழல் நேரத்தில் காக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாளிகையிலே அதே போன்ற நாளிகையை நாங்கள் அவ்வப்போது சந்திக்கும் போல எங்களுக்கும் அதனால் தீங்கு வராமல் இருக்க வேண்டும் இறைவா, காத்துக்கொள்ள வேண்டும் என்று வணங்கி வருகின்றோம். அப்படி சென்று வந்தவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களுடைய விமோசனங்களையும் நான் அறிந்திருக்கின்றேன். அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் நல்லவையே நடக்கும். அதனால் தான் நம்மவர்கள் பெரும்பாலோர்கள் அதை கடைபிடிக்கின்றார்கள்.
1: நேற்று இணையதளத்துல இந்த செய்தியை பார்த்தேன். இங்க பண்ருட்டி பகுதியில வீரட்டேஸ்வரர் ஆலயத்துல நாளை சனி பிரதோஷம் மிக விமர்சையாக நடைபெற உள்ளதுன்னு ஒரு செய்தி வந்தது. அதை பார்த்த பிறகுதான் சரி போயிட்டு வரணும்ன்ட்டு ஒரு.
0: ஆமாம் ஆமாம், அது ஒரு நன்மை. இந்த ஊடகங்கள்லேயே அப்படி செய்திகள் வரும் பொழுது மறந்திருப்பதை நினைவு ஊட்டுகிறது ஒரு நல்லபடியும் தான்.
1: நினைவூட்ட ஆமாம்,
0: வாழ்த்துக்கள். அதே எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் தான். மறந்திருக்கா வேண்டாம், பல வழியாலும் தரப்படும். தெரிந்தும் மறைமுகமாக சில பேர் அதை பரமுகமாக இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தண்டிப்பதில்லை இறைவன், வேறு விதமாக அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பார் இல்லையா? நல்லது. இன்று என்ன பாடலை கேட்போம்?
1: இன்றைக்கு பாடல் பாத்தீங்கன்னா, வந்த வினயம் வருகின்ற வல்வினயம் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வராதே வினை. ஆமா, கந்தன் தீரு நீரணிந்தால் கண்டபிணி ஓடிவிடும்.
0: அதான் ஆரம்ப வரியா
1: பாடல் வந்து இது, கந்தன் திரு நீரணிந்தால்.
0: ஓ, அந்த பாடல்ல இந்த வரி வருக வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்லால் கடந்து விடுமாம்.
1: அந்த பாடலுக்காக இந்த சொன்ன வேற ஒண்ணு இல்ல.
0: கந்தன் திருநீர் அணிந்தால் என்ற பாடல் நீங்கள்
1: வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேக வராதே வினைங்கிறதால அந்த கந்தன் திருநீர் அணிந்தால் அந்த பாடல்
0: சிறப்பான ஒரு பாடல். டிஎம்எஸ்ஐ அவரின் குரலில் தான் அந்த பாடல் வரும் என்று நினைக்கிறேன். சிறப்பான கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேற்பட்டு விட்டது இந்த பாடல் வந்து. நான் சிறுபிள்ளையாக இருக்கின்ற காலத்தில் நான் படித்த கல்லூரியிலே இது ஒலிக்கப்படும் இந்த பாடலை.
1: ஆமா, போன வாரமே இந்த பாடல் அடுத்த வாரம் கேட்கணும்னு சொல்லிட்டு
0: முடிவு பண்ணிருந்தீங்க கேட்டு விட்டீர்கள். அதனால் கந்தன் திருநீர் அணிந்தால் என்ற பாடலை உங்களுக்கு தரும் பொழுது, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் வாராதிருக்கும், தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும், வினைகளெல்லாம் தீர்க்கும் வேலமன் என்றெல்லாம் கூறப்படுகின்ற கருத்து அங்கே பொதியப்பட்டிருக்கு. இதெல்லாம் சாதாரணமாக ஒரு எழுத்து வடிவத்துக்காக, கவிதைக்காக, இல்லை படத்துக்காக வரையப்பட்ட பாடல்கள் அல்ல. உண்மையான அருள் பெற்றவர்கள், அருள் ஞானத்தோடு வார்த்தைகள், பக்தியோடு புனையப்பட்ட கவிதைகள் இந்த கவிதைகள் எல்லாம். உண்மை சம்பவங்களை அப்படியே எடுத்து பிராண இதிகாசத்திலே வருகின்ற உண்மைகளை பாடலாக எங்களுக்கு புகுத்துகிறார்கள். அதை கேட்கும் பொழுது எங்கள் மனமும் குலைந்து அவரை வணங்கி அவர் அருள் பெறும் இல்லையா சரவணா?
1: ஆமாங்க, ஆமாங்க, உண்மைதான்.
0: சிறப்பு. வாழ்த்துக்கள் சரவணா, நினைந்தமைக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.

பவசாகரத்திலே கிடந்து சவியா விதத்திலே தொடர்ந்து பற்றி உண்டாடுவோம் பணிவோடு.

0: மக்களோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நம.
1: இனிமையான இந்த பாடலில் கூட எங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் அழகாக புகுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் விமோசனத்தை கொடுக்கக்கூடியது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்திலே இறை நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும் என்று கூறும் வகையிலே வந்து சனி பிரதோஷத்தை பற்றியெல்லாம் நேரம் பேசிவிட்டு மகாலிங்கம் ஒரு பாடல் திருவிளையாடல் திரைப்படத்தில் தக தக என்று கூறுவன் இடைவெறியோ நடுவறியோ ஏதோ ஒன்றோ குறிப்பிட்டு போகின்றார். ஆனால் அது ஆரம்பத்தில் பிறகு ஓம் நமசிவாய என்று ஆரம்பிக்கும் பாடலாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. அந்த கணங்களெல்லாம் நின்று வார்த்தியங்கள் எல்லாம் ஒலிக்கும் பாடலாகத்தான் அவர் கேட்டிருக்கின்றார். இறைவரை நோக்கி பாடும் பாடல் அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் கேட்டு பார்ப்போமா? நான் மாலிங்கம் உங்கள் பாடல் இதோ காற்றலையில் இதுதான் என்று எண்ணுகின்றேன். இந்த பாடல்தான் என்று பார்ப்போம்.

0: பாடலுக்கு முன்பு இப்பொழுது வந்தவரை ஒரு தடவை நினைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ஷியாமலா, என்ன நடந்தது என்ன நடந்தது? வணக்கம்.
1: ஹலோ தாத்தா, நான் சிவசங்கர் பேசுறேன்.
0: ஓ வணக்கம் வணக்கம் பேராண்டி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்லா இருக்கிறேன் தாத்தா.
0: நல்லா இருக்கிறீங்களா? எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
1: வேதாரண்யம்.
0: வேதாரண்யத்திலிருந்து பேசுகிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடசாலை எப்படி செல்கின்றது? இப்பொழுது என்ன ஆண்டில் படிக்கின்றீர்கள்? என்ன வகுப்பு படிக்கின்றீர்கள்?
1: ஏழாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: ஏழாம் வகுப்புக்கு வந்து விட்டீர்களா? ஆரம்பத்திலே ஒரு காலத்தில் என்னோட பேசும்பொழுது சின்ன வகுப்பில் இருந்த நீங்கள் இப்பொழுது பெரிய வகுப்புக்கு வந்து விட்டீர்கள். மேலும் நன்றாக படித்து மேலும் உயர்கல்வி பெற்று உயர்ந்தவராக வர வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி தாத்தா.
0: நன்றி அம்மா. அங்க எப்படி மழை எப்படி இருக்கு? மழை பெய்ததா வேதாரண்யத்திலே?
1: இல்லை தாத்தா,
0: பெறவில்லையா மழை? என்ன காரணம்? வெப்பமாக இருக்கு. உங்களுக்கு பாடசாலை விடுமுறை விட்டு விட்டதா இப்பொழுது?
1: ஆமாம் தாத்தா.
0: ஆஹா, சரி. விடுமுறை நாள் எப்படி செல்கின்றது?
1: மிக நன்றாக சென்றது தாத்தா.
0: மிக நன்றாக செல்கின்றதா? அழகு தமிழ் சா. வாழ்த்துக்கள். சரி, இன்றைய நாள் நீங்கள் தாத்தாவுடன் என்ன பேச போகின்றீர்கள்? எதை பற்றி பேச போகின்றீர்கள்? பாட்டு கேட்க போகின்றீர்களா? என்ன பாடல் வேண்டுமான்னு பேராண்டிக்கு?

0: செந்தமிழை காக்கும் வேல் சேவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என் கந்தனறிவானோ, தொழிலி பால் காவடி சுமந்து ஓடினே பல
1: சிறப்பு. வண்ணமயிலேறும் தங்க வடிவேலன், அருமையான பாடல், இனிமையான பாடல். இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக பிடிக்குமா?
0: ஆமாம் தாத்தா.
1: அடிக்கடி கேட்பீர்களா?
0: கேட்பேன் தாத்தா.
1: சரி, இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்பும் போலே அம்மா, உங்களுடைய அம்மா அவர்களோடு நாங்களும் இணைந்து, எங்கள் உறவுகளும் இணைந்து நீங்கள் கேட்ட பாடலாக கேட்டு நாங்களும் மகிழ்ந்து வடிவேலனுடைய முருகனுடைய அருளை பெறுவோம், இல்லையா? நன்றியை அன்பு பேராண்டி நீங்கள் வந்து இணைந்தது. இவ்வளவு சிரமம் இருந்தும் சிரமத்தின் மத்தியிலே சிரமங்களை எல்லாம் களைந்து அம்மா உங்களை எங்களோடு இணைய வைத்து விட்டார். அவருக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. எல்லாம் வல்ல வேலவனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும், உயர்கல்வி பெற வேண்டும், உயர்ந்தவனாக பெற வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. மகளே சியாமலா, எப்படியாவது மகனை கொண்டு வந்து பேச வைத்து விட்டீர்களா? கட்டி காரை கட்டி கார்.
2: அம்மா மாதிரிப்பா, 8 மணிக்கே தூங்கிடுவான்பா.
1: இப்பொழுது 8 மணிக்கு மேல ஆகிவிட்டதே.
2: முடிச்சிருந்தே இல்ல. ஆமாப்பா.
1: ஐயோப்பா அம்மா, சரி இந்த வேலை அவரை
2: எனவும் உங்ககிட்ட இங்க நான் வரும்போதெல்லாம் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு முதல்ல தூங்குறதா வந்து
1: தூங்குவோம். தூக்கம் வர நேரம் இந்த வயது அப்படித்தானே அம்மா? அது அதாவது நேரத்தோட தூங்கி விட்டா காலையிலே எளியாகாது, அது வெள்ளம் நிரம்பி விடுவார்கள், எழுந்து விடுவார்கள். சில குழந்தைகள் காலையில சூரியன் உதித்து எவ்வளவு நெறிஞ்சாலும் நாங்கள் போட்டு உருட்டி உருட்டி அசைத்தாத்தான் நிரம்புவார்கள். ஏனென்றால் அவர்கள் தாமதித்து சென்று தூக்கத்துக்கு போவார்கள். போதிய அளவு தூக்கம் அவர்களுக்கு குறைந்தது 8 மணிக்கு நித்திரை அவர்களுக்கு வேண்டும்.
2: அவங்க அம்மா அப்படிதான், சின்ன வயசுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் தூங்கிடுவா.
1: அப்படியா? அந்த பெயர் என்ன கூறினீர்கள்? அவருடைய பெயர் என்ன கூறினீர்கள்?
2: சிவசங்கரன் தா.
1: ஓ, சிவசங்கரனா ஜெயசங்கரனா? சிவசங்கரன். அவர் நல்ல சிவசங்கரனா இருந்தோட முருகன் பாடலை பாடியே காட்டி விட்டார். சிறப்பாக இருந்தது. எல்லோரும் பாடக்கூடிய வாய்ப்பு இரவினரும் கிடைக்க
2: வேண்டும். தமிழ்ல பேசணும்னு சொன்னப்பா, அதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு
1: நன்றாக பேசினார். நான் சொன்ன தமிழை நன்றாக புரிந்து பேசினார். சிறப்பு.
2: எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
1: பேச வேண்டும், வந்து வந்து பேசுவது நல்லது. ஏன்னா அந்த கூச்சங்கள் தெளிந்து அவர்கள் இன்னும் இன்னும் வார்த்தை பிரயோகங்கள் பெருக்கும் கூட வரும். கல்விக்கு நிகழ்வுகள் எதுவும் இல்லை. கல்வி செல்வம் சிறந்த செல்வம், கடவுளின் அருளால் எல்லோருக்கும் வந்து கிடைக்க வேண்டும். இன்று சியாமலா பக்தி வேளையில வேறு என்ன கூற போகின்றீர்கள்?
2: பாட்டு தப்பா கேட்பேன், எனக்கு எல்லா கதையும் தெரியாது. நீங்க சொல்றது கேட்டுட்டு தான்
1: பாருப்பேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்றதை கேட்க. என்ன பாடல் வேண்டும் கூறுங்க? என்ன பாடல்?
2: ஏன் சௌந்தரராஜன் ஐயா பாடின கற்பக வள்ளி நின் அந்த பாட்டு. கற்பக வள்ளி நின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா, அந்த பாட்டு தான்
1: சிறந்த. அந்த பாடல், அந்த பாடலோட வரலாறு தெரியுமா? அந்த பாடலுக்கு அவர் தான் இசையமைத்தார், அவர் தான் பாடுற. அந்த பாடல் எழுதியவர் அந்த பாடலை எழுதியவர் ஈழத்திரு நாட்டில் இருக்கின்றார். எங்களுடைய நான் ஆசிரியர் கலாசாலையில் இருக்கும் பொழுது அவரிடம் கல்வி கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருக்கு பேர் வீரமணி. அவர் இந்திய நாட்டின் வம்சாவளி தான். ஆனால் இலங்கை பிரஜை, நீண்ட காலத்துக்கு முன் அங்கு வந்திருந்து அவர் பரத நாட்டியத்தில் இலக்கண இலக்கியம் நன்றாக வகுத்தவர் அவர் வீரமணி அவர்கள். அவர் தான் இந்த பாடல்களை அவர் இந்தியாவிலே அந்த அந்த இந்த பாடல் அமைந்த ஆலய ஒரு ஆலயத்தோடு இணைந்து அந்த பாடல் தந்திருக்கிற அந்த அந்த இடத்தை சேர்ந்து வருவர். அந்த அன்னையை நினைத்து, சக்தியை நினைத்து ஒரு ராக மாளிகாவிலே அமைத்து இசையமைத்து விட்டார். ஆமா, ராக மாளிகையில சிஎம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இசையமைத்து பாடியவர் இந்த பாடல். அழியாத ஒரு காவிய பாடல், இனிமையான பக்தி பாடல், குலைவான பாடல், குலைவான பாடல். அஞ்சன மையிடும் பஞ்சியே உன்னிடம் க கெஞ்சுகிறேன் உன்னை என்று ரஞ்சனியிலே பாடுவார். தஞ்சம் என உன்னை அடைந்தேன், வாஞ்சியே உன்னை தஞ்சம் என அடைந்தேன் ரஞ்சனியில பாடு. அதுல பல ராகங்கள் உண்டு. இப்பொழுது உங்களோட அந்த பாடலை கேட்டு மாள்வோம். உன்னுடைய பக்தி பாடலே அதுல முழு வரலாறும் இருக்கின்றது, சக்தியின் வரலாறு முழுக்க அதுக்குள்ள இருக்கின்றது. அவர் ஒரு விரிவுரையாளர் அம்மா. அதாவது வந்து ஆசிரியர்கள் கல்வி பெறும் கலா வித்வம் பெறும் நாங்கள் பட்டம் பெறும் அந்த பாடசாலையின் விரிவுரையாளர் அவர் வீரமணி ஐயா இருக்கின்றார். இப்பொழுது வயசாகிவிட்டது. எங்களுக்கு மிகவும் மதிப்புக்கும் அன்புக்கும் உரியவர். எங்களுடைய மிகவும் அன்பும் பண்பும் அவரிடம் படித்த அவர் மற்றது நடனத்திலே செயல்முறையிலே நிபுணத்துவம் பெற்ற வேல் ஆனந்தன் ஐயா அவர்கள் ஆசிரியர். இருவரையும் நான் குருநாதராக பெற்றிருக்கின்றேன். ஆசிரிய கலாசாலையிலே ஆசிரியராகி அதன் பின்பு ஆசிரிய கலாசாலையில் பட்டம் பெறுவதற்கு அந்த படிப்பு காலத்திலே இவர்கள் இருவரிடமிருந்து நுண்கலை பகுதியிலே எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் இருவரிடம் பெற்ற நடன முத்திரைகள் நடன பயந்த காலத்தில் கிடைத்த அனுபவத்தால் எனக்கு திரைப்படத்துக்கு நல்லாக என்னோட நடிப்பு துறைக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அவர்களிடம் கற்ற நுணுக்கங்கள் சிறப்பு. நன்றி அம்மா, நினைவூட்ட வைத்தது உங்களோடு இணைந்து கற்பக வழி. அடுத்தது இந்த பாடலின் முதல் பெயரே என் தாயாரின் பெயர் கற்பகம்.
2: அப்படியா?
1: அங்கே வைரமுத்து என் தந்தையார் அங்கே பைரவி வருகிறார். நல்ல பாடல். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்புகள் கேட்டு மகிழ்வோம்.
2: நன்றி
1: மகளே. நன்றி அம்மாவுக்கும் மகனுக்கும் நன்றி. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஓம் நம சிவாய என்ற பாடலை ஆரம்பித்த வேளையில் ஓம் நம சிவாயுடன் ஆரம்பித்தோம். மகாலிங்கம் கேட்டபடி இந்த பிரதோஷ காலத்தில் இந்த பாடல் மிகவும் பொருத்தமான பாடலாக இருக்கும். கேட்டு மகிழ்வோமே.

உண்மையான இந்த பாடலை முதல் பாடலாக தந்தேன். நாதத்திலே தான் ஜீவன் இருக்கின்றது, அந்த ஜீவனிலே தான் நாங்கள் இருக்கின்றோம், இறைவனும் இருக்கின்றார். ஜீவனாக நாதத்தின் ஜீவனாக என்றும் இருப்பார். அதனால்தான் அவருக்கு திருநடனங்கள். நீங்கள் கேட்ட தக தக என்ற பாடலை கேட்பதற்கும் காரணம் அதுதான். இது நீங்கள் கேட்ட பாடலல்ல. இன்று ஓம் நம சிவாய என்று ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் வேளையிலே இந்த பாடல் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் கேட்ட என்றவுடன் இந்த பாடல் எனக்கு திருவிளையாடலில் தேடும்பளை கிடைத்தவுடன் தந்துவிட்டேன். நீங்கள் கேட்ட பாடலை மீண்டும் தரலாம் என்று எண்ணிக்கொண்டு, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலிகத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் இறை சிந்தனை. அந்த பக்தி வேளை, அந்த பக்தி வேளையிலே எப்படியாவது இறைவனை போற்றி நாங்கள் தொடுதல வேண்டும் என்று கல்வி அதிபதி சரஸ்வதி அவர்களுக்கும் கூட வீணையைத்தான் வைத்திருக்கின்றார்கள். அந்த நாதத்திலே தான் இருக்கின்றது எல்லாம். இறைவன் அந்த நாதம் என்ற ஜீவனிலே தான் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால் தான் அவர்களுடைய இங்கே மரபு கலை வாத்தியங்களை அப்படியாக இறைவனுக்கு உகந்த வாத்தியங்களை இவைதான் என்று அப்படியே அச்சொட்டாக சிறப்பாக இந்த திருவிளையாடல் திரைப்படம் தந்திருந்தது. அதை தந்த ஏபி நாகராஜன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் தலை சாய்ந்து வணக்கம் கூற வேண்டும். ஏனென்றால் பக்தியை உலகளாவக் கொண்டு வந்தவர், அவரோடு அது சென்று விட்டது என்றுதான் கூற வேண்டும். பக்தியை எங்கே காணவில்லை. இத்தனை விதமான பிராணங்க திருவிளையாடல்களெல்லாம் இத்தனை விதமாக கொண்டு வந்து பக்தி ஊட்டினார் எங்களுக்கு. பொருத்தமான கலைஞர்கள், பொருத்தமான இசை, பொருத்தமான பாடகர்கள், நடிகைகள் என்று அவர்களை தேர்ந்தெடுத்து இவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலே அப்படியே தத்ரூபமாக தந்து சென்றவர் என்றுதான் கூற வேண்டும். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி என்று நாங்கள் கூறக்கூடிய வகையில் வந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம் பக்தி வேளையிலே என்பதை இந்த மாதிரி

0: மன்றில் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்கும் பாடல்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேடிக்கொண்டிருக்கும் வேளையிலே தான் நீங்கள் கேட்ட பாடல்கள் கிடைத்த வேளை இந்த பாடலை தருகிறேன். இது வந்து பக்தி மயமாக இருக்க வேண்டும், வாழ்க்கை துணையாக இருப்பதற்காக. இந்த வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையின் இது நிரந்தரம் என்பதை உணரும் வகையும், ஆன்மா என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை பாதை என்றால் என்ன, பயணம் என்றால் என்ன, நாங்கள் கண்டது என்ன, கண்டு கொண்டிருப்பது என்ன, கொண்டு செல்வது என்ன என்பதையெல்லாம் அழகாக கூறும் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்புடன் வந்து விஜயகுமார் எங்கள் விஜயராகவன் அவர்களும் வந்து ஒரு பாடலை காரைக்கால் பற்றியும் காரைக்கால் மாம்பழ திருவிழா என்றால் என்னவென்றும் அந்த சரித்திரத்தை நாங்கள் அந்த புராணத்தை கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பினை தந்த வேளையிலே அவர் அந்த காரைக்கால் அம்மையார் திரைப்படத்து பாடல் ஒன்று தக தகவன ஆடவா என்ற பாடலை கேட்டார். அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.
1: இறைவாவும் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான்

சிறப்பான அந்த பாடல் காரைக்கால் அன்னைக்கு முத்தி கொடுத்த வேளையிலே அதை நேரடியாக காண வேண்டும் அந்த திருநடனத்தை என்று வரம் விரும்பி கேட்ட வேளை அவர் ஆடி காட்டி திருநடனத்தை புகுத்தி சிவமும் சக்தியும் ஒன்றுதான் திருவிளையாடல் இதுதான் என்று அவர் காட்டிய அந்த பாடல் மிகவும் சிறப்பான ஒரு பாடல். அவர் திருநடனம் என்று கூறும்பொழுது நாட்டியம் மட்டுமில்லை இந்த உலகத்தை கட்டி ஆளுவதும் நன்மை தீமைகளை காண்பிப்பதும் எங்களுக்கு இன்ப துன்பங்களை பெருக்கி சுருக்கி அதை நிறைவேற்றுவதும் எல்லாம் நாடகமாகத்தான் அவர் செய்து கொண்டிருப்பார். அதனால்தான் அவருக்கு இப்படி பெயர் திருநடனம் புரிய நடன வித்வான் என்றெல்லாம் ஒரு நடனக்காரன் என்று கூத்து ஆடுவது குந்தி எழுந்து ஆடுவது எல்லாம் எங்களால் ஆத்தாது அது அவன் செயல் என்று கூட கூறுகிறார்கள். இந்த இடத்திலே தான் இந்த பாடலைத்தான் உள் நினைத்து கொண்டு அன்பு மகாலிங்கம் அவர்களும் பேசும்பொழுது நான் கேட்டேன். ஆனால் அவருக்கு திருவிளையாடல் எண்ணம் வந்துவிட்டது அதிலே தான் இருக்கின்றது அங்கேயும் ஒரு இடத்தில் இருக்கின்றது இவ்வளவு தொகையாக சிறப்பாக நீட்டாக வராது அதனால் இந்த பாடல்தான் அவர் விரும்பிய பாடல் என்று இப்பொழுது நான் அவரோடு உரையாடி நான் நேரடியாக கேட்டபோது இதுதான் பாடல் ஐயா என்று கூறினார். தவறுதல் ஏற்படுவது வழக்கு. அவர் அந்த பாடல் இந்த பாடலை நினைத்து கொண்டு அந்த திரைப்படத்தை நினைத்து விட்டார் போலும். நானும் சிறிது தேடி பார்த்துவிட்டு தான் கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் தெரியும் இதுதான் பாடல் என்று விஜய ராகவன் அவர்கள் இந்த பாடலை தந்தது எங்களுடைய மகாலிங்கமும் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்தது. சிறப்பாக கேட்டு மகிழ்ந்தோம் அந்த பாடலை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவையிலே பக்தி கொண்டாடுவோம்.

பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு

பரிவு கொண்டு புகட்டுதி புரிந்து எதிர் தலைவணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாடுவோம். பரிவு கொண்டு புகட்டுதி புரிந்து

0: இகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணம.
1: வாழ்க்கையின் பாதையில் எத்தனை விடயத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், அத்தனையும் விமோசனத்துக்காக, மோட்சத்திற்காக வாழ்க்கையின் இந்த பிறவியை பக்தியோடு நிறைவேற்றி முக்தியை பெறுவதற்காகத்தான். அடுத்து வரும் பாடல் அன்பு பேராண்டி சிவ ரஞ்சன் சிவசங்கரன் அவர்கள் சியாமலாவின் மகனார். வீர வேதாரண்யத்திலிருந்து நீண்ட நாள் பேச வேண்டும் பேச வேண்டும் என்று அவர் முன்கூட்டியே தூங்கி விடுவார் என்று சியாமலா கூறி எப்படியும் இணைத்து அவரை எழுப்பி கேட்க வேண்டும் என்று பக்தி பேரில் இணைத்து விட்டார். சிறுவர் பொங்கால் சிறுவனாக வந்து பேசியவர் என்று 7ஆம் ஆண்டு படிக்கும் மாணவனாக வந்து வண்ண மயில் ஏறும் என்று முருகன் பாடலை பாடியும் காட்டி தனக்கு விருப்பமானது என்று கேட்டவளை சிவசங்கரன், தூங்க வேண்டாம், இதோ உங்கள் பாடல்.

பாயிற கருணையின் வேலது, ஐயனின் பன்னிற கைகளை காக்கிற கடமையில் பாயுது. குற்றம் குறை சற்றம் இனி தொட்டும் தொடராமல் எனக்காக்கும் கந்த கடமை.

கருணையின் வேல் அது, ஐயனின் பன்னிரு கைகளை காக்கிற கடமையில் பாயுது. குற்றம்

0: சிவசங்கரன் அவர்கள் தந்த பாடல் விறுவிறுப்பாக அறுத்து உறுத்து இறுக்கி கூறினாலும் அருள் அருள்தான். முருகனுடைய வார்த்தைகள் அத்தனையையும் நடந்த புராண கதைகளை அழகாக புதிய முறையிலே தந்திருந்தார்கள். அதை பாடியும் காட்டியிருந்தார் சிவசங்கரன். வாழ்த்துக்களை குறிக்கொண்டு முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். இது பக்தி வேளை.
1: நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனும்

நம சிவாய என்பதன் சிறப்பை கூறும் பாடலாக இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்பது உறவுகளே. எப்பொழுதும் வந்து எங்களோடு இணையும் பொழுது ஓம் நம சிவாய என்று அற்புதமாக மகிழ்வாக பதமாக பண்போடு கூறிக்கொண்டிருக்கும் நாச்சியார் கோயில் நண்பர் தேவா அவர்கள் இன்று அகத்திய திரைப்படத்தில் வரும் ஒரு பாடல் இசை ஞானி என்றுதான் கூற வேண்டும், இசையிலே வல்லுநர் என்றுதான் கூற வேண்டும். டி ஆர் மகாலிங்கன் ஐயா அவர்கள் அன்று அவருடைய அழகை அந்த சிறப்பான குரலில் எங்களையெல்லாம் எப்படி உள்வாங்கினாரோ தெரியவில்லை. அதுக்கு ஈடு இணையாக டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் பக்தி குலைவோடு தருவதில் வல்லவர்களான பாடகர்களாக இருந்தார்கள். அவர்களை வைத்து அகத்திய திரைப்படத்தில் நமசிவாயம் என்பதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய சிறப்பையும் அதனுடைய தத்துவத்தையும் அது எங்களுக்கு கிடைக்கின்ற அருளையும் பற்றி பாடுவதாக இருவர் பாடுவதாக வந்த ஒரு பாடல் நமசிவாயம் என சொல்வோமே என்று ஆரம்பிக்கும் பாடல். தேவா உங்கள் பாடல்.

தங்கைக்கு மேனியில் இடம் தந்தான்.

இறைவனின் மூத்த புதல்வன் என்று பெயர் சொல்லக்கூடிய முற்றும் திறந்தவர் முனிவராக இருந்தவர் இறைவனை போன்று படைக்கும் வல்லமை கொண்டவர் தாய் தந்தை அறியாதவர் அகத்திய பெருமான் அவரோடு நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என்று கலகத்தை மூட்டி நன்மையை பிறக்கச் செய்யும் நாரதரும் இணைந்து நாரதர் கிருஷ்ணனையும் அகத்தியர் சிவனையும் விரும்பி வேண்டி புகழ்ந்து அல்ல உண்மையை விளம்பி சென்ற பாடல்தான் அந்த பாடல். இறுதியிலே ஓம் நமோ என்று வந்துவிட்டது. நமோ நாராயண, ஓம் நமோ நம சிவாய, இரண்டும் ஒன்றுதான் என்பதை கூறும் வகையில் வேறு பாடல்களும் இருக்கின்றது. இறைவன் இரு உருவங்களாக வந்து இரண்டு இதாக காட்சி கொடுப்பது போன்ற ஒரு பாடல். அந்த பாடல் வந்ததின் நோக்கம் அந்த சிவனை அறிவதற்கு ஏனைய கடவுள்களின் பெருமையை கூறினால்தான் சிவனுடைய மேன்மையை அறிய முடியும். அற்புதமான ஒரு பாடல். தேவா, நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள், நாங்களும் மகிழ்ந்தோம். இன்றைய நாள் இந்த பக்தி வேளையிலே நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை கலந்து அறிந்ததை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்வு நாங்கள் நினைக்கின்றோம் நிலையானது பேரின்பம் தரக்கூடியது என்று அல்ல. பேரின்பம் என்பது இந்த வாழ்வை முடித்து செல்லும் வேளையில் கிடைக்கின்ற முடிவு. எங்கு செல்கின்றோம், எப்படி செல்கின்றோம், ஏன் செல்கின்றோம், யாரிடம் செல்கின்றோம், எல்லோரும் இறுதியிலே நாங்கள் கூறுவோம். நல்லவனோ கெட்டவனோ சென்ற பின்பு ஒரு குறிப்பு கூறும்போது இறைவன் அடி சேர்ந்து விட்டார் என்றுதான் கூறுகின்றோம். அவர் நல்லவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார், தீயவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். நன்மை தீமை இந்த உலகுக்கு காட்டி இதையெல்லாம் மாயை, இங்கே வருவதுதான் உண்மை என்பதை காட்டும் வகையில் அருள் புரிந்து கொண்டிருக்கும் ஆண்டவர். இது மொன்றியல் தமிழ் வானொலி பக்தி வேளை. நேரம் சரியாக 1 மணியை கடந்து 5 நிமிடத்தை தொட்டுவிட்டோம். நீங்களும் 10:35 ஈழமணி திருநாட்டிலும் தென்னகத்திலும் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். பாடல்களை கேட்டுவிட்டு நாங்கள் பாடலை கேட்டோம் என்று அன்போடு எழுதி எங்களை என்று நீங்கள் எழுதி கொண்டிருப்பதை நான் அறிந்தோடு உற்சாகமாகத்தான் இருக்கின்றேன். கவலை இல்லை, கேட்போம், தொடர்வோம் அடுத்த பாடல்களுக்கும்.

0: அறிவு கொண்டு புகட்டுதி.
1: அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், ஆண்டுகள் பல கடந்தாலும் அன்று தொட்டு இன்று வரை கந்தன் முருகன் வேலன் அவனுடைய அருளை எங்களுக்கு அழகாக உள்வாங்க செய்யும் ஒரு பாடல். அந்த பாடலில் வரும் வரிகளை நாங்கள் கூறும் பொழுது பக்தி தானாக எங்களுக்கு வரும். அது மட்டுமல்லாமல் கந்தன் அருள் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். வேலெடுத்து வீசி வினைகளை வேறறுத்து செல்லும் அந்த வேலவனை பற்றி ஒரு பாடல் இன்றைக்கு 70 வருடம் கொண்டு நான் கூறினேன். காரணம், என்னுடைய குறிப்பால் உணர்ந்து கூறினேன். நான் சிறுவனாக இருந்த காலத்தில் இந்த பாடலை நான் கேட்டிருக்கின்றேன் அன்பு உறவுகளே. அப்படியான ஒரு பாடல். இந்த பாடலை வந்து இன்று கேட்கும் பொழுது அவர் எப்பொழுது வந்து கேட்டாலும் எங்களுடைய அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் வரிகளை சரியாகவும் பாடல்களின் முழுமையையும் கூறி அதனுடைய கருத்துக்களையும் அழகாக தந்து செல்வார். அது மட்டுமில்லாமல் வரும்போது என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று நன்றாக சிந்தித்து சரியான வரியை தெரிந்து வந்து கேட்பார். அந்த வகையிலே அவர் வல்லவர். அது மட்டுமல்ல, பாடல்களை தளத்தில் எழுதும் வேளைகளிலும் பாடல் வரியை சரியாகவும் படத்தின் பெயரையும் சரியாக குறிப்பிட்டு செல்வார். மிகவும் சுலபமாக இருந்தது. இப்பொழுதும் வந்து அவர் பாடலின் சரணங்களில் உள்ள கருத்துக்களை அழகாக குறிப்பிட்டு கந்தன் திரு நிறணிந்தால் என்ற பாடலை கேட்கின்றார். அவருக்காக இசை அரசர் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே, MP சிவன் அவர்களுடைய வரிகளிலே வந்த அந்த பாடலுக்கு அவரே இசையமைத்திருக்கின்றார். 7 மன்னர் அவர்கள் எங்கே சரவணா, உங்களோடு நாங்கள் முனைகின்றோம். அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா? இதோ அந்த பாடல்.

0: அணிந்தால் திரு நீர் என்று சிலர் உச்சரிப்பதுண்டு, அது பிழையான கருத்து. திருநீறு, அந்த திருநீறு நாங்கள் எல்லா ஆலயத்திலும் அணிகின்றோம் தான், எடுத்து நெற்றியிலே உடம்பிலே எல்லாம் அணிகின்றோம். அந்த திருநீறு கந்தனுடைய ஆலயத்தில் எடுக்கும் பொழுது அதுக்கு வித்தியாசமான விமோசனம் கிடைக்கும் என்றபடி இந்த பாடல் கூறுகின்றது. கந்தன் திருநீறு அணிந்தால் என்றுதான் கூறப்படுகின்றது. மிகவும் சிறப்பான அந்த கருத்து. இறைவன் ஏகன், அவன் அநேகன் என்று கூறப்பட்ட பொழுது வித்யா அவர் ஒவ்வொருவர் திருவிழை ஆடல்களையும் எங்கள் மக்களுக்காக ஆன்மாக்களுக்காக செய்யும் பொழுது ஒவ்வொரு உருவத்திலே திருவுருவத்திலே வருகின்றார் என்று கற்பனையால் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மை எல்லாம் இறைவனுடைய திருவிழை ஆடல்கள்தான் அடங்குகின்றது. அதிலே கந்தன் என்ற அவதாரம் எடுத்து எங்களுக்கு வந்த வினைகளை எல்லாம் அழித்து வருகின்ற வினைகளையும் காத்து கொண்டிருக்கின்ற கருத்தின்படி அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அந்த திருநீரை அணியும் பொழுது அது கிடைக்கும் என்று நாங்கள் திருநீற்றின் மகிமையை எடுத்து அழகாக கூறுகின்றது. அது சாம்பல் தான், அது எப்படி செய்வது என்பதை இன்னொரு பக்தி வேளையில் நீங்களும் வந்து கூறலாம், நானும் கூறுவேன். திருநீறு அது சாதாரண நீரல்ல, நீறு என்பது எரிந்து முடிந்துவிட்ட சாம்பல், அதை நீறு என்று கூறுவார்கள். திரு என்ற பெயரை அங்கே மேன்மதங்கிய பெயரையும் வைத்து திருநீறு வணக்கத்துக்குரியது, மகிமைக்குரியது, மேன்மைக்குரியது, சக்தி வாய்ந்தது, பக்தி நிறைந்தது என்ற கருத்தை அந்த திரு என்ற பதம் கூறி அந்த நீறு என்பது திருநீறு என்பதை எங்களுக்கு அதனால்தான் திருநீறு என்று நாங்கள் அழைக்கின்றோம். அந்த திருநீரின் மகிமை கந்தனுடைய ஆலயத்தில் பெற்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று அங்கே கந்தனிடம் வந்து முழுமனதாக நாங்கள் வேண்டும் பொழுது கந்தன் மூலமாக இறைவனுக்குத்தான் அது சென்றடைகின்றது அந்த கோரிக்கை. அதனால் அவருடைய அருள்தான் கந்தன் மூலமாக எங்களுக்கு பாலிக்கின்றது. படைத்தவர் அவர் தானே. சிறப்பான ஒரு பாடல் எம் பி சிவன் அவர்கள் அன்று எழுதிய பாடல், டி எம் சவுந்தரராஜன் ஐயா ஏழிசை வேந்தர் அவருடைய குரலிலே அவருடைய இசையிலே மலர்ந்த இந்த பாடலை கேட்க நாங்கள் பக்தி வேளைக்கு நன்றி கூறியே ஆக வேண்டும். அதனால் திருநீறு அணிவது மிக மிக முக்கியம். சிவ சின்னங்களுக்குள்ளே தான் அடங்குகின்றது அதுவும் ஒன்று, அந்த திருநீறு. திருநீறு என்ற பதம் மிகவும் அற்புதமானது. அந்த கந்தனுடைய திருநீறு பற்றி மகிமையை அன்பு சரவணா நீங்கள் கேட்டவளை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம்.
1: புரிந்த எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாகுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர்

கதைகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதில் நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுட

0: அவையெல்லாம் கூட வருமோ அங்கே.
1: சிவனை பற்றி, நாராயணனை பற்றி, கந்தனை பற்றி எல்லாம் அருளோடு கேட்ட அருள்பாடல்கள் பக்தி பாடலாக இன்று பக்தி வேளையிலே மலர்ந்த வேளையிலே இப்பொழுது சக்தியை பற்றி, அம்மனை பற்றி ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் எங்கள் ஈழமணி திருநாட்டின் ஆசிரிய கலாசாலையிலே விரிவுரையாளராக இருக்கும் திரு வீரமணி ஐயா ஆசான் அவர்களினால் எழுதப்பட்ட அந்த பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு உதவியோடு அவருடைய இசையிலே அவரது குரலால் ராக மாளிகாவில் பாடப்பட்ட பாடல்னு முதல் நான் பேசும்பொழுது கூறியிருந்தேன். அந்த பாடல் இணுவில் வீரமணி என்று இங்கே குறிக்கப்பட்டிருந்தது. எங்கள் நாட்டில் இணுவில் என்ற பகுதியிலே அவர் வாழ்பவர். யாழ்ப்பாண மாவட்டம் வடமாகாணத்திலே இவர் பலாலி ஆசிரியர் கலாசாலையின் நடன பகுதி நுண்கலை விரிவுரையாளராக இருந்தார். அவரிடம் நாங்கள் கலாசாலையில் கற்கும் காலத்தில் பட்டப்படிப்புக்கு முதல் அவருடைய மாணவனாக பாக்கியம் கிடைத்திருந்தது எனக்கு. அவரை நினைந்து கொண்டு அற்புதமான அந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களை அறியாத பக்தி அன்னையிடம் ஏற்படும். இது அவர் பிறந்த ஊர், அவருடைய சொந்த ஊர் மயிலாப்பூர் என்று தான் எண்ணுகிறேன். அங்கே உள்ள ஒரு அம்பாள் அவருடைய குலதெய்வமாக இருக்கின்றார் என்றும் அதை நினைத்து இலங்கையிலிருந்து அந்த பாடலை எழுதி அங்கு கொண்டு சென்று இசையரசரை கொண்டு இசை அமைப்பித்து அவருடைய குரலிலே பாடிய அற்புதமான ஒரு பாடல். கற்பக வல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாய் அம்மா என்று பக்தியோடு கெஞ்சி கேட்கும் ஒரு பாடல். நாங்கள் இறங்கி கேட்கும் வண்ணம் ஏழுசை வேந்தர் குலைவோடு பாடுகின்றார். ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் சக்தியின் பாடல், அம்பாளை பற்றிய பாடல்.

அற்புதமான அந்த பாடலை கேட்கும் பொழுது கூட எங்கள் மனம் குலைந்து செல்கின்றது. அங்கே வரும் இறைவனுடைய பெயரை விட அன்னையின் பெயர் தான் அதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் 4-5 ராகங்கள் அங்கே புகுத்தப்பட்டிருக்கின்றனவல்ல, ஆனந்த பைரவி, கல்யாணி, பாகேஸ்வரி, ரஞ்சித் ராகங்கள் என்றெல்லாம் கெஞ்சி கெஞ்சி அந்த அன்னையிடம் மீண்டுவது போன்ற ஒரு பாடலை உற்று நோக்கி அந்த வரிகளை கேட்டால் எங்களை அறியாமல் உள்ளம் குலைந்துவிடும். அதிலும் அவர் புரிந்த அந்த எழுத்துக்கள் மாறாமல், ஓசைகள் மாறாமல், எல்லா அகர உகர லகர லகர ரகர நகர அத்தனையும் அதற்குள்ளே வரக்கூடிய வகையிலும், குரில் நெடில் எவ்வளவு தூரம் அதிலே எங்களுக்கு இணையக்கூடிய வகையிலும், அழகாக சொத்தொழிவோடு சிறப்பாக சவுந்தரராஜன் ஐயா அவர்கள், டிஎம் சவுந்தரராஜன் ஐயா இசையரசர் அவர்கள் தந்திருந்தார் அந்த பாடலை. ஒரு கவிஞர் கொடுத்து விட்டால் அந்த கவியிலே வரும் வரியை, அந்த கவியிலே வரும் எழுத்துக்குள்ள உச்சரத்தை சரியாக உச்சரித்து அந்த அதிலே வருகின்ற அக்ஷரத்தினால் எங்களுக்கு ஆசை கிடைக்கக்கூடிய வண்ணம் சிறப்பான ஒரு பாடல். இலங்கையிலே எந்த ஆலயங்களிலும் இந்த பாடல் அநேகமாக ஒலிக்கின்றது கூட. அதிலும் சரஸ்வதி பூஜை நவராத்திரி காலத்தில் தினமும் இந்த பாடல் எங்கும் ஒலித்து கொண்டுதான் இருக்கு. அந்த வகையிலே அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் வந்து சர்வதேச பரதநாட்டிய சான்றிதழ் பெற்றவர். இரண்டு வகையிலும், செயல்முறையிலும் இலக்கண முறையிலும் அப்படிப்பட்டவர். நீண்ட கால விரிவுரையாளராக பலாலி ஆசிரியர் கலாசாலையிலே இருந்திருந்தார். அவரிடம் மாணவனாக எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அன்னையின் அருள் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். அந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் எங்களை அறியாமல் அன்னை பராசக்தியிடம் எங்களை ஒன்றித்துவிடும். எந்த குறை வந்தாலும் நாங்கள் அன்னையிடம் தானே முறையிடுவோம். அதே போன்று தாயுமானவரான இறைவனிடம் கேட்டு பெற வேண்டியதை தாய்க்கு தாயாக இருக்கின்ற அன்னையிடம் வேண்டிக் கொள்ளலாம் என்று. அவருடைய குலதெய்வங்கள் அவருடைய ஊரிலே மயிலாப்பூரை சேர்ந்தவர்தான். ஆனால் அவர் நீண்ட காலத்துக்கு முன்பே இலங்கையில் வந்து இலங்கை பிரஜையாக இருந்தவர். இலங்கையிலே அவர் புகழ் பெற்றவர். வானொலியிலும் ஏனைய நிகழ்ச்சிகளிலும் அவருடைய பாடலை ஒலிபரப்புவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததிட்டு அன்னை அபிராமியே வேண்டிக் கொள்ளுகின்றேன். சிறப்பான பாடல் மகளே இறுதி பாடலாக நாங்கள் முன்னியில் தமிழ் வானொலியில் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை தெரிவு செய்து என்று நீங்கள் கேட்டமைக்கு என்னுடைய நன்றி. இது முன்பு ஒருமுறை எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களும் கேட்டிருந்தார். நானும் இடையிலே ஒளிபரப்பி இருக்கின்றேன். இந்த பாடலை இன்றைய பக்தி வழியிலே கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி. இறைவன் சிவனை பற்றி, கிருஷ்ணரை பற்றி, முருகனை பற்றி எல்லாம் கேட்ட வேளையிலே அம்மனை பற்றியும் ஒரு பாடல். அம்மன் என்று கூறுவோம் நாங்கள், அம்பாளை அம்மன் என்றும் கூறுவோம், அம்மா என்றும் கூறுவோம். அற்புதமாக இருக்கு. இந்த ஆலயத்தை நீங்கள் சென்று தரிசித்திருக்கலாம். உங்கள் ஊரிலே தான் இருக்கின்றது. அது மயிலாப்பூர் என்று கூறினால் எங்கள் மயிலை பட்டாபி, எங்களுடைய யோகா ராஜி எல்லோரும் அந்த நாட்டை அந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் தானே, அங்கு சென்று பார்ப்பார்கள். இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களினால் பாடப்பட்டது, அவரினால் இசையமைக்கப்பட்டது. அவருக்கு இந்த பாடலை வகுத்து கொடுத்து எத்தனையோ சிரமத்தின் மத்தியில் அதை பாடலாக்கி ஒரு நாடாவாக்கி வெளியிட பண்ணி இன்று எத்தனையோ ஆண்டுகளாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஒரு அழியாத காவிய பாடலாக இந்த கற்பக வள்ளி நின் பொற்பதங்கள் பிடித்தும். அதிலும் அம்மாவின் பெயர் கற்பனை, என்னுடைய பாடசாலை தோழியின் பெயர் உமா, என் மகளின் பெயர் ரஞ்சினி, எல்லாம் அமைந்திருக்கின்றது அந்த பாடல்களே. அதை அன்பு மகள் ஜாமலா கேட்டதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்ச்சியிலே வந்திணைந்த மகாலிங்கம், விஜய ராகவன், சிவசங்கரன், தேவா, சரவணன், ஜாமலா, உங்கள் அனைவருடைய பாடலையும் நான் தந்த திருப்தியோடு, இறை வணக்கத்தோடு, இன்றைய பக்தி நிறைவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நான் சிரமப்பட்டு இருந்தாலும் இந்த வேலையை தவறு நான் விடுவதில்லை. முன்பு வெள்ளிக்கிழமையிலே சிறுவர் பூங்கா வென்றால் ஓடி வந்து விடுவேன். அன்பு செல்வங்களோடு நான் விழாவதற்கு அதன் பின்பு அது குறுகி அந்த நிகழ்ச்சி நிறுத்தி மீண்டும் அந்த நேரத்தை நான் எடுத்து அதை 2 மணி நேரமாக தர செய்து அதை பக்தி வேலையாக தருங்கள் என்று. முன்பு இருந்த பக்தி வேலைகள் வித்தியாசமான வகையில் இருந்தாலும் இது ஒரு நாங்கள் கலந்துரையாடல் மூலம் பக்தியை பற்றி, எங்கள் அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொண்டு, இறை என்றால் என்ன, இறை சக்தி என்றால் என்ன, தனியாக இந்து மதம் அல்ல, எல்லா மதங்களையும், மதம் என்பது சமயம் என்பது மக்களை ஈடேற்ற வந்த ஒரு வழி. அந்த வழியை தங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலர் மாற்றி அமைத்து கொண்டு போகின்றார்கள். அதுக்கு நாங்கள் போக தேவையில்லை.
நேர்மறையான கருத்துக்களையும் நேர்மறையான உண்மைகளையும் நேர்மறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எதிர்மறை எங்களுக்கு தேவையில்லை. அந்த எதிர்மறை என்ற மாயையை அழித்து நேர்மறையை நிலைத்து வைக்கத்தான் பக்தி மார்க்கங்கள் உண்டு. வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. நேரம் சரியாக 1:29 நாங்களும் 10:59 நீங்களும் பெற்று இன்று சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருந்த இறைவு சக்திக்கு வணக்கம் கூறி மீண்டும் சந்திக்கும் வரை 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 26வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையை இனிது நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே அண்மையிலே நாங்கள் கேட்ட அந்த பூகம்பம் மிகவும் மனதுக்கு உருக்கமான வருத்தமானதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலை இனி வேண்டாம், இறைவா கருணை காட்ட வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நான் இணைந்து அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களுக்கு வணக்கத்தை கூறும் இந்த வேளையில் மீண்டும் அடிபணிந்து எல்லாம் வல்ல இறைவா அன்பு கருணை சாந்தம் மனித நேயம் அறம் காத்து நாங்கள் வாழ்வோம், எங்களுக்கு வழிசமைக்க வேண்டும், சமாதானம் கிடைக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கரங்குப்பி சிரம் தாழ்த்தி தாழ்படிந்து உங்களோடு நான் முனைந்து வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். 2026வது ஆண்டின் 6வது நாளில் 26வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளை இனிது இங்கே எதுவும் எங்களோடு இணைந்து வருவதில் சேர்ந்து வருவதில் நாங்கள் தனித்துத்தான் வந்தோம், தனித்துத்தான் போக இருக்கின்றோம். கடந்த வாரம் பாட்டும் பதமும் அதைத்தான் கூறி சென்றது. எங்கே மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பக்தியோடு வளமாக.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

எம்டிஆர் எஃப்எம்மில் நீங்கள் இப்போது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி என் விருப்பம். ஆம், என் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் முறையாக எம்டிஆர் எஃப்எம்மில் நான் கலந்து கொள்வது எனக்கு பெருமையான விஷயம். நான் உங்களில் உங்கள் ஒருவன், ஆம் உங்களில் உங்கள் ஒருவன், தென்னிந்தியா, தமிழ்நாடு, கோவை மாவட்டம், பொள்ளாச்சி, கொண்டே கவுண்டன் பாளையம், வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார். இந்த என் விருப்பம் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். எம்டிஆர் எஃப்எம், இது உலக புகழ் பெற்ற எஃப்எம். என் விருப்பம், என் விருப்பம் நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடல், மலரோடு விளையாடும் தென்றலே வாராய். ஆம், இந்த பாடல் இடம்பெற்ற படம் தெய்வ பழம். இந்த தெய்வ பழம் வந்த நாள் 11/7/1959. 11/7/1959 தெய்வ பழம் படம் வெளிவந்தது. இந்த பாடலை பாடியவர் பி.பி. சீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி, வரிகள் ஏ. மருதகாசி, இசை அஸ்வத்தாமா. இந்த பாடலை கேட்கும்போது, அதாவது ஒரு மெல்லிய இசை, மெல்லிய இசை நம் இதயங்களை மயிலிறகாய் வருடும் தன்மையுடையதாக இருக்கின்றது இந்த பாடல். ஆம், அற்புதமான பாடல், அழகான வரிகளோடு மருதகாசி எழுதியிருக்கின்றார். மெய் மறக்கக்கூடிய அற்புதமான இசை, அருமையான குரல் வளத்தில் பி.பி. சீனிவாசும் மற்றும் எஸ் ஜானகி அவர்களும் பாடியிருக்கின்றார்கள். இந்த அற்புதமான பாடல் எம்டிஆர் எஃப்எம்மில் வளம் வரட்டும், அனைவரும் கேட்டு மகிழட்டும்.

NTR FM, இது உலக புகழ்பெற்ற FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி என் விருப்பம். அடுத்து இடம்பெறக்கூடிய பாடல், கடவுள் இருக்கின்றார் அதுவும் கண்ணுக்கு தெரிகின்றதா, இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகின்றதா, புத்தன் மறைந்து விட்டான் அவன் தன் போதனை வருகின்றதா, தேடியும் கிடைக்காது நீதி தெரிவில் என்ற அற்புதமான தத்துவ வரிகளை கையாண்டு இருக்கின்றார் இந்த பாடலை இயற்றிய கவிஞர். இந்த பாடல் இடம்பெற்ற படம் ஆனந்த ஜோதி, பாடியவர் TM சௌந்தரராஜன். வாழ்க்கையின் யதார்த்தங்களை தத்துவ கருத்துக்களாக பொழியும் இப்பாடல் என் விருப்பமாக வருகின்றது MTR FM ஊடாக.

MTR FM-இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி என் விருப்பம். அடுத்த இரண்டாவது பாடலாக இடம்பெறக்கூடிய பாடல் மீனாரீனா கீதா ஆட நம்ம பார்வதி வராடா என்ற ஒரு துல்லிசை பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற படம் ஒரு தலை ராகம். ஆம், டி ராஜேந்தர் அவர்களுடைய ஒரு தலை ராகம். இந்த படம் வந்த நாள் 2/5/1980. ஆம், 80களிலே நான் கல்லூரி படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான தருணத்தில் வந்த இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இந்த பாடலை பாடியவர் ஜோலி அபிரகாம். ஆம், ஜோலி அபிரகாம் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் டி ராஜேந்தர் மற்றும் ஏ ராஜ். பாடலை எழுதியவர் டி ராஜேந்தர். ஆம், டி ராஜேந்தர் சகலகலா வல்லவர். அந்த அற்புதமான மனிதனுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒருதலை ராகம் அவருக்கு பெரும் புகழை ஈட்டி கொடுத்தது. அந்த பாடல் என் விருப்பமாக இப்போது MTR FM ஊடாக இதோ நேயர்களே கேட்டு மகிழுங்கள். மீனா ரீனா கீதா பாடலை

செந்தூரம் சிந்துது செவ்வந்தி நிலவு, மந்தார இசையால் மயக்குது எம்டிஆர் எஃப்எம். செந்தூரம் சிந்துது செவ்வந்தி நிலவு, மந்தார இசையால் மயக்குது எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி என் விருப்பம். அடுத்து இடம்பெறக்கூடிய பாடல் காற்றின் மொழி ஒளியா இசையா? நீங்களே சொல்லுங்கள், காற்றின் மொழி ஒளியா இசையா? இந்த பாடல் இடம்பெற்ற படம் மொழி. மொழி படம் வெளிவந்த தேதி 23/2/2007. குரல் பி பால்ராம், வரிகள் கவிஞர் வைரமுத்து அவர்கள், இசை வித்யாசாகர். இந்த பாடலை கேட்கும்போது என் மன, அதாவது இந்த பாடலினுடைய வரிகளை பாராட்டுவதா அல்லது இந்த பாடலினுடைய இசையமைப்பை, வித்யாசாகர் அவர்களுடைய இசையமைப்பை பாராட்டுவதா, வைரமுத்து அவர்களுடைய கவி வரிகளை பாராட்டுவதா, இந்த பாடலை பாடிய பி பால்ராம் அவர்களுடைய குரல் வளத்தை பாராட்டுவதா? அப்பப்பா, இந்த பாடல் எனக்கு மிக மிக பிடிக்கின்றது. இந்த பாடல் என் விருப்பமாக காற்றில் தவழ்ந்து வருகின்றது. என் விருப்பத்தில் கலந்து கொள்பவர் உங்கள் அறிவிப்பாளன் பொள்ளாச்சி கொண்டேகவுண்டன் பாளையம் வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார். இதோ பாடல்.

எம்டிஆர் எஃப்எம்மில் என் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. அடுத்த பாடல் இடம்பெற்ற படம் மூன்றாவது பாடல். ஆம், என் விருப்பத்தில் இடம்பெறக்கூடிய அடுத்த பாடல் இடம்பெற்ற படம் மாடப்புறா. ஆம், மாடப்புறா படம் வெளிவந்த தேதி 16/2/1962. பாடல், சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது. குரல் டி எம் சவுந்தரராஜன், சூடமங்கலம் ராஜலட்சுமி. வரிகள் ஏ மருதகாசி, இசை கே வி மகாதேவன் அவர்கள். இந்த அற்புதமான பாடலை கேட்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட துயர் வந்தாலும் கூட இந்த பாடலை கேட்டால் அந்த துயரம் நம்மை விட்டு மறந்து போகும். ஆம், நம்மை விட்டு மறைந்துவிடும். இந்த அற்புதமான மருதகாசி அவர்கள் எழுதிய இந்த பாடலை என் விருப்பத்தில் அடுத்து நீங்கள் கேட்கலாம்.

என் விருப்பம் நிகழ்ச்சி எம்டிஆர் எஃப்எம் ஊடாக நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, அடுத்து இடம்பெறக்கூடிய படம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். ஆம், இந்த படத்திலிருந்து நீங்கள் பாடலாக என் விருப்பமாக நீங்கள் கேட்க உள்ளீர்கள். அடுத்த பாடலாக எல்லோரும் இந்நாட்டு மன்னர். இந்த படம் வெளிவந்த தேதி 1/7/1960. இந்த பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். இசை டிஜி லிங்கப்பா. ஆம், டிஜி லிங்கப்பா அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல் என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவி. ஆம், காதலித்தவர்களுக்கு தெரியும் இந்த பாடலினுடைய அருமை. ஆம், இந்த பாடலின் இனிமையும் அவர்களுக்கு புரியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல் என் விருப்பமாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்றது. ஒவ்வொரு வரிகளுமே தேனாய் இணைக்கக்கூடிய அற்புத பாடல்கள் வரிகள். ஆம், அற்புத பாடல் வரிகள். இந்த பாடலிலே அந்த வரிகள் அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் அமைந்துள்ளது. பட்டுக்கோட்டையாரின் பாடல் என் விருப்பமாக தவழ்ந்து வருகின்றது பாடலாக. இதோ பாடல்.

MTRFM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி என் விருப்பம். அடுத்து இடம்பெறும் பாடல் காதல் ஓவியம் பாடும் காவியம். இந்த பாடல் இடம்பெற்ற படம் அலைகள் ஓய்வதில்லை, பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய வெற்றி காவியம். ஆம், அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் ஓய்வதில்லை வெளிவந்த நாள் 18/7/1981. இந்த பாடலை பாடியவர்கள் ஜென்சி மற்றும் இசை அமைப்பாளர் இளையராஜா அவர்கள். இசை இளையராஜா. அற்புதமான இசையமைப்பில் வெளிவந்த இந்த பாடல் கேட்போர் மனதை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய அற்புத பாடல். என் விருப்பமாக இதோ காற்றலையில் தவழ்ந்து வருகின்றது. என் விருப்பத்தை அறிவிப்பாளராக நடத்தும் நான் பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம், வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார். இதோ பாடல் நேயர்களே, கேட்டு மகிழுங்கள். என் விருப்பமாக

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி எம்டிஆர் எஃப்எம்இல் என் விருப்பம். அடுத்த பாடல் இடம்பெற்ற படம் மக்களை பெற்ற மகராசி. ஆம், மக்களை பெற்ற மகராசி படம் வெளிவந்த தேதி 22/2/1957. மக்களை பெற்ற ஒரு மகராசி படம், அற்புதமான ஒரு வெற்றி படம். இந்த படத்திலே மணப்பாற மாடுகட்டி, அதாவது பொள்ளாச்சி சந்தை என்று எங்கள் ஊரை சொல்லி வரக்கூடிய பாடல், ஆனால் நான் என் விருப்பத்தில் கேட்கக்கூடிய பாடல் ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா. குரல் பிபி சீனிவாஸ் மற்றும் சரோஜினி ஆகியோர், வரிகள் மருதகாசி, இசை கே வி மகாதேவன். இந்த பாடலை கேட்கும்போது, அதாவது பிரிந்தவர்கள் கூடினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், இந்த பாடலும் அப்படித்தான். இந்த பாடலை கேட்கும்போது மனதில் ஒரு சந்தோஷம் நிலவும். அப்பேற்பட்ட ஒரு இனிமையான பாடல். பிபி சீனிவாசின் குரலும் சரோஜினி அவர்களினுடைய குரலும் இந்த பாடலை அலங்கரிக்கின்றது. அற்புதமான பாடல், என் மனதை விட்டு நீங்காத ஒரு இனிய பாடல். எம்டிஆர் எஃப்எம் ஊடாக என் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றது இதோ பாடல்.

MTR FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம். வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார் அறிவிப்பாளராக வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பத்தில் இறுதியாக 10வது பாடலாக இடம்பெறக்கூடிய பாடல் என் இனிய பொன் நிலாவே. ஆம், என் இனிய பொன் நிலாவே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் இடம்பெற்ற படம் மூடுபனி. மூடுபனி படம் வெளிவந்த தேதி, அதாவது வெளிவந்த ஆண்டுதான் என் நினைவுக்கு வருகின்றது, 1980. ஆம், 1980 வந்த படம் மூடுபனி. இந்த பாடலை பாடியவர் டாக்டர் KJ ஜேசுதாஸ், இசை இளையராஜா. அற்புதமான இந்த பாடல், என் நெஞ்சை விட்டு அகலாத ஒரு இனிய பாடல். டாக்டர் KJ ஜேசுதாஸ் அவர்களுடைய அற்புதமான குரல் வளத்தில் வந்த பாடல். மெல்லி இசையால் இந்த பாடல் இதயத்தை வருடக்கூடிய ஒரு இனிய பாடல். MTR FM ஊடாக என் விருப்பத்தை அலங்கரிக்கின்றது என்னுடைய இறுதி பாடல் ஆக.

நேயர்கள் எம்டிஆர் எஃப்எம்மில் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பத்தை வழங்கியவர் தென்னிந்தியா தமிழ்நாடு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார். மீரா அவர்களுக்கும் என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் வாழ்த்தும் வணக்கமும் கூறி இந்த அரிய வாய்ப்பை அளித்த அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் வழக்கறிஞர் எஸ் முத்துக்குமார். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

0: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: சொல்ல

நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு காற்றலைக்கு வருகிறது கதை நேரம். கதை நேரத்தை நீங்கள் கேட்டு மகிழலாம். காற்றலையில் உங்களோடு மீரா. கதை நேரத்தில் வரும் முதல் கதை இது.

0: ரொம்ப தூரத்துல எல்லா நாடுகளையும் கடல்களையும் நதிகளையும் தாண்டி ஒரு அற்புதமான ராஜ்யம் இருந்துதான். அங்க அர்ஜுனாங்கிற ஒரு விறகு வெட்டி ஒரு சின்ன குடிசையில தன்னோட அதிருப்தி மனைவியோட வாழ்ந்து வந்தாரு.
1: இன்னைக்கு இதுதான் என்னோட வருமானம்.
2: இந்த துரு புடிச்ச தகரத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலயும் என்னால குடும்பம் நடத்த முடியாது.
1: ஆனா ஒவ்வொரு நாள் இதை சம்பாதிக்க எவ்வளவு உழைக்கிறேன்னு தெரியுமா?
2: சும்மா சாக்கு போக்கு சொல்லாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரிய பாருங்க, அவ புருஷன் ஒரு ஜோசியக்காரர். அவர் அவளுக்கு ஒவ்வொரு நாளும் பொற்காசுகள் கொண்டு வந்து குடுக்கறாரு.
1: அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
2: நீங்களும் ஒரு ஜோசியக்காரரானா எவ்வளவு நல்லா இருக்கும்.
1: என்னது ஜோசியக்காரனா? என்னால முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்ல.
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு சந்தைக்கு நீங்க ஒரு ஜோசியக்காரனா தான் போக போறீங்க. சும்மா சோழிய உருட்டி போட்டு உங்களுக்கு தோன்றது எல்லாருக்கும் சொல்லுங்க, நல்லது மட்டும் சொல்லுங்க.
0: அர்ஜுனா தன்னோட மனைவிக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, ஆனா முடியல. அடுத்த நாள் தன்னோட கோடாரிய வித்துட்டு தாயக்கட்டைய வாங்கினாரு. ரொம்ப வேகமா அரசருடைய அரசவையில் இருக்கிற ஒரு மந்திரியுடைய மனைவி அவரை தேடி ஓடி வந்தாங்க.
3: ஜோசிகாரரே, நான் அரசபை மந்திரியோட மனைவி. என்னுடைய மோதிரம் தொலைஞ்சு போச்சு, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்.
1: தொலைஞ்ச மோதிரத்தை கண்டுபிடிக்கணுமா?
3: அந்த மோதிரத்தை அரசர் என்னுடைய கணவருக்கு கொடுத்தாரு. கடைசியா நான் குளிக்க போகும்போது என்னோட விரல்ல இருக்கிறத பார்த்தேன்.
0: அர்ஜுனாவுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த பெண்மணியோட உடையில இருந்த ஒரு கிழிசலை பார்த்து அவரோட கவனம் சிதறிக்கிட்டே இருந்தது. உடனே அவரு,
1: அது நான் ஒரு ஓட்டைய பாக்குறேன்.
3: என்ன பாக்குறீங்க?
1: அது ஒரு ஓட்டை.
3: ஓட்டையா?
1: ஆமா ஆமா, அது ஒரு ஓட்டை தான்.
0: ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி மந்திரியோட மனைவி திரும்ப வீட்டுக்கு ஓடி வந்தாங்க. சுவத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஓட்டையில வச்ச மோதிரத்தோட ஞாபகம் அப்பா அவங்களுக்கு வந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்ட அவங்க அர்ஜுனாவுக்கு காணிக்கையா தங்க காசுகளை கொடுக்கறாங்க.
2: பார்க்கவே எவ்வளவு அற்புதமா இருக்குன்னு பாருங்க.
1: எப்படியோ கடவுள் இன்னைக்கு நம்மள காப்பாத்திட்டாரு. அவரோட பொறுமையான நாளைக்கும் சோதிக்க விரும்பல.
2: சும்மா பேசாதீங்க. உங்களுக்கு உங்க மனைவி வேணும்னா நீங்க ஒரு ஜோசியக்காரரா இருக்கிறது தான் நல்லது.
0: இந்த நேரத்துல அரசவையில தன்னோட கிரீடம் தொலைஞ்சு போச்சுன்னு அரசர் ரொம்பவே கவலையோட இருந்தாரு.
4: அரசே அரசே, எந்த ஜோசியனாலையும் உங்க கிரீடம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியல.
5: அப்படின்னா அத்தனை பேரையும் சிறையில தள்ளுங்க. இனிமே அவங்க இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான்.
4: நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஜோசியரை கூட்டிட்டு போறேன். அவரு என் மனைவிக்கு மோதிரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு, அவரால உதவ முடியும்.
5: அப்ப சரி, கூட்டிட்டு வாங்க.
0: அடுத்த நாள் அரசருடைய ஆட்கள் அர்ஜுனாவை அரசவைக்கு அழைச்சிட்டு போனாங்க.
1: அரசருக்கு என்னோட வணக்கங்கள். என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
5: தொலைஞ்சு போன என்னோட கிரீடத்தை நீ உடனே கண்டுபிடிச்சு கொடுத்தாகணும்.
1: அது வந்து
5: எந்த சாக்கு நீ சொல்லக்கூடாது. என்னோட கிரீடம் தான் என்னோட மரியாதை. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். நீ கண்டுபிடிச்சு குடுக்கலனா உன்னோட ஒரு கண்ணை எடுத்துருவேன், இல்லனா உன்னோட மூக்க வெட்டிடுவேன். போய் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டு வா.
0: அரசர் சொன்னதை கேட்டு அர்ஜுனா ரொம்ப பயந்து போயிட்டாரு. கண்ணு போகுமா மூக்கு போகுமாங்கிற பயத்திலேயே அர்ஜுனா அரசவைய விட்டு வெளியில வந்தாரு. அவரால புலம்பல நிறுத்தவே முடியல. கண்ணு போகுமா இல்ல மூக்கு போகுமான்னு புலம்பினாரு.
1: கண்ணா மூக்கா, கண்ணா மூக்கா, கண்ணா மூக்கா, கண்ணா மூக்கா.
0: அப்போ திடீர்னு,
6: ஜோசியக்காரரே, அரசர் கிரீடத்தை திருநதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. நான் தான் கண்ணன், இவன் தான் மூக்கன். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இத பத்தி அரசர் கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இனிமே நாங்க திருடவே மாட்டோம்.
0: கிரீடத்தை உடனே கொண்டு போய் அரண்மனையில வச்சிடுங்க, திரும்ப இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு திருடங்களுக்கு அர்ஜுனா உத்தரவு போட்டாரு.

0: அரசே, என்னால கிரீடம் இல்ல திருடங்க யாரோ ஒருத்தர் தான் கண்டுபிடிக்க முடியும். என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி உங்களோட கிரீடத்தை கண்டுபிடிக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என் மொத்த சக்தியை பயன்படுத்தி அந்த கிரீடத்தை அந்த இடத்துலயே வச்சிட்டேன். என் கிட்ட இருந்த மந்திர சக்தி எல்லாம் போயிடுச்சு, இப்ப ஒண்ணுமே இல்ல.
1: கிரீடத்தை பார்த்த அரசருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவர் அர்ஜுனாவுக்கு எல்லாவித செல்வ செழிப்புகளையும் வழங்க உத்தரவிட்டார். குழந்தைங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? தாம் மனைவியோட பேராசத்தனத்தால பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் அர்ஜுனா சரியான நேரத்துல தன்னோட திறமைய பயன்படுத்தி பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருவாரு. அதனால குழந்தைங்களா, ஞாபகம் வச்சுக்கங்க, நம்மளோட சரியான சிந்தனை நம்மளை காப்பாத்தும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, நம்ம தாத்தாக்கள் காலத்துக்கெல்லாம் முன்னாடி, ஆந்திராவை ஆண்ட ஒரு சிறந்த அரசர் இருந்தார். அவர் ரொம்ப அன்பானவர், தாராள மனசுள்ள அரசர். அந்த அரசருடைய ஆட்சி வரலாற்றுல ஒரு பொற்காலமா பதிஞ்சிருக்கு. ஆனா அந்த அரசருக்கு கடவுள் நம்பிக்கை மட்டும் என்னைக்குமே கிடையாது. ஒரு நாள் ரெண்டு பேர் அரசருடைய அரசவைக்கு வந்தாங்க.
2: எங்களோட பணிவான வணக்கங்களை ஏத்துக்கோங்க அரசே.
0: வாங்க வாங்க, வணக்கம். சரி, யார் நீங்க?
2: என் பேரு ஆச்சாரியா, இவன் என்னோட தம்பி ஆத்ரேயா.
0: அப்படியா? சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்?
3: அரசர் எங்களை மன்னிக்கணும், நாங்க இந்த ராஜ்யத்து மக்கள் கிடையாது. நாங்க பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்த வணிகர்கள். ஒரே வியாபாரத்துல நாங்க மொத்தத்தையும் தொலைச்சிட்டோம். உங்க தாராள மனச பத்தி நாங்க கேள்விப்பட்டோம்.
2: நீங்க எங்களுக்கு உதவுவீங்கன்னு நாங்க இங்க வந்திருக்கோம்.
0: இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. காவலனே, இவங்க ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு 10,000 பொற்காசுகளை கொடு.
1: சிப்பாய்கள் அப்படியே செஞ்சாங்க.
2: யாரும் கொடுக்காத நேரத்துல அரசர் கௌரவிப்பாரு.
3: யாரும் கொடுக்காத நேரத்துல கடவுள் கொடுப்பாரு. யாரும் கொடுக்காத நேரத்துல கடவுள் கொடுப்பாரு. யாரும் கொடுக்காத நேரத்துல கடவுள் கொடுப்பாரு.
1: ஆத்ரியா போனதுக்கு அப்புறமும் அவருடைய வார்த்தைகள் அரசர் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருந்தது. அதனால அவருக்கு கோபம் வந்தது. ஆத்ரேயாவோட நம்பிக்கைய சோதிக்க அரசர் முடிவு பண்ணாரு.
0: காவலனே, கோட்டைக்கு வெளியில யாரும் பயன்படுத்தாத சாலையில ஒரு மூட்டை தங்கத்தை வை. அந்த சாலையோட மறுமுனையில அவங்க ரெண்டு பேரையும் என்ன வந்து சந்திக்க சொல்லு. ஆச்சாரியா தான் முதல்ல நடந்து வரணும். அப்பதான் ஆத்ரேயா பாக்குறதுக்குள்ள அந்த தங்க மூட்டை ஆச்சாரியா கண்ணுல படும். ஆத்ரேயாவுக்கு அதை தான் நான் புரிய வைக்கணும். அவனுக்கு உதவி செஞ்சது இந்த அரசன் தானே தவிர அந்த கடவுள் ஒன்னும் கிடையாது.
1: சிப்பாய்களும் அப்படியே பண்ணாங்க.
2: எவ்வளவு அமைதியா இருக்குல்ல இந்த சாலை. என்னால இங்க கண்களை மூடிக்கிட்டு கூட நடக்க முடியும்.
1: ஆச்சாரியா தன்னோட கண்களை மூடிக்கிட்டு அந்த தங்க மூட்டைய தாண்டி நடந்து போயிட்டாரு. ஆனா அவருக்கு பின்னாடி நடந்து வந்த ஆத்ரேயா கண்கள்ல அந்த தங்க மூட்டை பட்டுடுச்சு. நடந்த விஷயத்தை பார்த்த அரசர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு.
0: இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இது அவனுடைய அதிர்ஷ்டமா இருக்கலாம். மறுபடியும் கடைசி அவனை நான் ஒருமுறை சோதிக்க போறேன்.
1: அரசர் அரசவையில ஆச்சாரியாவுக்கு ஒரு பெரிய பூசணிக்காய கொடுத்தாரு. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போகும்படியும் சொன்னாரு. அடுத்த நாள்
0: ஆச்சாரியா, நான் கொடுத்த அந்த பூசணிக்காயில உனக்கு ஏதாவது கிடைச்சதா?
2: அரசரே, போற வழியில அந்த பூசணிக்காவ ஒரு காய்கறி கடைக்காரர்கிட்ட வித்துட்டேன். அதுக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சது.
0: என்ன?
3: ஆனா அன்பு அரசரே, அதே காய்கறி கடைக்காரர்கிட்ட இருந்து நான் அதே பூசணிக்காவ வாங்கின. அந்த பூசணிக்காவ உடைச்சு பார்த்தப்ப அதுல தங்க காசுகளா இருந்தது. கடவுள் எனக்கு ஒரு முறை இல்ல ரெண்டு முறை எனக்கு இப்படி கொடுத்திருக்காரு.
1: அரசர் அந்த நேரத்துல தன்னோட கர்வத்தை விட்டுட்டாரு. கடவுள் இருக்காருங்கறத நம்ப ஆரம்பிச்சாரு.
0: ஆமா, இப்ப நான் நம்புறேன், கடவுள் இருக்காரு.
1: குழந்தைங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? இந்த கதையில அரசர் இரக்க குணம் உள்ளவராகவும் நல்லவராகவும் இருந்தாலும் கடவுளை புரிஞ்சிக்க மாட்டாரு. கடைசியில எல்லா செயல்களுக்கும் கடவுள் தான் காரணங்கிறத புரிஞ்சுக்குவாரு. அதனால குழந்தைங்களா ஞாபகம் வச்சுக்கங்க, கடவுள் கொடுக்க நினைச்சா அதை யாராலையும் தடுக்க முடியாது. கடவுளை நம்புங்க, பிரார்த்தனை செய்யுங்க.

0: ரொம்ப ரொம்ப தூரத்துல பல கடல்கள், பல நாடுகள், பல நதிகளை தாண்டி ஒரு அற்புதமான பகுதி இருந்தது. அத ஒரு நல்ல அரசர் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அங்க ஒரு ஏழை விவசாயி தொல்லை கொடுக்கற தன்னோட மனைவி கூட ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்து வந்தாரு.
1: எல்லாம் என் தலையெழுத்து. நம்ம வாழற வீட்டோட நிலைமைய பாருங்க.
2: என்னமா பண்றது, நான் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சு சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருக்கேன்.
1: நல்லா பேசுறீங்க. நான் மட்டும் ஒரு அரசியா இருந்தா?
0: அந்த நேரம் அந்த பக்கம் உலா போய்கிட்டு இருந்த அரசன் அரசி காதுல இந்த பெண்மணி பேசினது தெளிவா விழுந்தது.
3: அரசே, அந்த விவசாயியோட மனைவிக்கு தன்னோட வறுமைக்கு காரணம் தான் தாங்கிறது இன்னும் கூட புரியல.
4: அதை எப்படி உன்னால சொல்ல முடியும் அரசி?
3: ஒரு குடும்ப தலைவி தான் அந்த குடும்பத்தோட நிதி நிலைமைக்கான மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கணும். நிதி நிலைமைய சமாளிக்கிறதுல கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கணும்.
4: என் மக்கள் நிம்மதியா வாழணும் தான் ஏன் ஆசை?
3: அரசே, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதுக்கு உங்க அனுமதி வேணும்.
0: அரசர் அந்த விவசாயியையும் அவரோட மனைவியையும் அரண்மனைக்கு அழைச்சாரு.
4: விவசாயியே, அரசுக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. ஒரு 3 மாசத்துக்கு அரசி உன்னோட குடிசையில வாழ்ந்தா உன் குடும்ப நிலைமைய மாத்த முடியும் நம்புறாங்க, உன்னோட ஏழ்மைய போக்க முடியும் நம்புறாங்க.
2: அது வந்து அரசே, ஆனா அது என்னோட சின்ன குடிசையில எப்படி அரசியல வாழ முடியும்?
3: கவலைப்படாதீங்க சகோதரரே, அதெல்லாம் நான் சுலபமா பழகிடுவேன்.
2: அப்படின்னா சரிங்க அரசி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க.
4: அது வரைக்கும் உன்னுடைய மனைவி இந்த அரண்மனையில இருக்கட்டும். அரசுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் இவங்களுக்கும் தாராளமா கிடைக்கும்.
0: விவசாயியோட மனைவியால சந்தோஷத்தை தாங்க முடியல. அதுக்கப்புறம்
3: ரொம்ப குப்பையா இருக்கே, என்னோட முதல் வேலையே இந்த வீட்டை சுத்தப்படுத்துறது தான்.

0: இது என்னுடைய வீடுதானா? என்னுடைய கண்களையே என்னால நம்பவே முடியலையே.
1: சகோதரா, நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் வெளியில போய் பணம் சம்பாரிச்சுட்டு வரணும். அதே நேரத்துல ஒரு சில நாட்கள்ல பணம் சம்பாதிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா தினமும் வீட்டுக்கு வரும்போது மறக்காம ஒரு குச்சியாவது கொண்டு வரணும்.
0: சரிங்க அரசி, உங்க விருப்பப்படியே நான் நடந்துக்கிறேன்.
2: விவசாயியோட வருமானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அரசி பணம் சேமிக்க ஆரம்பிச்சாங்க. அதை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல அரண்மனையில அரசியுடைய நகைகள் எல்லாம் அங்க இங்கன்னு குப்ப மாதிரி செதறி கிடந்தது. இது அரசருக்கு ரொம்ப கவலையை கொடுத்தது. அரசி திரும்ப வரணும்னு அவர் காத்துக்கிட்டு இருந்தார். மூணு மாசம் முடியும் போது விவசாயியோட வீடு புத்தம் புதுசா இருந்தது. அவரோட வருமானத்துல அவங்க புதுசா நிலமும் வாங்கினாங்க, அதோட பசுவும் வாங்கினாங்க.
1: இது என் வீடுதானா? நம்பவே முடியல.
0: நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அரசியாரு.
2: விவசாயி நன்றி சொன்னாரு.
1: இதோ பாருமா, நாட்டுக்கே அரசரா இருந்தாலும் அவருக்கு 1000 பேர் அறிவுரை சொல்றவங்க இருந்தாலும் மனைவி பொறுப்பானவளா இருந்தாதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதனால செழிப்பான வாழ்க்கை வேணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு அளவா செலவு பண்ணணும்.
2: விவசாயியோட மனைவி தவற உணர்ந்து வெக்கத்தால தலை குனிஞ்சு நின்னாங்க. குழந்தைங்களா, நாம இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? விவசாயி மனைவியோட பொறுப்பில்லாத தனமும் சண்டை போடுற புத்தியும் தான் அவங்க ஏழ்மையா இருக்கிறதுக்கு காரணம். அதனால குழந்தைங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம எந்த வேலை செஞ்சாலும் பொறுப்போட செய்யணும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது அரசர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல, ரொம்பவே அழகான ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அதோட அரசர் மார்க்கஸ். ஒரு நாள் அரசர் மார்க்கஸ் அவரோட அறையில கண்ணாடியில அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
3: நம்பவே முடியல, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். கம்பீரமாவும் வீரமாவும் இருக்கேன். அரசன்னா இப்படிதான் இருக்கணும். என்னை விட அழகான அரசர்கள் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க என்னுடைய வீரர்களை உலகம் முழுவதும் தேட சொல்ல போறேன்.
2: அவரை நினைச்சு அரசர் பெருமைப்பட்டாரு.
4: அரசருக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு, இது நல்லதுக்கே இல்ல. இவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன்.
2: அந்த குட்டி தேவதை ஒரு மாயாஜால மந்திரத்தை
3: சொன்னான். அச்சோ, என்னது இது? அரசனான எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? எனக்கு திடீர்னு கழுத காதுகள் எப்படி முளைச்சது?
2: அரசர் கவலைப்பட்டாரு.
3: வீரர்களே, உடனே நாவிதனை தனியா என்னுடைய அறைக்கு வர சொல்லுங்க.
2: ஒரு நாவிதர் வந்தாரு.
5: அச்சோ, ரொம்ப பயமா இருக்கு, நான் இங்க இருந்து போறேன்.
2: அவர் தப்பிக்க முயற்சி பண்ணப்போ காவலாளிகள் அவரை பிடிச்சிட்டாங்க. அரசரோட உத்தரவுப்படி அவரை சிறையில அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த எல்லா நாவிதர்களும் அரசரை பார்த்து பயந்தாங்க. அரசரோட உண்மையான உருவத்தை பார்த்ததால எல்லாரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. கடைசியா ஒரு நாவிதர் வந்தாரு. அவர் பேரு பிரைன். அரசரை சந்திக்க போறாரு.
6: அரசரே, நான் என்ன செய்யணும்?
3: நீ வேலை தொடங்கறதுக்கு முன்னாடி நீ இப்ப பார்க்க போறத பத்தி யாருக்கு எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி கொடு.
6: என் மேல சத்தியம், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அச்சச்சோ, என்ன இது? நான் பாக்குறது உண்மையா?
3: ஆமா, இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு முயற்சி பண்ண மத்தவங்க மாதிரி நீயும் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும்.
6: இல்ல அரசே, நான் போக மாட்டேன், இங்கேயே இருக்க.
3: அப்ப சரி, என்னுடைய கழுது காதுகளை மறைக்கிற மாதிரி உடனே செயற்கை முடிய செஞ்சு கொடு.
2: அரசரோட உத்தரவுப்படி அந்த நாவிதர் அரசருக்கு ஒரு டோப்பா முடிய தயார் பண்ணி கொடுத்தாரு.

0: இந்தா 10,000 பொற்காசுகள் வாங்கிக்கோ. ஆனா இந்த ரகசியத்தை யாருக்கிட்டயும் நீ சொல்லக்கூடாது.
1: பிரைன் வீட்டுக்கு வந்துட்டார்.
2: அரசர் உங்களை எதுக்காக கூப்பிட்டாருங்க?
3: வேண்டாம், என்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்காத
1: அப்படின்னு பிரைன் சொன்னாரு.
3: அரசரோட ஒரு ரகசியம் எனக்கு தெரியும், ஆனா அத பத்தி நான் யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியலையே.
2: நீங்க கவலைப்படாம இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன்.

0: பிரைனோட மனைவி ஒரு யோசனை சொன்னாங்க. காட்டுக்கு போய் ஒரு மரத்துக்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்ல சொன்னாங்க.
1: நம்ம அரசருக்கு கழுத காது இருக்கு.
0: பிரைன் நிம்மதியா அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் பிரைன் ரகசியம் சொன்ன அதே மரத்தை வெட்டி ட்ரம் தயாரிச்சாரு. அன்னைக்கு அரசரோட பிறந்த நாள். எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருந்தாங்க. அந்த நபர் ட்ரம்ஸ் வாசிச்சாரு. பிரைன் ரகசியம் சொன்ன அதே மரத்துல செஞ்ச ட்ரம் தான் அது. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அரசர் பயந்ததுல கிரீடம் கீழே விழுந்துருச்சு. அரசர் ரொம்ப தூரமா காட்டு பகுதிக்கு தப்பிச்சு போயிட்டாரு. திரும்ப வரவே இல்லை.

0: அழக விட அறிவுதான் முக்கியம்னு அன்னைக்கு அவரு உணர்ந்தாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த குட்டி தேவதை கழுதக்காத மறைய வச்சிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட காவலாளிகள் அரசர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. குழந்தைங்களா, நாம இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்? மார்க்கஸ் அரசர் தன்னோட அழக நினைச்சு கர்வமா இருந்ததால குட்டி தேவதை அவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்களா, அழக விட அறிவுதான் உயர்ந்தது. பல வருஷங்களுக்கு முன்னாடி சைனா நாட்டை அரசர் வு ஆண்டுகிட்டு இருந்தார். அவருக்கு தோட்டங்கள்னா பிடிக்கும். அவர்கிட்ட நிறைய பெரிய பெரிய தோட்டங்கள் இருக்கு. அதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த தோட்டத்துல ஒரு நைட்டிங்கேல் வாழ்ந்துட்டு இருக்கு. அது தினமும் இனிமையான பாடல்களை பாடும். அரசரை தவிர எல்லாரும் அதோட பாட்டை ரசிச்சாங்க.
1: அரசே, அரசே, ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஜப்பான் நாட்டு அரசர் நாளைக்கு நம்ம அரண்மனைக்கு வர்றதா தகவல் அனுப்பி இருக்கிறாரு.
2: இது பெருமைக்குரிய விஷயம். அவருக்கு எல்லா மரியாதையையும் மிகவும் சிறந்த முறையில செய்யுங்க.
0: அரசர் ஊவுடைய கட்டளைப்படி ஜப்பான் நாட்டு அரசர் சைனாவுக்கு வந்தப்போ ரொம்ப மரியாதையோட பாத்துக்கிட்டாங்க. அவர் தன்னுடைய நாட்டுக்கு கிளம்பும் போது மரத்துல பாட்டு பாடிக்கிட்டு இருந்த நைட்டிங்கேலை பார்த்தாரு. அதோட பாட்டை அவரு ரொம்பவே ரசிச்சாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம்
2: ஜப்பான் நாட்டு அரசர் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு, தாமதிக்காம உடனே அதை பிரிச்சு படி.
1: சீனாவில நான் தங்கி இருந்த நாட்கள் என் வாழ்க்கையிலே மிகவும் அற்புதமான நாட்கள். எனக்கு அளித்த மரியாதையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை விட உங்க தோட்டத்துல கேட்ட நைட்டிங்கேல் பாட்டை என்னால மறக்கவே முடியல. அது ரொம்ப இனிமையாகவே இருந்தது.
2: என்னோட தோட்டத்துல ஒரு நைட்டிங்கேல் இருக்கா? இதுவரைக்கும் அதோட பாடல நான் கேட்கவே இல்லையே.
0: அரசர் நைட்டிங்கேல உடனே கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவிடுறாரு.
2: உன்னோட குரல் கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு, அழகான குட்டி பறவையே.
0: அரசர் நைட்டிங்கேல தன்னோட அரண்மனையிலேயே வச்சுக்கிட்டு அதோட பாடல்களை ராப்பகலா ரசிச்சுக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள்லயே அரசரும் நைட்டிங்கேலும் நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஒரு நாள்,
1: அரசே, அரசே, ஜப்பான் நாட்டு அரசர் உங்களுக்கு ஒரு பரிசு அனுப்பி இருக்கிறாரு.
0: அவர் அனுப்பிய பரிசு அழகான நைட்டிங்கேல் பொம்மை. அதுக்கு கீ கொடுத்தாலே போதும், அழகான பாடல்களை பாடுது.
2: எனக்கு இந்த பறவை பொம்மை ரொம்பவே பிடிச்சிருக்கு. காவலனே, அது உடனே கொண்டு போய் என்னோட அறையில பத்திரமா வை.
0: அரசர் அந்த பொம்மை நைட்டிங்கேல் பாடலை ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இனி தான் அவருக்கு தேவையில்லைன்னு நினைச்சு நைட்டிங்கேல் பறந்து போயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் பொம்மை பாட்டு பாடுறத நிறுத்திடுச்சு.
1: அரசர் ஊ அவர்களே, உலகத்துல இருக்கிற எல்லா பொம்மை தயாரிப்பாளர்களும் அந்த பாடும் பறவை பொம்மையை சரி பண்ண முயற்சி பண்ணாங்க, ஆனா யாராலையும் முடியல.
0: அப்பதான் அரசர் தன்னோட தவற உணர ஆரம்பிச்சாரு. பொம்மை நைட்டிங்கேல் வந்த உடனே தன்னோட நண்பனான நைட்டிங்கேல அலட்சியப்படுத்தி இருக்க கூடாது. சில நாட்களுக்கு அப்புறம் அரசருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு. அவர் எதுவும் சாப்பிடறதில்லை.
1: அவருக்கு ரொம்ப பிடிச்ச நைட்டிங்கேல் பாட்டை கேட்டா மட்டும்தான் அவரால் உயிர் பிழைக்க முடியும். இல்லைன்னா நம்ம அரசரை நாம எல்லாரும் இழந்துட வேண்டியதுதான்.
0: எல்லாரும் கவலையோட இருந்தாங்க.

0: குட்டி பறவையே, என்னோட நண்பனே.
1: நைட்டிங்கல் சந்தோஷமா வந்து அவரோட கையில உட்கார்ந்துச்சு. நட்புக்கு உதாரணமா அப்ப இருந்து இவங்க ரெண்டு பேரும் இணை புரியாத நண்பர்களா சந்தோஷமா இருந்தாங்க. குழந்தைங்களா, நாம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? ஒரு போலியான பொம்மைக்காக உண்மையான நண்பனை இழந்த பேரரசர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால எக்காரணத்தை கொண்டும் நாம்

கதையடை நேரமும் நீங்கள் கேட்டது கதையின் நேரம். கதை நேரத்தில் கதை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு சொல்லவா.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: கடவுளை பற்றி எல்லோரும் பேசுகிறார்கள். கடவுளை பற்றி தெரிந்தது போல மத பிரச்சாரர்கள் எல்லாரும் பேசுகிறார்கள். மன்னிக்கவும், ஒரு பயலுக்கு கூட கடவுளை தெரியாது. ஒரு பயலுக்கு கூட கடவுளை பற்றி தெரியாது. ஆனால் எல்லோரும் கடவுளை பற்றி விவரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ஆத்திசூடி பள்ளிக்கூடத்தில் படித்த விஷயம், ஆனால் வாழ்க்கை முழுவதும் நம்மை கொண்டு செலுத்தக்கூடிய ஞான பொக்கிஷம் ஆத்திசூடி. அதுல முதல் அந்த தொடக்கத்தில் அறம் செய்ய விரும்பு என்கிற ஔவையின் அமுத மொழியை எனக்கு தலைப்பாக்கி இருக்கிறார்கள். உலகத்திலேயே கஷ்டமான விஷயம் எது என்று கேட்டால், நம்மிடத்தில் இருக்கிற ஒன்றை இன்னொருவருக்கு கொடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. ரஷ்யாவிலே சோசியலிசம் மலர்ந்த போது, புரட்சி நடந்த போது ஒருவர் கேட்டார், என்ன நடந்து விட்டது ரஷ்யாவிலே என்று இந்தியாவிலே ஒருவர் கேட்டார். உடனே அதற்கு எளிய முறையில் அந்த கிராமத்து விவசாயிக்கு விளக்கம் சொல்ல வந்த பேராசிரியர் சொன்னார், பா, நம்மிடத்திலே ரெண்டு வீடு இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டு வீட்டையும் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒன்று நமக்கு போதாதா? ஒன்றை இன்னொருவருக்கு கொடுத்து விட வேண்டும். கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். நம்மிடத்தில் 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது என்றால் நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது, நாம் கொஞ்சம் வைத்துக் கொண்டு அரசாங்கத்துக்கு பாதியை கொடுத்து விட வேண்டும். கண்டிப்பாக கொடுத்து விட வேண்டும். உன்னிடத்தில் 2 ஆடு இருக்கிறது என்று வைத்துக்கொள், ஒரு ஆட்டை நீ வைத்துக் கொண்டு ஒரு ஆட்டை அரசாங்கத்துக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற உடனே விவசாயி சொன்னார், இதென்னங்க அநியாயமா இருக்கு என்றது. ஏன், அவர்கிட்ட கோடி இல்ல, வீடு இல்ல, ஆடுதான் இருக்கு. தங்கிட்ட இல்லாததை அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னா எல்லாரும் ஒத்துக்குவோம், ஆமா கொடுத்துடு கொடுத்துடு கொடுத்துடும்பா. ஆனா இருக்கிறத கொடு அப்படின்னு சொன்னா அதுக்கு வேற ஆள பாரு அப்படின்னு மனித மனம் தன்னிடத்துல இருக்கிற ஒன்றை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு சுலபத்தில் இசைவதில்லை. இந்த பட்டிமண்டபங்கள்ல பேசுற போது வேடிக்கையாக சொல்வார்கள், சில பேர் பொடி வச்சிருப்பான், ஒரு டப்பால பொடி வச்சிருப்பான். இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் அவன்கிட்ட ஓசி பொடி வாங்கணும்னு முடிவு பண்ணிருப்பான், ஆனா கேட்க மாட்டான். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். எந்த உதவி கேட்கறதா இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து கேட்கணும். அதனால என்ன பண்றான், அந்த பொடி அவன் டப்பாலேந்து எடுத்து அவன் போடலாம் அப்படிங்கிற போது இவன் கேட்டான், அண்ணே கொஞ்சம் ஒன்று பொடி கொடுங்களேன்னா. அதுக்கு முன்னாடியே கேட்டிருந்தா எங்கிட்ட இல்லேன்னு புழுகிருப்பான். அதனால அவன் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவன் பொய் சொல்ல முடியாத ஒரு லெவல்ல அவனை கார்னர் பண்ணிட்டு அந்த டப்பாலேருந்து பொடி அப்படி எடுத்த உடனே, அண்ணே கொஞ்சம் பொடி கொடுங்களேன்னா. அவன் பார்த்தான், வசமா சிக்கிட்டோம், இந்த பொடியை இப்படியே கையில பிடிச்சிக்கிட்டே எடுத்துக்கங்க. எது டப்பால இல்ல, கையை இப்படியே நீட்டினா எடுத்துக்கங்க. அவன் இதுக்குள்ள கையை உள்ள விட்டு எவ்வளவு எடுக்க முடியும், இவனை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், அதுக்குள்ள அவன் கையை விட்டு என்ன எடுக்க முடியும். இந்த உலகத்துல மனித மனம் என்பது தன்னிடத்துல இருக்கிற ஒன்றை இன்னொருவருக்கு தருவதற்கு சுலபத்தில் சம்மதிக்காது. ஆனால் ஒரு மனிதனை கடவுளாக உயர்த்தக்கூடிய, ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு இட்டு போகக்கூடியது எது என்று கேட்டால், அப்படி கொடுக்கிற குணம்தான் உண்மையிலேயே ஒரு மனிதனை உயர்த்தக்கூடியது. ரோட்டரி, லயன்ஸ், ஜேசிஸ் போன்ற பொது நல அமைப்புகளில் இருக்கிற பெரிய சிறப்பு, நாம் சம்பாதித்தோம், நாம் சாப்பிட்டோம், நாம் தூங்கினோம், நமக்கென்ன, நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்பதோடு நின்று விடாமல், இந்த ஊரில் கழிவறை இருக்கிறதா இல்லையா, இந்த ஊரில் கண்ணொளி இருக்கிறதா இல்லையா, இந்த ஊரில் ஊனமுற்றோர் இருக்கிறார்களா, அவர்களுக்கு ஏதாவது சக்கர வாகனங்கள் தேவைப்படுகின்றனவா, ரத்தம் இல்லாதவர்களுக்கு ரத்தம் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று தன்னை பற்றியே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற உலகத்தில் மற்றவரை பற்றியும் கவலைப்படுகிற இத்தகைய அமைப்புகள் மனித பண்பாட்டினுடைய ஒரு அடையாளம் என்றே நான் கருதுகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் தன்னை பத்தி மட்டுமே இந்த உலகத்துல கவலை இருக்கு. அப்ப அடுத்தவங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறது ஒரு நல்ல பழக்கமாக, ஒரு பண்பாக இருக்க முடியும். தன்னை பத்தி நினைப்பது ஒரு ஆச்சரியம் இல்லை. இந்த உலகத்துல எல்லா உயிருக்குமே செல்ஃப் சென்டர்ட், தன்னை மையமா வைத்துதான் எல்லாருமே யோசிப்பார்கள். பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார் வாத்தியாரு, டேய் தம்பி, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுரா, மறுபடியும் ஒரு உலக யுத்தம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சீக்கிரத்துல ஒரு உலக யுத்தம் வரக்கூடும். பையன் எழுந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டான், சார் அந்த யுத்தம் வந்தா அன்னைக்கு பள்ளிக்கூடம் உண்டா இல்லையா? ஏன் எவன் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன, எனக்கு லீவு உண்டா இல்லையாங்கிற விஷயத்த கிளாரிஃபை பண்ணு அப்படிங்கிற. இந்த மனித மனம் தன்னை மையப்படுத்திதான் எதையுமே சிந்தித்து பழக்கப்பட்டது. ஆனா மற்றவரை பற்றி யோசிப்பது என்பது ஒரு அருமையான பண்பாடு. அதனால அறம் செய்தல் என்பது வெளிப்படையா பார்த்தா பொருள் கொடுக்கறதுன்ற ஒரு அர்த்தத்துல இருக்கு. அதாவது யாரோ யாருக்கோ ஈகை அப்படி செய்வது அறம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. ஆனா அறம்ங்கிற வார்த்தை அதை விட ஆழமானது. ஒரு அதர்மமான வாழ்க்கை முறையில இருந்து, அநியாயமான வாழ்க்கை முறையில இருந்து, அக்கிரமமான வாழ்க்கை முறையில இருந்து சரியான வாழ்க்கைக்கு திரும்புகிற எல்லாமே அறம் செய்தல் என்ற பொருளிலே வரும். வெறும் 10 ரூபாய் எடுத்து 5 ரூபாய் ஒருத்தருக்கு தானம் பண்றதால மட்டுமே அதுக்கு அறம் என்று பெயர் அல்ல, அது ஆரம்ப நிலை. ஆனா வாழ்க்கையில எதை பற்றியும் ஒரு விழிப்போடு கூடிய அறத்தோடு இருப்பது பெரிய விஷயம். ஓ பி ராமசாமி ரெட்டியார்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார், அவர் பேரெல்லாம் பல பேருக்கு மறந்தே போச்சு. ஏன்னா உத்தமர் ஓமந்தூரார்னு பேரு, உத்தமர் இந்த நாடு வேகமா மறந்துடும். உத்தமர் ஓமந்தூர் அவருக்கு பேரு ஓ பி ராமசாமி ரெட்டியார்னு பேரு. 1947 அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அவருடைய காரு அவருடைய வீட்டில் வந்து நிக்குது. ஒரு டூர் போயிட்டு அந்த கார் வந்து அந்த வீட்டில் நிக்குது. அவருக்கு ஒரு விசித்திரமான குணம், டிரைவர் கார்லேருந்து எல்லாத்தையும் இறக்கும் போது எல்லாம் சரியா இருக்கான்னு அவரே வேடிக்கை பார்ப்பார். இப்படி ரெண்டு கையை இப்படி வச்சுக்கிட்டு நின்று இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். டிக்கிலேருந்து பெட்டு பூஜா எல்லாம் இறக்குறான், எல்லாத்தையும் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு பலாப்பழம் இறக்கணும், ஒரு பலாப்பழம் அந்த டிக்கிலேருந்து இறக்கணும். ஓம்து ராமசாமி ரெட்டியார் கேட்டாரு, இது ஏது இந்த பலாப்பழம் அப்படின்னா, நம்ம வாங்கலையே ஏது அப்படின்னு. இல்லைங்க, நம்ம கார் திண்டிவனம் டிராவலர்ஸ் பங்களால நின்னுதா? ஆமா. அந்த டிராவலர்ஸ் பங்களால ஒரு பலாமரத்துல பலாப்பழம் நல்லா காய்ச்சிருந்தது. சரி, அந்த திண்டிவனம் வாட்ச்மேன், அந்த பங்களா டிராவலர்ஸ் பங்களா வாட்ச்மேன் சொன்னா, ஐயா மெட்ராஸ் தானே போறாரு, பலாப்பழம் ஒண்ணு இருக்கு டிக்கில வைக்கிட்டுமான்னு கேட்டான், நல்லா இருந்தது, ஆனா அதை எடுத்து வச்சு கொண்டாந்து இருக்கிற, அது ஒண்ணு இல்லைங்க அந்த டிராவலர்ஸ் பங்களால இருந்த பழம். அவர் சொன்னாரு, PWD கெஸ்ட் ஹவுஸ்ல காய்ச்ச பழம் PWD டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தம், நான் சீஃப் மினிஸ்டர், அதை நான் வாங்கினா லஞ்சம்னு பேரு. அதனால நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, இந்த பலாப்பழத்தை தலையில வச்சுக்கிட்டு திண்டிவனத்துக்கு போய் இதை கொடுத்துட்டு கொடுத்துட்டேன்னு ரசீது வாங்கிட்டு வாங்க. ஒரு பலாப்பழம், பலா தோப்பு இல்ல, பலாப்பழம், இதை கொண்டு போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டேன்னு நீ ரசீது வாங்கிட்டு வா. அவன் சொன்னா, ஐயா பலாப்பழம் ரெண்டனா தாங்கயா வேலை, ஆனா பஸ் சார்ஜ் 4 நாள் ஆகும் அப்படின்னா. பலாப்பழம் ரெண்டனா, பஸ் சார்ஜ் 4 நாள், பரவாயில்ல பரவாயில்ல, ரெண்டனாக்கு ரெண்டனா பெனால்ட்டி கட்டலாம், போய் கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு வந்து சேரு. பாருங்க, தனக்கு சம்பந்தம் இல்லாத பொருளை அது எவ்வளவு சல்லிசாக இருந்தாலும் அதை அனுபவிக்க கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அறம். அப்படி அறம் செய்கிறவர்கள் தான் இந்த உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற மிகவும் மேலான மக்கள். அதுக்கு என்ன மனம் வேணும்னா, பற்றில்லாத மனம் வேணும். சில பேருக்கு என்ன இருந்தாலும் அந்த பசி அடங்காது. சில பேர் பாருங்க, சாப்பிட்டுட்டு, சார் மன்னிச்சுங்க, நல்ல சட்டவட்டமா சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்காக நடந்து அந்த வாஷ் பேசை நோக்கி போகும்போது அங்க அண்டால வச்சிருக்கிறத எல்லாம் பரிதாபமா பாக்குறான் சார். இதை தின்னுட்டியே எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுல என்ன ஒரு பார்வை வேண்டி இருக்கு, அதை அப்படியே பாத்துக்கிட்டே போவான். ஏன், ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, உடம்புக்கு பசி அடங்கும் ஆனால் மனதுக்கு பசி சாகர வரை அடங்காது. உடம்புக்கு பசி அடங்கும், மனதுக்கு பசி சாகர வரை அடங்காது. ஐயோ இதையும் சாப்பிட்டுருக்கலாமோ, அதையும் சாப்பிட்டுருக்கலாமோ, அதையும் சாப்பிட்டுருக்கலாமோ அப்படின்னு. அது மாதிரி பொருள் தேவையில இன்னும் இருந்தா பரவாயில்ல, இன்னும் இருந்தா பரவாயில்ல, இன்னும் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு மலைபோல் குவிக்கிற மனோபாவம் நம்மிடத்தில் பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு எல்லைக்கு மேல என்ன பண்ண போறோம், ஓரளவு பணம் தேவை, நம்ம உயிர் வாழ்வதற்கு பணம் தேவை, மருத்துவ செலவுக்கு பணம் தேவை, நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மளை கவனிக்கலாம், கவனிக்காம போலாம். நான் இன்னொரு வார்த்தை சொல்றேன், பிள்ளைகள் கவனிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. பேரண்ட்ஸ் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நாம் தான் அவர்களை பெற்றோமே ஒழிய அவர்கள் நம்மை பெறவில்லை. எனவே பிள்ளைகள் நம்மை கவனிக்க வேண்டும் என்பது பேச்சுக்கு வேண்டுமானால் தர்மமே ஒழிய நிஜத்தில் அது தர்மம் இல்லை. நாம் உண்டாக்கிய பிள்ளைகளை நாம் தான் காப்பாற்ற வேண்டுமே ஒழிய கடைசி காலத்தில் பிள்ளைகள் காப்பாற்றும் என்று எதிர்பார்ப்பது உண்மையான பண்பாடுடைய பெற்றோருக்கு பொருந்தாத விஷயம். நான் சொல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம், ஆனால் அது சத்திய வாக்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, அது தள்ளி வைத்து விடுங்கள். நமக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணிக்கொள்ள வேணும் வாழ்க்கையில. அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? நிறைய பணம் வச்சிருக்கிறோம், ஒரு 4 கார் வச்சிருக்கிறோம், ஒரு கார்ல தானே சார் பயணம் பண்ண முடியும்? இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு ஒருத்தர் அவினாசி வரைக்கும் 2 கார்லயே ஒரே சமயத்துல போக முடியும்? இந்த கார்ல ஒரு கால், அந்த கார்ல ஒரு கால் வச்சுக்கிட்டு போலாம், அப்புறம் ஆம்புலன்ஸ்ல போக வேண்டியதுதான். எவ்வளவு இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அப்போ அறம் செய்ய விரும்பு, எது தர்மமோ அதை நீ செய்வதற்கு விரும்பு. அப்படி ஒரு ஜென் ஒரு ஞானியை பற்றி ஒரு சம்பவம், அவர் யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பார் டக்குன்னு. யாரை பார்த்தோன்னு, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு. கூட இருக்கலாம் சொன்னா, ஏன் பிச்சைக்கார மாதிரி ஒரு காசு கேட்கற? கேட்காதையா, உனக்கு எவ்வளவு வேணுமோ நாங்க தரோம், இப்படி கண்ட வண்டி கேட்காது. அவர் கவலையே படல, யாரை பார்த்தாலும் ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு. கடைசியா மரணப்படுக்கையில் அவர் படுத்திருக்கும் போது கேட்டாங்க, ஏன் எல்லாத்தையும் போய் பிச்சை எடுத்தீங்க, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடு, ஒரு காசு கொடுன்னு கேட்டீங்களே, ஏன் கேட்டீங்க? அவர் ஒரு பதில் சொன்னார், இவன் காசு கொடுத்து எனக்கு நிறைய போறது இல்ல, நான் பண்ற தர்மத்துக்கு இந்த காசை வாங்கித்தான் தர்மம் பண்ணணுங்கிறது கிடையாது. ஒரு மனிதன் 1 பைசா கொடுக்க தயாரானா கூட தன் பற்றுக்களில் ஒரு துளியை விட்டு கொடுத்து பற்றற்ற ஞானம் என்பது என்ன என்பதை கற்றுக்கொள்ளுகிறான். 1 பைசா விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தா கூட அவன் பக்குவம் அடையிறான். என்னுடைய பிடிமானத்துல 100க்கு 100 பிடிமானத்துல 1% குறையுது, 2% குறையுது, 3% குறையுது. அதாவது பற்றுக்களை விடுவதற்குரிய பக்குவத்தை எது கொடுக்கிறது என்றால் கொடுப்பதுதான் தருகிறது. இந்த அறங்களை எல்லாம் வற்புறுத்தி பட்டியல் போட்டவர் திருவள்ளுவர். அவருக்கு மேல இன்னொரு பய அறத்தை சொல்ல முடியாது. நான் ஒரு சிக்கலான விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன். மதங்களுடைய அடிப்படையில் தர்மத்தை பல பேர் பேசுகிறார்கள், நான் அதில் நம்பிக்கை வைக்காதவன். மதங்கள் எதை தர்மம் என்று சொல்லுகிறதோ அதற்கு நேர் எதிராக இன்னொரு மதம் அதை அதர்மம் என்று சொல்லுகிறது. ஒரு மதம் எதை தர்மம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் அதர்மம் என்று சொல்லுகிறது. நான் எல்லா மதத்தவரும் இங்க இருக்கிறதால நீங்களா யூகிச்சுக்கங்க. ஒன்னு, வட்டி வாங்குவது ஒரு மதத்தின்படி தவறு, ஆனா வேறொரு மதத்தில் வட்டி வாங்கி வாழ்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. இது ரெண்டு என்ன மதம்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு மேல இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வது சட்டப்படி ஒரு மதத்துல தவறு, 4 பெண் வரையில் சட்டப்படி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதிப்பது ஒரு மதம், புரிஞ்சுக்குங்க. கள்ளுண்ணாமை ஒரு மதத்தில் கள்ளு குடிக்க கூடாது என்பது ஒரு மதத்தின்படி தவறு, ஆனா ஒரு மதத்துல வைன் ட்ரிங்கிங் இஸ் எ செரிமனி, ஒரு சமய சடங்கு. அது ஒயின் சாப்பிடுறது அப்படிங்கிறது இட்ஸ் எ ரிலிஜியஸ் செரிமனி ஒரு மதத்துல. ஒரு மதத்தை பொறுத்த அளவில் மாமிசம் உண்ணக்கூடாது என்பது தர்மம், மாமிசம் உண்ணக்கூடாது அது பாவத்தின் உச்சநிலை என்று ஒரு மதம் பேசுகிறது. ஆனால் பூமியில் படைக்கப்பட்ட எந்த உயிரும் மனிதா உனக்காக படைக்கப்பட்டது என்று ஒரு மதத்தில் வசனம் இருக்கிறது. நான் உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் மதங்கள் மூலமாக தர்மத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று நினைத்தால் ஒருபோதும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மதம் எதை தர்மம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் அதர்மம் என்று சொல்லுகிறது. ஒரு மதம் எதை அதர்மம் என்று சொல்லுகிறதோ அதை இன்னொரு மதம் தர்மம் என்று சொல்லுகிறது. எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சிந்தித்தவன் திருவள்ளுவன் மட்டும்தான். இந்த மத நூல்களை வைத்துக் கொண்டு தர்மத்தை பேசாதே, மத நூல்களை வைத்துக் கொண்டு அறத்தை பேசாதே. உன் மனசாட்சிக்கு தெரியும், மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம் என்று பேசியவன் திருவள்ளுவன் மட்டுமே. உன் மனசாட்சிக்கு தெரியும்டா இது நல்லதா கெட்டதா, இது உண்மையா பொய்யா, இது சரியா தப்பா, நீ கண்டுபிடிச்சுக்கோ. நான் பகவத்கீதையில போட்டிருக்குது, குரான்ல போட்டிருக்குது, புத்தருடைய தம்ம பிடகத்துல போட்டிருக்குது, பைபிள்ல போட்டிருக்கு, வெண்டக்கா எதுல போட்டிருந்தாலும் அது சரின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அறம் என்று எழுதினான் திருவள்ளுவர். எப்போதும் தர்மங்களை இரவல் குரலால் தெரிந்து கொள்ளாதீர்கள், தர்மங்களை இரவல் குரலால் தெரிந்து கொள்ளாதீர்கள், தர்மங்களை சொந்த அனுபவங்களால் கண்டுபிடியுங்கள், தர்மங்களை சொந்த அனுபவங்களால் கண்டுபிடியுங்கள் எது அறம் என்பதை பற்றி. இந்த திருவள்ளுவர் ஒரு குரல்ல போற போக்குல சொல்றாரு, சொன்ன செய்திக்கு ஒரு சுவையான பகுதி சொல்லிடுறேன். இப்ப நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு மதத்துல எது கண்டிக்கப்பட்டதோ அது ஒரு மதத்துல நியாயமா இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா. இப்ப நான் மனசு வச்சா ஒரு அயோக்கியத்தனம் பண்ணலாம், மனசு வச்சா ஒரு அயோக்கியத்தனம் பண்ணலாம். என்ன, நான் கள்ளு குடிக்கலாம், நான் மாம்சம் சாப்பிடலாம், நான் 2-3 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வீணா வட்டிக்கு விடலாம், எல்லா பாவமும் பண்ணிதான் என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, இந்த விஷயத்துல நான் அந்த மதப்படி நடக்கிறேன், இந்த விஷயத்துல நான் அந்த மதப்படி நடக்கிறேன், இந்த விஷயத்துல நான் அந்த மதப்படி நடக்கிறேன், ஆக எல்லா மதங்களுடைய தர்மங்களையும் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லா அயோக்கியத்தனங்களையும் என்னால் செய்ய முடியும். இது எவ்வளவு பெரிய உண்மை, இது எனவே மத நூல்களை தாண்டி தர்மத்தை பற்றிய சிந்தனை வேணும், அறத்தை பற்றிய சிந்தனை வேணும், மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அறன் அப்படின்னு எழுதுனான். இந்த திருவள்ளுவர் சொல்றான், அந்த அறத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பொருள் மீதான பற்று குறையணும், கொஞ்சம் கொடுத்து பழகு, அதுக்கு ஒரு வார்த்தை போட்டார். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள், கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குடா, கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. சில பேருக்கு வாங்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நினைப்பா, கிடையவே கிடையாது, கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. எங்க ஊர்ல சார் ஒரு பணக்காரர், பயங்கர கஞ்சன், யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டார். ஒரு பொது காரியம் ஆரம்பிச்சோம், ஆரம்பிச்ச போது அவர்கிட்ட போய் நன்கூட கேட்டோம், அவர் கொடுக்க மாட்டார்ன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க என்ன சொன்னோம் தெரியுங்களா, நீங்க ஒன்னும் கொடுக்க வேணா, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் மட்டும் போட்டு கொடுத்துருங்க, நீங்க கொடுக்க வேணா, நாங்க அந்த செக்கை மாத்த கூட மாட்டோம், திருப்பி கொண்டாந்து அந்த செக்கை அப்படியே கொடுத்துடுறோம். அவர் சொன்னா ஒரு சிக்கு லீஃப் வேஸ்ட் ஆகும், ஒரு செக் லீஃப் வேஸ்ட் ஆகும், அதுக்கு வேணா நாங்க வேணா காசு கொடுத்துடுறோம், நீங்க கவலைப்படாதீங்க, 1 லட்சம் போடுங்க, திருப்பி கொண்டாந்து கொடுத்துறோம். சரிட்டா, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்துறோம் சார். அவன்